0: 7 times we have referred to the pattern the Lord Jesus Christ employed in his teaching ministry.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய செய்திகளிலே அவர் பயன்படுத்தி வந்த செய்தி முறையை நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம்.
0: Now for example the 5th and the 6th and the 7th chapters of book of Matthew.
1: மத்தேயு 5 6 7 அத்தியாயங்களை பார்க்கும் பொழுது
0: there we have the sermon on the mount of the Lord Jesus Christ.
1: ஆண்டவருடைய மலை பிரசங்க தொடர் காணப்படுகிறது.
0: When he was talking about the basic spiritual discipline
1: ஆவிக்குரிய ஒழுக்கத்தை பற்றி பேசும் பொழுது
0: for example when he talked about charity
1: தானத்திற்கு தர்மத்தை பற்றி பேசும் பொழுது
0: he said when you give alms
1: தர்மங்களை கொடுக்கும் பொழுது
0: don't make a big show off and don't make a public display of it
1: அதை நீங்கள் பிரபலப்படுத்த வேண்டாம் விளம்பரப்படுத்த வேண்டாம் என்று சொல்கிறார்
0: and when he talked about prayer
1: ஜெபத்தை பற்றி பேசும் பொழுது
0: and he said there also you don't try to be seen by men he said do not try to be seen by men
1: மற்றவர்கள் பார்க்கும்படியாக நீங்கள் ஜெபிக்க வேண்டாம் என்று சொல்கிறார்
0: and when he moved on to talk about the subject of fasting
1: உபவாசம் இருப்பதை பற்றி பேச தொடங்கும் பொழுது
0: he said when you fast don't be just gloomy and long faced as if people should be able to recognize that you are fasting
1: உபவாசிக்கும் பொழுது ஏதோ சோக முகத்தோடு கூட உடனடியாக மக்கள் பார்த்த உடனே நீங்கள் உபவாசிக்கிறீர்கள் என்பதை கண்டறியும்படியாக நீங்கள் தோற்றத்தோடு கூட இருக்க வேண்டாம் என்று
0: சொல்கிறார் in other words before teaching how to do something Jesus invariably taught the people how not to do it
1: மறுவார்த்தைகளிலே ஒரு காரியத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறதுக்கு முன்பாக இயேசு எப்படி அதை செய்யக்கூடாது என்று சொல்ல தொடங்கிதான் அதை தொடர்ந்து செய்தியை கொடுக்கிறார்
0: and this was the pattern in the old testament also
1: பழைய ஏற்பாட்டிலும் கூட இதே விதமான வழிதான் காணப்படுகிறது
0: for example god called jeremiah as a prophet to the nation
1: தேசங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியாக எரேமியாவை ஆண்டவர் அழைக்கிறார்
0: what did god commission him
1: ஆண்டவர் அவருக்கு கொடுத்த கட்டளை என்ன
0: i have called you to root out and to pull down
1: பிடுங்கவும் அழிக்கவும் நான் உன்னை அழைத்திருக்கிறேன்
0: and after that to build and to plant
1: அதன் பிறகு கட்டவும் நாட்டவும் என்று சொல்கிறார்
0: yes beloved unlearning is a prerequisite for proper learning
1: ஆம்பிரியமானவர்களே சரியாய் கற்றுக்கொள்வதற்கு முன்பாக தவறாய் கற்றுக்கொண்டவைகளை களைந்து போடுதல் அவசியம்
0: why do we say that
1: ஏன் இதை சொல்கிறோம்
0: because we have too much of traditions against the truth of god's word
1: தேவனுடைய சத்தியத்துக்கு மாறாக அதிகமான பாரம் நமக்கு உண்டு
0: Turn for example to Mark's Gospel 7th chapter
1: மார்க் சுவிசேஷம் 7வது அத்தியாயத்துக்கு இன்னொரு கூட பாருங்க
0: we look at words 8 and verse 9
1: 8 9 வசனங்களை பாருங்க
0: look at the first portion of the 8th verse
1: அந்த 8வது வசனத்துடைய முதல் பகுதியை பாருங்க
0: laying aside the commandment of god you hold on to the tradition of man
1: தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷனுடைய பாரம்பரியங்களை கை கொண்டு வருகிறீர்கள்
0: Now look at the 9th verse.
1: முதல் வசனத்தை பாருங்க
0: All too well you reject the commandment of God that you may keep your tradition.
1: நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கை கொள்ளும்படி தேவனுடைய கட்டளைகளை வியர்த்தமாக்குகிறீர்கள்
0: In other words we love traditions too much and we do it at the expense of the truth of God.
1: வார்த்தைகளிலே பாரம்பரியங்கள் நமக்கு அதிகமாய் பிடித்திருக்கிறது அது தேவனுடைய கோட்பாடுகளை விட்டு மீறி செய்கிற காரியம்
0: we also begin to respect and give too much of weightage to man's opinions against what is written in god's word
1: தேவனுடைய வசனத்திலே எழுதியிருக்கிறதை விட அதிகமாக மனிதனுடைய அபிப்பிராயங்களுக்கு நாம் மதிப்பு கொடுக்கிறோம்
0: what does the bible say
1: வேதம் என்ன சொல்கிறது
0: 1 peter 1st chapter
1: 1 பேதுரு முதலாவது அத்தியாயம்
0: we look at verses 24 and 25
1: 24 25 வசனங்களை பாருங்க
0: all flesh is as grass
1: மாம்சம் எல்லாம் புல்லை போலவும்
0: all the glory of man as the flower of the grass
1: மனுஷனுடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது
0: grass withers
1: புல் உலர்ந்தது
0: and the flower also falls away
1: பூவும் உதிர்ந்தது
0: but the word of the lord endures forever
1: கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும்
0: what is the glory of man
1: மனிதனுடைய மகிமை எல்லாம் என்ன
0: it is like the flower of the grass
1: புல்லினுடைய பூவை போல இருக்கிறது
0: his intelligence
1: அவனுடைய ஞானம்
0: his brilliance
1: அவனுக்கு இருக்கக்கூடிய அறிவாற்றல்
0: all these things are just like the flower of the grass
1: ஒரு புல்லினுடைய பூவை போல இருக்கிறது
0: as the grass withers the flower also will fall away
1: அந்த புல்லானது உதிர்ந்து போகிறது போல அதனுடைய பூவும் உலர்ந்து போகும்
0: the word of the lord shall abide forever and ever
1: கர்த்தருடைய வார்த்தையோ என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும்
0: so beloved this is the background with which we are proceeding with this series of
1: ஆகவே பிரியமானவர்களே இந்த பின்னணியை கொண்டுதான் இந்த தொடரை நாங்கள் நிகழ்த்தி வருகிறோம்
0: today we will begin the 6th subject
1: இன்றைக்கு 6வது தலைப்பை நாம் தொடங்க போகிறோம்
0: christian ministry
1: கிறிஸ்தவ ஊழியம்
0: and the topic before us is how not to minister
1: நமக்கு முன்பாக இருக்கிற தலைப்பு எப்படி ஊழியம் செய்யக்கூடாது
0: How not to minister?
1: எப்படி ஊழியம் செய்யக்கூடாது?
0: We have more ministries and ministers today than any time perhaps in church history.
1: கிறிஸ்தவ

0: திருச்சபையினுடைய சரித்திரத்திலேயே இல்லாத அளவுக்கு இன்றைக்கு ஊழியங்களும் ஊழியக்காரர்களும் ஏராளமாய் குவிந்து கிடக்கிறார்.
1: But the sad observation is that with all this we have accomplished very little.
0: ஆனால் துரதிருஷ்டவிதமாக இவைகளெல்லாம் இருந்தும் மிகவும் வெகு சில காரியங்களையே நாம் சாதித்திருக்கிறோம்.
1: Now I will give you a simple comparison.
0: ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை உங்களுக்கு ஒப்பிட்டு சொல்கிறேன்.
1: In the early days just 120 disciples they turned the world upside down.
0: ஆதி திருச்சபையின் காலத்திலே 120 சீடர்கள் உலகத்தையே தலைகளாக திருப்பினார்கள்.
1: But today in a city there can be 120 churches.
0: இன்றைக்கு ஒரு நகரத்திலே 120 திருச்சபைகள் இருக்கலாம்.
1: Even in that city no lasting impact is made.
0: அந்த நகரத்திலேயே எந்த ஒரு தாக்கத்தையும் அந்த சபைகள் ஏற்படுத்துகிறது கிடையாது.
1: The early church did not have a printing press.
0: ஆதி திருச்சபையிலே அவர்களுக்கு அச்சகம் கிடையாது.
1: They did not have a public address system.
0: அவர்களுக்கு மைக் சிஸ்டம் கிடையாது.
1: And they did not have any of the electronic gadgets that we have today.
0: கூடிய நூதனமான கருவிகள் அவர்களுக்கு கிடையாது.
1: With practically no facility as we have, they were able to accomplish much, much, much more than what we are able to do today.
0: நமக்கு இருக்கிற வசதிகள் ஒன்றுமே இல்லாத பொழுதும் கூட நம்மை விட அதிகமாய் அவர்கள் சாதிக்க முடிந்தது.
1: Now what is the reason that we are not able to do so much?
0: அவர்கள் செய்த அளவுக்கு நம்மால் செய்ய முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன?
1: I am thoroughly convinced that we have forsaken and gone away from biblical methods.
0: வேதத்தின் அடிப்படையிலான விதிமுறைகளை வரம்புகளை நாம் மீறி சென்றிருக்கிறோம் என்பதுதான் என்னுடைய உறுதியான நம்பிக்கை.
1: Beloved, I want to receive these talks and these lessons not as a criticism but an honest analysis.
0: நீங்கள் நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிற இந்த செய்திகளை ஏதோ குறை சொல்லுதலை போல நீங்கள் எடுத்துக்கொள்ளாமல் இதை அலசி பார்க்கிற ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள்ளுங்கள்.
1: How not to minister.
0: எப்படி ஊழியம் செய்யக்கூடாது.
1: Here also we will study 10 lessons.
0: இங்கும் 10 பாடங்களை நாம் பார்க்க
1: போகிறோம். We will begin with lesson number 1 today.
0: முதல் பாடத்தோடு நாம் துவங்குவோம்.
1: How not to minister.
0: எப்படி ஊழியம் செய்யக்கூடாது.
1: Do not substitute anything for personal work.
0: தனிப்பட்ட ஈடுபாட்டுக்கு எதையும் பதிலாக்க வேண்டாம்.
1: Once again,
0: சொல்கிறேன்,
1: Do not substitute anything for personal work.
0: தனிப்பட்ட ஈடுபாட்டுக்கு எதையும் பதிலாக்க வேண்டாம்.
1: In the Old Testament, there were two categories among God's people.
0: பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவ ஜனங்கள் மத்தியிலே இரண்டு தாரார் காணப்பட்டனர்.
1: One was priests,
0: ஒரு கூட்டம் ஆசாரியர்கள்.
1: And the other was just people.
0: மற்றவர்கள் ஆசாரியர் அல்லாதவர்கள்.
1: And there were also two other types of leaders.
0: ரெண்டு வேறு விதமான தலைவர்களும் இருந்தார்கள்.
1: One was prophets.
0: தீர்க்கதரிசிகள்.
1: And the other was kings.
0: மறுகூட்டம் ராஜாக்கள்.
1: What were these prophets?
0: இந்த தீர்க்கதரிசிகள் யார்?
1: They were the moral leaders of God's people.
0: அவர்கள் தேவ ஜனங்களை தார்மீக தலைவர்களாய் நடத்தி வந்தனர்.
1: And what were the kings?
0: ராஜாக்கள் யார்?
1: They were the civil or the political leaders of God's people.
0: இவர்கள் தான் அரசியல் தலைவர்களாக ஜனங்களுக்கு விளங்கினார்கள்.
1: So there were three groups of people.
0: மூன்று விதமான கூட்ட மக்கள்.
1: One was priests.
0: ஆசாரியர்கள்.
1: The other was prophets.
0: தீர்க்கதரிசிகள்.
1: And the other was kings.
0: ராஜாக்கள்.
1: Now these three groups of people were alone anointed with the oil from the horn.
0: அவர்கள் கொம்பிலிருந்து அபிஷேக எண்ணெய் ஊற்றப்பட்ட தைலம் ஊற்றப்பட்டவர்களாய் காணப்படுகிறார்கள்.
1: But in the New Testament,
0: புதிய ஏற்பாட்டு காலத்திலே,
1: it is not just a select people group like prophets, priests or kings.
0: ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகள், ராஜாக்கள் என்று கூட்ட மக்கள் கிடையாது.
1: But in the New Testament, all the believers are anointed with the Holy Ghost.
0: புதிய ஏற்பாட்டிலே எல்லா விசுவாசிகளுமே பரிசுத்த ஆவியானவரினாலே அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
1: Now turn with us to book of Acts, second chapter.
0: அப்போஸ்தலர் இரண்டாவது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள்.
1: Here we have this, what happened on the day of Pentecost.
0: பெந்தகோஸ்தே நாள் அன்று நடந்த சம்பவம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
1: People were wonderstruck when they saw these people filled with the Holy Spirit.
0: பரிசுத்த ஆவியானவரினால் நிரப்பப்பட்டிருக்கிற மக்களை பார்த்து ஜனங்கள் ஆச்சரியம் அடைந்தார்கள்.
1: They didn't understand what was happening.
0: என்ன நடக்கிறது என்றே அவர்களுக்கு தெரியவில்லை.
1: They asked the apostles, what does this mean?
0: அப்போஸ்தலர்களை பார்த்து கேட்கிறார்கள், இதெல்லாம் என்ன?
1: And they gave the answer in verse 16.
0: 16வது வசனத்தில் பதில் கொடுக்கிறார்கள்,
1: this is what was spoken by the prophet Joel.
0: தீர்க்கதரிசியாக யோவேலினாலே உரைக்கப்பட்டது என்று சொல்கிறார்கள்.
1: In the last days, says God, I will pour out of my spirit upon all flesh.
0: கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்.
1: Not just a group of people.
0: ஏதோ ஒரு கூட்டம் மக்கள் மீது அல்ல.
1: All the people of God, they would receive the descent of the Holy Spirit.
0: தேவனுடைய ஜனங்கள் எல்லார் மேலும் ஆவியானவர் ஊற்றப்படுகிறார்.
1: There is going to be no sex distinction.
0: அங்கே எந்த விதத்திலும் ஆண் பெண் என்று பிரிக்கப்படாது.
1: because if you look at the 17th verse,
2: 17th vasanathai paarkum bodhu,
1: your sons and your daughters shall prophesy both.
2: Ungal kumararum kumarathigalum theerkadarsanam uraippargal.
1: And there is not going to be any age distinction whatsoever.
2: Vayadu paagubaadum irukka pogiradhu.
1: Because in the same words he says young man and old man.
2: Adhe vasanathile வாலிபர் மூப்பர் என்று சொல்லப்படுகிறது.
1: And there is also no class distinction, no social distinction.
2: சமூக பாகுபாடும் இருக்க போகிறது இல்லை.
1: Because in the 18th verse he says even on the slaves I am going to pour out my spirit.
2: 8th வசனத்தில் சொல்லப்படுகிறது ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் வேலைக்காரர் வேலைக்காரிகள் மீதும்.
1: In other words, all the children of God in the New Testament, they are anointed in one sense as prophets.
2: மறு வார்த்தைகளிலே புதிய ஏற்பாட்டிலே இருக்கக்கூடிய அத்தனை விசுவாசிகளுமே அபிஷேகம் பெற்றிருக்கிறார்கள்.
1: Now if you come with us to 1 Peter 2
2: அவர்கள் தீர்க்கதரிசிகள் மாத்திரமல்ல, அவர்கள் ஆசாரியர்களாகவும் ராஜாக்களுமாக
1: மாறிவிடுகிறார்கள்.
2: தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதும் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகி அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்கள்,
1: you also as living stones are being built up a spiritual house for what? A holy priesthood to offer up spiritual sacrifices acceptable to God through Jesus Christ.
2: ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது.
1: It says that we are all priests for what? To worship God, to offer praises unto God through Jesus Christ.
2: ஆசாரியர்களாம் நாம் எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறது காரணம் ஸ்தோத்திர பலிகளை தேவனுக்கு செலுத்தும்படியாக.
1: Not only that, when you come to verse 9,
2: அது மாத்திரமல்ல 9th வசனத்துக்கு வரும்பொழுது,
1: you are a chosen generation,
2: நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததி,
1: and you are a royal priesthood,
2: ஆசாரிய கூட்டமாக இருக்கிறீர்கள்,
1: and you are a holy nation,
2: நீங்கள் பரிசுத்த ஜாதி,
1: and you are God's own special people,
2: நீங்கள் தேவனுடைய விசேஷித்த ஜனங்கள்.
1: For what?
2: எதற்கு?
1: That you may proclaim the praises of him who called you out of darkness into his marvelous light.
2: அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக.
1: You know, in the 5th verse it is to praise God.
2: 5th வசனத்திலே தேவனை துதிக்கும்படியாக.
1: But in the 9th verse it is to proclaim his message.
2: 9th வசனத்திலே அவருடைய செய்தியை அறிவிக்கும்படியாக.
1: So we are all prophets.
2: நாம் எல்லாரும் தீர்க்கதரிசிகள்.
1: We are all priests.
2: எல்லாரும் ஆசாரியர்கள்.
1: And we are all kings.
2: எல்லாரும் தேவனுக்கு முன்பாக ராஜாக்கள்.
1: Beloved, this message has to be very clearly understood.
2: பிரியமானவர்களே, இந்த செய்தி தெளிவாய் புரிந்து கொள்ளப்பட வேண்டும்.
1: This is what we say, priesthood of all believers.
2: இதைதான் சகல விசுவாசிகளுடைய ஆசாரியத்துவம் என்று அழைக்கிறோம்.
1: And this is what we emphasize as also the prophethood of all believers.
2: இதைதான் விசுவாசிகளுடைய தீர்க்கதரிசித்துவம் என்று அழைக்கிறோம்.
1: In the New Testament there are not two groups called clergy and laity.
2: புதிய ஏற்பாட்டிலே ஆசாரியர்கள் ஆசாரியர் அல்லாதவர்கள் என்று இரு கூட்டம் அல்ல.
1: There is only clergy.
2: அங்கே ஆசாரியர்கள் மாத்திரமே இருக்கிறார்.
1: There is no laity.
2: ஆசாரியர்கள் அல்லாதவர்கள் என்று கிடையவே கிடையாது.
1: All the people of God are clergy.
2: தேவனுடைய ஜனம் அத்தனை பேருமே ஆசாரியர்கள் தான்.
1: Cannot see anything else in the New Testament.
2: புதிய ஏற்பாட்டு காலத்தில் வேறு ஒன்றையும் நீங்கள் பார்க்க முடியாது.
1: This is a reformation truth.
2: இது ஒரு சீர்திருத்த சத்தியம்.
1: But this reformation truth today is more in theory than in practice.
2: ஆனால் இந்த சீர்திருத்த சத்தியமானது அதிகமாக எழுத்தளவில் தான் இருக்கிறது.
1: There is no non-gifted member, I want to tell you, beloved, in the body of Christ.
2: தேவனுடைய சரீரமாகிய சபையிலே வரம் பெறாத ஒருவன் என்று கிடையவே கிடையாது.
1: Either you have 5 talents,
2: அல்லது 5 தாலந்துகள் இருக்கலாம்,
1: or you will have 2 talents,
2: 2 தாலந்தாவது இருக்கலாம்,
1: or at least you will have 1 talent,
2: 1 தாலந்தாவது இருக்கும்.
1: There is none with none.
2: ஒன்றுமே இல்லாத ஒருவரும் இல்லை.
1: But the problem is with that single talented people.
2: அந்த ஒரு தாலந்து படைத்தவர்களிடத்தில் தான் பிரச்சனை.
1: They are the silent majority.
2: அவர்கள் தான் அமைதலாய் இருக்கக்கூடிய பெரும்பான்மையா.
1: You know, they are always trying to be spectators, thinking that we don't have 5, we don't have 2, we have only 1.
2: எப்பொழுதுமே அவர்கள் வேடிக்கை பார்க்கிறவர்களாக, எங்களுக்கு 5 கிடையாது, எங்களுக்கு 2 கிடையாது என்று அமைதலாக இருக்கிறார்கள்.
1: You know, there is something interesting about that single talented fellow.
2: அந்த ஒரு தாலந்து படைத்தவனை பற்றி ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் இருக்கிறது.
1: He did not waste his talent or lose his talent.
2: அவனுடைய தாலந்தை அவன் தொலைத்து விடவும் இல்லை, அதை வீணாக்கவும் இல்லை.
3: But what did he do?
2: என்ன செய்தான்?
3: He did not use it. That was his problem.
2: அதை அவன் பயன்படுத்தவில்லை.
3: But what does the Bible say?
2: வேதம் என்ன சொல்கிறது?
3: How did the Lord actually address him?
2: அவனை ஆண்டவர் பார்த்து என்ன சொல்கிறார்
3: பாருங்கள். Turn with us to Matthew's Gospel 25th chapter.
2: மத்தேயு சுவிசேஷத்தினுடைய 25வது அத்தியாயத்துக்கு வாருங்கள்.
3: Look at verse 26.
2: 26வது வசனத்தை பாருங்கள்.
3: His Lord answered, said to him, "You wicked and lazy servant."
2: பொல்லாதவனும் சோம்பேறுமான ஊழியக்காரனே.
3: So beloved, if you are not working for God, don't think it's okay. What is there? No, the Bible calls you as a wicked and slothful servant.
2: ஆண்டவருக்காக ஊழியம் செய்யவில்லை என்றால் என்ன? சும்மா நான் வேடிக்கை பார்க்கிறேன் என்று சொன்னால் ஆண்டவர் பொல்லாதவனும் சோம்பேறுமானவன் என்று அழைக்கிறார்.
3: Beloved, we are all in the body of Christ.
2: பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் தேவனுடைய சரீரத்திலே காணப்படுகிறோம்.
3: The church is the body of Christ.
2: திருச்சபை தேவனுடைய சரீரமாய் இருக்கிறது.
3: And all the members in the church, we are all the organs in the body of Christ.
2: சபையில் இருக்கக்கூடிய அங்கத்தினர்கள் அந்த சரீரத்தினுடைய அவயவங்களாக இருக்கிறோம்.
3: I want to tell you, there is no unimportant or insignificant organ in the body of Christ.
2: முக்கியத்துவம் இல்லாத, அவசியம் இல்லாத எந்த ஒரு அவயவமும் சரீரத்தில் இல்லை என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
3: Turn with us for an example to 1 Corinthians 12th chapter.
2: 1 கொரிந்தியர் 12வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட
3: பாருங்க. Look at the 27th verse.
2: 27வது வசனத்தை பாருங்கள்.
3: You are the body of Christ and members individually.
2: நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களுமாய் இருக்கிறீர்கள்.
3: Underline, each one individually is an organ, is a member. Each one is important.
2: தனித்தனியே ஒவ்வொரு அவயவமும் காணப்படுகிறது.
3: Look at the 18th verse.
2: 18வது வசனத்தை பாருங்கள்.
3: God has set the members, each one of them, again, each one of them in the body just as he pleased.
2: தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார்.
3: In other words, each child of God is there in the church and the world with a specific God ordained purpose.
2: மறு வார்த்தைகளிலே, ஒவ்வொரு விசுவாசியும் உலகத்திலும் சபைக்குள்ளாகவும் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட நோக்கோடு வைக்கப்பட்டிருக்கிறார்.
3: Don't excuse yourself saying I am not spectacularly gifted.
2: எனக்கு இந்த விசேஷத்த வரமும் இல்லை என்று சொல்லி நீங்கள் சாக்கு போக்கு சொல்ல
3: வேண்டாம். I want to bring before you some people who are trying to give lot of excuses.
2: சாக்கு போக்கு சொல்லுகிற அநேகரை உங்களுக்கு முன்பாக நாங்கள் கொண்டு வர விரும்புகிறோம்.
3: There was a man called Gideon.
2: கிதியோன் என்று ஒரு மனுஷன் இருந்தார்.
3: Lots of challenges were before him.
2: அவருக்கு முன்பாக ஏராளமான சவால்கள்.
3: He became very fearful.
2: அவனுக்கு அதிகமான பயம்.
3: What did he say?
2: என்ன சொல்கிறான்?
3: Lord, what are the miracles that our fathers told about?
2: எங்களுடைய பிதாக்கள் சொன்ன அந்த அற்புதங்கள் எல்லாம் எங்கே ஆண்டவர்?
3: Why is that power?
2: ஏங்கி அந்த வல்லமை எங்கே?
3: We seem we are very weak today.
2: இன்றைக்கு பலவீனமாக இருக்கிறோம்.
3: What did God tell Gideon?
2: கிதியோனை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்?
3: You go in whatever power and might that you have.
2: உனக்கு இருக்கிற இந்த வலத்தோட நீ புறப்பட்டு போ.
3: Why?
2: Yeah.
3: It is I who am sending you.
2: நான் தான் உன்னை அனுப்புகிறேன்.
3: And that was Moses.
2: மோசே இருக்கிறார்.
3: When God called him.
2: அவனை தேவன் அழைத்த பொழுது.
3: What did he say?
2: என்ன சொன்னார்?
3: I am a man of stammering lips.
2: எனக்கு திக்குவாய்.
3: I am a slow of speech. I won't be able to articulate properly.
2: அந்த நான் உள்ளவன் என்னால் சரியாக பேச முடியாது.
3: I am not eloquent.
2: எனக்கு பேச்சு திறமை இல்லை.
3: You know what God immediately told
2: him? அவரை பார்த்து என்ன சொன்னார்
3: தெரியுமா? Who made man's mouth?
2: மனிதனுடைய வாயை படைத்தவர்.
3: I shall be with you and I shall be with your mouth also.
2: நான் உன்னோடும் இருப்பேன், உன் வாயோடும் இருப்பேன்.
3: There was another person by name Jeremiah.
2: எரேமியா என்ற மற்றொருவன்.
3: When God called him,
2: தேவன் அவனை அழைத்த பொழுது,
3: what did he say?
2: அவன் என்ன சொன்னான்?
3: I am a small young boy.
2: நான் ஒரு சின்ன வாலிபன்.
3: I am not experienced.
2: எனக்கு அனுபவமே இல்லை.
3: What can I do?
2: நான் என்ன செய்ய?
3: What did God tell him?
2: அவனை பார்த்து ஆண்டவர்
3: என்ன சொன்னார்? Don't say that you are a small child.
2: நீ சிறுபுள்ளை என்று சொல்லாதே.
3: I am going to be with you.
2: நான் உன்னோடு கூட இருப்பேன்.
3: I am sending you.
2: நான் உன்னை அனுப்புகிறேன்.
3: You are going as my representative.
2: என்னுடைய பிரதிநிதியாக நீ போகிறாய்.
3: Beloved, start doing what you have.
2: பிரியமானவர்களே, உனக்கு இருக்கிறதை வைத்து துவங்கு.
3: What is the excuse that you are giving today?
2: நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கிற சாக்கு போக்கு என்ன?
3: Dear friends who are watching this program, dear brother, dear sister, what is the excuse you are presenting?
2: பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரி சகோதரியே, என்ன சாக்கு போக்கை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்?
3: Why are you not working for God?
2: ஏன் ஆண்டவருக்காக நீங்கள் ஓடவில்லை?
3: Any excuse you open up before God, God has an answer for it.
2: எந்த ஒரு சாக்கு போக்கையும் ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் வைப்பீர்களானால் ஆண்டவர் உனக்கு ஒரு பதிலை வைத்திருக்கிறார்.
3: That doesn't mean immediately you should come on a pulpit and preach like this.
2: உடனடியாக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒரு பிரசங்க மேடை வந்து பேச வேண்டும் என்றால்
3: ஸ்டார்ட் வித் பர்சனல் விட்னஸ்.
2: தனிப்பட்ட சாட்சி பகிரதிலே துவங்குங்கள்.
3: ஷேர் யுவர் டெஸ்டிமனி வித் ஒன் अदर पर्सन.
2: உங்களுடைய சாட்சியை வேறொருவரோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள்.
3: கிரவுட்ஸ், லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் மல்டிட்யூட்ஸ் ஆர் ஃபாலோயிங் தி லார்ட் ஜீசஸ் கிறிஸ்ட்.
2: ஆண்டவராக இயேசுவை ஏராளமான கூட்ட மக்கள் பின் தொடர்கிறார்கள்.
3: ஜீசஸ் கிறிஸ்ட் வாஸ் ஆல்வேஸ் எ பர்சனல் சோல் வின்.
2: ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் தனிப்பட்ட ஆத்மாதாயம் செய்கிறவராய் காணப்பட்டார்.
3: ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஹி வாஸ் எ பர்சனல் சோல் வின்.
2: துவக்கமும் முடிவுமாக அவர் ஆத்தும ஆதாய பணியிலேயே ஈடுபட்டார்.
4: And he was a personal soul winner.
2: அவர் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராகவே இருந்தார்.
4: You know, for example, he was spending so much time, even in the night time, with Nicodemus.
2: நிக்கோதேமியோடு கூட ராத்திரி நேரத்தில் தனிமையில எவ்வளவு நேரம்
4: செலவிட்டார்.
2: ஒரு சாட்சியை நான் சொல்ல வேண்டும்.
4: I did not accept the Lord Jesus Christ as my savior in a huge crusade.
2: ஏதோ பெரிய கூட்டத்திலே நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை.
4: My chemistry professor talked to me about the need of salvation.
2: என்னுடைய chemistry professor என்னிடத்தில் ஆண்டவரை பற்றி பேசினார்.
4: And I am a fruit of personal soul winning.
2: தனிப்பட்ட ஆத்ம ஆதாய பணியினுடைய விளைவாய் நான் காணப்படுகிறேன்.
4: And in the college campus I became a personal soul winner.
2: கல்லூரி வளாகத்திலே நான் தனிப்பட்ட ஆத்ம ஆதாயம் செய்ய ஆரம்பித்தேன்.
4: In the classroom,
2: கல்லூரி வகுப்பில்,
4: in the laboratory class,
2: laboratory,
4: and also in the hostel camps,
2: hostelகளிலும் கூட,
4: and also in the nearby villages,
2: பக்கத்துல இருக்கிற கிராமங்களில்,
4: wherever possible I was a personal soul winner.
2: எல்லாம் முடியுமோ நான் தனிப்பட்ட ஆத்ம ஆதாயம் செய்து வந்தேன்.
4: I was a personal soul winner and I was faithful in small things.
2: நான் அந்த தனிப்பட்ட ஊழியங்களிலே நான் உண்மையாய் இருந்தேன்.
4: And God just lifted me up and brought me where I am today.
2: இன்றைக்கு நான் இருக்கிற நிலைமைக்கு ஆண்டவர் என்னை உயர்த்தினார்.
4: So don't despise the day of small beginnings.
2: ஆகவே இந்த சிறிய துவக்கங்களை நீங்கள் அலட்சியப்படுத்த வேண்டாம்.
4: Beginning may be small, the end will be great and glorious.
2: துவக்கமானது சிறிதாக இருந்தாலும் கூட அதனுடைய முடிவு மகிமையாயிருக்கும்.
4: After all, the kingdom of God can be compared to a mustard seed.
2: தேவனுடைய ராஜ்யமே ஒரு கடுகு விதைக்கு ஒப்பிடப்பட முடியும்.
4: Don't be waiting for a very favorable condition.
2: ஒரு சாதகமான சூழ்நிலை அமைய வேண்டும் என்று காத்திருக்க வேண்டும்.
4: The Bible says,
2: வேதம் சொல்கிறது,
4: if you are just looking at the clouds, you will not begin to sow.
2: வானங்களையே நீங்கள் பார்த்து மேகம் வருகிறதா என்று பார்த்துக் கொண்டிருந்தால் விதைக்கவே மாட்டீர்கள்.
4: And if you think it's going to rain, rain, rain, you will never reap.
2: நீங்கள் மழை பெய்ய போகிறது என்று காத்துக் கொண்டிருந்தால் அறுக்கவே மாட்டீர்கள்.
4: In the morning you sow your seed.
2: காலையிலே நீங்கள் விதைத்து விடுங்கள்.
4: And in the evening don't just let your hand wither.
2: சாயங்காலத்திலே உங்களுடைய கைகளை நெகிழ விட வேண்டாம்.
4: Because you don't know whether that will prosper or this will prosper or both will prosper or like.
2: அது தழைக்குமோ இது தழைக்குமோ ரெண்டுமே தழைக்குமோ உங்களுக்கு தெரியாது.
4: You just keep doing.
2: நீங்கள் செய்து கொண்டே இருங்க.
4: You know, there was Sadhu Sundar Singh.
2: சாது சுந்தர் சிங் அவர்
4: one day he was traveling in a train.
2: ஒரு ரயிலிலே பயணம் செய்து கொண்டிருந்தார்.
4: And he gave a track to the passenger sitting opposite.
2: எதிரே உட்கார்ந்து கொண்டிருக்கிறவருக்கு கைப்பிரதி கொடுக்கிறார்.
4: And that man immediately just crushed that paper and threw it outside the window.
2: அந்த மனிதர் கோபத்தோடு அதை அப்படியே நசுக்கி ஜன்னலை தூக்கி
4: எறிந்தார். Sadhu Sundar Singh felt very bad.
2: சாது சுந்தர் சிங்க்கு மிகவும் வேதனை.
4: He went to a city and he started preaching.
2: ஒரு நகரத்துக்கு சென்று அங்கே பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்.
4: And there was somebody who was testifying.
2: அங்கே ஒரு மனிதன் வந்து சாட்சி
4: சொல்றார். What he said?
2: என்ன சொன்னார் தெரியுமா?
4: One day I was in the railway track under a bridge.
2: நான் ஒரு நாள் ஒரு ரயில் தண்டவாளத்திலே ஒரு
4: அந்த நேரத்தில் அந்த ரயில் பெட்டியிலிருந்து
2: ஒரு கசங்கின ஒரு காகிதம் கீழே விழுந்தது.
4: I opened it up.
2: அதை திறந்தேன்.
4: And you know, this was what that particular scripture text was there.
2: அங்கே இருந்த வசன பகுதி இதுதான்.
4: Why should you die?
2: ஏன் நீ சாக வேண்டும்?
4: So I read through that message.
2: அந்த செய்தியை வாசித்தேன்.
4: And I'm saved.
2: நான் ரட்சிக்கப்பட்டேன்.
4: Oh, Sadhu Sundar Singh was very excited.
2: சாது சுந்தர் சிங் மிகவும் சந்தோஷப்பட்டார்.
4: Yes, beloved, whatever you do for the Lord, God will honor it.
2: ஆம்பரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவருக்காக செய்கிற எல்லாவற்றையும் அவர் கனப்படுத்தும்.
4: You sow bountifully.
2: நீங்கள் திரளாய் விதைத்தால்
4: and you will reap bountifully.
2: இருக அறுப்பீர்கள்.
4: But if you sow only sparingly,
2: இருக விதைத்தால்
4: you will only reap sparingly.
2: இருகத்தான்
4: அறுப்பீர்கள். So keep on doing.
2: ஆகவே தொடர்ந்து செய்து கொண்டிருங்கள்.
4: Load your bag with lots of tracts. Go stand in street corners, bus station, railway station. Distribute tracts freely.
2: இருக்கிற பையை நிரப்பிக் கொள்ளுங்கள். கைப்பிரதிகளை பஸ் ஸ்டாண்டிலும் ரயில்வே ஸ்டேஷனிலும் கொண்டு போய் கொடுங்கள்.
4: And go to villages to preach the gospel.
2: கிராமங்களுக்கு சென்று சுவிசேஷத்தை அறிவியுங்கள்.
4: No big gift is necessary. Go to the villages, talk to people naturally.
2: பெரிய வரம் ஒன்றும் உங்களுக்கு அவசியம் இல்லை. கிராமங்களுக்கு சென்று செய்தியை சொல்லுங்கள்.
5: After all, India is living in villages.
2: இந்தியாவே கிராமத்திலே தானே வசிக்கிறது.
5: Over 70% of Indians are living in villages.
2: இந்தியாவினுடைய 70% மக்கள் கிராமங்களிலே வசிக்கிறார்கள்.
5: Go and sing about for Jesus.
2: ஆண்டவருக்காக போய் சத்தமாய் பாடுங்கள்.
5: Go and shout out the gospel word.
2: சுவிசேஷத்தை சத்தமாய் அறிவியுங்கள்.
5: Don't just be satisfied, I'm giving some money for God's work. That is enough. That's not enough.
2: ஏதோ ஊழியத்துக்கு ஆங்காங்கே நான் பணம் அனுப்பி கொண்டிருக்கிறேன், இது போதும் என்று சொல்லி நீங்கள் திருப்தி அடைய வேண்டும்.
5: Each one must reach one.
2: ஒவ்வொருவரும் ஒருவரு ஒருவரை சந்திக்க வேண்டும்.
5: You know what did Apostle Paul say?
2: அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொன்னார்?
5: Woe unto me if I preach not the gospel.
2: நான் சுவிசேஷத்தை அறிவிக்காமல் இருந்தால் எனக்கு ஐயோ என்று சொன்னார்.
5: That is a commitment that is given to me.
2: நமக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அர்ப்பணிப்பு.
5: And that is a duty that has fallen on me.
2: என் மேல் விழுந்த கடமை என்று பவுல் சொல்கிறார்.
5: And I must do it to delight.
2: நான் அதை சந்தோஷமாய் செய்ய வேண்டும்.
5: Yes, beloved, today comes this challenge to you.
2: ஆம்பிரிமானுடைய இன்றைக்கு இந்த சவால் உங்களுக்கு நேராக வருகிறது.
5: Do not substitute anything for personal work.
2: நீங்கள் தனிப்பட்ட ஈடுபாட்டுக்கு பதிலாய் ஒன்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும்.
5: Today you decide that with whatever you have, you will go out to share the gospel with another person.
2: என்னதான் உங்களுக்கு இருக்கிறதோ அதை வைத்துக்கொண்டு என் ஊழியத்தை மற்றவர்களோடு சுவிசேஷத்தை அறிவிக்க நான் முற்படுவேன் என்று சொல்லுங்கள்.
5: As you start, you will find the Lord strengthening you further and further.
2: நீங்கள் துவங்கும் பொழுது இன்னும் மேலாக ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிறது உணர்வீர்கள்.
5: God bless you.
2: கர்த்தர் உங்களை
5: ஆசீர்வதிக்கட்டும். Gracious heavenly Father, thank you for the Holy Spirit that has come upon us.
2: எங்கள் மீது வந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்காக நன்றி.
5: You made us prophets.
2: எங்களை தீர்க்கதரிசிகளாக மாற்றினீர்.
5: You made us priests.
2: எங்களை ஆசாரியர்களாக மாற்றினீர்.
5: You made us kings.
2: ராஜாக்களாக மாற்றினீர்.
5: To proclaim your praises.
2: உம்முடைய துதிகளை சொல்லி வரும்படியாக.
5: To just speak forth your word.
2: உம்முடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கும்.
5: Thank you for the talents you have given us.
2: கொடுத்திருக்கிற தாரங்களுக்காக.
5: Thank you for the gifts you have bestowed upon us.
2: கொடுத்திருக்கிற வரங்களுக்காக நன்றி.
5: Help us not to bury them but to use them.
2: அவைகளை புதைத்து விடாமல் எடுத்து பயன்படுத்த எங்களுக்கு உதவி அருளும்.
5: Help us, oh God, daily to reach at least one person for your kingdom.
2: ஒவ்வொரு நாளும் ஒருவரையாவது உம்முடைய ராஜ்யத்திலே சேர்க்க எங்களுக்கு உதவி செய்தார்.
5: Thank you for speaking to us.
2: எங்களோடு கூட பேசினதற்காக உமக்கு நன்றி.
5: We give you all the glory.
2: உமக்கே துதி செலுத்துகிறோம்.
5: In Jesus name we pray.
2: இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
5: Amen.
2: Amen.

வாயிலே கர்த்தரை உயர்த்தும் துதியாலும் நாவிலே கருக்குள்ள வசனத்தினாலும் பிசாசின் கிரியைகளின் மேல் ஜெயம் எடுப்போம். கல்வாரி சிலுவையிலே சாத்தானுக்கு எதிராக எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவோம். இதுதான் சங்கீதம் 149.

தேங்க்யூ லார்ட் ஆமென். இன்னொரு பாடலை கூட நாம் சேர்ந்து பாடுவோம். ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் அவர் நம்மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறார் என்று நாம் இந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்துவோம். எங்களோடு இணைந்து நீங்களும் பாடுங்கள். தேவன்

நாம் ஆராதிக்கிற தேவன் இல்லாதவைகளை இருப்பதை போல மாற்றுகிற தேவன். அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா.

நம்ம எல்லாரும் இணைந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஏத்தறிமா நம்முடைய தேவன் ஆராதனைக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் நான் வந்து என் ஜனங்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே. ஒருமித்து அவருடைய நாமத்தை துதிக்கும் பொழுது, மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யும் பொழுது, அந்த இடத்தில் அவருடைய பிரசன்னத்தை விளங்கப்படுகிறார். நீங்கள் உங்கள் சொந்த முயற்சியினால், சொந்த பக்தியினால், சொந்த பலத்தினால் சாதிக்க முடியாதவைகளை தேவ பிரசன்னம் உங்களுக்காக சாதித்து கொடுக்கும். நீங்க பிரசன்னத்தை வாஞ்சித்து பாருங்க. ஆராதிக்கும் போது அவருடைய பிரசன்னத்தை அனுபவித்து பாருங்க. எவ்வளவு பெரிய தடைகள் இருந்தாலும், எவ்வளவு பெரிய பர்வதங்கள் இருந்தாலும், அவைகள் எல்லாம் மெழுகு போல உருகி போகும், தடைகள் எல்லாம் நீக்கப்படும். இந்த நாளிலே கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தேவன் கொடுக்க விரும்புகிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து அற்புதங்களை காண்பதற்கு

கடந்து சென்றவர். ஹல்லேலூயா. அற்புதமாய் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் கரம் உம்முடைய பிள்ளைகளோடு இருப்பதாக. உங்கள் நாம மகிமைப்பட ஜெபிக்கிறோம், தாழ்த்தீர்ப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதா.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது அனுதின தியான வேளை.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தின் தலைப்பு தியாக தீபம், பர்னிங் ஃபார் ஷைனிங். வாசிக்க வேண்டிய வேத பகுதி 2 கொரிந்தியர் 6:10. தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்கிறோம். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணி நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கங்களிலும் அடிகளிலும் காவல்களிலும் கலகங்களிலும் பிரயாசங்களிலும் கண்விழிப்புகளிலும் உபவாசங்களிலும் கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும் சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலதிடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும் கனத்திலும் கனவீனத்திலும் துர்க்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்தர் எண்ணப்பட்டாலும் நிஜஸ்தராகவும் அறியப்படாதவர்கள் எண்ணப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் சாகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் தண்டிக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும் துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும் தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகரை செல்வந்தராக்கிறவர்களாகவும் ஒன்றுமில்லாதவர்கள் எண்ணப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். இன்றைய மனநவசனம் யோவான் 3:30. நான் சிறுகனும் அவர் பெருகனும். ஹீ மஸ்ட் இன்க்ரீஸ் பட் ஐ மஸ்ட் டிக்ரீஸ். எரிந்து பிரகாசிக்கும் விளக்காய் விளங்கிய யோவானை போல் இருக்கவே நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மின்சக்தியால் ஒளிரும் கொத்து விளக்காய் அல்ல, நாட் லைக் பல்ப்ஸ், ஆனால் எண்ணெயில் எரிந்து ஒளிவிடும் குத்து விளக்காய் மிளரவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். லைக் கேண்டில்ஸ், தன்னையே உருக்கி பிறருக்கு ஒளி தரும் மெழுகுவர்த்தியாய் தியாக தீபமாய் சுடர்விட நாம் ஆயத்தமா? எரியாமல் பிரகாசிப்பது எப்படி? யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். ஹட்சன் டெய்லர் 18th century வாழ்ந்த சீன நாட்டு மிஷினரி இவ்வளவு அழகாக சொன்னார், எரிவதற்கான திரிகளை இறைவன் தேடி அலைகின்றார், எண்ணெயும் நெருப்பும் இலவசம். God is looking for some wicks to burn. Oil and fire are free. சிலுவை சுமப்பதும் சுயத்திற்கு சாவதும் ஏதோ ஓரிரு நாளின் அனுபவம் அல்ல, அது ஒரு தொடர்கதை. நான் அல்ல, கிறிஸ்துவே என்ற பவுலின் சுயவெறுப்பின் சாட்சியை 2 கொரிந்தியர் 6:9-10 நான் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். அறிமுகம் இல்லாதோர் என தோன்றினாலும் எல்லாரும் எங்களை அறிவர். செத்துக்கொண்டிருப்பவர்கள் என தோன்றினாலும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதுவும் இல்லாதவர் என தோன்றினாலும் நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றிருக்கிறோம். என்னே சாட்சி! டிஎல் மூடி இவ்விதமாக ஒரு சாட்சி கொடுத்தார். நான் சந்தித்த வேறு எவரையும் விட டிஎல் மூடியாகிய என்னோடு தான் எனக்கு அதிக பிரச்சனை என்று சொன்னார். I have more problem with myself. I have more problem with D.L. Moody than anyone else. That was the testimony of D.L. Moody. சுயத்திற்கு மறுப்பு தெரிவித்து சிலுவை சுமக்கும் தியாக வீரரே இன்றைய தேவை. இயேசுவை உண்மையாகவே பின்பற்றினால் கேலிக்கும் நிந்தனைக்கும் சாவுக்கும் ஆயத்தமாயிருக்க வேண்டும். விசுவாசி என்று ஆரம்பித்த நொடி முதலே உயிரை பணயம் வைத்தாக வேண்டும். வாசிக்கிறேன் எபிரேயர் 13:12-13. இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும் வழியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆகையால் நாம் அவருடைய நிந்தைய சுமந்து பாளையத்திற்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். திருவசனத்தை குறித்து வெட்கமின்றி பேசுவதற்கு நமது சுயம் வெறுக்கப்படுதல் வேண்டும். எனவேதான் இயேசு கிறிஸ்து லூக்கா 9:26 இவ்விதமாய் தெளிவாய் சொன்னார், என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்தும் மனுமகன் தம்முடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதர்களின் மகிமையோடும் வரும்போது வெட்கப்படுவார் என்று சொன்னார். துன்புறுத்தலை தவிர்த்து விடுவதால் நமது உடலை ஒருவேளை நாம் காத்து கொண்டாலும் நித்திய பலனை இழந்து விடுவோம். தன் ஜீவனை காக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான் என்றார் இயேசு கிறிஸ்து. கிறிஸ்துவுக்காக சாட்சி பகர விரும்பியவர்கள் தங்களது சொந்தம், பந்தம், பாசம் இவைகளுக்கு மறுப்பு சொல்லாதிருந்திருப்பார்களானால் உலகம் இன்று எத்தனையோ மிஷினரிகளை இழந்து நிற்கும். நற்செய்தி பரவ நாம் எத்தனை தியாகம் செய்கிறோமோ அந்த அளவிற்குத்தான் நான் நம் நற்செய்தியை நேசிக்கிறோமாம். தியாகம் என்று சொல்லை அகற்றிவிட்டால் திருச்சபை வரலாற்றின், ஏன் உலக வரலாற்றின் அநேக பக்கங்கள் வெறுமையாகவே இருக்கும். தஞ்சை பிளேக் மேல்நிலைப்பள்ளி மற்றும் பல நிறுவனங்களை நிறுவிய தந்தை பிளேக் அவர்கள் மேல்நாட்டிலிருந்து பாரதம் வரும்பொழுது பிரிவுக்கு அடையாளமாக தனது துணைவியாருக்கு ஒரு கத்திரிக்கோலை அவர்கள் பரிசளித்தார்களாம். இருண்ட கண்டத்தில் இறந்து போன தன் துணைவிக்கு உதவியின்றி தானே சமாதி கட்டிய டேவிட் லிவிங்ஸ்டன், அப்படியே நமது தாயகத்தின் வங்க நகரில் மரணமடைந்த தன் மனைவிக்கு தானே சவச்சடங்குகள் செய்த வில்லியம் கேரி, இவர்களை போன்ற தியாக தீபங்கள் இன்னும் அணையவில்லை. எனவேதான் சகோதரி சாராள் நவரோஜி அழகாக ஒரு பாடல் பாடினார்கள்,

அடிக்கடி நாம் பாடுவோம். ஓய்வு நாள் பள்ளிக்கூடங்களிலே பாடுவோம், அநேக எழுப்புதல் கூட்டங்களிலே பாடுவோம். அந்த பாடலை எப்பொழுதும் நம்முடைய நினைவிலே நாம் வைத்துக் கொள்வோம். கிவ் மீ ஆயில் இன் மை லேம்ப், கீப் மீ பர்னிங். கிவ் மீ ஆயில் இன் மை லேம்ப், ஐ ப்ரே. கிவ் மீ ஆயில் இன் மை லேம்ப், கீப் மீ பர்னிங். கீப் மீ பர்னிங் டில் த பிரேக் ஆஃப் டே. நான் சிறுகணும், அவர் பெருகணும். He must increase, I must decrease. மகாபரிய தேவனே, எங்களுக்கு முன்னால் நீர் நிறுத்திய தியாக தீபங்களுக்காக, தியாக சுடர்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே, அவர்கள் முன்னால் நாங்கள் நிற்கும் பொழுது ஒன்றுமில்லாதவர்கள் போன்ற ஒரு உணர்வு எங்களுக்கு வருகிறது. அது நியாயம்தான். ஆனாலும் எங்களால் எதுவும் முடியாது என்று சொல்லி அதை ஒரு சாக்கு போக்காக சொல்லி நாங்கள் பின்னடைந்து விடாதபடி, கர்த்தாவே, நீர் எங்களை வைத்திருக்கிற இடத்திலே ஒரு மெழுகுவர்த்தியாய் நாங்கள் எரிந்து கரைந்து பிரகாசிக்க நீர் எங்களுக்கு உதவிதார். கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையினுடைய கோட்பாடே நான் சிறுகணும், அவர் பெருகணும். நான் அல்ல, கிறிஸ்துவே என்பதே எங்களுடைய சொப்பனத்திலும் எங்களுக்கு வருகிற முழக்கமாயிருக்கட்டும். கர்த்தாவே, ஒரு டேவிட் லிவிங்ஸ்டனுக்காக, ஒரு பிளேக் ஐயருக்காக, ஒரு வில்லியம் கேரிக்காக, ஒரு ஐடாஸ் கடருக்காக, ஒரு மேரி ஸ்லெசருக்காக, கர்த்தாவே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த தியாக செம்மல்கள், இந்த தியாக தீபங்கள், இந்த தியாக சுடர்களின் வரிசையிலே நாங்கள் எங்களையும் அடையாளப்படுத்திக் கொள்ள விரும்புகிறோம். எங்கள் ஜீவனை வெறுக்க அந்த அளவிற்கு உம்முடைய சுவிசேஷத்தை நாங்கள் நேசிக்க நீர் எங்களுக்கு உதவிதாரும். நிந்தையையும் அவமானத்தையும் பரிகாசத்தையும் பொருட்படுத்தாது, கொசுக்கடி என்று அவைகளை நாங்கள் தட்டி விட்டு விட்டு முன்னேறி செல்ல கர்த்தாவே, நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு படைவீரராய் மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம், எடுத்து பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.

சிந்திப்போம், செயல்படுவோம். எழுபது எண்பதுகள்ல இருந்த உலகம் வேற. அப்போ வாழ்ந்த ஆண்களுக்கும் இப்போ வாழ்ற ஆண்களுக்கும் எவ்வளவு வித்தியாசம். அந்த தலைமுறை ஆண்கள் நாலஞ்சு டிரெஸ் தான் வச்சிருப்பாங்க. ஷர்ட் பிளெயினா இருக்கும், அல்லது கோடு அல்லது கட்டம் போட்டிருக்கும். டிசைன் பொம்மை எல்லாம் போட மாட்டாங்க. ஒரு லெதர் பேக் வச்சிருப்பாங்க, அது கிழிஞ்சி உபயோகிக்க முடியாம போற வரைக்கும் அதைத்தான் வச்சிருப்பாங்க. லஞ்ச் பாக்ஸ் வீட்ல இருந்து எடுத்துட்டு போவாங்க, கடையில சாப்பிட மாட்டாங்க. ரிட்டையர்ட் ஆற வரைக்கும் அவங்க தொடர்ச்சியான ஒரே தொழில தான் இருப்பாங்க. ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்ண மாட்டாங்க, வார வாரம் ஹோட்டல் போக மாட்டாங்க, வந்த படத்தை எல்லாம் பார்க்க மாட்டாங்க, தேவையில்லாம பொருளை வாங்கி சேர்க்க மாட்டாங்க. மாச தொடக்கத்துல மார்க்கெட்டுக்கு போய் வீட்டுக்கு அந்த மாசத்துக்கு தேவையான பொருட்களை மட்டும்தான் வாங்குவாங்க. டீ கடையில தான் டீ குடிப்பாங்க, காஃபி டேலெல்லாம் போய் சாப்பிட மாட்டாங்க. இன்னைக்கும் அவங்க இப்படித்தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க எல்லாரும் நல்ல இடமா பார்த்து நிலம் வாங்கியிருப்பாங்க, வீடு வாங்கியிருப்பாங்க, பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சிருப்பாங்க, அவங்களுக்கும் தேவையான அளவு சொத்து சேர்த்து வச்சிருப்பாங்க. இதுதான் எழுபது எண்பதுகளோட வாழ்க்கை. ஆனா இன்றைய தலைமுறையினர் தேவையில்லாத பொருட்களை வாங்கி குவிக்கிறாங்க, எப்பவும் ஆன்லைன்ல தான் காலத்தை கடத்துறாங்க. ஆன்லைன் இஸ் பிகமிங் எ டிசீஸ் டுடேன்னு சொல்றாங்க. இது இவங்க விஷயத்துல ரொம்ப உண்மை. இவங்க கிட்ட பிரச்சனை எங்க இருக்குதுன்னா, கம்பெனியுடைய கலாச்சாரத்தை வீட்டுக்குள்ள கொண்டு வர இவங்க முயற்சி செய்யறாங்க. ஒரு கார்பரேட் உலகம் எப்படி இருக்குதோ அப்படியே வீட்டையும் மாற்ற பாக்குறாங்க. அங்க இருக்கிற சூழ்நிலைய கொண்டு வர பாக்காங்க. அங்க ரிசப்ஷன்ல கிடக்கிற கார்பெட் நம்ம வீட்டுக்குள்ள வரணும்னு நினைக்கிறாங்க. அங்க இருக்கிற விலை அதிகமான சோஃபாவை நம்ம வீட்டுல போடணும்னு நினைக்கிறாங்க. அங்க இருக்கிற கண்ணாடி அறைகள் மாதிரி இவங்க வீட்டையும் கண்ணாடியா மாத்த முயற்சிக்கிறாங்க. ஆனா இந்த அலைக்குள்ள சிக்காம ரொம்ப அழகா போன தலைமுறையினர் இன்னைக்கும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. முந்தைய தலைமுறையினரின் சாமர்த்தியத்தையும் புத்திசாலித்தனத்தையும் ஒத்துக்கிட்டு இன்றைய தலைமுறையினர் அவங்கள பார்த்து மாறணும். முதியோரிடத்தில் ஞானமும் வயது சென்றவர்களிடத்தில் புத்தியும் இருக்குமே அப்படின்னு பைபிள்லையும் வாசிக்கிறோம்.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6:13 அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார், அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார், தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார், இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததான தீர்க்க தரிசன வார்த்தை இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவரை ராஜாவாகவும் ஆளுகை செய்கிற ராஜாவாகவும் ஆசாரியராகவும் காண்பிக்கிறதை பார்க்க முடிகிறது. இவ்விரண்டின் நடுவாக சமாதானம் விளங்குமாம். இந்த நாளில் எனக்கு கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நாம் தங்கியிருக்கிற வீடானாலும் சரி, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையானாலும் சரி, அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டிருக்கும் போது அவருடைய சமாதானம் அங்கே விளங்கும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்த போது தூதர்கள் என்ன சொல்லி பாடினார்கள் தெரியுமா? உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம். ஏன் பூமியிலே சமாதானம்? ஏனென்றால் அந்த சமாதான காரணர், சமாதான கர்த்தர், சமாதான பிரபு, சமாதானத்தின் தேவன் இந்த பூமியிலே பிறந்ததுனால. இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் நிற்கிறாரோ அந்த இடத்துல எல்லாம் இருக்கிறவர்களுக்கு சமாதானம் கூறுகிறதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில, நம் குடும்பத்தில் அவர் ஆளுகை செய்யும்படி துதியினாலே அவருக்கு ஒரு சிங்காசனத்தை ஏற்படுத்தி அவர் நம்முடைய வாழ்க்கையில வந்து அமரும் போது அங்கே நமக்கான சமாதானம் அங்கே கொடுக்கப்படுகிறது மாத்திரமல்ல, அது நதி போல பாயும்படிக்கு தேவன் கிருபை செய்கிறார். அவர் ராஜாவாக ஆளுகை செய்கிறார், ஆசாரியராயும் இருக்கிறாராம். பழைய பாட்டிலே பலிகளை கொண்டு போய் என்ன செய்வார்கள்? ஆசாரியர் இடத்துல கொடுப்பார்கள், ஆசாரியர் அதை கர்த்தருக்கு முன்பாய் பலி செலுத்துவார்கள். நமக்காய் கொடுக்கப்பட்ட பிரதான ஆசாரியர் நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, எபேசியர் 3:20-21 நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். அப்படி என்றால் நம்முடைய ஸ்தோத்திரங்கள், நம்முடைய ஆராதனைகள், நம்முடைய துதி ஸ்தோத்திரங்கள், கனம், நாம் செலுத்துகிற மகிமை வல்லமை இது அனைத்தும் பிதாவாகிய தேவனுக்கு போய் சேர வேண்டுமானால் ஒரே வழிதான் இருக்கிறது, நம்முடைய பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மாத்திரமே. வேற என்ன சொன்னாலும் அந்த மகிமை பிதாவுக்கு போய் சேராது. இயேசுவுக்கு அந்த மகிமையை கொடுக்கும்போது, இயேசுவுக்கு அந்த கனத்தை கொடுக்கும்போது, இயேசுவுக்கு அந்த ஸ்தோத்திரங்களை, இயேசுவுக்கு அந்த துதியை சொல்லும்போது மாத்திரமே அது பரலோக பிதாவின் இடத்துல போய் சேருகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை ஆளுகிறவராகவும் நம்முடைய ஆராதனைக்குரியவராகவும் இயேசு கிறிஸ்து காணப்படும் போது நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய சமாதானம் விளங்கும், அவருடைய சமாதானம் தங்கும். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, நம் குடும்பத்திலே கிறிஸ்து ஆளட்டும், அவருக்குரிய ஆராதனை எழும்பட்டும், கர்த்தருடைய சமாதானம் உங்க வாழ்க்கையில உங்க குடும்பங்களிலே தங்குவதாக. ஜெபிக்கலாம். எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, எங்களை ஆளுகிறவரும் எங்கள் ஆராதனைக்குரியவரும் ஆகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய சமாதானம் விளங்கும்படி உங்க ஆளுகைக்குட்பட்டு உமக்குரிய ஆராதனை ஏறெடுக்க எங்களுக்கு கிருபை செய்திருக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

ஓ பரிசுத்தாவியே, பரத்தின்னாவியே, இப்போ இறங்கி வாரும் எம்மை நிரப்பும், நிரம்பி வழியட்டுமே எம் பாத்திரம்.

அன்பான ஜீஃபான் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்விலே நீங்கள் கேட்க போவது, சொன்னது சொன்னபடியே ஆகும். இதற்காக எசாயா 28:8 கர்த்தரே இதை சொன்னார். இந்த ஜீவ வார்த்தையோடு இன்றைய நாளிலே ஆரம்பிக்கிறோம். மகன், உன் விருப்பப்படியே நீ மேற்படிப்பு படிக்க முடியும் என்ற அம்மாவை, நம்மிடம் வசதி இல்லை என்று எனக்கு தெரியும், நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று தேற்றினான் மகன். அதற்கு அம்மா சொன்ன ஒரே பதில், இதை சொன்னது நான் அல்ல, உன் அப்பா. அதன் பின்னர் மகன் ஒன்றுமே சொல்லவில்லை. எசாயா இஸ்ரவேலருக்கு மாத்திரம் இல்ல, உலகின் சகலருக்கும் கடந்து போக வேண்டியதான ஒரு அற்புதமான செய்தி. இது மெசியாவின் வருகைக்கான செய்தி. தீமை அழிக்கப்பட்டு தேவனோடு நித்தியமாக வாழ்வதில் உண்டாகும் நித்திய சந்தோஷத்தின் குளிர்ச்சியான செய்தி. தேவன் சகலருக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அந்த விருந்திலே மரணம் முற்றுமாக விழுங்கப்பட்டு விடும். எல்லோரினது கண்ணீர் துடைக்கப்படும். பாவத்தினால் மனுக்குலத்துக்கு ஏற்பட்ட நிந்தியை பூமியில் இராதபடி கர்த்தர் நீக்கி போடுவார். எசாயா 55. இதை நம்புவோம். இது சாத்தியமா என்ற கேள்வி எழும்பலாம். ஒரு விடயத்தை நாம் மறுக்க முடியாது, முன்னுரைத்தபடியே இரட்சகர் வரவில்லையா? நமது பாவங்களுக்கான கிருபாதார பலியாக அவர் தம்மை சிலுவையில் ஒப்பு கொடுக்கவில்லையா? நித்திய வாழ்வின் நிச்சயத்தை அவரது உயிர்த்தெழுதல் தரவில்லையா? இயேசுவின் மரணமும் உயிர்த்தெழுதலும் நம் வாழ்வுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தியது. அப்படி இருக்க மிகுதியும் சொன்னபடியே நடந்ததுதானே தீரும். ஏனெனில் இதையெல்லாம் சொன்னவர் கர்த்தர். கர்த்தர் சொன்னதை சொன்னபடியே செய்வார். அக்காலத்திலே கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் விருந்திலே, இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம் என்று ஜனங்கள் சொல்லுவார்கள். அந்த காலத்தில் நாமும் அந்த மகிழ்ச்சியில் பங்கெடுக்க வேண்டுமென்றால் இன்று நடப்பவை நம்மை இடறிவிட பண்ணாமல் கர்த்தருக்கு திடமாக நம்மை காத்து கொள்வோம். கர்த்தர் நம்மை காப்பார். இனியும் சொல்லப்பட்டவைகள் சொல்லப்பட்டபடியே நடக்கும். ஆக நமது கண்களை தூர நோக்குக்கு நேராக்குவோம். நாம் வாழுவதும் சரீரத்தில் மரிப்பதும் கூட தேவகரத்தின் ஆளுகையில்தான் அடங்கியுள்ளது. அதை மனிதன் தீர்மானிக்க முடியாது. இன்று நமது கவலையை விட்டுவிட்டு கர்த்தருக்குள் களி கூறும்படி அவரது கிருபையை நாடுவோமா? அதற்கு ஒரே வழி,

0: ஏன் இந்த அசதி என்ற தலைப்பில் ஊழியர் ஸ்டான்லி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: பாகம் இரண்டு.
2: நம்ம துரிதமா பயணப்படணும்னா கலட்டி விட வேண்டிய ஆளை கழட்டி விட்டு தான் ஆகணும். தயவர் ஜாமீன் சொல்லுங்க. நம்ம ஓட்டம் துரிதமா இருக்கணும்னா, நம்ம ஓட்டம் ஃபாஸ்டா இருக்கணும்னா அல்லே சொல்லுங்க அப்பா. ஆமே, இந்த சோம்பேறிகளை கழட்டி விட்டே ஆகணும். என்ன என் பக்கத்தில் இருக்கிற ஆளை சொல்றீங்களா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஒருவேளை இருக்கலாம். அல்லே சொல்லுங்க அப்பா. கத்திரக்கு சொத்துறோம். அந்த நபர் அவர்தான் என்று இருந்தால் அவரை நீங்கள் கழட்டி விடுறது நல்லது. கையவிச்சாமே. இல்லைனா அதுக்கு ஒரு குழி, நமக்கு ஒரு குழி ஆயிரும். கையவிச்சாமே. ஏன் நீங்க என்ன முறைக்கிறீங்க? அல்ல சொல்லுங்க அப்பா. உங்களை பாதிக்கிற மாதிரி சொல்லிட்டேனா? கையவிரிச்சி ராமேன்னு சொல்லுங்க. பேதுருவாகவே இருந்தாலும், லிசான், பேதுருவாகவே இருந்தாலும், சீசர்கள்ல அவர் தான் பிரதானமானவர். கடல் மேலேயே நடந்தவர். தோத்துறான். பயங்கரமான ரெவலேஷன், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு யாருக்குமே வந்துடாத ரெவலேஷனை சொன்ன ஒரு பெரிய ரெவலேஷன் பிரீச்சர் அவர். அப்படி ஒரு வெளிப்பாடு நிறைந்தவர். பர்சனலா ஆண்டவர் கூட அப்படி டீலிங் எல்லாம், நெருக்கமான உறவுல இருந்தவர். அவராகவே இருந்தாலும் அவரையும் தவிர்த்தாக வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தமான நிலை வரும் பட்சத்தில் தவிர்க்கும் பொழுது மட்டும்தான் இலக்கை நோக்கி விரைந்தோடி ஆமே தேவ திட்டத்தை நிறைவேற்ற முடியும். அல்ல சொல்லுங்க அப்போ. பழைய பரிசுத்தம் இன்னைக்கு வேலைக்கு ஆகாது. நேற்றைய பரிசுத்தம் இன்னைக்கு வேலைக்கு ஆகாது. இன்றைய அற்புதத்துக்கு இன்றைய பரிசுத்தம், இன்றைய எழுப்புதலுக்கு இன்றைய பிரதிஷ்டை. அல்ல சொல்லுங்க அப்பா. புரியுற மாதிரி சொல்றேன். யோசுவாவில் மூணாதிகாரம் வரும்போது ரெண்டு பிரச்சனை, யாருக்கு? இஸ்ரவேல் மக்களுக்கு ரெண்டு பிரச்சனை, பெரும் பிரச்சனை. ஒன்னு யோர்தான், இன்னொன்னு எரிகோ. ஒன்னு யோர்தான், இன்னொன்னு யோர்தானை தாண்டோன்னு எரிகோ. ரெண்டுமே பெரிய பிரச்சனை. ஆனா ஆண்டவர் இவங்க குழம்பி பயந்து நிற்கும் போது மூணு அஞ்சுல என்ன சொல்றாரு? ஜனங்களை பரிசுத்தம் பண்ண சொல்லு, நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். பரிசுத்தம் பண்ணாங்களா? நான் உங்களை கேட்கலாம், அவங்கள தான் கேட்க. பரிசுத்தம் பண்ணாங்களா? பண்ணாங்க. அற்புதம் நடந்துச்சா? யோர்தான் பிளந்துச்சா? எரிவோ உடஞ்சா? சரி, இப்போ ஏழாவது அதிகாரம். ஏழாவது அதிகாரத்தில் ஆயிப்பட்டணம். என்ன பட்டணம்? ஆயிப்பட்டணம். யோசுவா கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஏன்னா ஒரு பெரிய எரிவோ விழுந்ததை பார்த்த ஒரு மத மதப்பு அப்படின்னு சொல்லலாமா? தத்துறான். ஒரு யோர்தானே பிரிஞ்சதை பார்த்த அப்படி ஒரு மம்மத வந்து யோசுவாட சொல்றான். தலைவா, பாஸ், ஆண்டவனே, தொதுறாம். அது ஒரு சின்ன பட்டணம் தான், நம்ம எல்லாரும் போகணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஒரு 2000 இல்லைன்னா 3000 போனோம்னா போட்டு தள்ளிட்டு வந்துட்டே இருக்கலாம் அப்படின்றான். தோத்துறான் யோசுவாவும். ஆத்தடி கிளப்புறாங்களா? தோத்துறான். குழப்புறவன் இப்ப என்ன செய்யறான்? கிளப்புறானே. தோத்துறான். சரிடா, இங்கிட்டு வேணா அங்கிட்டு வேணா, 3000 வச்சுக்கங்கடா, போயிட்டு வாங்கடான்னு அனுப்பிவிட்டா தோத்துறா. 10 நிமிஷத்துல ரிவர்ஸ் கியர் போட்டு ஓடியாராங்க. தோத்துறா. தலைவா, என்னடா இப்படி தலை தரிக்க ஓடியாரீங்க? எங்கடா 36 பேரை காண போட்டாங்க? யாரு? ஆயிப்பட்டினத்தாரு. நீங்களே காலி பண்ண வேண்டிய, அவங்க 36 பேரை காலி பண்ணிட்டாங்க. இவன் இப்ப மண்ணை தலையில அள்ளி போட்டான். தோத்துறா. யாரு? யோசுவா. ஆண்டவருக்கு முன்னாடி புலம்புறான், என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்தம் பண்ண சொல்லு. அசுத்தம் உள்ள, அசுத்தம் உள்ள வந்திருக்கு. தோத்துறான். நான் விரும்பாத சாபத்தீடானது உள்ள. நாங்க தான் அன்னைக்கு பரிசுத்தம் பண்ணிட்டமே. பேச்ச குறை அல்ல சொல்லுங்க அப்பா. அன்னைக்கு பரிசுத்தம் பண்ணதுக்கு அன்னைக்கு அற்புதம், இப்ப பரிசுத்தம் பண்ணா இப்ப அற்புதம். அல்ல சொல்லுங்க அப்பா. கைய வேர்ச்சாம. இடையில தான் தேவையில்லாத உள்ள நெஞ்சிட்டு வந்துட்டுல. தோத்துறான். பாபிலோனிய சால்வ உள்ள வந்துட்டுல. அகற்ற சொன்ன பொருள் உலக காரியம் உள்ள வந்துட்டுல. தோத்துறான். ஆமேனா? அல்லேலூயாவா? தோத்துறமா? நாளுக்கு நாள், ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் நாம அடைஞ்சுக்கிட்டே இருக்கணும். கைய வச்சாமே. அவங்க அன்னைக்கு பரிசுத்தமா இருந்தாங்க அப்படின்னு அவங்க கூட சேர்ந்து ஓடணும்னா இடையில அவங்களுக்கு உள்ள உள்ள நிறைய விஷயம் வந்தது. உங்களுக்கு என்ன செய்யாது தெரியாது. நீங்க அன்னைக்கு எரிகோவை வீழ்த்தினதையும் அன்னைக்கு யோர்தான வீழ்த்தினதை மட்டும்தான் பாத்திருக்கிய தோத்ரா. இடையில பாபிலோன சால்வ உள்ள நினைஞ்சிருக்கு வந்திருக்கு, தேவனுக்கு பிரியமில்லாத உள்ள நினைஞ்சிருக்கு வந்திருக்கு. எப்பொழுதுமே இணைந்து ஓடுகிற ஆளை குறித்த எச்சரிக்கை உணர்வோடு ஓடினால் நம்முடைய ஓட்டம் சீரானதாக இருக்கும், எல்லையை போய் சீராக பிடிக்கும். இல்லையானால் டர்ரு. அப்ப பாருங்க, பேதுருவின் நிலை அப்படித்தான் இருந்துச்சு. பேதுருவின் நிலை அப்படித்தான் இருந்துச்சு. தன் கூட இருந்தவன் கூட ஃபாஸ்டா ஓடுறான், அதிக நேசத்தோட இருக்கிறான் சொத்துறோம். ஆனா அந்த உணர்வு கூட இவனுக்கு இல்லை. அவனோட கம்பேர் பண்ணும் போது அவனை விட சீசர்கள்ல இவன் தான் மேன்மையானவனா இருக்கிறான். இருந்தும் அங்க எல்லாத்தையும் இழந்து, உணர்ச்சியை கூட இழந்து, உணர்வுகளை இழந்து, ஆண்டு மேல வச்சிருந்த அந்த நேசத்தை கூட இழந்த நிலையில சொத்துறோம். ஆமா, மூணு முறை அவரை அவருடைய பார்வையை கண்டும் உயிர் தெழுந்த பிற்பாடு இரண்டு முறை அவரை தரிசித்தும் தோத்துறான். இன்னைக்கு ஒரு பின்மாற்றத்துக்கு தள்ளப்பட்டு போன நிலையிலும் கர்த்தர் மீண்டும் அவனுக்கு தன்னுடைய அழைப்பை தேடி வந்து தருகிற ஒரு அற்புத நிகழ்வை நாம் அங்கே வாசிக்கிறோம். இன்றைக்கும் இன்றைக்கும் ஒருவேளை நீ கர்த்தர் மேல வச்ச அன்பு, கர்த்தரோடு இருந்த உறவு, கர்த்தரனு கொடுத்த வார்த்தை, கர்த்தரனு கொடுத்த அழைப்பு, கர்த்தரனு கொடுத்த உத்தரவாதம், பொறுப்பு, ஆமே, நீ பண்ண பொருத்தனை, நீ பண்ண பிரதிஷ்ட, இது எல்லாத்தையுமே பறிகொடுத்து, இதை எல்லாத்தையுமே இழந்து ஒருவேளை பின்மாற்ற நிலைக்கு தள்ளப்பட்டு அன்றைக்கு இருந்த மாதிரி இன்றைக்கு ஜெப வாழ்க்கை இல்லை, அன்றைக்கு இருந்த மாதிரி தேவ உறவு இல்லை, அன்றைக்கு இருந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் லைஃப் எதுவுமே இல்லை என்கிற நிலையில் வந்திருந்தாலும் ஏற்கனவே அழைப்பு தான் இருக்கிறது என்று சொன்னவர் இப்பவும் சொல்லுகிறார் தோத்ரா. இப்ப சொல்றாரு, அந்த அழைப்பே போயிருந்தாலும் மீண்டும் உன்னை இன்றைக்கு நான் அழைக்கின்றேனே, அந்த அழைப்பை புதுப்பிக்கின்றேனே, அந்த அழைப்பை உறுதிப்படுத்துகிறேனே, இனிமேலும் நீ ஏன் அசதியாய் இருக்க வேண்டும். கைய உயர்த்துறல்ல சொல்லுங்க, அழைப்பு தான் இருக்கின்றது. ஆமென் சொல்லுங்க. ரெண்டாவது, அனுகூலங்களும் இருக்கின்றது. ஆமென் சொல்லுங்க. அப்பா நல்லா கவனிக்கணும். அந்த வசனத்தை நான் வாசிக்க விரும்புறேன். தோதரம் ஆறாம் வசனம். அவள் நப்தலில் உள்ள கேதேசில் இருக்கிற அபினோகாமின் குமாரன் பாராக்கை வரவழைத்து, நீ நப்தலி புத்திரரிலும் செபுலோன் புத்திரரிலும் 10,000 பேரை கூட்டிக் கொண்டு தாபோர் மலைக்கு போக கடவாய் என்று அவ சொல்றா. யார் யார கூட்டு போகணும் சொல்றா? நப்தலி புத்திரர், செபுலோன் புத்திரர், எத்தனை பேருங்க? எத்தனை பேரு? 10,000 பேரை நீ கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றா. கவனிங்க, அதே 4வது அதிகாரத்துல 14 வசனம் படிக்கிறேன். அப்பொழுது தேபோராள் பாராக்கை நோக்கி, எழுந்து போ, கத்தர் சிசராவை உன் கையில் ஒப்புக் கொடுக்கும் நாள் இதுவே, கத்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா என்றார். அப்பொழுது பாராக்கும் அவன் பின்னாலே 10,000 பேரும் தாபோர் மலையில் இருந்து இறங்கினார்கள். அல்ல சொல்லுங்கப்பா, கத்தர் சொன்னபடியே இங்கே பாராக்கு மட்டும் இல்லை, அவங்க கூட இணைஞ்சு அந்த யுத்தத்தை செய்வதற்கு 10,000 பேர் ஆண்டவர் சொல்றாருங்க. 10,000 பேர் இருக்கிறாங்கப்பா. அந்த 10,000 பேரை நான் உனக்கு கொடுப்பேன்ப்பா. அந்த 10,000 பேர் உன் கூட வருவாங்கப்பா. அந்த 10,000 பேர் உனக்கு துணை நிற்பாங்கப்பா. உன் கூட சேர்ந்து யுத்தம் பண்ணுவாங்கப்பா. கானானியரை நீங்கள் முழுசும் மேற்கொள்ளுவீங்கப்பா. சிசராவை அழிப்பீங்கப்பா. உங்கள் கையில் நான் ஒப்பு கொடுப்பேன்ப்பா. கையை உயர்த்துறாமே அல்லேலூயா. இந்த நிகழ்வில் நீங்கள் பின்னாடி படிச்சிங்கன்னா தோத்துறோம், யாகேல் தான் இறுதியாக சிசராவை அழிப்பா. ஆனால் நீங்க திரும்ப திரும்ப வசனங்களை படிச்சா தோத்துறான், ஆண்டவர் இவன் நெக்லெக்ட் பண்ண பிற்பாடு கூட, அதாவது ஆமா நீ வந்தானா வர, நீ வரலனா வரமாட்டேன் அப்படிங்கும் போது தோத்துறான், அப்படிலாம் பேசியும் கூட திரும்ப 14 சொல்லும் போது, சிசராவை கத்தர் உன் கையில் ஒப்பு கொடுக்கும் நாள். அப்ப ஆண்டவர் மைண்ட் எல்லாம் பராக்கு பராக்கு பராக்கு பராக்கு பராக்கு அல்ல சொல்லுங்க. அப்ப யாகேல் இல்ல, கையை விரிச்சாமே உங்களைதான் போப்பு கொடுப்பேன்
3: அவன் அந்த கேம்புக்கும் வந்துட்டு அந்த கேம்ப்ல சொத்துற அசதியாயிராதேங்கிற பிரசங்கத்தை அந்த கேம்ப்லையும் கேட்டு அதுக்கு பிறகு அவன் அசதியா இருந்ததுனாலதான் இன்னொரு அக்காவை அவர் செலக்ட் பண்ணிட்டாரு. வராக்கு முத முகாம், அப்புறம் ரெண்டாவது முகாம், இப்ப 14வது வசனத்துல மூணாவது முகாம். அல்ல சொல்லுங்க அப்பா, மூணாவது முகாம்லயும் சிசராவ மிஸ் பண்றான், அங்கேயும் அவன் ஒரு அசதியா தான் இருக்கிறான். சொத்துறா எல்லாரையும் அழிக்கிறா, சிசராவை மட்டும் எஸ்கேப் ஆக விட்டுட்டான். அப்ப தேவ திட்டம் சிசரா தான், சிசரா சிசரா அவன் தான் அழிக்கப்படணும். அப்ப இவனுடைய அந்த அசதி கிட்டத்தட்ட 1, 2, 3 அப்படின்னு வரும்போதுதான் 4வது முறை இவன் செய்ய வேண்டிய ஒன்ன தொத்துறா. பலவீனமானவ, ஒரு பொம்பளை, ஒரு சாதாரணமானவ, இன்னும் கொஞ்சம் தொத்துறான் அழுத்தி சொன்னா, ஒரு ஒரு புறஜாதி மனுஷி, அவள் கேனியனாகிய ஏபேரின் மனைவி. கேனியன்னா மீதியானியர்கள் அர்த்தம். ஒரு மீதியானிய வம்சத்தை சார்ந்த ஒரு புறஜாதி மனுஷி கையில சிசராவை ஒப்பு கொடுத்தார். நீ தொடர்ந்து அசதி அசதி அசதி அசதி தான், 1008 பிரசங்கத்தை கேட்டாலும் நான் அப்படித்தான் இருப்பேன் அப்படித்தான் இருப்பேன்னா ஒரு கட்டம்தான். அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. அல்லேலூயாவா? ஒரு முகாம், ரெண்டு முகாம், மூணு முகாம். அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. ஆமாம், அப்புறம் தோத்துறான். அதுக்கு பிறகு நீ இப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தீன்னா அவர் ட்ராக்கை மாற்றி யாகேல் வீட்டுக்கு போயிடுவார். கைய உயர்த்தி வராமேன்னு சொல்லுங்க. இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து தோன்றும். அல்லேலூயா சொல்லுங்க அப்போ. எஸ்தருக்கு மொர்தெகாய் சொல்லுகிற ஒரு கட்டளை, ஒரு அதிகாரம் நிறைந்த தோத்துறான், ஒரு வேதனை நிறைந்த வார்த்தை. நீ ராஜாத்தியா இருக்கலாம், தப்பிக்கலாம் நினைக்காத. முதல்ல நீ உங்க அப்பா தகப்பன் குடும்பம் தான் அதம். ஆமா, அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா சோத்ரா, நம்ம நம்ம லோக்கல் சிலாங்கல சொன்னா நீயும் தகப்பன் குடும்பம் தான் டேசா போவீங்க. அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. ஆமா, தப்பிச்செல்லாம் எஸ்கேப் ஆயிடலாம் நினைக்காத. நீ இந்த காலத்துல உதவியா இருக்கும்படி உனக்கு இந்த ராஜா மேன்மை, இந்த முகாமில் உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கலாமே. அல்ல சொல்லுங்க அப்போ. கர்த்தர் வார்த்தையை நீ என்ன செய்யலாமே, கேட்டுக்கொண்டிருக்கலாமே. இன்னும் நீ மௌனத்தில் இருந்த அசதியா இருந்த கண்டுக்கிறாம இருந்த சபையோட கரங்க ஒர்க்க மாட்டேன், ஆராயில் அசதியா இருப்பேன், துதிக்கிறல அசதியா இருப்பேன், ஊழியஞ்சியரில் அசதியா இருப்பேன், தரிசனத்தில் அசதியா இருப்பேன். நான் தான் என்ன மாத்திக்கிற மாட்டேன். நான் கடப்பாறை முழுங்கினது முழுங்கினதான், அதை வெளியில உருவுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதோட தான் நான் டிராவல் பண்ணுவேன், அப்படியே தான் இருப்பேன். தூங்கினா தூங்கிட்டே தான் இருப்பேன். சொத்துறோம், கை தட்ட மாட்டேன், பாட்டு பாட மாட்டேன், காணிக்க கொடுக்க மாட்டேன், தசமான் தரமாட்டேன், வில்லத்தனத்தை மாற்றவே மாட்டேன், விவகாரம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன், பிரச்சனை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன், தேவ திட்டத்துக்கு இணங்க மாட்டேன்னு சொன்னான். அதே ஸ்டான்லி கண்ட்ரோல் பண்ணுறா. அல்லே சொல்லுங்க அப்போ. கையை உயர்த்தி ராமேன்னு சொல்லுங்க. அப்புறம் யாகேல் அக்கா தான், நீ பார்த்து நான் நினைச்சேன் அவ போட்ட. அல்லே சொல்லுங்க அப்போ. நான் தான் செய்யணும், அவ செஞ்சிட்டா. அல்ல சொல்லுங்க அப்பா. நான் தான் போகணும், அவ போயிட்டா. எங்க? அல்ல சொல்லுங்க அப்பா. கையை உயர்த்தி ராமேனா வேணாம். அல்லேலூயா சொல்லுங்கோ. இப்ப பாருங்க, அவர் சொல்றாரு 10,000 பேர் உனக்கு அனுகூலமா நான் வச்சிருக்கேன். கையை உயர்த்தாமே அப்படி இருந்தும் நீ அசதியா இருக்கிற, நான் உன்னை தொத்துறோம் தனியா அனுப்பல, உன்னை தனியா அனுப்பல தோத்துறா, உன் கூட 10,000 பேர் கைய வைத்துறல்ல சொல்லுங்க அப்பா. இப்ப தேபோராள் அக்காவும் சேர்ந்துக்கிறா. சரி விடாப்பா, நானும் உன் கூட நிசிறேன் வர்றேன். கைய உயர்த்தியாமே இன்னொரு சின்ன வசனத்தை நாம் படிக்கவா. கத்திரிக்கு சோத்திரம், நியாயாதிபதியின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 20வது வசனம் படிக்கிறேன். வானத்தில் இருந்து யுத்தம் உண்டாயிற்று, நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களில் இருந்து சிசராவோட யுத்தம் பண்ணின. கீசோன் நதி, பூர்வ நதியாகிய கீசோன் நதியே அவர்களை அடித்து கொண்டு போயிற்று. கையை உயர்த்தி ராமேன் சொல்லுங்க அப்பா. குதிரைகளின் குழம்புகள் பாய்ச்சலினாலே, பலவான்களின் பாய்ச்சலினாலேயே பிளந்து போயின. கையை உயர்த்தி ராமேனா, இந்த மிகப்பெரிய யுத்தத்திற்கு நட்சத்திரங்கள் தோத்ரா பாராக்குக்கு அனுசரணையாக அனுகூலமாக கத்தர் எழும்ப பண்ணினார். நட்சத்திரங்களை எழும்ப பண்ணினார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? வானத்திலிருந்து யுத்தம் நடந்தது, கர்த்தருடைய சேனைகள் யுத்தம் செய்தது, இயற்கைகள் யுத்தம் செய்தது. தோத்ரா, அத்தனையும் பாராக்குக்கு அனுகூலமாக கர்த்தர் ஏற்கனவே தீர்மானித்து பிளான் பண்ணி வச்சிருக்கிறார். அதனால் பாராக்கே, நீ அசதியாயிருக்க அவசியம் இல்லை. நீ எழும்பு, நீ புறப்படு, உனக்காக ஒரு மிகப்பெரிய சேனை, உனக்காக மிகப்பெரிய தேவ சோத்ரா அனுசரணை, தேவனுடைய யுத்த சேனை, குதிரைகள், சோத்ரா பராக்கிரம வல்லமை காத்திருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். வரப்போகிற எழுப்புதல்ல கர்த்தருக்கு சொத்துறோம். நம்மோடு கூட இயற்கைகள் இணைந்து கொள்ள போகிறது, நம்மோடு கூட தேவனுடைய சிருஷ்டிப்புகள் இணைந்து கொள்ள போகிறது. எல்லாம் நாம கரம் கோர்க்க போறோம், எல்லாம் நாம இணைந்து செயல்பட போறோம். ஒரு மிகப்பெரிய யுத்தம் நடக்க போகிறது. சாத்தான் ராஜ்யம் ஒட்டுமொத்தமா விழப்போது. சாமுவேல் காலத்துல தோத்துறோம், பெலிஸ்தர்களுக்கு விரோதமா கத்தர் பெரிய இடிமுழக்கங்களை விழப்பண்ணினார். இவங்க நேருக்கு நேரா நடந்து பண்ண சண்டையில விழுந்த தோத்துறோம் ஏன் பிரேதங்களை விட கத்தர் இடிமுழக்கங்களை விழப்பண்ணதுனால அதுல செத்து போன எதிரிகளின் எண்ணிக்கை அதிகம். 1 Samuel 14 யோனத்தான் பெலிஸ்தர்களோடு யுத்தம் பண்ணும் போது அப்பொழுதும் கர்த்தர் தோத்ரா ஆமென் ஓ சோத்ர இயற்கைய யோனத்தானுக்கு சாதகமா மாற்றினார். இடிமுழக்கங்கள், பூமி அதிர்வு உண்டானது. மிகப்பெரிய யுத்தம் அங்கே நடந்தது. கர்த்தர் அனுகூலமாய் பல விஷயங்களை யோனத்தானுக்காக எழுப்பினார். கையை உயர்த்தி வராமே அந்த 1 Samuel 14:20 21 நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அதுல பைபிள் சொல்லுது, இதுவரைக்கும் அதாவது பெலிஸ்தியர்களோடு பாளையத்திலே சுற்றி திரிந்து கொண்டிருந்த ஆமா எபிரேயர்களும் யோனத்தானோடு இணைந்து கொண்டார்களாம். அடுத்த வசனம் சொல்லுது, மலைகளிலே ஒளித்து கொண்டிருந்த எப்ராயிம் மலைகளிலே ஒளித்து கொண்டிருந்த சகல இஸ்ரவேலரும் யுத்தத்திலே தொதுரா யோனத்தானோடு இணைந்து கொண்டார்கள். கைய உயர்த்தியாமே இன்னும் சொல்ல போனா முதலாவது வசனத்துல நீங்க முதல் 1, 2, 3 வசனங்களை படிச்சா இந்த அதுல ஐயோ சவுலும் அவனோடு கூட 600 பேரும் இருந்தாங்களாம். அவங்க மாதுள மரத்துல போய் ஓரமா சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டாங்க சோத்ரா. ஆனா யோனத்தான் யுத்தம் பண்ணும் போது, யோனத்தான் ஆயுதாரி எழும்பி யுத்தம் பண்ணும் போது, அந்த சவுலும் அவனோடு இருந்த 600 யுத்த புருஷர்களும் யோனத்தானோடு இணைந்து கொண்டார்கள். கையை உயர்த்தியாமே. ஒரு யோனத்தான் எழுமின போது, ஒரு ஆயுததாரி எழுமின போது தோத்துறோம். அங்க வசனம் சொல்லுது, பெலிஸ்தியர்களோட சேர்ந்து ஊரை சுத்திக்கிட்டு இருந்துச்சான் ஒரு குரூப் தோத்துறோம். யாரு? இஸ்ரவேலர்கள் தான், எபிரேயர்கள் தான். அவங்க அந்த யுத்தத்துக்கு வரல, அவங்களுக்கு தரிசனம் இல்லை, அவங்க எதிரிகளை வீழ்த்தணுங்கிற பாரம் இல்லை. அவங்க எதிரிகளோடயே சேர்ந்து, பெலிஸ்தியர்களோடயே சேர்ந்து பாளையத்தை சுத்தி ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்களாம். ஆனா யோனத்தான் எழுமினதை கேள்விப்பட்ட உடனே அவங்க எல்லாம் அதை கழட்டிட்டு யோனத்தானோட ஜாயின் பண்ணிட்டாங்க. அலையில சொல்லுங்க அப்பா. அப்புறம் எப்ராயும் மலைகளில் போய் நமக்கு எதுக்குடா வந்து மலைக்கு பின்னால் ஒளிஞ்சு மறைஞ்சிக்கிருவோம்டா, நம்ம சொகுசாக இருந்துக்கிருவோம், பாதுகாப்பாக இருந்துக்கிருவோம், நமக்கு ஜவமெல்லாம் வேணாம், ஊழியமெல்லாம் வேணாம், அப்படிலாம் வேணாம், இப்படிலாம் வேணாம், நமக்கு எருவு மாடு மட்டும் போதும் தொத்துறோம், அந்த எருவு மாட்டு நிழல்லையே உட்காந்து சொத்துறோம், அது போடுற சொத்துறோம், இப்போ சாணியும் பாலையும் வச்சு நம்ம குடும்பத்தை பார்த்துக்கலாம்னு நிறைய பேர் அப்படி ஏதாயும் ஒரு மலைக்கு பின்னால் மறைஞ்சிருக்காங்க பாருங்க. அவங்களும் யோனத்தானோட இணைந்து கொண்டார்களாம். கையை உயர்த்தியாமே. செயல்படாமல் மாதுள மரத்தின் கீழே சுருண்டு கிடந்த சவலும் யோனத்தானோடு இணைந்து கொண்டான். கர்த்தர் இன்னைக்கு சொல்றார், உன் கூட இணைஞ்சு இந்த எழுப்புதல்ல செயல்படுவதற்கு, உனக்கு அனுகூலமா நிற்பதற்கு, ஓ உன் தரிசனத்திற்கு அனுகூலமா இருப்பதற்கு, தோத்ரா உன்னோட சேர்ந்து எதிரியை வீழ்த்துவதற்கு, எதிரியின் ராஜ்யத்தை அழிப்பதற்கு ஏராளமான தோத்ரா அனுகூலங்களை நான் வச்சிருக்கிறேன், ஆட்களை நான் வச்சிருக்கிறேன். தோத்ரா நீ ஆயத்தம்னு சொன்னா அந்த அனுகூலங்களை நான் உன்னோடு இணைப்பேன். நான் ஊழியத்துக்கு வந்தா யாரு சோறு போடுவா? நீ யாருக்கு ஊழியம் செய்யறியோ அவர் சோறு போடுவார். அல்லே சொல்லுங்க அப்பா. யாரு பேச்ச கேட்டு வர்றியோ அவர் உன்னை வாழ வைப்பாரு, அவர் உன்னை ஆசீர்வதிப்பாரு, அவர் உனக்கு வேண்டி எல்லாத்தையும் தருவாரு. ஆமா, பேதுரு கேட்கறான், எல்லாவற்றையும் விட்டு உண்மை பின்பற்றினோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அல்லே சொல்லுங்க அப்பா. இதுக்கு நீ விட்டுருக்கவே வேண்டாம். அல்ல சொல்லுங்க, எல்லாவற்றையும் விட்டு பின்பற்றினோமே என்ன கிடைக்கும்? பரவாயில்ல, இவனுக்குள்ள இப்படி ஒரு மைண்ட் இருக்கு, எல்லாருக்குள்ளேயும் இருந்திருக்கும், ஆனால் பேதர் மட்டும்தான் கேட்குறான். பரவாயில்ல, அவன் கேட்ட வரைக்கும் சந்தோஷம்னு தோத்துறான். அப்போ சில 2, 3, 4 படித்தான், எல்லாரும் சொத்து பத்தெல்லாம் விற்று கொண்டு வந்து பேதர் பாதத்தில் வச்சுட்டாங்களாம். போதுமா? அல்லே சொல்லுங்க அப்பா.
2: ஆமேன். எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டே போதுமா சொத்துறா? உனக்கு அதை எண்ணி பார்க்கறதுக்குள்ள ஆயுசு முடிஞ்சிடும். கைய பயிற்சி ஆமே. அப்புறம் அவன் சொல்றான், ஐயையோ இது டேஸ் இல்லாத காலத்தில் நான் கேட்ட கேள்வி அல்ல சொல்லுங்க. அப்போ நீங்க தப்பா தவறா நினைச்சிட வேண்டாம். அபிஷேகம் இல்லாத காலத்தில் நான் கேட்ட கேள்வி, ஒருவேளை உங்க மனசுல தோன்ற மாதிரி அறிவு இல்லாத காலத்தில் நான் கேட்ட கேள்வி அப்படி எடுத்துக்கிட்டாலும் பொருந்தும் அல்ல சொல்லுங்க. அப்போ இப்போ எனக்கு அபிஷேகமும் வந்துட்டு, அபிஷேகத்தின் மூலமா அறிவு வந்துட்டு, இந்த பணத்தை வச்சு நான் என்ன பண்ண போறேன் தோத்துறேன். எனக்கு ஜபம் பண்றதும் பிரசங்கம் பண்றதும் மட்டும் போதும் தோத்துறேன். இதை என்றதுக்கும் தோத்துறேன். முட்டை வாங்குறதுக்கும் அரிசி பருப்பு வாங்குறதுக்கும் காய்கறியை வாங்குறதுக்கும் ஒரு 7 பேரை அப்பாயின்மெண்ட் பண்ணி அவங்கள்ட்ட விட்டுருங்க. அதை பற்றி பேசினாலே எனக்கு டயர்டாக இருக்குன்றான். கைய வைத்துறல்ல சொல்லுங்க. அப்போ நீ மட்டும் வந்து பாரு, எதை பெருசாக நினச்சிட்டு இருக்கிறியோ அதை உன் பாதத்துக்கு கீழே கத்தரை கொண்டு வருவார், உன் காலுக்கு கீழே கத்தரை கொண்டு வருவார். உன் அசதி தான், நீ எழும்பவும் முடியல, ஆசீர்வாதத்தை அறுவடைய எழுப்புதல பார்க்கவும் முடியல. அனுகூலமா அல்ல சொல்லுங்க. அப்போ அனுகூலமா 10,000 பேரை வச்சிருக்கேன், அனுகூலமா தெபோராள வச்சிருக்கேன் அல்ல சொல்லுங்க. அப்போ அனுகூலமா வானத்து நட்சத்திரங்களை வச்சிருக்கிறேன், அனுகூலமா கீசோன் நதியை வச்சிருக்கிறேன். கீசோன் நதி எல்லாத்தையும் இழுத்துக்கிட்டு போயிருச்சான் அல்ல சொல்லுங்க. அப்ப நதிக்குள்ள எல்லாம் முங்கிட்டாகும். நீங்க எழும்பிட்டீங்கன்னா கத்திரக்கு தோத்துற ஆமீன் அல்லேலூயா. உங்களை அப்பா பயன்படுத்துவாரு தோத்துற. இருக்கிற நதியெல்லாம் செலக்ட் பண்ணி எல்லாரையும் முக்கலாம் அல்ல சொல்லுங்க. அப்பா பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால எல்லாரையும் நதியில் என்ன செய்யலாம் முக்கலாம். ஞானசானம் கொடுக்கறது ஐயோ வேற யாரா வச்சு கொடுங்க சாமி, கையெல்லாம் வலிக்குது என்னால முடியல அல்ல சொல்லுங்க. கத்தர் அப்படி நம்மளை பயன்படுத்த போறாரு, உங்களை பயன்படுத்த போறாரு. எழுப்புதல் நாட்கள்ல நம்முடைய கண்கள் அதை பார்க்க போகிறது. அனுகூலங்கள் இருக்கிறதே. உன்னை என்கரேஜ் பண்றதுக்கு தான் ஒரு தெபோராள் அல்ல சொல்லுங்க. அப்போ ஒரு தீர்க்கதரிசி, ஒரு தேவ மனுஷன், ஒரு ஊழியக்காரரு, ஒரு ஊழியக்கார மனைவி, ஒரு ஊழியக்கார குடும்பம் இருக்கிறதே அல்ல சொல்லுங்க. அப்போ வாரந்தோறும் உசுர கொடுத்து பிரசங்கம் பண்ற உன் பாஸ்டர் தான் இருக்கிறாரே அல்ல சொல்லுங்க. அவர் வாயிலிருந்து வர்ற தேவனுடைய வார்த்தை இருக்கிறதே. தீர்க்க தரிசன சத்தம் இருக்கிறது. அப்பப்போ உன்னை என்கரேஜ் பண்றதுக்கு வெளியிலிருந்தும் ஊழியக்காரர்களை கூப்பிட்டு உனக்காக மீட்டிங் வச்சு அவங்க பிரசங்கம் பண்ற பிரசங்கங்களும் இருக்கிறது அல்ல சொல்லுங்க. அப்போ வாலிபனே உன்னை என்கரேஜ் பண்றதுக்கு தான் சபையில ஒரு வாலிபர் கூட்டம் சொல்லுங்க. எல்லாரும் வாலிபர் கூட்டம் இருக்கிறது. ஏ அக்கா சொத்துறோம் உன்னை என்கரேஜ் பண்றதுக்கு தான் ஒரு பெண்கள் கூட்டம் சபையில. ஏ அண்ணா சொத்துறோம் உங்களை என்கரேஜ் பண்றதுக்கு ஒரு ஆண்கள் கூடுக சபையில. நாங்கள் தான் போகிறது இல்லையே. அப்போ எல்லாம் இருக்கிறதே, நாங்கள் இருக்கிறது இல்லையே. சொல்ற புரியுதா? இதுவும் உனக்கு புரிகிறது இல்லையே. உன்னை கொண்டு போய் வைக்க அதில் சொல்லுங்க. அப்பா எல்லா அனுகூலத்தையும் உனக்கு வச்சு கொடுத்துருக்கிறாரு. உன் ஒரு ஒரு நபருக்காகத்தான் இவ்வளவு பிரயாசமும், ஒரு நபருக்காகத்தான் இத்தனை பிரசங்களும், உன் ஒரு நபருக்காகத்தான் இத்தனை ஊழியக்காரங்களும், இந்த ஒரு நபருக்காகத்தான் இந்த மேடை, உன் ஒரு நபருக்காகத்தான் இந்த மேடையிலிருந்து வருகிற வார்த்தைகள், உன் ஒரு நபருக்காகத்தான் இருக்கிறதே இருக்கிறதே. இது எல்லாத்துக்கும் மேல உன்னை அழைத்தவர் உன்னுடனே இருக்கின்றாரே. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளேயே இருக்கின்றாரே. உன் மேல் அவருடைய அபிஷேகம் இருக்கின்றதே. அவருடைய கிருபை, அவருடைய வரங்கள், அவருடைய வல்லமை, அவருடைய பராக்கிரமம், அவருடைய பலன் உனக்குள்ளே உன்மேலே இருக்கின்றதே. இத்தனையும் உன் வாழ்க்கையிலே அனுகூலமாய் இருக்கின்றதே. பின்ன ஏன் இந்த அசதி? கடைசி விஷயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அரக்கன் சிசராவும் இருக்கின்றானே. அவன் இன்னும் சாகலே, அவன் இருக்கிறானே. 20 வருஷமாயும் அவன் இருக்கிறானே. 20 வருஷம் பாடா படுத்திட்டு அவன் இருக்கிறானே. ஐயோ நான் சொல்வது புரிந்தால் நலமா இருக்குமே. நான் சிசராவை சொல்றேங்க, நீ என்ன முறைகிறீங்க? 20 வருஷம் இஸ்ரவேல சபைய பாடா படுத்தினவன், அந்த அரக்க குணம் உள்ளவன்,
3: இருக்கின்றானே. அவனுக்கு ஒரு கீசோன் நதி, அந்த குறுப்புக்கு ஒரு கீசோன் நதி மாதிரி. இங்க கங்கை நதி இருக்கின்றது, யமுனா நதி இருக்கின்றது, இல்லைன்னா அழைச்சு கொண்டு வந்து நான் சொல்வதுதான் உனக்கு புரியவில்லையே. இந்த ஒரு வசனத்தை மட்டும் படிச்சு நான் முடிக்கிறேன், ஜெபம் பண்ண போறோம். சோத்ரா நியாயாதிபதிகள் 4:3, அவனுக்கு 900 இருப்பிரதங்கள் இருந்தது. அவன் இஸ்ரவேல் புத்திரர் 20 வருஷம் கொடுமையாய், அதனாலதான் அந்த அரக்கன்னு போட்டேன். அல்ல சொல்லுங்க அப்பா, கொடுமையாய் ஒடுக்கினானா. எப்படி ஒடுக்கினானா? இஸ்ரவேல் மக்களை, இஸ்ரவேல்னா அவனுக்கு பிடிக்காது, சபானா அவனுக்கு பிடிக்காது, இஸ்ரவேல் ஜனம்னா அவனுக்கு பிடிக்காது, யெகோவா தேவன்னா அவனுக்கு பிடிக்காது. தோத்திரம் அவங்கள அடக்கணும், ஒடுக்கணும், ஒண்ணுமில்லாம ஆக்கணும் அப்படின்னு அரக்கப்பய சிசராவை சொல்றேன். அல்ல சொல்லுங்க அப்பா. ஆமா, ஆட்ரஸ் இல்லாமல் போக போகிறானே. அல்ல சொல்லுங்க அப்போ, அதாவது சிசரா. அல்ல சொல்லுங்க அப்போ, நோ மோர் சிசரா. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, நோ மோர் சிசரா. அல்ல சொல்லுங்க அப்போ, பை பாய், நாட் சீ யூ. சீ யூனா நரகத்தை தான் போகணும். ஆனா நான் என்ன சொல்றேன், இந்த சிசராக்கெல்லாம் சர்ச்சுக்கு வரட்டும்ன்றேன். ஏன்னா இந்த சிசராக்களை நம்ம நதிகளில் முக்க போறோம்ல, இந்த சிசராக்களை பிதா குமாரம் பரிசுத்தாவி நாமத்தினால முக்க போறோம்ல, ஞானஸ்தானத்தில் முக்க போறோம்ல. ஆமா, தண்ணியில முக்கி அதுக்கு பிறகு நல்ல சிசரா வாக்கி சிங்காசனத்தோட உட்கார வைக்கலாம், தப்பு இல்லை. அல்லேலூயாவா. தேசம் மாறுமா? தேசம் மாறுமா? எழுப்புதல் வருமா? பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வந்து விட்டதா? வந்து விட்டதா? முழங்கால் யாவும் முடங்குமா? நாவுகள் யாவும் இயேசுவை கர்த்தர் என்று அறிக்கையிடுமா? இதுவரை இருந்த சிசராமல் இல்லாமல் போவானா? அந்தகார வல்லமைகள் அழியுமா? விக்கிரகங்கள் அழியுமா? வேசித்தனங்கள் அழியுமா? அரக்க ஆவிகள் அழியுமா? மந்திர சக்திகள் அழியுமா? நீ அசதியாய் இராமல் இன்றைக்கு அந்த சிசரா என்னும் அரக்கனை அழிக்கும்படி எழும்பி விட்டால் அது நடக்கும். சிசராவை வச்சுக்கிட்டு நீ அசதியா இருக்கிறன்னா நீ எக்கா, நீ பயங்கரமான ஆள் தான்க்கா. அல்லே சொல்லுங்க அப்பா. என்ன நீ சூப்பர்ண்ணா? தோத்துறான் உம்புட்டு கொட்டச்சலையும் வச்சுக்கிட்டு நீ பிரசங்கத்தில் உறங்குறன்னா தோத்துறா, நீ பாக்கியவதி தான். அல்ல சொல்லுங்க அப்பா. ஆமேனா? சரீரத்தில் ஒரு பிரச்சனை இருக்கு, குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்கு, மனசுல பிரச்சனை இருக்கு, சுத்தி இருக்கிறவங்க மூலமா குடைச்சல் இருக்கு. சமானம் கிடையாது, சந்தோஷம் கிடையாது, ஆசீர்வாதம் கிடையாது. சரீரத்தில் வியாதி, உங்ககிட்ட திரும்பினா குடைச்சல், அங்கிட்டு திரும்பினா குடைச்சல், எல்லா விதத்திலையும் பிரச்சனை. இவ்வளவு பிரச்சனைக்கும் மத்தியிலையும் ஆண்டவர் ஒன்னையும் விடுவிச்சு ஓ மூலமா தேசத்தையும் விடுவிக்க போறாருன்னு உசுர கொடுத்து பேசிட்டு இருக்கிறாரு. நீ தூங்குறீனா உன்னை கொண்டு எங்க வைக்கலாம்? கைய வச்சுடல சொல்லுங்க அப்போ. ஆமேனா? அப்ப சிசரா இருக்கிறான்ல, கொடையிறவன் இருக்கிறாள், அவனை பார்க்கும் போதே உனக்கு எரியணும், உனக்கு எழும்பணுங்கிற எண்ணம் வரணும். துடிக்குது புச்சாம். அல்ல சொல்லுங்க அப்பா. ஜெயிப்பது நிஜம். அழுல சொல்லுங்க அப்பா. ஜெயிக்கிறதுக்கு முன்னால உனக்கு புஜம் என்ன செய்யணும்? இருதயம் என்ன செய்யணும்? துடிக்கணும். பக்கத்துல இருக்கா கைய பிடிங்க. ஒரு சின்ன கேள்வி, பக்கத்துல இருக்கா கைய பிடிச்சு. இருதயம்னு ஒண்ணு இருக்கா? கேளுங்க, அவங்கள்ட்ட கேளுங்க, உங்கள்ட்ட இருதயம்னு ஒண்ணு இருக்கா? சே, அந்த அளவுக்கு சந்தோஷம், விட்டுருங்க. அழுல சொல்லுங்க. இருதயம்னு ஒன்று இருந்தா இவ்வளவு தூரம் ஆண்டவர் உன்ட்ட பேசும்போது ஆமேன் சொல்லுங்க. இனிய வாழ்க்கையில் அசதிக்கு இடம் இல்லைப்பா, நான் எழும்புவேன்ப்பா. என் ஸ்தானத்தில் ஒரு யாகைகளுக்கு நான் இடம் அளிக்க மாட்டேன்ப்பா. என் கையில் தான் சிசராண்ணா, என் கையில் தான் சிசராப்பா. என் மூலம்தான் எழுப்புதல்னா என் மூலம்தான்ப்பா எழுப்புதல். என் மூலம்தான் அந்தகாரங்களுக்கு வீழ்ச்சினா, தேசத்தில் இருக்கிற அசுத்தாவிகளுக்கு வீழ்ச்சினா, தேசத்தில் மாற்றம்னா, தேசத்தில் ரட்சிப்புனா, தேசத்தில் எழுப்புதல்னா அது என் மூலம்தான். இனி எந்த ஒன்றிலும் நான் அசதியா இற இடம் அளிக்க மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க அப்போ. ஒரு கோலியாத்தின் கொக்கரிப்பு, ஒரு கோலியாத்தின் வேதனைப்படுத்துகிற வார்த்தை, ஒரு கோலியாத்தின் நிந்தையான பேச்சு, ஒரு கோலியாத்தின் வேதனை தரக்கூடிய வார்த்தை. தாவீதை துடிப்புள்ள தரிசனமுள்ள யுத்த வீரனாய் யுத்த புருஷனாய் எழுப்பியது. இதுவரைக்கும் நான் யுத்தம் பண்ணலையே, நாயனத்துக்கு யுத்தத்துக்கு போனோம், இதுவரைக்கும் நான் பட்டயம் பிடிச்ச பழக்கமே கிடையாது, இதுவரைக்கும் நான் ஒரு யுத்தத்தை பார்த்தது கூட இல்லையே, இப்ப கூட இங்க வந்தது சண்டை காட்சியை பார்க்கலாம் தான் வந்தேன், எப்படி யுத்தம் பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம் தான் வந்தேன். ஏன்னா இவங்க பட்டாளத்தில் இருக்கிறாங்க, அப்பப்ப ஊருக்கு வரும்போது கதை கதையோ ஊதுவாங்க, தோத்துறோம் எங்க அண்ணன்மார் தான், அதனாலதான் சோறு கொடுக்குற சாக்கில் எப்படா சண்டை ஓடுவாங்கன்னு பார்க்கலான்னு வந்தேன். கடைசியில் பார்த்தா இவங்களுக்கு போய் சோத்த தூக்கிட்டு வந்திருக்கிறேன், எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்கு. அல்ல சொல்லுங்க அப்பா, ஒருத்தன் சண்டையை கூப்பிடுறான் அப்படியே சொத்துறான், இந்த உலக்க மரத்தை தின்னு விட்டு நிற்கிற மாதிரி நினைச்சுறாங்களே நிற்கிறாங்களே சொத்துறான். இவங்களுக்கெல்லாம் சூடு சொரண மானம் இதெல்லாம் இல்லவே இல்லையா, இவங்கள பேசினாலும் பரவாயில்லையே, ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தையும் சேர்த்து நிந்திக்கிறானே. தாவீது ஒரு யுத்த வீரனா எழும்பினதுக்கு காரணம் ஒரு அபிஷேகம் உள்ள சாமுவேலின் பிரசங்கம் இல்ல, ஒரு அரக்க குணம் உள்ள கோலியாத்தின் பிரசங்கம். கோலியாத்து பிரசங்கத்தை கேட்டு தாவீது யுத்த வீரனா அணிஞ்சிட்டான் எழும்பிட்டான். ஆனா நாங்க 1008 பிரசங்கம் பண்ணி பார்த்துட்டோம். அல்லேலூயா. கோலியாத்து இருக்கிற வரைக்கும் தாவீது எழும்பித்தான் ஆகணும், சிசரா இருக்கிற வரைக்கும் பாராக் எழும்பித்தான். அவன் சாக்கு போக்கு சொல்ல வாய்ப்பு, அவன் தான் இருக்கிறானே, அவனை தான் பாக்குறையே, அவன் அறக்கத்தை தான் அறக்க சுபாவத்தான் பாக்குறே, சாத்தா இருக்கிறானே, அவன் செயல்கள் தான் இருக்குதே, விக்கிரக வல்லமைகள் வேசித்தனம் விபச்சாரம் தேசத்தை இன்னைக்கு சீரழிச்சுக்கிட்டு இருக்கே, பாக்குறேல வாலிபர்கள் பாவத்துல இச்சையில விழுந்துட்டு இருக்கிறாங்க, தோத்துறோம். சின்ன பிள்ளைகளுடைய வாழ்க்கை கூட சீரழியுதே, அப்படிப்பட்ட பாவ செயல்களால் இன்னைக்கு தேசத்தை சீரழிச்சுக்கிட்டு இருக்கிறானே பிசாசு, அவன் இருக்கிறானே, அவன் செயல்கள் இருக்குதே. அப்படிங்கும் போது நீ சாக்கு போக்கு சொல்லலாமா, எங்கேயாவது ஊர்ல ஓய் ஒளிஞ்சுக்கலாமா, நீ எழும்பித்தானே ஆகணும், நீ அசதியா இருக்க வாய்ப்பு இல்லையே, எழும்பு. அல்ல சொல்லுங்க, அப்போ எல்லாரும் எழும்புவோம். கர்த்தருடைய வார்த்தையை சத்தத்தை இதிலே நாம் கேட்டிருக்கிறோம், அரக்கன் சிசரா இருக்கின்றானே. அல்ல சொல்லுங்க, அப்போ எலியா மரிக்க போறாரு, எலிசா வர்றாரு, ரெண்டு ராஜாக்கள் ரெண்டாம் அதிகாரத்துல தோத்துறம். என்னப்பா பின்னாடி வந்து நிக்கிற என்ன விஷயம் தோத்துறம்? இல்ல இன்னைக்கு எங்கெல்லாம் போறோ அங்கெல்லாம் நான் வருவேன். ஏண்டா தோத்துறம்? நான் கில்காலுக்கு போறேன் வர்றேன், நான் பெத்தலுக்கு போறேன் வர்றேன், நான் சோத்திரம் யோர்தானுக்கு போறேன், எரிகோவுக்கு போறேன் அங்கேயும் வருவேன், நான் யோர்தானுக்கு போறேன்டா அங்கேயும் வருவேன். ஏன்? உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பா வேணும். ஏண்டா ரெட்டிப்பா கேக்குற? அல்ல சொல்லுங்க, அப்பா கவனிங்க கவனிங்க, ஏண்டா ரெட்டிப்பா கேக்குற? இசபேல் இருக்கின்றாளே. அல்ல சொல்லுங்க, அப்போ அவ செத்து இருந்தா பரவாயில்ல, அவன்

போறான். அவளை காலி பண்ணிருக்கணுமே. இப்ப நீர் என்ன சொல்றீரு? நான் ஜாக போறேன், நான் ஜாகணும், நான் போக போறேன். நீர் பயிர்வீர் போல. ஆனா அவ இருக்கிறாளே, இருக்க கூடாதவ இருக்கிறாளே, அழிய வேண்டியவ இருக்கிறாளே, அறக்க குணம் உள்ளவ இருக்கிறாளே. அதனால உம்மகிட்ட இருக்கிற அதே அபிஷேகம் அப்படியே என் மேல வந்தா, ஒருவேளை நான் என்ன செய்யலாம்? வானத்தை அடைக்கலாம். ஒருவேளை நான் என்ன செய்யலாம்? வானத்தை திறக்கலாம். ஒருவேளை நான் என்ன செய்யலாம்? செத்து போன பாடியை கூட எழுப்பலாம். ஒருவேளை நான் என்ன செய்யலாம்? அக்னியை வர வைக்கலாம். நான் என்ன செய்யலாம்? பாகாலத்திற்கு தரிசில கொள்ளலாம். ஆனா இசபேல் நினைச்ச முடியாது, கொல்ல முடியாது. இதே அபிஷேகத்தை வச்சுக்கிட்டு அதனால அத டபுள் போஷனா என் மேல ஊத்துங்க. இசபேல் இருக்கிறான்னா எலிசா எழும்பி ஆகணும். சிசரா இருக்கிறான்னா பாராக்கு எழும்பி ஆகணும். கோலியாத்து இருக்கிறான்னா தாவீது எழும்பி ஆகணும். தேசத்தில் இன்னைக்கு அந்தகார வல்லமைகள், அசுத்த வல்லமைகள், விபச்சார ஆவிகள், வேசித்தன ஆவிகள், கிறிஸ்தவத்துக்கு சுவிசேஷத்திற்கு விரோதமான ஆவிகள், சபைகளுக்கு விரோதமான ஆவிகள் இருக்கிறதே. ஆகையால் நீ ஒரு யுத்த வீரனாய், நீ செயல்படுகிற நபராய், எழுப்புதல் பாத்திரமாய், ஒரு பாராக்காய், செயல்படுகிற பாராக்காய் எழும்பியே ஆகணும்.

அமே, அழைப்பு எனக்காக இருக்கின்றது, அனுகூலங்கள் எனக்காக இருக்கின்றது. என் எதிரி என் சபையை கெடுக்கிற, தேசத்தை கெடுக்கிற, ரட்சிப்புக்கு எதிரான, என் தேவ ராஜ்யத்திற்கு எதிரான சிசரா, அரக்க குணமுள்ள சிசரா, அந்தகார வல்லமைகள், இருளின் ஆதிக்கங்கள் இன்றைக்கு உலகத்தில் என் கண்ணுக்கு முன்னால இருக்கின்றதே. அதனால் நான் அசதியா இனி இருக்க மாட்டேன். இதோ வருகிறேன், என்னை தருகிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன், என் மேல உங்க

வாருங்கள், நாம் சேர்ந்து ஆராதிப்போம். இந்த ஆராதனை வேளைக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நாம் கர்த்தரை பாடி ஆராதிப்போம். ஆராதிக்கிற தேவன் அவர் நல்லவர், ஜீவனுள்ளவர், அவர் உயிரோடு இருக்கிறார். யோபு 19:25-26 வசனங்களிலே யோபு இப்படி சொல்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே அவரை காணும் என்று யோபு சொல்கிறார். என்னதான் ஆனால் என்ன, நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறாரே. தொடர்ந்து பயணத்தை மேற்கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை அவரை நம்பி, அவரை சார்ந்து கொண்டு ஓடுவோம். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். சூழ்நிலைகளை மாற்ற போதுமானவர். யோபுவின் நிலைமைகளை மாற்றினவர். நம்முடைய நிலைமைகளை மாற்றுவதற்கு போதுமானவர். சேர்ந்து அவரை ஆராதிக்கலாமா? வாருங்கள், நாம் சேர்ந்து ஆராதிப்போம்.

என்ன நடந்தாலும், மரணமானாலும், ஜீவனானாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், எந்த காரியமானாலும், எந்த சிருஷ்டியானாலும், என் தேவனுடைய அன்பை விட்டு விலகவே மாட்டேன், பின்னிட்டு பார்க்க மாட்டேன், என் ஜீவன் உமது கரத்தில் ஒருவரும் பறிப்பதில்லை என்று விசுவாசத்தோடு பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அவர் நல்லவர்.

கிறிஸ்து எனக்கு ஜீவனாய் இருக்கிறபடினாலே நான் மரிப்பது எனக்கு ஆதாயம். ஏனென்றால் நான் எங்கு மறித்தாலும் என் தேவனோடு கூட நித்தியத்தில் இழைப்பார்வேன். அந்த தேவனின் அன்பில் இருந்து ஒருவரும் என்னை பிரிப்பதில்லை, ஒருவரும் என்னை பறித்துக் கொள்வதில்லை. காரணம், அந்த அன்பில் நிலைத்திருக்கிற நான் ஒரு நாளும் பறிக்கப்பட முடியாது. எத்தனை பேர் என்னோட கூட சேர்ந்து அறிக்கை செய்ய போறீங்க, உங்களுடைய அன்பில் இருந்து ஒருவரும் என்னை பறித்துக் கொள்ள முடியாது. ஆண்டவரே, என்ன நேர்ந்தாலும் என்ன நடந்தாலும் நாங்கள் உண்மை சேவிப்போம், நாங்கள் உண்மை ஆராதிப்போம் என்று சேர்ந்து சொல்லலாம் அப்பா.

எத்தனை பேர் சொல்ல போறீங்க? துணையாளர் முன் செல்கிறார். பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பில் இருந்து நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாகுலமோ பசியோ பட்டினியோ நாசமோசமோ நிர்வாணமோ பட்டயமோ மரணமோ தூதர்களோ வருங்காரியங்களோ நிகழ்காரியங்களோ கிறிஸ்துவின் அன்பில் இருந்து எங்களை பிரிப்பதில்லை என்று சொன்ன பவுலை போல ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையில் நாங்களும் சொல்றோம் ஆண்டவரே, ஓ எதுவும் எங்களை பிரிப்பதில்லை, எதுவும் எங்களை பிரிப்பதில்லை ஆண்டவரே, எந்த அன்பும் எங்களை பிரிக்க முடியாது ஆண்டவரே. உம்மீது வைத்திருக்கிற உங்கள் உம்முடைய அன்பை, உம்மீது வைத்திருக்கிற எங்கள் அன்பை ஒன்று பிரிக்க முடியாது ஆண்டவரே. நாங்கள் உண்மையே சேவிப்போம், நாங்கள் உண்மையே பின்தொடர்வோம், நாங்கள் உமக்காக ஓடுவோம், நாங்கள் உண்மையே பின்பற்றுவோம் ஆண்டவரே. நல்லவர் ஆண்டவரே.

நீ நல்லவர், நீ நல்லவர், நீரே எல்லாம், எங்களுக்கு நீரே எல்லாம், உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை வர பண்ணுகிறோம் ஆண்டவரே.

எத்தனை பேர் சேர்ந்து பாட போறீங்க? நாம் சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். நீரே எல்லாம், நீரே எல்லாம், எங்கள் இயேசுவே, உம்முடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துகிற ஆண்டவரே. ஹல்லேலூயா.

0: நல்ல கரங்களை தட்டி அந்த ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம். எங்கள் வாழ்க்கையில நீங்க தான் எல்லாம். எங்களோடு கூட இருக்கிறவர் நீர்தான், எங்களை போஷிக்கிறவர் நீர்தான். எங்களோடு கூட இருக்கிற தெய்வமே, உம்மை விட்டு விலக மாட்டோம் ஆண்டவரே, உம்மை விட்டு விலக மாட்டோம், உம்மை பின்பற்றுவோம், உம்மை சேவிப்போம். நல்ல கரங்களை தட்டி உம்மை சேவிப்போம், உம்மை பின்தொடர்வோம், உம்மை நேசிப்போம். நீ நல்லவர், நீ பரிசுத்தர். என்ன ஆனாலும், என்ன நடந்தாலும், எங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம் ஆண்டவரே. உம்மை சேவிப்போம், உம்மை நேசிப்போம், உம்மையே நாங்கள் ஆராதிப்போம். உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நல்ல கரங்களை தட்டி ஒரு விஷயம் கூட, நீர் எங்களுக்கு எல்லாம் நன்மை, தீமை, உயர்வு, தாழ்வு, ஜீவன், மரணம் எதுவானாலும் உம்மை விட்டு விலக மாட்டோம் ஆண்டவரே. உம்மை நேசிக்கிறோம், இன்னும் உம்மை பின்பற்றுவோம்.
1: துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிறவர் அவர், பரிசுத்தர். அவர் நம்முடைய துதியில வாசம் பண்ணுகிறார்.

தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கையை தட்டி சொல்லுங்கப்பா, உங்களுக்கு மட்டும்தான் ஆண்டவரே ஆராதனை. நீ ஒருவரே மகிமையை பெற்றுக்கொள்ள பார்த்தீர, நீ ஒருவரே கனத்தை பெற்றுக்கொள்ள பார்த்தீர். நல்ல கரங்களை தட்டி, கரங்களை தட்டி பார்க்கலாம். நீ ஒருவரே கன மகிமைக்குரியவர், நீ ஒருவரே ஆராதனைக்குரியவர், நீ ஒருவர்

ஆண்டவருக்கு மகிமை. நீர் மாத்திரமே எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திரர். நீர் மாத்திரமே கனத்தையும் மகிமையும் வல்லமையும் பெற்றுக் கொள்ள பாத்திரர். உங்க நாமத்திற்கு மட்டும் நாங்க மகிமை வர பண்ணுகிறோம். ஆமென் சொல்லி ஆத்வரிங்க பார்க்கலாம். உங்க நாமத்திற்கு மாத்திரமே நாங்கள் மகிமை வர பண்ணுகிறோம். உங்க நாமத்தை மாத்திரம் நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர், நீர் ஒருவரே கனத்திற்குரியவர், நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர், நீர் ஒருவரே எல்லா நாமத்திலும் மேலான நாமமுடையவர். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோ யாருடைய முழங்கால்களும் முழங்கத்த

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: ஒரு உயிரியல் நிபுணர் கம்பளி பூச்சிகளை வைத்து ஒரு ஆய்வு நடத்தினார். இலைகள் வைக்கப்பட்டுள்ள ஒரு பானை அது. வட்ட வளையத்தில் சில கம்பளி பூச்சிகளை வரிசையாக வைத்தார். முதல் கம்பளி பூச்சியின் தலை அடுத்த பூச்சியின் பின்பாகத்தை நோக்கிக் கொண்டிருந்தது. இவ்வாறு அந்த வட்ட பானையில் பூச்சிகள் நகர்ந்து கொண்டிருந்தன. அந்த சிறிய பூச்சிகள் ஒரு வாரம் அவ்வாறு வலம் வந்தன. அவை பசியினாலும் களைப்பினாலும் செத்து மடிந்தன. ஒரு பூச்சி கூட வட்ட வளையத்தை விட்டு வெளியே வந்து மத்தியில் இருந்த செடியின் இலைகளை தின்னவில்லை. ஒரு சில சென்டிமீட்டர் தொலைவில்தான் அவை இருந்தன. ஆனால் முன்னால் செல்பவரை பின்பற்றுவோம் என்ற உணர்ச்சிதான் அவைகளுக்கு மேலோங்கி இருந்தது. அந்த புழுக்களுக்கு உணவை உண்டு உயிர் வாழ வேண்டும் என்ற எண்ணம் உதிக்கவில்லை. முடிவு, அத்தனை பூச்சிகளும் செத்துப்போயின. நாம் வழக்கமான வாழ்க்கையை மேற்கொள்ளும் பொழுதும் நம்மை நாமே பார்த்து சில கேள்விகளை கேட்க வேண்டும். அப்பொழுது நாம் செய்யும் காரியங்கள் சரிதானா என்பதை நாமே உணர்ந்து கொள்ள முடியும். முதலாவதாக, இந்த மாமூல் வாழ்க்கை நானே ஏற்படுத்தி கொண்டதுதானா? இப்படிப்பட்ட மாமூல் வாழ்க்கையை ஏன் நாம் பின்பற்றுகிறோம் என்று தெரியுமா என்று யோசிக்க வேண்டும். ஒருவேளை இதற்கு பதில், இது சுகமானது, அபாயம் இல்லாதது என்பது மட்டும் இருக்குமென்றால், இப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருந்து விடுபட வேண்டுமென்றால் துணிச்சலான முடிவை நாம் எடுக்க வேண்டும். இரண்டாவதாக, நாம் யாரை பின்பற்றுகிறோம்? ஒருவேளை நாம் பிறரை பார்த்து சில வழிமுறைகளை கற்றுக்கொண்டிருக்கலாம், அதையே பின்பற்றுகிறோமோ? நல்ல தலைவர்களை நாம் பின்பற்ற வேண்டும். ஒன்றும் கவனிக்காமல் கூட்டத்தோடு கூட்டமாக போகக்கூடாது. நாம் பின்பற்றும் தலைவர் யார்? மூன்றாவதாக, நான் எங்கே போய்க் கொண்டிருக்கிறேன்? நம்முடைய வாழ்க்கையின் குறிக்கோளை நாம் இழக்கும் பொழுது மாமூல் வாழ்க்கையை பின்பற்றுகிறோம். காலம் கடந்த பின்னர் நாம் எவ்வளவு கவலைப்பட்டாலும் அந்த நாட்களை மீண்டும் வாழ முடியாது. இதை குறித்து ஒருவர் சொல்லும் பொழுது, சங்கீத கச்சேரியை வழிநடத்துகிற மனிதன் அந்த சங்கீத கச்சேரியை கவனித்துக் கொண்டிருக்கும் கூட்டத்தையும் திரும்பி பார்க்க வேண்டும் என்று கூறுகிறார். ஒருவேளை இதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாது இருங்கள் என்று கூறுகிறது. அதாவது, யார் சரி அல்லது நல்லது என்று கூறினாலும் பரிசுத்த வேதம் சொல்லும் சத்தியமே நம்முடைய வாழ்க்கையினுடைய பாதையாக இருக்க வேண்டும். அதுவே திருப்தி தரும், மகிழ்ச்சி தரும் ஒரு வாழ்க்கை. நமது வாழ்க்கையை நாம் சற்றே ஆராய்ந்து பார்ப்போமா?

എസ്രാ രണ്ടാം അധികാരം. ബാബിലോൺ രാജാവാകിയ നെബൂഖദ്നേച്ചർ ബാബിലോണിലേക്ക് കൊണ്ടുപോകുന്നവർക്കുള്ളേ സിറയിരിപ്പിലിരുന്ന് ജെറുസലേമുക്കും യൂദാവിലുള്ള തങ്ങൾ പട്ടണങ്ങൾക്കും സെരുബാബേൽ, യോശുവ, നെഹേമിയ, സെറായ, റിലായ, മെത്തെക്കായ്, പിൽസാൻ, മിസ്പാർ, പിക്വായ്, രഹൂം, ബാന എന്നവരുകളോടെ കൂടെ തിരുമ്പി വന്ന് ദേശത്ത് പുത്രകളാക്കിയ ഇസ്രവേൽ ജനമാണ് മനിതരിൻ തുകയാവത്. പാരേസിൻ പുത്രർ 2172 പേർ. സെബത്യാവിൻ പുത്രർ 372 പേർ. ആറാഹിൻ പുത്രർ 775 പേർ. യശുവ, യോവാബ് എന്നിവരുടെ സന്തതിക്കുള്ളിരുന്ന പാഹാത് മോവാബിൻ പുത്രർ 2812 പേർ. ഏലാമിൻ പുത്രർ 1254 പേർ. സത്തുവിൻ പുത്രർ 945 പേർ. സക്കായിൻ പുത്രർ 760 പേർ. ഫാനിയിൻ പുത്രർ 642 പേർ. ഹെബായിൻ പുത്രർ 623 പേർ. അസ്കാത്തിൻ പുത്രർ 1223 പേർ. അദോനി കാമിൻ പുത്രർ 666 പേർ. പിക്വായിൻ പുത്രർ 2056 പേർ. ആദീനിൻ പുത്രർ 454 പേർ. എസേക്കിയാവിൻ സന്തതിയാണ് അദേരിൻ പുത്രർ 98 പേർ. പേസായിൻ പുത്രർ 323 പേർ. യോറാഹിൻ പുത്രർ 112 പേർ. ആസോമിൻ പുത്രർ 223 പേർ. കിബാറിൻ പുത്രർ 95 പേർ. ബെത്ലഹേമിൻ പുത്രർ 123 പേർ. നെത്തോബിൻ പുത്രർ 56 പേർ. ആനത്തോത്തിൻ മനിതർ 128 പേർ. അസ്മാവേത്തിൻ പുത്രർ 42 പേർ. കീരിയാത് യാരീം, കെമീറ, പോറോത്ത് എന്നിവരുടെ പുത്രർ 743 പേർ. റാമ, കാബ എന്നിവരുടെ പുത്രർ 621 പേർ. മിക്മാസിൻ മനിതർ 122 പേർ. പെത്തേൽ, ആയി എന്നിവരുടെ മനിതർ 621 പേർ. നേവാവിൻ പുത്രർ 52 പേർ. മക്പീഷിൻ പുത്രർ 756 പേർ. മറ്റ് ഏലാമിൻ പുത്രർ 1254 പേർ. ആരീമിൻ പുത്രർ 320 പേർ. ലോത്ത്, ആദിത്, ഓനോ എന്നിവരുടെ പുത്രർ 725 പേർ. എരിക്കോവിൻ പുത്രർ 345 പേർ. സേനാക്കിൻ പുത്രർ 3630 പേർ. ആസാരിയാനവർ യെശുവാവിൻ കുടുംബത്താനാകിയ യെദായാവിൻ പുത്രർ 973 പേർ. ഇമ്മേലിൻ പുത്രർ 1052 പേർ. പസ്കൂരിൻ പുത്രർ 1052 പേർ. ആരീമിൻ പുത്രർ 1247 പേർ. ലേവിയരാണവർ ഓദായാവിൻ സന്തതിയാണ് യെശുവ, കദ്മീയേൽ എന്നിവരുടെ പുത്രർ 74 പേർ. പാടകളാണവർ ആസാബിൻ പുത്രർ 128 പേർ. വാസൽ കാവലനാകിയ പുത്രരാണവർ സല്ലൂമിൻ പുത്രരും അദേരിൻ പുത്രരും തൽമോണിൻ പുത്രരും അക്കൂബിൻ പുത്രരും അദീതാവിൻ പുത്രരും സുബായായിൻ പുത്രകളെല്ലാരും 139 പേർ. നിദാനീമിയാണവർ സീഖാവിൻ പുത്രർ, അസുബാവിൻ പുത്രർ, തബാക്കോത്തിൻ പുത്രർ, കോറീസിൻ പുത്രർ, സിയാഖാവിൻ പുത്രർ, പാദോണിൻ പുത്രർ, ലെബനാക്കിൻ പുത്രർ, അഹാബാവിൻ പുത്രർ, അക്കൂബിൻ പുത്രർ, അഹാബിൻ പുത്രർ, സൽമായിൻ പുത്രർ, ആനാനിൻ പുത്രർ, കിത്ലീനിൻ പുത്രർ, കാക്കായിൻ പുത്രർ, റായാക്കിൻ പുത്രർ, റെത്സിനിൻ പുത്രർ, നെഹോദാവിൻ പുത്രർ, കസാമിൻ പുത്രർ, ഊസാവിൻ പുത്രർ, പാസിയാക്കിൻ പുത്രർ, പേസായിൻ പുത്രർ, അസ്നാവിൻ പുത്രർ, മെയോനിമിൻ പുത്രർ, നെബൂസിമീൻ പുത്രർ, പക്പൂക്കിൻ പുത്രർ, അഗുബാവിൻ പുത്രർ, അർക്കൂറിൻ പുത്രർ, ഹല്ലൂദിൻ പുത്രർ, മെഹിദാവിൻ പുത്രർ,
அர்ச்சாவின் புத்திரர், பர்கோசின் புத்திரர், சிசேராவின் புத்திரர், தாமாவின் புத்திரர், நெட்சியாவின் புத்திரர், அதிபாவின் புத்திரர், சாலமோனுடைய வேலையாட்களின் புத்திரரானவர்கள் சோதாயின் புத்திரர், சுபத்ரேத்தின் புத்திரர், பெருதாவின் புத்திரர், யாலாக்கின் புத்திரர், தர்கோனின் புத்திரர், கிட்லேனின் புத்திரர், செபத்தியாவின் புத்திரர், அத்தீமியின் புத்திரர், செபேயாமில் உள்ள புகேதரேத்தின் புத்திரர், ஆமையின் புத்திரருமே. நிதமீனியரும் சாலமோனுடைய வேலையாட்களின் புத்திரரும் எல்லோரும் 392 பேர். தெல்மிலாக்கிலும் தெல் அர்சாவிலும் கேருபிலும் ஆதோனிலும் இம்மோரிலும் இருந்து வந்து தாங்கள் இஸ்ரவேலர் என்று தங்கள் பிதாக்கள் வம்சத்தையும் தங்கள் பூர்வோத்தரையும் சொல்ல மாட்டாமல் இருந்தவர்கள் திலையாவின் புத்திரர், தொபியாவின் புத்திரர், நிகோதாவின் புத்திரர் ஆக 652 பேர். ஆசாரியரின் புத்திரியரில் அபாயாவின் புத்திரர், கோசின் புத்திரர், கீலேயாத்தியனான பெர்சிலாயின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணி அவர்கள் வம்சம் நாமம் தரிக்கப்பட்ட பெர்சிலாயின் புத்திரரே. இவர்கள் தங்கள் வம்ச அட்டவணையை தேடி அதை காணாமற் போய் ஆசாரிய ஊழியத்திற்கு விளக்கமானவர்கள் என்று எண்ணப்பட்டார்கள். ஊரின் தும்மை என்பவர்களுக்குள்ள ஒரு ஆசாரியர் எலும்பு மட்டும் இவர்கள் மகா பரிசுத்தமானதிலே புசிக்கத்தகாதென்று திஷாதா அவர்களுக்கு சொன்னான். சபையார் எல்லோரும் ஏகத்திற்கு 41,360 பேராயிருந்தார்கள். அவர்களை தவிர 7,360 பேராயிருந்தார்கள். அவர்களுடைய குதிரைகள் 736, அவர்களுடைய கோவேறு கழுதைகள் 245, அவருடைய ஒட்டகங்கள் 435, கழுதைகள் 6,720. வம்சங்களின் தலைவரில் சிலர் எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்தபோது தேவனுடைய ஆலயத்தை அதன் ஸ்தானத்திலே எடுப்பிக்கும்படி அதற்கான மன உற்சாகமான காணிக்கைகளை கொடுத்தார்கள். அவர்கள் தங்கள் சக்திக்கு தக்கதாக திருப்பணி பொக்கிஷத்திற்கு 61,000 தங்க காசையும், 5,000 ராத்தல் வெள்ளியையும், 100 ஆசாரிய வஸ்திரங்களையும் கொடுத்தார்கள். ஆசாரியரும் லேவியரும் ஜனங்களில் சிலரும் பாடகரும் வாசல் காவலாளரும் நிதனீமியரும் தங்கள் தங்கள் பட்டணங்களிலும் குடியேறினார்கள்.

0: எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன், அவருடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்தவ திருமணத்தில் ஃப்ளெக்ஸ் அடிக்கிறது, அந்த பின்னாடி டெக்கரேஷன் பண்ணுறது, அப்புறம் கேமரா, மற்ற எல்லாவற்றையுமே அவர் முக்கியமாக கிறிஸ்தவ திருமண காரியங்களில் மாத்திரமே இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர். அவரிடத்துல ஒரு நாள் பேசி கொண்டிருந்த பொழுது அவர் சொன்னார், அடுத்த மாதம் முழுவதுமாகவே எனக்கு வேலை இருக்கு, அதிகமான முகூர்த்த நாட்கள் வருகின்றன அப்படின்னு சொன்ன உடனே நான் கேட்டேன், நீங்க கிறிஸ்தவங்க மத்தியில தானப்பா அந்த இதெல்லாம் செய்யறீங்க, திருமண காரியங்கள் எல்லாம் அவங்களுக்கு தானே செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அப்புறம் முகூர்த்தத்துக்கும் கிறிஸ்தவங்களுக்கும் என்னப்பா சம்பந்தம் அப்படின்னு கேட்ட உடனே, என்ன நீங்க விஷயமே தெரியாம இருக்கிறீங்க, எந்த உலகத்துல இருக்கிறீங்க அப்படின்னு. ஏன்பா என்னாச்சு, நான் எதுவும் அப்படி தப்பா கேட்டுட்டேன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு 95% கிறிஸ்தவர்கள் முகூர்த்த நாளில் தானே திருமணம் வைக்கிறாங்க, ஆகவே தான் எனக்கு எல்லா முகூர்த்த நாள்லையும் எனக்கு பெரிய வேலை அப்படின்னு சொன்னார். எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு. எனக்கு கேள்விப்பட்டிருக்கிறேன், சில கிறிஸ்தவர்கள் ஆங்காங்கு பார்த்து கொண்டிருக்கிறாங்க, ஆனால் இந்த சகோதரனுடைய இன்ஃபர்மேஷன் படி பார்த்தா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் சொல்கிறாரு 95% எல்லாருமே முகூர்த்த நாள் அன்னைக்கு தாங்க கல்யாணம் பண்றாங்க, முக்கியமா தென்பாகத்துல பாரம்பரிய சபைகள்ல. ஏன் இன்னைக்கு எதுவும் ஆவிக்குரிய சபைன்னு சொல்ல, எல்லா சபையிலையும் எல்லாம் பாத்தீங்கன்னா நாள் பாக்குறாங்க, நேரம் பாக்குறாங்க, முகூர்த்தம் பாக்குறாங்க, அந்த என்னென்ன இருக்கோ சடங்கு இருக்கோ எல்லாத்தையும் தானே பண்றாங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. இந்த சமயத்துலதான் திராவிட சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடியவர்கள் நேற்றைய தினத்துல செய்த ஒரு செயல் ஆச்சரியம் அளிக்கக்கூடியதா இருக்கு. அப்படி என்ன அவங்க பண்ணாங்க? ஒன்றும் இல்லைங்க, நேற்று 25 நமக்கு தெரியும் சூரிய கிரகணம். இந்த சூரிய கிரகணத்துக்கும் குறிப்பிட்ட மத சமுதாயத்திற்கும் ஒரு முக்கியமான ஒரு இணைப்பு இருக்கிறது. அது ஒரு வகையான மத அடிப்படையில் தான் இந்த சூரிய கிரகணத்தை அவர்கள் போதிக்கிறது உண்டு. ஆக இந்த பெரியாரை பின்பற்றக்கூடிய, அந்த சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடியவர்கள் என்ன முடிவு செஞ்சாங்கன்னா, இந்த மதத்தின் அடிப்படையில சூரிய கிரகணத்தை பார்க்கக்கூடியவங்க சொல்லுகிறது, கர்ப்பிணி பெண்கள் அந்த டயத்துல வெளியில வரக்கூடாது, அவங்க சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் செஞ்சா தெய்வ குத்தம் ஆயிரும், அவங்க லைஃப்ல எந்த நல்லதும் நடக்காது, இப்படி எல்லாம் அவங்க சொல்லும் பொழுது இவங்க அந்த பெரியார் சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடியவங்க என்ன பண்றாங்கன்னா, நேற்று சாயங்காலத்துல ஒரு கூட்டத்தை நடத்துகிறாரு எல்லா கர்ப்பிணி பெண்ணும் வாங்க, எல்லாரும் இந்த டயத்துல என்ன செய்யுங்க, சாப்பிடுங்க. கடந்த வருஷத்திலயும் இதே மாதிரி செஞ்சிருக்காங்க, 2019 நடந்த சூரிய கிரகணத்துல அதே மாதிரி செஞ்சிருக்கிறாங்க. வீரமணி நமக்கு தெரியும், அந்த பெரியார் இதுல ஒரு தலைவரா இருக்கக்கூடியவர், அவர் ஒரு அறிக்கையை வெளியிடுகிறார். என்ன அப்படின்னா, 2019 இதே மாதிரி ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு நாங்க சூரிய கிரகணத்தை அன்னைக்கு எல்லாருக்கும் முன்னாடி சாப்பாடு சாப்பிட வச்சோம், அந்த பெண்ணை வெளியில எல்லாம் சுத்த வச்சோம், இப்ப அந்த பெண்ணுக்கு என்ன மகிழனா இந்த பெயரிலே ஒரு குழந்தை, அழகான குழந்தை பெற்று அவள் எடுத்திருக்கிறாள், அந்த குழந்தையோடு கூட என்ன பண்ணியிருக்கிறான், நாங்க இந்த சூரிய கிரகணத்திலையும் பங்கு பெறுகிறோம். இதன் மூலமா என்ன சொல்ல வர்றோம், இதெல்லாம் மூட நம்பிக்கை, நீங்க எதையெல்லாம் நம்பிக்கை என்று சொல்லி கொண்டிருக்கிறீர்களோ அது நிச்சயமா நம்பிக்கை இல்லை, அதெல்லாம் மூட நம்பிக்கை, இதை எங்கள் வாழ்க்கையில நாங்கள் என்ன செய்யறோம், நிரூபிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, இத நேற்றைய தினத்துல அதை ஒரு செயல் வடிவமாக காண்பித்தார்கள்.
1: கருவுற்றிருக்கிற தாய்மார்கள் கர்ப்பிணிகள் வெளியே வரக்கூடாது என்பதெல்லாம் மூட நம்பிக்கையை பரப்புகிறார்கள். அந்த கிரகண

வணங்குகிறவனும் குறி சொல்லுகிறவனும் நாள் பார்க்கிறவனும் அஞ்சனம் பார்க்கிறவனும் சூனியக்காரனும் மந்திரவாதியும் சன்னதக்காரனும் மாயவித்தைக்காரனும் செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் எவனும் கர்த்தருக்கு அருவறுப்பானவன். குறி கேட்கிறவன், செத்தவர்களிடத்துல போய் விசாரிக்கிறவன், நாள் பார்க்கிறவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நாள் நல்லதா, இந்த நேரம் நல்லதான்னு குறிக்கிறது. இந்த மாதிரியான செயல்களை செய்யக்கூடியவன் பக்கத்துல இருக்க வேண்டாம், இது எனக்கு அருவறுப்பு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்ப நான் போய் முகூர்த்தம் பார்த்துக்கிட்டு நல்ல நேரம் இது, இது கெட்ட நேரம், இது பேய் நேரம், இது தேவ தூதர்களுடைய நேரம், ஒண்ணும் கிடையாது. ஆனா நான் அதையெல்லாம் செய்யும் பொழுது நான் கிறிஸ்தவத்தையே கேலிக்குள்ளாக்குகிறேன். மற்றவர்கள் இங்கே வருவதற்கு நான் மிகப்பெரிய ஒரு தடையா இருக்கிறேன். ஒரு சாதாரண பெரியார் சித்தாந்தத்தை பின்பற்றுகிறவர்களே இதற்கு எதிராக நாங்கள் அதை செய்து காண்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிக்கிறாங்களே, நான் கேக்குறேன், நீங்க ஏன் மற்ற நேரத்தில் திருமணம் செய்யக்கூடாது? எதேச்சைய முகூர்த்த நேரம் அமைஞ்சிட்டா கூட நாம என்ன செய்யணும் தெரியுங்களா? மற்றவர்கள் தவறா எண்ணி விடுவாருன்னு சொல்லி நேரத்தை மாத்திரம் நாங்க மாத்தி வைக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவங்களா இருக்கிறீங்களாங்கிறதா என் கேள்வி. என்னுடைய திருமணத்துல நான் அப்படித்தான் செய்தேன். சனிக்கிழமை திருமணம் செய்ய உறவினர்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பேசினாங்க, என்னப்பா நீ போய் சனிக்கிழமை திருமணம் வச்சிருக்கிற? சனிக்கிழமை திருமணம் வைக்கிறேன், நாங்க ரெண்டு பேரும் நல்லா வாழ்ந்து காண்பிக்கிறோமா இல்லையான்னு பாருங்கயா. திருமணம் நன்றாக அமைவதும் அமையாமல் போவதும் அந்த நேரத்துல திருமணம் செய்கிறதுனால அல்ல, அந்த நொடியில அந்த நாளில திருமணம் செய்கிறதுனால அல்ல. எப்படிப்பட்டவர்கள் இணைக்கிறாங்க, அவங்க மனது எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை வச்சுதான் அந்த திருமணம் சரியா இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறது அங்க தீர்மானிக்கப்படுகிறது. தேவன் என்னோடு கூட இருக்கிறார், நான் எந்த நாளையும் நம்பல, எந்த நேரத்தையும் நம்பல. ஏன் நீங்க ஒரு முன்மாதிரியா இருக்கக்கூடாது? இது தென்பாகத்தில் அதிகமா இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுகிறார்களே, அதை ஏன் நாம் மாற்றக்கூடாது? போதகர்கள் இதை ஏன் சபையில எல்லா இடத்துலையும் போதிக்க கூடாது? எதற்காக இந்த மாதிரியான ஒரு நேரத்துல நாம வைக்கிறோம்? முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது யாருடையது? அது எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? எத்தனை வகையான முகூர்த்தம் இருக்கிறது? ஒன்னு இல்ல, உங்க கூகுள்ல முகூர்த்தம் என்றால் என்ன அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 24 வகையான முகூர்த்தத்தை குறித்து ஒரு பெரிய லிஸ்டே இருக்கும். அதுல எல்லா முகூர்த்தமும் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம். காலையில 4:30 மணில இருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 5:30 மணி வரைக்கும் இருக்கும். அந்த 1.5 மணி நேர அளவோ 1 மணி நேர அளவோ எனக்கு அதை பத்தி சரியா தெரியல. இந்த முகூர்த்தம் இந்த நாள் பார்க்குதுல எல்லாம் வேறு சில மதத்தினர் அவர்கள் பார்க்கிறாங்க. அது அவர்களுடைய நம்பிக்கை, அது சரியா தவறான இங்க நாம குற்றம் சொல்ல இல்லை. ஆனால் வேதத்தில் அது இல்லை என்பதை சொல்லுவதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது. பைபிள்ல அது கிடையாது. தயவு செய்து போதகர்களே, உங்களுடைய சபை விசுவாசிகள் ஏதாவது முகூர்த்த நேரம் பார்க்கிறாங்கன்னா அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்க, நம்மை விட பெரியார் சித்தாந்தத்தை பின்பற்றுகிறவர்களே பரவாயில்லை என்று சொல்லுகிற அளவுக்கு தயவு செய்து நாம் நடக்க வேண்டாம். மூட நம்பிக்கைக்கு எதிராக இருக்கக்கூடிய முற்போக்கான எண்ணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு புத்தகம் எதுன்னு கேட்டீங்கன்னா பைபிள், காட்ஸ் வேர்ட், தேவனுடைய வார்த்தை தான். இந்த தேவனுடைய வார்த்தை எனக்கு முற்போக்கான எண்ணங்களை தருகிறது, மூட நம்பிக்கையை களைந்தெறிகிறது, சரியான பாதையிலே பயணிக்க அது உதவுகிறது. ஆனால் நீங்கள் நானும் மீண்டும் அதே மாதிரியான ஒரு நம்பிக்கையில போய் விழுந்தா இந்த மக்களுக்கு எதை நாம காண்பிக்கிறோம்? ஒரு வித்தியாசமும் இருக்காது. மாற்று மதத்திலிருந்து இங்க வந்தாலும் சரி, வேற எங்கிருந்து இங்க வந்தாலும் சரி, எந்த மாற்றத்தையும் அவர்கள் பார்க்க முடியாது. தயவு செய்து புரிந்து கொள்ளுவோம், மற்றவர்களுக்கு முன்மாதிரியா நடப்போம், மூட நம்பிக்கைகளுக்கு துணை போய் விட வேண்டும். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, துணிஞ்சு நில்லுங்க. நாம பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். கிருபை கிருபை கிருபைன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்திலையும் கலந்து போவதற்கு பேர் தான் கிருபையா. நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். இந்த உலகுக்கு நாம் ஒளியா இருக்க வேண்டும் பிரியமானவர்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: அனுதின தியானம்.
2: இருப்பு ஆயுதம் மழுங்கலாயிருக்க அதை ஒருவன் தீட்டாமற் போனால் அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதாகும். ஆகையால் ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம். பிரசங்கி 10:10 ஒரு மனிதன் ஒரு நாள் மரத்தால் செய்யப்பட்ட ஒரு வாளியை கண்டான். அந்த வாளி இனி எதற்குமே பிரயோஜனப்படாது என்று அவன் நினைத்தான். ஏனெனில் அது பல ஆண்டுகளாக பயன்படுத்தப்படாமல் வெளியில் கிடந்தது. வெயிலில் அதிகமாய் காய்ந்ததால் பலகைகள் சுருங்கி இடைவெளி தெரிய ஆரம்பித்தது. வாளியை தூக்கி பார்த்தால் இடைவெளி வழியே சூரிய கதிர்கள் உள்ளே நுழைந்தன. ஆகவேதான் அவர் இனிமேல் இந்த வாளியை பயன்படுத்தி நீர் இறைக்க முடியாது என்று நினைத்தார். ஆனால் ஒரு வயோதிப மனிதர் அந்த வாளியில் ஒரு கயிற்றை கட்டி அதை கிணற்றில் இறக்கி தண்ணீரை இறைக்க ஆரம்பித்தார். 2-3 தினங்களுக்குள் அந்த வாளி மீண்டும் விரிவடைந்தது. இடைவெளி மீண்டும் பொருந்தியது. ஒரு துளி தண்ணீர் கூட கசியவில்லை. தண்ணீரை இறைக்க இறைக்க அந்த மரம் தான் இழந்த நீர்ச்சத்தை மீண்டும் பெற்றுக்கொண்டது. இடைவெளி இல்லாமல் வாளி பொருந்தியது. தண்ணீர் துளி கூட கசியாமல் மீண்டும் பிரயோஜனப்பட ஆரம்பித்தது. ஆம் பிரியமானவர்களே, எந்த ஒரு பொருளையும் நாம் நீண்ட நாட்களாக பயன்படுத்தவில்லை என்றால் அது தன் தன்மையை இழக்கும். அது கெட்டுப்போகும், பிரயோஜனப்படாமல் போகும். ஆபிரகாம் பெலிஸ்தியரின் தேசத்திலே குடியிருந்த போது அநேக நீர்த்துறவுகளை வெட்டியிருந்தார். அவருடைய காலத்துக்கு பின்னால் அவர் வெட்டிய துறவுகளை எல்லாம் தூர்த்து போட்டு விட்டார்கள். ஆனால் ஈசாக்கோ பயனில்லாமல் தூர்ந்து போய் கிடந்த அந்த துறவுகளை எல்லாம் மீண்டும் தோண்டினார். அனைத்து துறவுகளிலும் தண்ணீர் வந்தது. ஈசாக்கு அதை பயன்படுத்தி விவசாயம் செய்தார். தேவன் அவர் 100 மடங்கு பலனை பெற்றுக் கொள்ளும்படிக்கு அவருக்கு உதவி செய்தார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நமக்கு எத்தனையோ ஆசீர்வாதங்களையும் திறமைகளையும் கொடுத்திருக்கிறார். அவைகளை பயன்படுத்தாமல் வீணாக்கினால் தேவன் துக்கமடைவார். ஆம், தேவன் நமக்கு கொடுத்த ஒவ்வொரு நன்மைகளையும் உதாசீனப்படுத்தாமல் பயன்படுத்துவோம். ஏசா தனக்கு கிடைத்த ஆசீர்வாதங்களை உதாசீனப்படுத்தியதால் அவைகளை நிரந்தரமாய் இழந்து போனார். ஆகவே தேவன் நமக்கு கொடுத்த நன்மைகள் ஒவ்வொன்றையும் பத்திரப்படுத்துவோம், அவைகளை பயன்படுத்துவோம். தேவன் நமக்கு கொடுத்த வரங்களை அனல் மூட்டி எழுப்புவோம். தேவன் நம்மை அநேகருக்கு பயன்படுத்துவார். எந்த காரியத்தையும் செவ்வையாய் செய்ய தேவனே நமக்கு ஞானம் தருவாராக.

0: ஊழியம் செய்யக்கூடாது என்ற தலைப்பில் சகோதரன் ஆர். ஸ்டான்லி அவர்கள் வழங்கும் வேத பாடம் பாகம் 2.
1: மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும்
2: யூ ஆல்சோ ஆஸ் லிவிங் ஸ்டோன்ஸ் ஆர் பீங் பில்ட் அப் எ ஸ்பிரிச்சுவல் ஹவுஸ் எ ஹோலி பிரீஸ்ட்ஹுட் டு ஆஃபர் அப் ஸ்பிரிச்சுவல் சாக்ரிஃபைசஸ் அக்செப்டபிள் டு காட் த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட்.
1: ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள்.
2: Here Jesus Christ is called the living stone.
1: இங்கு இயேசு கிறிஸ்துவானவர் ஜீவனுள்ள கல் என்று அழைக்கப்படுகிறார்.
2: And in verse 5, all the Christians or all the children of God are called as living stones.
1: ஐந்தாவது வசனத்திலே தேவனுடைய பிள்ளைகளாகிய கிறிஸ்தவர்கள் அத்தனை பேருமே ஜீவனுள்ள கற்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள்.
2: The picture here is that all the living stones are brought together to the living stone and built up as a spiritual house.
1: இங்கே நமக்கு காண்பிக்கப்படுகிறது என்னவென்றால் கற்கள் ஜீவனுள்ள கற்களாகிய கிறிஸ்தவர்கள் ஜீவனுள்ள கல்லாகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஒன்றாக இணைக்கப்பட்டு அந்த ஆவிக்குரிய மாளிகையாக கட்டப்பட்டு வருகிறோம்.
2: And that spiritual house we all know is the church of God.
1: ஆவிக்குரிய மாளிகையாக அதுதான் திருச்சபை என்று நாம் அறிந்திருக்கிறோம்.
2: And there is another name that is given to that spiritual house.
1: அந்த ஆவிக்குரிய மாளிகைக்கு மட்டும் ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
2: It is a holy priesthood.
1: அது பரிசுத்த ஆசாரிய கூட்டம்.
2: In other words, all the members of the body of Christ and all the children of God and all those part of the church of God, they are holy priests unto God.
1: தேவனுடைய பிள்ளைகள் அத்தனை பேருமே திருச்சபை சார்ந்த அத்தனை தேவனுடைய பிள்ளைகளுமே ஆசாரியர்களாக
2: அழைக்கப்பட்டிருக்கிறார்கள்.
1: ஒன்பதாவது வசனத்துக்கு வரும்பொழுது
2: யூ ஆர் எ சோசன் ஜெனரேஷன் எ ராயல் பிரீஸ்ட்ஹுட் எ ஹோலி நேஷன் ஹிஸ் ஓன் ஸ்பெஷல் பீப்பிள்.
1: நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்த புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாரும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள்.
2: So here we find that we as God's people are a chosen generation and the entire generation is a priesthood unto God.
1: நாம் அவருக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததியாய் இருக்கிறோம். அந்த சந்ததியார் அத்தனை பேருமே அவருக்கு முன்பாக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறார்கள்.
2: Reading verses 5 and 9 together, we establish that all the children of God are priests before God.
1: ஐந்தாவது வசனத்தையும் ஒன்பதாவது வசனத்தையும் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது ஒன்றை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. தேவனுடைய பிள்ளைகள் அத்தனை பேருமே அவருக்கென்று ஆசாரிகளாய் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம்.
2: Verse 5 speaks about one particular function and verse 9 speaks about another function of that priesthood.
1: இந்த ஆசாரியத்துவத்தினுடைய பணிகளாகிய இரண்டு காரியங்களை ஐந்தாவது வசனம் ஒன்றையும் ஒன்பதாவது வசனம் ஒன்றையும் குறித்து சொல்கிறது.
2: What does verse 5 say?
1: ஐந்தாவது வசனம் என்னத்தை சொல்கிறது?
2: We are holy priests to offer up spiritual sacrifices to God.
1: ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படி பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் இருக்கிறோம்.
2: That speaks about worship.
1: அது ஆராதனை குறித்து பேசுகிறது.
2: When you come to verse 9,
1: ஒன்பதாவது வசனத்துக்கு வரும்பொழுது,
2: we are a royal priesthood to proclaim the praises of him who has called us from darkness unto his marvelous light.
1: அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் நாம் காணப்படுகிறோம்.
3: This speaks about witnessing.
1: இது சாட்சி பகிர்வதை குறித்து சொல்கிறது.
3: Why we are praised for worship.
1: ஐந்தாவது வசனத்திலே ஆசாரியர்களாக ஆராதனைக்கின்றிருக்கிறோம்.
3: And in verse 9 we are praised for witnessing.
1: ஒன்பதாவது வசனத்திலே நாம் ஆசாரியர்களாக சாட்சி பகிர்வதற்கு என்று சொல்லி தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம்.
3: One is for praising God.
1: ஒன்று தேவனை துதிப்பதற்கென்று.
3: And the other is to proclaim his message to people.
1: மற்றொன்று அவருடைய செய்தியை பறைசாற்றுவதற்காகவே.
3: If you look at these two verses again closely.
1: இந்த வசனங்கள் இரண்டையும் கூர்ந்து கவனிப்பீர்களேயானால்,
3: there is one characteristic that is always mentioned and emphasized.
1: தொடர்ந்தேச்சியாக காணப்படுகிற ஒரு குணாதிசயத்தை நீங்கள் கவனிக்க முடியும்.
3: And that is holiness.
1: அதுதான் பரிசுத்தம்.
3: If you look at verse 5,
1: ஐந்தாவது வசனத்தை பார்ப்பீர்களேயானால்,
3: it says it is a holy priesthood.
1: பரிசுத்த ஆசாரிய கூட்டம் என்று சொல்லப்படுகிறது.
3: And when you come to verse 9,
1: ஒன்பதாவது வசனத்துக்கு வரும்பொழுது,
3: it says it is a holy nation.
1: அங்கே பரிசுத்த ஜனம் என்று சொல்லப்படுகிறது.
3: Holy priests for worshiping God.
1: பரிசுத்த ஆசாரியர்கள் தேவனை ஆராதிக்க.
3: Holy nation to proclaim his praise.
1: பரிசுத்த ஜனங்கள் அவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்கு.
3: So that brings us to the second most important lesson in our topic, how not to minister.
1: எப்படி ஊழியம் செய்யக்கூடாது என்கிற நம்முடைய தலைப்பினுடைய இரண்டாவது பாடத்துக்கு இந்த சத்தியம் நம்மை வரவழைக்கிறது.
3: The lesson number 2 we are learning today.
1: இன்றைக்கு இரண்டாவது பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம்.
3: How not to minister.
1: எப்படி ஊழியம் செய்யக்கூடாது.
3: Do not neglect personal purity.
1: தனிப்பட்ட பரிசுத்தத்தை அசட்டை பண்ண வேண்டாம்.
3: Because we are called to be priests, to be holy, and we are called to be people to proclaim his mercies, that is also we must be a holy nation.
1: ஆசாரியர்களாக பரிசுத்தமானவர்களாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக பரிசுத்த ஜனமாகவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
3: You may or may not have 101 things for ministry, but without holiness we cannot serve the Lord acceptably.
1: ஊழியத்திற்கு வேண்டிய பலவிதமான காரியங்கள் உங்களுக்கு இல்லாமல் போனாலும் கூட, பரிசுத்தம் என்கிற ஒரு குணம் உங்களுக்கு இல்லாமல் ஊழியத்தையே தொடர முடியாது.
3: For example, turn with us to 2 Timothy 2nd chapter.
1: 2 தீமோத்தேயு 2வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள்.
3: Here is Paul's admonition to young Timothy who was under preparation for a great ministry that was ahead of him.
1: தனக்கு முன்பாக நிறுத்தப்பட்டிருக்க பெரிதான ஊழியத்திற்கு ஆயத்தப்படுத்தும் வகையிலே பவுல் அவனுக்கு சொல்லுகிற அறிவுரையை பாருங்கள்.
3: Here is a lesson that he presents before him.
1: அவருக்கு முன்பாக வைக்கிற பாடத்தை பாருங்கள்.
3: If anyone himself from the latter, he will be a vessel for honor, sanctified and useful for the master.
1: ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நக்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய்
3: இருப்பான். இந்த
1: வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். ஒருவன் தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் மாத்திரமே தன்னுடைய எஜமானுடைய கையிலே அவன் பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் இருக்க முடியும்.
3: Having stated this basic truth,
1: இந்த அடிப்படை சத்தியத்தை கூறிவிட்டு
3: இமீடியட்லி Paul gives a personal application to Timothy.
1: உடனடியாக ஒரு நடைமுறை ஆலோசனை உண்டை தீமோத்தேயுவுக்கு பவுல் கொடுக்கிறதை பார்க்கிறோம்.
3: Because Timothy was a young minister.
1: ஏனென்றால் வாலிபராக ஒரு ஊழியக்காரனாக தீமோத்தேயு காணப்படுகிறார்.
3: And this is what Paul is writing.
1: பவுல் இதை எழுதுகிறார்.
3: Flee youthful lusts.
1: பாலியத்துக்குரிய இச்சைகளை விட்டு விலகி ஓடு.
3: But pursue righteousness, faith and love and peace with those who call on the Lord out of a pure heart. There again the emphasis is on the purity of heart.
1: சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. மீண்டும் ஆய் சுத்த இருதயத்தோடு இருக்கிறவர்கள் என்று அங்கே வலியுறுத்தப்படுகிறது.
3: If anyone cleanses himself, he'll be useful in the hands of God.
1: ஒருவன் தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் தேவனுடைய கரத்தில் பிரயோஜனமுள்ளவனாய் இருப்பான்.
3: You as an individual, you run away from anything that is not acceptable to God and follow peace and righteousness with those who worship God out of a pure heart.
1: நீயோ வாரிவனாய் இருக்கிறதுனாலே இந்த இச்சைகளிலிருந்தெல்லாம் விலகி ஓடி நீ மற்ற விசுவாசிகளோடு கூட நீதியிலும் சமாதானத்திலும் தொடர்ந்து தேவனுக்கு ஏற்றவனாய் காணப்படும் என்று சொல்கிறார்.
3: Anyone whom God calls for his ministry or service from the beginning to end of the Bible, this has been the pattern.
1: எந்த ஒரு தனிநபரையும் ஊழியத்திற்கென்று கர்த்தர் அழைக்கிற பொழுதெல்லாம் இந்த ஒரு வாணியில் தான் அழைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம்.
2: I want to present some examples of some prophets of the Old Testament.
1: ஒரு சில பழைய ஏற்பாட்டு முற்பிதாக்களை உங்களுக்கு முன்பாக உதாரணங்களாக நிறுத்த விரும்புகிறேன்.
2: For example, Moses the prophet.
1: உதாரணத்துக்கு மோசே ஆகிய தீர்க்கதரிசி எடுத்துக் கொள்ளுங்கள்.
2: Now he saw a bush that was burning but it did not turn into ashes.
1: ஒரு முட்செடி பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது ஆனால் அது சாம்பலாக மாறவில்லை.
2: And that was a strange sight for him. He went near to see what it was.
1: ஆச்சரியமான இந்த காரியத்தை பார்க்க அவன் நெருங்கி போகிறான்.
2: God immediately stopped him.
1: தேவன் அவனை அங்கேயே நிறுத்தி
2: God said you are standing on a holy ground.
1: தேவன் அவனை பார்த்து சொல்கிறார் பரிசுத்த பூமியிலே நீ நிற்கிறாய்.
2: Remove the sandals from your feet.
1: உன் பாதரட்சைகளை கழற்றி விடு.
2: That's a picture and a demonstration of God's work of sanctification. In his servant
1: தன்னுடைய ஊழியக்காரனுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தப்படுத்தும் கிரியையை இவ்விதமாய் தேவன் வெளிப்படுத்துகிறார்.
2: Then God immediately goes on to say
1: உடனடியாக தேவன் அவனை பார்த்து
2: Come I will send you to Pharaoh.
1: வா நான் உன்னை பார்வோன் இடத்திற்கு அனுப்புகிறேன்.
2: In other words God sanctified Moses and sent him for his servant.
1: அவர் வார்த்தைகளிலே மோசேயாகிய தன்னுடைய ஊழியக்காரனை பரிசுத்தப்படுத்தி தன்னுடைய ஊழியத்திற்காக அனுப்புகிறார்.
2: I'm quickly to look at another prophet. His name was Isaiah.
1: மற்றொரு ஊழியக்காரர் பார்க்க வாருங்கள். அவருடைய பெயர் ஏசாயா.
2: He had a vision of God.
1: தேவனை குறித்த ஒரு தரிசனத்தை பெற்றுக் கொள்கிறார்.
2: He had the vision of the holiness of God.
1: தேவனுடைய பரிசுத்தத்தை பற்றி ஒரு தரிசனம்.
2: The seraphim were shouting about saying, "Holy, holy, holy is the Lord God of hosts."
1: சேனாவின்கள் எல்லாம் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் என்று பறைசாற்றிக் கொண்டிருந்தார்.
2: Immediately this man was taken up by a deep conviction of his sinfulness.
1: உடனடியாக இவனுடைய பாவ நிலைமையை இந்த தீர்க்கதரிசி உணர்ந்து கொண்டார்.
2: He says, I am a man of unclean lips.
1: அவன் சொல்கிறான் நான் அசுத்த உதடுகள் உள்ளவன்.
2: And the people around me with whom I live, they are all people of unclean lips.
1: என்னை சுற்றிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே அந்த மக்கள் எல்லாம் பரிசுத்தமில்லாமல் இருக்கிறார்கள்.
2: Oh, I have seen the King of Kings.
1: நான் ராஜாதி ராஜாவை பார்த்திருக்கிறேன்.
2: Immediately came a heavenly creature with a tongue and with a coal of fire to touch his tongue.
1: உடனடியாக பரலோகவாசி ஒன்று இவனுடைய நாவுகளை உதடுகளை தொடும்படியாக ஒரு நெருப்பு கட்டியை கொண்டு வருகிறது.
2: And that man immediately said, "Now your iniquity is removed."
1: இந்த மனிதன் உடனடியாக என்னுடைய பாவங்கள் நீங்கப்பட்டது என்று சொல்கிறான்.
2: And that was not the end of it.
1: அதோடு முடிந்து விடவில்லை.
2: And he had a voice also.
1: அதோடு கூட ஒரு சத்தத்தையும் கேட்கிறான்.
2: Whom shall I send?
1: யாரை நான் அனுப்புவேன்?
2: Who will go for
1: it? யார் எனக்காய் போவார்கள்?
2: Sanctification and being sent for service.
1: பரிசுத்தமாக்கப்படுதல் ஊழியத்துக்காக அனுப்பப்படுகிறது.
2: And you know when you compare this Moses and Isaiah, there is something very interesting.
1: மோசேயும் ஏசாயும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒரு சுவாரஸ்யமான காரியத்தை கவனிக்கிறோம்.
2: When God was sanctifying Moses, it was concerning his feet.
1: மோசேயை அங்கே தேவன் பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய பாதங்கள்
2: because he was to go for God.
1: தேவனுக்கு என்று புறப்பட்டு போக வேண்டியது.
2: And when God was dealing with Isaiah,
1: ஏசாயாவை தேவன் இங்கே சந்திக்கும் பொழுது
2: that was concerning his lips.
1: அவருடைய உதடுகள் சந்திக்கப்படும்.
2: That was to speak for God.
1: தேவனுக்கென்று இவன் பேச ஆயத்தப்படும்.
2: Yes, beloved, total sanctification for wholesome service in the kingdom of God.
1: பிரியமானவர்களே, தேவனுடைய ஊழியத்திற்காக அவருடைய ராஜ்யத்திற்கென்று முழுமையான ஒரு பரிசுத்தமாக்குதல்.
2: Now, not only Moses and Isaiah, the same was the experience of prophet Jeremiah also.
1: மோசேக்கும் ஏசாயாக்கும் மாத்திரமல்ல இதே அனுபவம் தீர்க்கதரிசியாக எரேமியாவுக்கும் காணப்படுகிறது.
2: Book of Jeremiah first chapter.
1: எரேமியா முதலாவது அத்தியாயம்.
2: I look at the 5th verse.
1: 5வது வசனத்தை பாருங்கள்.
2: Before I formed you in the womb I knew you.
1: நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன்.
2: And before you were born I sanctified you.
1: நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே உன்னை நான் பரிசுத்தம் பண்ணினேன்.
2: And I ordained you to be a prophet to the nations.
1: உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன்.
2: So first God sanctifies a person, then he ordains that person.
1: முதலாவது தேவன் ஒரு தனி மனிதனை பரிசுத்தப்படுத்தி அதன் பிறகு ஊழியத்திற்கென்று சொல்லி தெரிந்து கொள்கிறார்.
2: Sanctification is so important that God started the work of sanctification even before this man fell out of his mother's womb.
1: பரிசுத்தமாக்குதல் அத்தனை அத்தியாவசியமாய் காணப்படுகிறதுனாலே இவன் தன் தாயின் கர்ப்பத்தில் உருவாகி வெளிவருவதற்கு முன்பாகவே அவன் பரிசுத்தமாக்கப்படுகிறான்.
2: Now these are examples of some prophets.
1: இது ஒரு சில தீர்க்கதரிசிகளுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட உதாரணங்கள்.
2: They spoke for God.
1: இவர்கள் தேவனுக்கென்று பேசினவர்கள்.
2: And now we'll take some examples of some priests.
1: இப்பொழுது ஒரு சில ஆசாரியர்களுடைய உதாரணங்களை எடுத்துக்கொள்கிறேன்.
2: They spoke unto God.
1: இவர்கள் தேவனிடத்திலே பேசினார்கள்.
2: Prophets speak for God.
1: தீர்க்கதரிசிகள் தேவனுக்கென்று பேசுகிறார்கள்.
2: And priests are speaking unto God.
1: ஆசாரியர்கள் தேவனிடத்திலே பேசுகிறார்கள்.
2: Now turn with us to look at a priest by name Aaron.
1: ஆரோன் என்று சொல்லப்படுகிற ஒரு ஆசாரியனை பாருங்கள்.
2: Now turn with us to book of Exodus 28th chapter.
1: யாத்ராகம் 28வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட
2: வாருங்கள். Read verses 2 and 3 and
1: 2. 2 3 வசனங்களை உங்களுக்கு வாசிக்கிறேன்.
2: You shall make holy garments for Aaron your brother for glory and for beauty.
1: உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமுமாய் இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக.
2: So you shall speak to all who are gifted artisans whom I have filled with the spirit of wisdom that they may make Aaron's garments to sanctify him that he may minister to me as a priest.
1: ஆரோன் எனக்கு ஆசாரி ஊழியம் செய்யத்தக்கதாக அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அவனுக்கு வஸ்திரங்களை உண்டாக்கும் பொருட்டு நான் ஞானத்தின் ஆவியால் நிரம்பின விவேகமான இருதயம் உள்ள யாவரோடும் நீ சொல்லுவாயாக.
2: You see, God is interested in glory and beauty, but how do you get glory and beauty? Only when there is purity, only when there is holiness.
1: மகிமையும் அலங்காரமும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் எப்படி அது உருவாகிறது? பரிசுத்தம் ஏற்படும் பொழுதுதான்.
2: Glory and beauty do not produce purity.
1: மகிமையும் அலங்காரமும் பரிசுத்தத்தை உருவாக்குகிறது கிடையாது.
2: But purity or holiness, they always manifest in glory and beauty.
1: பரிசுத்தம் மகிமையிலும் அலங்காரத்திலும் வெளிப்படுகிறது.
2: Now we look at another priest and his name was Joshua.
1: யோசுவா என்கிற மற்றும் ஒரு ஒரு ஆசாரியனை நாம் பார்க்கிறோம்.
2: Now we meet him in book of Zechariah.
1: சகரியா தீர்க்கதரிசன புத்தகத்திலே அவனை குறித்து பார்க்கிறோம்.
2: Look at the third chapter.
1: மூன்றாவது அத்தியாயம்.
2: I will read the first 5 verses, very interesting.
1: முதல் 5 வசனங்களை வாசிக்கிறோம்.
2: Then he showed me Joshua the high priest standing before the angel of the Lord and Satan standing at his right hand to oppose him.
1: அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான்.
2: The Lord said to Satan, the Lord rebuke you, Satan. The Lord who has chosen Jerusalem rebuke you. Is this not a brand plucked from the fire?
1: அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினி நின்று தப்புவிக்கப்பட்ட கொல்லி அல்லவா என்றார்.
2: Now Joshua was clothed with filthy garments and he was standing before the angel.
1: யோசுவாவினில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான்.
2: Then God answered and spoke to those who stood before him saying, take away the filthy garments from him.
1: அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார்.
2: And then to him God said, see, I have removed your iniquity from you and I will clothe you with rich robes.
1: பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார்.
2: And I said, let them put a clean turban on his head. So they put a clean turban on his head and they put clothes on him and the angel of the Lord stood by.
1: அவன் சிரசின் மேல் அதை தொடர்ந்து ஒரு தலைப்பாயை வைக்கிறார்கள். வஸ்திரங்களை தரித்து தலைப்பாயை வைத்து அவன் தேவதூதனுக்கு முன்பாக நிற்கிறான்.
2: So here is another beautiful picture of how God sanctifies a person.
1: எப்படியாக ஒரு மனுஷனை தேவன் பரிசுத்தப்படுத்துகிறார் என்கிறதுக்கான அருமையான ஒரு உதாரணத்தை பார்க்கிறோம்.
2: First God gave him good robes, holy robes.
1: முதலாவது பரிசுத்தமான வஸ்திரங்களை தேவன் அவனுக்கு கொடுக்கிறார்.
2: That speaks about his life.
1: அது அவனுடைய வாழ்க்கையை குறித்து பேசுகிறது.
2: Then God puts a good holy turban on his head.
1: அதை தொடர்ந்து அவனுடைய தலையிலே ஒரு பரிசுத்த தலைப்பாயை போடுகிறார்.
2: That speaks about the man's leadership.
1: அது அவனுடைய தலைமையை குறித்து பேசுகிறது.
2: First God deals with the person's life and then God deals with his leadership responsibility.
1: முதலாவது தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் சந்தித்து அதை தொடர்ந்து அவனுடைய தலைமையும் சந்திக்கிறார்.
2: Now here Satan was opposing the whole drama.
1: இந்த முழுமையான செயல்பாடுகளை சாத்தான் எதிர்க்கிறதை நாம் இங்கே
2: பார்க்கிறோம். Finally he was defeated.
1: ஆனால் முடிவிலே அவன் தோற்கடிக்கப்படுகிறான்.
2: The devil may do all that is possible to corrupt you and to defile you.
1: பிரியமானவர்களே, உங்களை தீட்டுப்படுத்தவும் உங்களை நாசப்படுத்தவும் எல்லா முயற்சிகளையும் சாத்தான் செய்வான்.
2: But remember, you are in the hands of God and the Lord has said, I am the Lord who sanctifies you.
1: ஆனால் ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறீர்கள், நானே உன்னை பரிசுத்தப்படுத்துகிற தேவன் என்று அவர் சொல்கிறார்.
2: And as he is sanctifying you, you must cooperate with him for full sanctification.
1: அவர் உங்களை பரிசுத்தப்படுத்துகிற இந்த வேளையிலே நீங்கள் அதற்கு இணங்குகிறவர்களாக காணப்பட வேண்டும்.
2: Now why does the devil oppose holiness?
1: ஏன் பரிசுத்தத்தை சாத்தான் எதிர்க்கிறான்?
2: A holy minister is an awesome weapon in the hands of God.
1: ஒரு பரிசுத்தமான ஊழியக்காரன் தேவனுடைய கரத்தில் பயங்கரமான ஆயுதமாக திகழ்வான்.
2: So anyone whom God used in his ministry for any of his causes, they were all characterized by holiness.
1: எந்த ஒரு ஊழியத்திலும் தேவன் பயன்படுத்தின எவருமே அவருடைய பரிசுத்தத்தினாலே திகழ்ந்தவர்களாய் காணப்படுகிறார்கள்.
2: For example, God used several men to write the Holy Bible for us.
1: பரிசுத்த வேதாகமத்தை நமக்கு எழுதி கொடுக்கும்படியாக அநேகரை தேவன் பயன்படுத்தினார்.
2: Now turn with us to 2 Peter 1st chapter.
1: 2 பேதுரு முதலாவது அத்தியாயத்தை பாருங்கள்.
2: Look at the 21st verse.
1: 21வது வசனத்தை பாருங்கள்.
2: It says, "Holy men of God spoke as they were moved by the Holy Spirit."
1: தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள்.
2: This has always been God's standard.
1: இதுதான் தேவனுடைய கோட்பாடாக எப்பொழுதுமே இருக்கிறது.
2: But what happened?
1: ஆனால் தொடர்ந்து என்ன நடந்தது?
2: In course of time, the leaders of religion of those days, they corrupted themselves and gone astray and away from God's standard of holiness.
1: நாளடைவிலே மதத்தலைவர்கள் இந்த பரிசுத்த தரத்தை விட்டு இறங்கி அவர்கள் தங்கள் வழியிலே ஈடுபடுகிறார்கள்.
2: That's why Jesus had to rebuke the leaders of his time.
1: ஆகவே தான் இயேசுவானவர் தன்னுடைய நாட்களில் இருந்த தலைவர்களை கடிந்து கொள்ள வேண்டிய அவசியம்
2: இருந்தது. What did he tell them?
1: அவர்களை பார்த்து என்ன சொன்னார்?
2: You are blind guides.
1: நீங்கள் குருடர்களாய் இருக்கிறீர்கள்.
2: You are blind guides.
1: நீங்கள் குருடான வழிகாட்டிகள் என்று சொல்கிறார்.
2: You call yourselves leaders but you are blind guides.
1: நீங்கள் தலைவர்கள் என்று சொல்லி உங்களை அழைத்துக் கொள்கிறீர்கள் ஆனால் நீங்கள் குருடான வழிகாட்டிகள்.
2: Because you have lost sight of the holiness of God.
1: தேவனுடைய பரிசுத்தத்தை குறித்த தரிசனத்தையே இழந்து விட்டீர்கள்.
2: You try to wash the outside of the cup and the bowl but you don't take care of the inside.
1: பாத்திரத்தினுடைய வெளிபுறத்தை நீங்கள் சுத்திகரிக்க எல்லா முயற்சியிலும் எடுக்கிறீர்கள் ஆனால் உட்புறத்தை அழுக்காக விட்டுவிடுகிறீர்கள்.
2: Otherwise you are more concerned about what people think about you than what God knows about.
1: மறு வார்த்தைகளிலே மற்றவர்கள் உங்களை குறித்து என்ன அபிப்பிராயம் வைத்திருக்கிறார்கள் என்பதே உங்களுடைய அக்கறையாக இருக்கிறதே தவிர தேவன் உங்களை குறித்து என்ன யோசிக்கிறார் என்பதை குறித்து நீங்கள் அக்கறைப்படுகிறதே கிடையாது.
2: That's why Jesus specifically prayed for this point in his high priestly prayer.
1: ஆகவேதான் தன்னுடைய பிரதான ஆசாரியத்துவ ஜெபத்தில் இதை குறித்து மிகவும் தெளிவாய் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அவர்களை பரிசுத்தமாக்கும்
2: என்று
1: அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்திலே
2: அனுப்புகிறேன்.
1: சுத்தமாக்குதல் இல்லாமல் ஊழியமே கிடையாது.
2: Those of us who are in the ministry, we need to be very cautious here.
1: ஊழியத்தில் இருக்கிற நாம் இதில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க
2: வேண்டும். We should not tell people, don't look at us, don't look at me, but look at Jesus.
1: ஜனங்களை பார்த்து தொடர்ச்சியாக என்ன பார்க்க வேண்டாம், ஆண்டவரை மாத்திரம் பாருங்க என்று சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடாது.
2: That excuse is not valid. It is actually escapism.
1: இந்த சாக்கு போக்கு ஒன்றுக்கும் உதவாது. இது தப்பித்து ஓடுகிறதுக்கான முயற்சி.
2: You know what is the biblical doctrine?
1: வேதத்தில் காணப்படுகிற அடிப்படை என்ன தெரியுமா?
2: 1 Corinthians 11th chapter.
1: 1 Corinthians 11th அத்தியாயத்தை பாருங்க.
2: Look at the first words.
1: முதல் வசனத்தை பாருங்க.
2: Here is Paul's challenge coming to us.
1: இங்கே பவுல் கொடுக்கிற சவாலை பாருங்க.
2: Imitate me just as I also imitate Christ.
1: நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுவீர்களாக.
2: That's a challenge every servant of God must throw on people.
1: இந்த ஒரு சவாலை தான் ஒவ்வொரு தேவ ஊழியக்காரன் ஜனங்களுக்கு விடுக்க வேண்டும்.
2: Do not be blinded by your success in the ministry.
1: ஊழியத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய வெற்றிகளை பார்த்து நீங்கள் குருடாகி விட வேண்டாம்.
2: Sometimes we go deeper and deeper into sin but we excuse ourselves and say if God is not pleased with me, how come he is blessing my ministry?
1: சில சமயங்களில் பாவத்திலே ஆழமாய் இறங்கிக் கொண்டே இருக்கிற வேளையில் ஊழியம் தடைக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் என் மேல் பிரியப்படவில்லை என்று சொன்னால் எப்படி என்னுடைய ஊழியம் எல்லாம் இப்படி வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று நாம் சொல்ல
2: ஆரம்பிக்கிறோம். The greatest deceptions of the devil.
1: இது பிசாசுனுடைய மிகப்பெரிய ஒரு வஞ்சகம்.
2: You know why God blesses a ministry?
1: ஒரு ஊழியத்தை ஏன் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் தெரியுமா?
2: The task is huge.
1: இருக்கிற பணிகள் ஏராளம்.
2: But the laborers are few.
1: வேலை ஆட்களும் குறைவு.
2: So God is using you.
1: ஆகவே தேவன் உங்களை பயன்படுத்துகிறார்.
2: There is another reason.
1: மற்றொரு காரணம்.
2: The needs of the people are simply too much.
1: தேவ ஜனங்களுக்கு இருக்கிற தேவைகள் ஏராளமாக இருக்கிறது.
2: Don't mistake God's patience with you.
1: தேவன் உங்களோடு கூட பொறுமையாக இருக்கிறது நீங்கள் தவறாய் புரிந்து கொள்ள
2: வேண்டும். All those who want to do ministry to God, I want to give some practical guidelines.
1: ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிற ஒவ்வொருவருக்கும் நான் ஒரு ஆலோசனை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன்.
2: Never ever neglect your quiet time.
1: உங்களுடைய தனிப்பட்ட வேளையை ஒருபோதும் நீங்கள் விட்டுவிட வேண்டாம்.
2: You may have too many things to do in the ministry.
1: ஊழியத்தில் அநேக காரியங்கள் இருக்கலாம்.
2: Nobody was busier than Jesus Christ.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விட மிக அலுவலாய் இருந்த எவருமே இல்லை.
2: Within 3.5 years he had accomplished so much.
1: 3.5 ஆண்டுகளுக்குள்ளாக எவ்வளவோ சாதிக்க வேண்டியது.
2: But he never sacrificed prayer.
1: ஆனால் ஜெபத்தை அவர் ஒருபோதும் ஒதுக்கவில்லை.
2: On the other hand,
1: மறுபக்கத்தில்
2: when the workload increased, he increased his quiet time with his father.
1: ஆறாக அவருக்கு வேலைகள் எல்லாம் எப்பொழுது அதிக அமைதலான நேரத்தை ஜெபத்தில்
2: செலவிடுகிறீர்கள்.
1: ஏதோ ஜெபமும் துதியுமாக மாத்திரம் இருக்க வேண்டாம்.
2: Spend some time for self-examination.
1: தற்பரிசோதனை செய்து கொள்வதற்கென்று சொல்லி நேரத்தை ஒதுக்கி கொள்ளு.
2: Ask God to throw his light upon your life.
1: உங்களுடைய வாழ்க்கையில தன்னுடைய வெளிச்சத்தை வீச செய்யும்படி கேளுங்க.
2: And when God convicts you of a particular failure.
1: ஒரு குறிப்பிட்ட ஒரு தோல்வியை குறித்து தேவன் உங்களை உணர்த்தும் பொழுது.
2: Set that matter right then and there.
1: அந்த நேரத்தில் தானே அதை சரிபார்த்துக் கொள்ளு.
2: Don't keep on accumulating.
1: அதை அப்படியே சேர்த்து வைக்க வேண்டாம்.
2: If you keep on accumulating.
1: சேர்த்து வைத்துக் கொண்டே இருப்பீர்கள்.
2: It will be like a paper thickness.
1: ஒருவேளை ஒரு காகிதத்தை போல இருக்கும்.
2: And then it will become a card.
1: அட்டை போல மாறிவிடும்.
2: And then it will become a big block or a wall.
1: அப்படியே ஒரு செவராக மாறிவிடும்.
2: And that's how we lose our fellowship.
1: அப்படியேதான் தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை நாம் இழந்து போகிறோம்.
2: So keep short accounts with God.
1: ஆகவே தேவனோடு கூட குறுகிய கணக்குகளை அப்பொழுது சரிபார்த்துக் கொள்கிற
2: பழக்கம். Of dangerous beginnings.
1: நீங்கள் அபாயமான ஆரம்பங்களை குறித்து எச்சரிக்கையா இருங்கள்.
2: Be strict on yourself.
1: உங்களை குறித்து கடினமா இருங்கள்.
2: If you take care of these things, your ministry will be prosperous and fruitful and bring glory to God.
1: இந்த காரியங்களை பார்த்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய ஊழியத்திலே அநேக கனிகள் கிடைக்கக்கூடிய வகையிலே நீங்கள் வெற்றிகரமாய் செயல்படுவீர்கள்.
2: If you think you are too busy to find a quiet time, unhurried time before God.
1: ஒருவேளை தேவனுக்கு முன்பாக அமைதியான நேரத்தை ஜெபத்திலே செலவிடுவதற்கு எனக்கு நேரமே இல்லை என்று சொல்லி நினைத்தால்,
2: finally you will have to lament like the Shulamite of the Song of Solomon.
1: அங்கே ஒருவேளை நீங்கள் உன்னத பாட்டிலே காணப்படுகிற சூனமித்தியால் சொல்லுகிறாலே அவிதமாய் நீங்கள் புலம்ப வேண்டிய அவசியம்.
2: What did she say?
1: என்ன சொல்கிறார்?
2: They made me keeper of the other vineyards.
1: என்னை திராட்சை தோட்டம் காவல்காரியாக வைத்தார்கள்.
2: But my own vineyard I did not take care.
1: என்னுடைய திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை.
2: That should not happen to any of us brothers and sisters.
1: நமக்கு அது நடக்கவே கூடாது பிரியமானவர்களே.
2: We want to present before you one promise of God both as an encouragement and as a challenge.
1: ஒரு வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு முன்பாக ஒரு வாக்குத்தத்தமாகவும் உங்களுக்கு ஒரு ஊக்கமாகவும் வைக்க விரும்புகிறோம்.
2: Second Chronicles 16th chapter.
1: ரெண்டு நாளாகமம் 16வது அத்தியாயம்.
2: The 9th verse.
1: 9வது வசனத்தை பாருங்கள்.
2: The eyes of the Lord run to and fro throughout the whole earth to show himself strong on behalf of those whose heart is loyal towards him.
1: தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது.
2: Now that's the message that we have today.
1: இந்த ஒரு செய்தி தான் நமக்கு இருக்கிறது.
2: How not to minister.
1: எப்படி ஊழியம் செய்யக்கூடாது.
2: Do not neglect personal purity.
1: தனிப்பட்ட பரிசுத்தத்தை அலட்சியம் செய்ய வேண்டாம்.
2: Shall we pray?
1: ஜெபிப்போமா.
2: Gracious Heavenly Father, we thank you for this tremendous truth that we are able to relearn, restudy this in this telecast.
1: இந்த ஒளிபரப்பின் மூலமாக நாங்கள் கற்று வந்து கொண்டிருக்கிற இந்த சத்தியத்திற்காக பரலோக தந்தையே உமக்கு நன்றி.
2: Help us, O God, never ever neglect personal sanctification.
1: தனிப்பட்ட பரிசுத்தத்தை ஒருபோதும் அலட்சியம் செய்யாதபடிக்கு எங்களுக்கு உதவி அருள்.
2: Help us, O God, to subject ourselves to frequent self-examination.
1: தொடர்ச்சியாய் எங்களையே தற்பரிசோதனை செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளை நீர் தொடர்ச்சியாய் தருவீராக.
2: You are interested in our holiness.
1: நீர் எங்களுடைய பரிசுத்தத்தை குறித்து அக்கறை உள்ளவராய் இருக்கிறீர்.
2: You are the one who is sanctifying us.
1: நீரே எங்களை பரிசுத்தமாக்கிக் கொண்டிருக்கிறவர்.
2: Help us, O God, to cooperate with your work.
1: ஊழியத்திலே நாங்கள் ஒத்துழைக்க நீர் எங்களுக்கு உதவி செய்தார்.
2: So that Lord, that at the end of our lives we will have every reason to rejoice and not to hang our heads in shame.
1: எங்களுடைய ஓட்டத்தின் முடிவிலே நாங்கள் கழிகூறுவதற்கான எல்லா காரணங்களும் எங்களுக்கு அமைந்திருக்கட்டும். எங்கள் தலைகளை வெட்கத்திலே நாங்கள் தொங்கப்போட விரும்பவில்லை.
2: We give you all glory and honor.
1: எல்லா துதிகனமும் மகிமையும் செலுத்துகிறோம்.
2: In Jesus' name we pray.
1: இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
2: ஆமென்.

யோவான் 6:63 சொல்லுகிறது, வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று. ஆம் தேவ பிள்ளைகளே, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையின் நிறைவேறுதலை பாடலாக பாடி இந்த புதிய வருஷத்தை கொண்டாடுவோமா? Here we go.

காத்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவங்க, ஹாலேலூயா ஹாலேலூயா, ஸ்தோத்திரத்தோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, தம்மை அவர் தெரிந்தெடுத்ததற்காக, நம்மை அவர் மீட்டு கொண்டதற்காக அவர் பாராட்டின ரட்சிப்பை கொண்டாட விரும்புகிற தேவ பிள்ளைகள், இந்த காலை நேரத்தில் எத்தனை பேர் சொல்ல முடியும், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறேன் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, glory glory glory glory glory glory glory, என்னை தெரிந்தெடுத்தவரே, என்னை மீட்டெடுத்தவரே, என்னை பிரித்தெடுத்தவரே, என்னை நேர்த்தியாய் நடத்துகிறவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம்.

என் ஆண்டவருடைய மகிமைக்காக என் வாழ்க்கையில் சம்பவிக்கிறது எல்லாமே கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் பொருட்டாய், கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் நிற்கும் பொருட்டாய். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. இயேசுவை கொண்டாடு சபையே, இயேசுவை கொண்டாடு சபையே, இயேசுவை உயர்த்து சபையே. அவராலே வாழ்கிறோம், அவரால் மீட்கப்பட்டோம், அவரால் எல்லாவற்றையும் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். மகிமை

எவ்வளவு பெரிய பாக்கியம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது அப்பா. நம்முடைய செட்டையின் மறைவுக்குள்ள இருப்பது பாக்கியம். ஹல்லேலூயா. தகுதி உள்ள அநேகர் வெளியில் இருக்கும்போது தகுதியற்ற என்னை, எவ்விதத்திலும் பாத்திரவானல்லாத என்னை, என் குடும்பத்தில் ஒருவனா என்னை பார்த்து, என் சொந்தங்கள் நடுவில் என்னை நீர் பார்த்து, என் ஜனத்தின் நடுவில் என்னை நீர் பார்த்து, என் தேசத்தின் நடுவில் என்னை நீர் பார்த்து, ஹல்லேலூயா. உம்முடைய கண்கள் என்னை கண்டதற்காக

ஆலயத்தை பெற்ற நாம் ஆமென். விசேஷமானவர், என்னை வித்தியாசப்படுத்தினவர், என்னை விசேஷமாக்கினவர், என் தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.

0: அவருக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா.
1: எசேக்கியேல் 37 அதிகாரம் அதனுடைய 10 வசனத்தை நாம் சேர்ந்து எல்லாரும் வாசிக்கலாமா? எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன், அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். வலதுகரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் உரைத்தேன், நான் உரைத்த போது உலர்ந்தவைகள் எல்லாம் உயிரடைந்தது. ஆமென். 1 வசனம் சொல்லப்படுகிறது, அவனை வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கி நடுவில் நிறுத்தி முதல்ல நிறுத்துகிறார். ஒரு சூழ்நிலையில எசேக்கியேல் கேட்டு வந்த பாதை அல்ல, எசேக்கியேல் கூட்டிட்டு வந்த பாதை. ஆமா, இன்னைக்கு நிறைய பேர் கேட்டு சில பாதையில் நடக்கல, கூட்டிட்டு வந்து நடத்திட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமே, நம்ம கேட்டு இந்த பாதையை பெற்றுக் கொண்டவர்கள் அல்ல, அவரால் கூட்டி கொண்டு வந்து இந்த பாதையில நடத்தப்பட்டவர்கள். முதல்ல நிறுத்துகிறார். 2 வசனத்தில் சொல்லப்படுகிறது, என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணுகிறார், நிறுத்தி நடக்க பண்ணுகிறார். இந்த சூழ்நிலை இப்பொழுது எசேக்கியேலை சுற்றிலும் சுத்தி பார்த்த ஒரே சூழ்நிலை தான். என்ன சூழ்நிலை? நம்பிக்கையற்ற சூழ்நிலை, நம்பிக்கையற்ற சூழ்நிலை. இந்த சூழ்நிலை நடுவில் எசேக்கியேல் சொல்லுகிற வார்த்தை தான் நாம் வாசித்தோம், எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் உரைத்தேன். ஆவியானது இடைப்பட்ட வார்த்தை இதுதான். தேவனால் நடத்தப்படுகிற ஒரு தேவ பிள்ளை, உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை காண்கிறவர்களாய் அல்ல, உங்களுக்குள் இருக்கிற வார்த்தையை உரைக்கிறவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா. இங்கே எசேக்கியேல் என்ன சொல்லுகிறான் என்றால், நான் காண்கிற உலர்ந்த எலும்பு அப்படி இல்ல, எனக்கு கற்பிக்கப்பட்ட வார்த்தை. ஆமே. நான் காண்கிற உலர்ந்த எலும்பு என்றல்ல, எனக்கு கற்பிக்கப்பட்ட வார்த்தை. காண்கிறது எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருக்கலாம், அது ஒரு தேவ பிள்ளைக்கு விஷயம் கிடையாது. ஆனா கற்பிக்கப்பட்ட வார்த்தை உயிருள்ளதாய் தான் இருக்கிறது. எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், நான் பார்க்கிறது உலர்ந்தது தான், ஆனால் நான் கேட்டது உயிருள்ளது நம்புறவங்க மாத்திர சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உயிரற்றதின் நடுவில் இருந்து உயிருள்ள வார்த்தையை உரைக்கிறான். ஆமென். எசேக்கியேல் சொல்ற, நான் காண்கின்ற இந்த உலர்ந்த எலும்பு அல்ல, எனக்கு கற்பிக்கப்பட்ட. அப்படியான ஒரு தேவ பிள்ளை காண்கிறதை அதிகம் பேசக்கூடாது, கற்பிக்கப்பட்டதை பேசணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பார்க்கறத பேசாதீங்க, கேட்டதை பேசுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு பலரும் பார்க்கறது தான் ரொம்ப பேசணும். ஏன் சூழ்நிலை இப்படி இருக்கு, எனக்கு அப்படி இருக்கு, ஏ இந்த சூழ்நிலையில் அவர் பேசுறது பேசு. பார்க்கறது பல விதத்தில் இருக்கலாம், பார்க்கிறது நம்பிக்கையற்றதா இருக்கலாம், அது விஷயம் கிடையாது. ஆனால் சமூகத்தில் இருந்து கேட்க வச்ச வார்த்தைகள் அது இன்று உயிரோட தான் இருக்கிறது என்று விசுவாசிக்கிறவங்க சத்தமாய் ஆமென் என்று சொல்லி ஹல்லேலூயா. நீ காண்கிறதை பேசாதே, நீ கற்பிக்கப்பட்டதை பேசு. நான் கற்பிக்கப்பட்ட வார்த்தைகளை உரைத்த போது உலர்ந்தவைகள் உயிரடைந்தது.

இயேசுவின் நாமத்துல இந்த வார்த்தை இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் சபைக்கு பேசுகிறார். உன் சூழ்நிலை நடுவில் நீ கேட்ட வார்த்தைகளை பேசிக்கொண்டே இரு. உலர்ந்த எலும்புகளானாலும் அது உயிரடையும், அது மகா பெரிய சேனையாய் மாறும். விசுவாசிக்கிற வார்த்தை உடைய தேவ பிள்ளைங்க ஆர்ப்பரிப்போடே, எனக்கு உரைக்கப்பட்ட வார்த்தை அது உயிர் உள்ளது. ஆமே. என் சூழ்நிலை உலர்ந்ததுதான், ஆனால் எனக்கு உரைக்கப்பட்டது உயிர் உள்ளது. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் பார்க்கறது உலர்ந்ததுதான், ஆனா நான் கேட்டது உயிர் உள்ளது. எதை கேட்க வைத்தாரோ அதை இந்த உலர்ந்த எலும்புல பார்க்க வைப்பா. எதை கேட்க வைத்தாரோ அதை இந்த சூழ்நிலையில பார்க்க வைப்பா. எதை கேட்க வைத்தாரோ அதை என் கண்கள் முன்பாய் பார்க்க வைப்பா. நம்புறவங்க மாத்திரம் ஆமென், ஹல்லேலூயா. கேட்டதை பார்க்க வைப்பார். ஒரு பாதையில கத்தர் உங்களை நடத்துறார் என்றார். ஒரு தேவ பிள்ளை எதை அதிகம் பார்க்கணும்னா, பார்க்கிறதை அல்ல, தேவனால் அனுமதிக்கப்பட்ட சூழ்நிலையிலே சூழ்நிலையை பார்த்து பேசாதீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை உங்களை சுத்தி எல்லாமே உலர்ந்துதான் இருக்கிற, அது விஷயமே கிடையாது, அது விஷயமே கிடையாது. எத்தனை பேர் நம்புறீங்க? என்னை சுத்தி எப்படிப்பட்ட சூழ்நிலை அது எனக்கு ஒரு விஷயம் கிடையாது. எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையே செத்து

எனவேதான் யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பின் இடத்தில் வந்து இப்பொழுது யோசேப்பு தன்னை வெளிப்படுத்தும் போது ஆதியாகமம் 45:4-5 சொல்லப்படுகிறது, நீங்கள் என்னை விட்டு போட்டதை குறித்து கலங்காதீங்க, சஞ்சலப்படாதீங்க, விசனமா இருக்க வேணாம். ஜீவரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். இதே இடத்துல நாமளா இருந்தா என்னெல்லாம் சொல்லியிருப்போம் தெரியுமா? நீங்க வித்துட்டீங்க, அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமா? என்ன தூக்கிட்டு இங்க வந்தாங்க, இங்க வந்து சிறைச்சாலையில நான் இப்படி அவதிப்பட்டேன், அதன் பிறகு திரும்ப சிறைச்சாலையில என்னெல்லாம் சொல்லியிருக்கலாம் சூழ்நிலையை பத்தி. ஆனா சகோதரர்கள்ட்ட தன் சூழ்நிலையை பேசவில்லை, உரைக்கப்பட்டதை பேசலாம். நான் பார்க்கிறதை பேச மாட்டேன், நான் கற்பிக்கப்பட்டதை பேசுவேன். எவர்கள் வாயிலே அவர் பேசின வார்த்தை அதிகம் இருக்கிறதோ அவர்களுக்கு முன்பாய் தான் உலர்ந்தவைகள் உயிரடைந்து கொண்டே இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சூழ்நிலையை பார்க்காதீங்கள், கற்பிக்கப்பட்டதை பாருங்கள். நீ ஒரே ஒரு வார்த்தை சொல்லி ஆராதிக்கிற. வேதம் சொல்லுகிறது, நான் கற்பித்த எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் உரைத்த போது ஆவி எலும்புகளுக்குள் போய் அந்த ஆவிதான் உயிரடைய வைக்கிறது. அப்ப எசேக்கியேல் உயிரடைய வைக்கல, கர்த்தருடைய ஆவிதான் உயிரடைய வைக்கிறது. ஏத்த இந்த வார்த்தையை தியானிச்சு, ஆண்டவரே இதை எசேக்கியேல் இல்லாமலே செஞ்சிருக்கலாமே, எசேக்கியேலை பயன்படுத்தாமல் ஆண்டவருக்கு இந்த உலர்ந்த எலும்பு உயிரடைய வைக்க முடியுமா? முடியாதா? முடியும். ஆனா ஏன் இந்த இடத்துல எசேக்கியேலை நிறுத்துறா? இந்த வார்த்தையை தியானித்த போது ஆண்டவர் இடைப்பட்டது எப்படிதான், உன் காரியத்துக்கு நான் தேவையான்னு கேட்டார், உன் விஷயத்துக்கு நான் நிக்கணுமா வேண்டாமா? நிக்கணும். அதே போல என் விஷயத்துக்கு நீ நிக்கணும். சில காரியத்துல கர்த்தருடைய சில மகிமை வெளிப்படும்படி கர்த்தர் பயன்படுத்துகிற பாத்திரம் வேற யாரும் கிடையாது. இருதயத்துல கை வச்சிருந்த நாதான். ஏன் சில உலர்ந்த எலும்பு தெரியுமா? ஏன் சில இல்லாத பாதி தெரியுமா? உன்னை அழிக்கணுங்கிறது தீர்மானம் கிடையாது, உன்னை அவருக்காய் நிற்க வைக்கணுங்கிறதான் தீர்மானம். எத்தனை பேர் இந்த காலை நேரத்துல நம்புறீங்க, சில பாதைகள் கர்த்தர் எனக்கு அனுமதித்தது என்னை அழிப்பதற்கல்ல, அவருக்காய் நிற்க வைப்பதற்காக. விசுவாசிக்கிறவங்க ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். உன் காரியத்துக்கு நான் தேவை, நீ ஏன் காரியத்துக்கு தேவை? ஆமென். ஹல்லேலூயா. அதனால கர்த்தர் எந்த பாதையில நடத்துறாரோ ஸ்தோத்திரம் பண்ணி நடங்க. இந்த காரியம் ஆமென் நீங்க நின்று சாதிக்கிறதற்கல்ல, அவர் யாருங்கிறதை காண்பிப்பதற்காக. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் நம்புறீ இந்த இடத்துல என்ன நடத்தின இந்த பாதையில கர்த்தர் ஆண்டவர் என்பதை சகல ஜனங்களும் அறிந்து கொள்ளும் என்று விசுவாசிக்கிறவங்க ஆமென். நீங்க அவருக்கு தேவை. ஏதோ தெரிந்தெடுத்து சில ஆசீர்வாதத்தை தந்து விடுவதற்கல்ல கர்த்தர் தெரிந்தெடுத்தது, சில பாதையில கர்த்தர் யார் என்பதை காண்பிப்பதற்கு கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க அவருக்கு தேவை. கண்டிப்பா தேவைன்னு சொல்லுங்க, கண்டிப்பா தேவை. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி நடவுங்கள், உலர்ந்தவைகள் எல்லாம் உயிரடையும். எல்லாரும் எழுந்திருக்கலாம். தேவ சமூகத்துல இந்த பாடலை நம்பிக்கையோட பாடி, கற்பிக்கப்பட்டதை பேசுங்கள், காண்கிறதை பேசாதீங்க. கற்பிக்கப்பட்டவைகளை வாயிலே உரைத்து கொண்டே இருங்கள். உரைக்க உரைக்க உரைக்க காண்கிறவைகளுக்குள்ளே மாற்றம் உண்டாகி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. என் சூழ்நிலை மாறணும்னு விரும்புறவங்க கற்பிக்கப்பட்டதை பேசிட்டே இருங்க. நீங்க எதை இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறீங்களோ அது மாறணும்னு விரும்புறவங்க, இதுவரை எதை கேட்டீங்க ஆண்டவர்ட்ட எதை கேட்டீங்களோ அதை பேசிட்டே இருங்க. அவன் உரைக்க உரைக்க உரைக்க ஆவி அந்த அவைகளுக்குள் அவர்களுக்குள் போய் பிரவேசித்து காலூண்டி நிற்க வைத்தது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க உலர்ந்து கிடக்கிறது எல்லாம் காலூண்டி நிற்கும் என்று நம்புறவங்க?

இது சுத்தி இருக்கிற எல்லாரும் பேசலாம், அது விஷயம் கிடையாது. நீங்க பேசாதீங்க. ஆமென். உங்களை சூழல் இருக்கு. ஏன் வாழ்க்கை ஃபுல்லாவே உலர்ந்து தானே இருக்கு, வாழ்க்கை ஃபுல்லாவே எல்லாம் நம்பிக்கைட்டு தானே. இது மத்தவங்க பேசட்டும், அவங்க பேசும்போது நீங்க உங்களுக்கு கற்பிக்கப்பட்ட வார்த்தை உரைத்து கொண்டே இருங்க. உலர்ந்த இந்த எலும்புகளை தான் கர்த்தர் உயிரடைய வைக்க போகிறார் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி சேர்ந்து பாடி

வெட்கத்தை கொடுக்காது. சம்பவிக்கிறதவைகள் எல்லாம் கர்த்தருக்கு மகிமை உண்டாகத்தக்கதாய். ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி விசுவாசத்தோட எனக்கு கற்பிக்கப்பட்டபடி எனக்கு உரைக்கப்பட்டபடி உன்னோடு பேசின வார்த்தைகளை பேசு, உன்னோடு பேசின வார்த்தைகளை பேசு, அவைகள் நீ காண்கிற எல்லாவற்றையும் மாற்றி போடும். வார்த்தை உடையவனுக்கு உலர்ந்த எலும்பு ஒரு விஷயம் கிடையாது. வார்த்தை உடையவனுக்கு வாழ்க்கையில எந்த சூழ்நிலை ஒரு விஷயம் கிடையாது. வார்த்தை ஜெயிக்குமே தவிர சூழ்நிலை ஜெயிக்காது. வார்த்தை ஜெயிக்கும், வார்த்தை வாழ வைக்கும். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைங்க ஆர்ப்பரிப்போம். என் கிட்ட கர்த்தர் பேசி இருக்கிறார் என்று நிச்சயம் உள்ளவர்கள் அவர் தெரிந்தெடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எலும்புகள் நிறைந்த பாதை எனக்கு அனுமதிச்சு எசேக்கியேல் கேட்டிருக்கலாம், கேட்கல. ஏன்னா எசேக்கியேலுக்கு தெரியும், ஆமே நான் அறியாத இந்த பாதையில் என்னை கத்த கொண்டு வந்திருக்கிறார் என்றா. ஆமே என்னை காட்டில் அவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. ஆமே எனக்கு அவர் எவ்வளவு தேவையோ அதே போல அவர் காரியத்துக்கு நான் தேவைப்படுறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? சில சூழ்நிலை கர்த்தர் உங்களுக்கு அனுமதித்தது. ஆமென். அவருடைய சில காரியங்கள் இந்த சூழ்நிலையில் நிறைவேற போகிறது. அவர் எதிர்பார்க்கிற சில காரியங்கள் இந்த சூழ்நிலையில் நிறைவேற போகிறது. அவர் எதிர்பார்க்கிற சிலவைகள் இந்த சூழ்நிலையில் நடக்க போகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமே இவைகள் நடக்கும் போது வேதம் சொல்லுகிறது அவைகள் உயிரடைந்து கர்த்தரை அறிந்து கொள்வார்கள் என்று. இந்த சூழ்நிலை நிமித்தம் அநேக கிறிஸ்துவை அறியத்தக்கதா கர்த்தர் என்னை நிறுத்த போகிறார் என்று நிச்சயம் உள்ளவர்கள். ஆண்டவரே நீர் எனக்கு எவ்வளவு தேவையோ அதே போல உங்க காரியத்துல நான் இருக்கணும். ஆண்டவரே என்னை நிறுத்துங்கப்பான்னு சொல்லி ஒரே ஒரு வார்த்தை, என்னை நிறுத்துங்கப்பா, என்னை நிறுத்து, உமக்காக நிற்பேன், உமக்காக நிற்பேன். கடைசி வர உங்களுக்காய் நிற்கிற பாத்திரங்கள் நாங்கள், உங்களுக்காய் நிற்கிற பாத்திரங்கள் நாங்கள். நீர் எப்படி எங்களை நிறுத்த சித்த வைத்திருக்கிறீரோ அப்படி எங்களை நிறுத்து. நாங்கள்

ஹல்லேலூயா. நம் மூலமாய் அவர் மகிமைப்படுவாராக. சம்பவிக்கிறவைகள் எல்லாமே கிறிஸ்துவின் சுவிசேஷ பிரபலமாகும்படிக்கு, கிறிஸ்துவின் சுவிசேஷ பிரபலமாகும்படிக்கு. உன்னை நிறுத்தி சிலரை கத்த நிறுத்த போகிறார், உங்களை நிறுத்தி ஒரு கூட்டத்தை கத்த நிறுத்த போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? என்னை நிறுத்தி ஒரு கூட்ட ஜனத்தை கத்த நிறுத்த போகிறார் என்று நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. ஓ ரபா ஷகதர பலபௌ. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உமக்காய் நிற்கும்படியான கிருபைகளை இந்த கடைசி நாட்களில் அதிகமாக எங்களுக்கு தாரும், அதிகமாய் தாரும். எங்களுக்காய் நீர் எவ்வளவுதான் ஆண்டவர் துரிதமாய் வைராக்கியமாய் ஆண்டவர் எங்களுக்காகவே நீர் நிற்கிறீர் ஆண்டவரே. இதே போல உம்முடைய காரியத்தில் உமக்காக இன்னும் வைராக்கியமாய் இன்னும் துரிதமாய் எந்த சூழ்நிலையில் நிற்கும்படியான கிருபைகளை எங்கள் சபை மேல கத்தர் கிருபை ஊற்றுவீராக, உம்முடைய பலத்தை ஊற்றுவீராக. எங்களை நிறுத்தி சிலரை நிறுத்த போறதற்காக நன்றி. ஆமென். ஆமென். உட்கார்ந்து

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: ஒரு உயிரியல் நிபுணர் கம்பளி பூச்சிகளை வைத்து ஒரு ஆய்வு நடத்தினார். இலைகள் வைக்கப்பட்டுள்ள ஒரு பானை அது. வட்ட வளையத்தில் சில கம்பளி பூச்சிகளை வரிசையாக வைத்தார். முதல் கம்பளி பூச்சியின் தலை அடுத்த பூச்சியின் பின்பாகத்தை நோக்கிக் கொண்டிருந்தது. இவ்வாறு அந்த வட்ட பானையில் பூச்சிகள் நகர்ந்து கொண்டிருந்தன. அந்த சிறிய பூச்சிகள் ஒரு வாரம் அவ்வாறு வலம் வந்தன. அவை பசியினாலும் களைப்பினாலும் செத்து மடிந்தன. ஒரு பூச்சி கூட வட்ட வளையத்தை விட்டு வெளியே வந்து மத்தியில் இருந்த செடியின் இலைகளை தின்னவில்லை. ஒரு சில சென்டிமீட்டர் தொலைவில்தான் அவை இருந்தன. ஆனால் முன்னால் செல்பவரை பின்பற்றுவோம் என்ற உணர்ச்சிதான் அவைகளுக்கு மேலோங்கி இருந்தது. அந்த புழுக்களுக்கு உணவை உண்டு உயிர் வாழ வேண்டும் என்ற எண்ணம் உதிக்கவில்லை. முடிவு, அத்தனை பூச்சிகளும் செத்துப்போயின. நாம் வழக்கமான வாழ்க்கையை மேற்கொள்ளும் பொழுதும் நம்மை நாமே பார்த்த சில கேள்விகளை கேட்க வேண்டும். அப்பொழுது நாம் செய்யும் காரியங்கள் சரிதானா என்பதை நாமே உணர்ந்து கொள்ள முடியும். முதலாவதாக, இந்த மாமூல் வாழ்க்கை நானே ஏற்படுத்தி கொண்டதுதானா? இப்படிப்பட்ட மாமூல் வாழ்க்கையை ஏன் நாம் பின்பற்றுகிறோம் என்று தெரியுமா என்று யோசிக்க வேண்டும். ஒருவேளை இதற்கு பதில், இது சுகமானது, அபாயம் இல்லாதது என்பது மட்டும் இருக்குமென்றால், இப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருந்து விடுபட வேண்டுமென்றால் துணிச்சலான முடிவை நாம் எடுக்க வேண்டும். இரண்டாவதாக, நாம் யாரை பின்பற்றுகிறோம்? ஒருவேளை நாம் பிறரை பார்த்து சில வழிமுறைகளை கற்றுக்கொண்டிருக்கலாம், அதையே பின்பற்றுகிறோமோ? நல்ல தலைவர்களை நாம் பின்பற்ற வேண்டும். ஒன்றும் கவனிக்காமல் கூட்டத்தோடு கூட்டமாக போகக்கூடாது. நாம் பின்பற்றும் தலைவர் யார்? மூன்றாவதாக, நான் எங்கே போய்க் கொண்டிருக்கிறேன்? நம்முடைய வாழ்க்கையின் குறிக்கோளை நாம் இழக்கும் பொழுது மாமூல் வாழ்க்கையை பின்பற்றுகிறோம். காலம் கடந்த பின்னர் நாம் எவ்வளவு கவலைப்பட்டாலும் அந்த நாட்களை மீண்டும் வாழ முடியாது. இதை குறித்து ஒருவர் சொல்லும் பொழுது, சங்கீத கச்சேரியை வழிநடத்துகிற மனிதன் அந்த சங்கீத கச்சேரியை கவனித்துக் கொண்டிருக்கும் கூட்டத்தையும் திரும்பி பார்க்க வேண்டும் என்று கூறுகிறார். ஒருவேளை இதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாது இருங்கள் என்று கூறுகிறது. அதாவது, யார் சரி அல்லது நல்லது என்று கூறினாலும் பரிசுத்த வேதம் சொல்லும் சத்தியமே நம்முடைய வாழ்க்கையினுடைய பாதையாக இருக்க வேண்டும். அதுவே திருப்தி தரும், மகிழ்ச்சி தரும் ஒரு வாழ்க்கை. நமது வாழ்க்கையை நாம் சற்றே ஆராய்ந்து பார்ப்போமா?

அப்போஸ்தலனாகிய ஜோவான் எழுதின முதலாம் நிரூபம் 5 அதிகாரம். இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்ளுகிறோம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதா? அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஜலத்தினாலே மாத்திரமல்ல, ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஆவியானவர் சத்தியமாகையால் ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறார். பரலோகத்திலே சாட்சியிடுபவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே, இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். பூலோகத்திலே சாட்சியிடுகிறவைகள் மூன்று, ஆவி, ஜலம், இரத்தம் என்பவைகளே, இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது. நாம் மனுஷருடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டால் அதை பார்க்கிலும் தேவனுடைய சாட்சி அதிகமாயிருக்கிறது. தேவன் தமது குமாரனை குறித்து கொடுத்த சாட்சி இதுவே. தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். தேவனை விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியாததினால் அவரை பொய்யராக்குகிறார். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியா. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் தேவ குமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாயிருக்கவும் தேவ குமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின் படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவார், அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கே. மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு, அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன். அநீதியெல்லாம் பாவம்தான், என்றாலும் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவமும் உண்டு. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யானென்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொட்டான். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறதென்றும் அறிந்திருக்கிறோம். அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார். பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக் கொள்வீர்களாக. ஆமென்.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது அனுதின தியான வேளை.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு திரும்பும் வயது, Aged but a guile. வாசிக்க வேண்டிய பகுதி சங்கீதம் 84. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள்! என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனவுமாயிருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகின்றன. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். உம்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சியோனிலே தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுவார்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும். யாக்கோவின் தேவனே, செவிகொடும். எங்கள் கேடகமாகிய தேவனே, கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் நல்லது. ஆகாமிய குடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். தேவனாய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்றைய மனப்பாட வசனம் சங்கீதம் 92 13-15 வசனங்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே நடப்பட்டவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து செழுமையும் பசுமையுமாய் இருப்பார்கள். Those planted in the Lord's own house will produce fruit even in old age. இன்றைய தியானம் முதிர் வயதினருக்கு, சீனியர் சிட்டிசன்ஸ். தலைமயிர் வெள்ளையாயிற்றா பரவாயில்லை. மண்ணுக்குள் இருக்கும் வேர் உணர்வது போல் இறைவனுக்கு முன் மலரவே விரும்புகிறேன், அப்படியே வளர்கிறேன் என்ற அறிவே போதும் போதும் என்றார் முதிர்ந்த ஒருவர். இறை மக்களோடு நாம் கொண்டுள்ள உறவு நம்மை வயோதிகத்தின் தாக்கத்திலிருந்து விடுவிக்கும் ஓர் இரகசியமாகும். இன்றைய மனன வசனம் அதைத்தான் போதிக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்திலே நடப்பட்டவர்கள், அதாவது தேவ மக்களோடு தேவ பிரசன்னத்திலே சஞ்சரிக்கிறவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து செழுமையும் புஷ்டியுமாய் இருப்பார்கள். கடவுளின் பிரசன்னத்தில் பிரியமானவர்களே நிறைவான ஆனந்தம் உண்டு. உடன் விசுவாசிகளோடு நாம் கிறிஸ்துவின் பெயரால் கூடி வந்து கர்த்தரை தொழுது கொள்கையில் நமது இருதயங்கள் மகிழ்கின்றன, உதடுகள் களிப்படைகின்றன. இது நமது உடல் நிலையை புதுப்பித்து அதை தேற்றுகிறதாம். அதைத்தான் அப்போஸ்தலர் 2:25-26 வசனங்களிலே வாசிக்கிறோம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். நான் அசைக்கப்படாதபடி அவர் எப்பொழுதும் என் வலது பாரசத்தில் இருக்கிறார். அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களி கூர்ந்தது, விளைவு என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கியிருக்கும். என்ன தெளிவான ஒரு சத்தியம் என்று பாருங்கள். இவ்வுலகின் நன்மைகள் அவ்வப்போது நமக்கு இன்பம் தந்தாலும் முடிவில் அவையெல்லாம் நம்முடைய சக்தியை உறிஞ்சிவிடும். பிசாசானவன் அடிப்படையாகவே ஒரு திருடனாக இருப்பதால் அவன் இப்படிப்பட்ட காரியங்களையே நம்முடைய வாழ்க்கையில் செய்து கொண்டிருப்பான். ஆனால் இயேசுவின் மந்தையோடு அவரது பிரசன்னத்தில் நாம் மகிழும் போதோ அது வாழ்வோடு வாழ்வை கூட்டி வாழ்வை பரிபூர்ணமாய் நம்மை அனுபவிக்க செய்யும். நெடுங்கால இளமை, புதிய வானம், புதிய பூமி ஆகியவற்றின் திரு வாக்குகளில் ஒன்றாகும். ஏசாயா 65:17-20 எப்படி வசனங்களில் எப்படி வாசிக்கிறோம்? அங்கே இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூர்ணமாகாத கிழவனும் உண்டாயிரார்கள். 100 வயதில் இறக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான். புதிய வானம் புதிய பூமி என்றால் என்ன? அது நம் நடுவில் வரவிருக்கும் நேரடியான தேவ பிரசன்னந்தானே. வெளிப்படுத்தல் 21 அத்தியாயத்தை வாசித்து பார்த்தால் அது நமக்கு தெளிவாகும். வெளி 21:1-3. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயிற்று, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அவருடைய விளைவு என்ன? இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். இன்று நாம் அனுபவிக்கக்கூடியது ஆண்டவருடைய ஆன்மீக பிரசன்னம், the spiritual presence of God. அது ஒருவேளை முழுமையானதாக இல்லாவிட்டாலும் எதிர்காலத்திலே வரப்போகிற லிட்டரல் பிரசன்ஸ் ஆஃப் காட், அதாவது எழுத்தின்படியான அந்த மகிமையான பிரசன்னத்தின் தன்மையை இன்றும் நாம் அனுபவிக்கலாம். மூத்த அருமையான ஐயாமாரே அம்மாமாரே, நீங்கள் பொது நட்புறவு சங்கங்களில், அதாவது கிளப்ஸ், அவைகளில் ஈடுபாடு கொள்வது நல்லது. ஆனால் இவ்வுலக சிந்தையிலேயே உழலும் நண்பர்களோடு சிக்கிக்கொள்ளாது நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அரட்டை அடிப்பதும் வீண் பேச்சுகளும் உங்களது ஆன்மீக பலத்தை கசிய செய்துவிடும். பல்லாண்டுகள் வாழ்ந்து விடுவதால் ஒருவரும் வயதாகிவிட மாட்டார். தங்கள் லட்சிய கருத்துக்களை விட்டுவிடுவதே வயதை காட்டும் என்று ஒருவர் சொன்னார். Nobody grows old by merely living a number of years. People grow old only by deserting their ideals. ஓர் ஆராதனையிலோ கூட்டத்திலோ மற்றவர்களைப் போல நீங்கள் குதித்து ஆடி சத்தமாய் பாட முடியாவிட்டால் ஏதோ விடுபட்டது போல் எண்ண வேண்டாம். இவ்வித வெளிப்பாடுகள் வரவேற்கப்பட வேண்டியவை என்றாலும் தொழுகிறவனின் உள்ளான மனநிலையே முக்கியம். என்ன அர்த்தம் கொள்கிறீர்கள், அதை எவ்வளவு அர்த்தம் கொள்கிறீர்கள் என்பதிலேயே ஆண்டவர் அக்கறை கொண்டுள்ளார். அவரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பது என்றால் அதன் பொருள் இதுவே. திருப்பத்தூரை சேர்ந்த டாக்டர் இயேசுதாசன் சவரிராயன் ஐயா அவர்கள் அழகான ஒரு பாடலே கீர்த்தனையிலே எழுதி வைத்திருக்கிறார்கள். அதே சகோதரன் தினகரனை போல் யாரும் பாட முடியாது, ஆனாலும் அந்த பாடலை நான் அதிகமாய் விரும்புகிறபடியால் நான் பாட முயற்சிக்கிறேன்.

இன்றைய தியானத்தினுடைய முழு கருத்தும் இந்த அருமையான பாடலிலே உண்டு. எனவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற மூத்த சகோதர சகோதரிகளே, ஐயாமாரே அம்மாமாரே, உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்லுகிற ஒரு முக்கியமான ஆலோசனை, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நீங்கள் தேவ சமூகத்திலே தேவ மக்களோடு நீங்கள் செலவிடுங்கள். அப்பொழுது இந்த வாக்கு தத்துவம், கர்த்தருடைய ஆலயத்திலே நடப்பட்டவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து செழுமையும் பசுமையுமாய் இருப்பார்கள் என்பது எழுத்தின்படி உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். அப்படி நிறைவேறட்டும் என்று உங்களை நான் மனமாற வாழ்த்துகிறேன். எங்கள் மகாபிரிய தேவனே, இந்த அருமையான நாளின் தியானத்திற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சபைக்கு ஆசீர்வாதமாக, சங்கத்திற்கு ஆசீர்வாதமாக, சமுதாயத்திற்கு ஆசீர்வாதமாக, கர்த்தாவே நீர் தந்திருக்கிற மூத்த குடிமக்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே, அவர்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய பிரசன்னத்தில் அதிகமாக நெருங்கி இருந்து உம்முடைய மக்களோடு சகவாசம் கொண்டு வீண் பேச்சுகளை விலக்கி தேவ சமூகத்திலே ஆனந்தித்து கழிகூற இந்த நாளிலே எங்களுக்கு கிடைத்த இந்த நல்ல திருச்செய்திக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே, இம்மட்டும் காத்தவர் நீர் அவர்களை இனிமேலும் காத்துக்கொள்ளும், இம்மட்டும் தாங்கி நீரே இனிமேலும் நீர் அவர்களை ஏந்தி கொள்ள வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். நிறை வயது முதல் இளம் வயது முதல் நிறை வயது வரை கர்த்தாவே நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று சொன்னீரேன். அன்றைக்குள்ள தேவன்தானே இன்றைக்கு இருக்கிறீர், இன்றைக்குள்ள தேவன்தானே என்றும் இருப்பீர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் தேவனே, இந்த அருமையான மூத்த குடிமக்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கிருபைகளினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் அவர்கள் வாயை திருப்தியாக்கி கழுகுக்கு

நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாதன் இயேசுவை பாடுவேன் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென்.

இயேசு பெரியவர், ஆமென். அவர் பரிசுத்தர், ஹல்லேலூயா, ஆமென். மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தோட எங்களோடு சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என்ற பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம்.

பயன்படுத்தப்படாமல் வெளியில் கிடந்தது. வெயிலில் அதிகமாய் காய்ந்ததால் பலகைகள் சுருங்கி இடைவெளி தெரிய ஆரம்பித்தது. வாளியை தூக்கி பார்த்தால் இடைவெளி வழியே சூரிய கதிர்கள் உள்ளே நுழைந்தன. ஆகவேதான் அவர் இனிமேல் இந்த வாளியை பயன்படுத்தி நீர் இறைக்க முடியாது என்று நினைத்தார். ஆனால் ஒரு வயோதிப மனிதர் அந்த வாளியில் ஒரு கயிற்றை கட்டி அதை கிணற்றில் இறக்கி தண்ணீரை இறைக்க ஆரம்பித்தார். 2-3 தினங்களுக்குள் அந்த வாளி மீண்டும் விரிவடைந்தது. இடைவெளி மீண்டும் பொருந்தியது. ஒரு துளி தண்ணீர் கூட கசியவில்லை. தண்ணீரை இறைக்க இறைக்க அந்த மரம் தான் இழந்த நீர்ச்சத்தை மீண்டும் பெற்றுக்கொண்டது. இடைவெளி இல்லாமல் வாளி பொருந்தியது. தண்ணீர் துளி கூட கசியாமல் மீண்டும் பிரயோஜனப்பட ஆரம்பித்தது. ஆம் பிரியமானவர்களே, எந்த ஒரு பொருளையும் நாம் நீண்ட நாட்களாக பயன்படுத்தவில்லை என்றால் அது தன் தன்மையை இழக்கும். அது கெட்டுப்போகும், பிரயோஜனப்படாமல் போகும். ஆபிரகாம் பெலிஸ்தியரின் தேசத்திலே குடியிருந்த போது அநேக நீர்த்துறவுகளை வெட்டியிருந்தார். அவருடைய காலத்துக்கு பின்னால் அவர் வெட்டிய துறவுகளை எல்லாம் தூர்த்து போட்டு விட்டார்கள். ஆனால் ஈசாக்கோ பயனில்லாமல் தூர்ந்து போய் கிடந்த அந்த துறவுகளை எல்லாம் மீண்டும் தோண்டினார். அனைத்து துறவுகளிலும் தண்ணீர் வந்தது. ஈசாக்கு அதை பயன்படுத்தி விவசாயம் செய்தார். தேவன் அவர் 100 மடங்கு பலனை பெற்றுக் கொள்ளும்படிக்கு அவருக்கு உதவி செய்தார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நமக்கு எத்தனையோ ஆசீர்வாதங்களையும் திறமைகளையும் கொடுத்திருக்கிறார். அவைகளை பயன்படுத்தாமல் வீணாக்கினால் தேவன் துக்கமடைவார். ஆம், தேவன் நமக்கு கொடுத்த ஒவ்வொரு நன்மைகளையும் உதாசீனப்படுத்தாமல் பயன்படுத்துவோம். ஏசா தனக்கு கிடைத்த ஆசீர்வாதங்களை உதாசீனப்படுத்தியதால் அவைகளை நிரந்தரமாய் இழந்து போனார். ஆகவே தேவன் நமக்கு கொடுத்த நன்மைகள் ஒவ்வொன்றையும் பத்திரப்படுத்துவோம், அவைகளை பயன்படுத்துவோம். தேவன் நமக்கு கொடுத்த வரங்களை அனல் மூட்டி எழுப்புவோம். தேவன் நம்மை அநேகருக்கு பயன்படுத்துவார். எந்த காரியத்தையும் செவ்வையாய் செய்ய தேவனே நமக்கு ஞானம் தருவாராக.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: அன்பவன்லே, இந்த நாள் தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி அப்போஸ்தலர் நடபடிகள் 15:17 நாம் வாசிக்க கேட்போம். நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடி எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளெல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறதே. அன்பாலே, நம்ம கொஞ்ச நாளாக அதிகால தியானத்திலே பழைய ஏற்பாட்டிலே எழுதியிருக்கிற தீர்க்க தரிசனங்கள் புதிய ஏற்பாட்டில் எப்படியாக நிறைவேறி வருகிறது என்பதை நாம் தியானித்து வருகிறோம் அதிகாலை நேரத்திலே. இன்றைக்கும் இப்பொழுதும் இந்த வார்த்தையை எழுதியிருக்கிறதே என்று சொல்லியிருக்கிறார். எங்கே எழுதியிருக்கிறது, யாரால் எழுதப்பட்டது, எந்த தீர்க்கதரிசி இந்த வார்த்தையை எழுதியிருக்கிறார் என்று நாம் பழைய ஏற்பாட்டிலே பார்த்தோம் என்றால், இந்த எழுதியிருக்கிற பகுதி ஆமோஸ் எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 9:11-12 இந்த வசனத்திலே இந்த வார்த்தைகள் தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, 9:11-12 ஏதோமின் மீதியானவர்களை என் நாமம் விளங்கிய சகல ஜாதிகளையும் வசமாக்கி கொள்ளும்படிக்கு அந்த நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய்ப்போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். அதனாலே இந்த ஆமோஸ் என்ற தீர்க்க தரிசன புத்தகத்திலே எழுதப்பட்ட இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் இங்கே ஆண்டுடைய இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் நிறைவேறி இன்றைக்கு அந்த வார்த்தைகளை அப்போஸ்தல நடவடிக்கையிலே இங்கே குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். என்ன குறிப்பிட்டிருக்கிறார் என்றால், அநேக விழுந்து போன வாழ்க்கையை திரும்ப எடுக்கிறார் ஆண்டவர். 3 காரியத்தை இதில் நமக்கு சொல்ல இருக்கிறார். என்ன காரியம் அப்படின்னாக்கா, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடி எடுப்பித்து. அன்பவர்களே, இன்னைக்கு அநேகர் நம்முடைய வாழ்க்கை விழுந்து போன நிலைமையில் இருக்கலாம். நீ நல்ல யாதிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லியிருக்கிறார். அப்போ ஆதியில் நம்ம வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ஆண்டவர்கிட்ட வருவோம். சனிக்கிழமை உபவாச ஜபத்துக்கு வருவோம், புதன்கிழமை மிட்வைக்குரிய கூட்டத்துக்கு வருவோம், ஞாயிற்றுக்கிழமை காலையிலே வருவோம், சபை காரியங்களை செய்வோம், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவோம், அநேகருக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுவோம் ஓடி ஓடி. ஆனால் இன்றைக்கி என்னாச்சு, கழுத தெரிஞ்சு கட்டருமமான கதையில் ஆதியில் கொண்டிருந்த அன்பு, ஆண்டவர் மேலே இருக்கிற அன்பு கொஞ்சம் கொஞ்சமாக குளிர்ந்து போயிடும். விழுந்து போன நிலைமை. இப்போ விழுந்து போன நிலைமையில் இப்போ கண்ணீர் தான் வரும், கவலை தான் வரும், திரும்ப பிரச்சனை மேலே பிரச்சனை வரும். ஏற்கனவே பிரச்சனையோடு வந்த நீனு ஆண்டவர்கிட்ட நல்ல வாஞ்சியோட முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடணும்னு சொல்லி தேடி பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் சால்வ் ஆகி நல்லாயிட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக என்னாச்சு, நம்முடைய விசுவாசம் குறைஞ்சிரும், நம்முடைய பக்தி வாழ்க்கை குறைஞ்சிரும், நம்முடைய ஜப வாழ்க்கை குறைஞ்சிரும், நம்முடைய வேத வாசிப்பு குறைஞ்சிரும், எல்லாம் குறைஞ்சி கழுத தேஞ்சி கட்டெரும்பான கதையாக போயிடும். அப்போ தான் நம்முடைய நிலைமை எங்கே வரும், விழுந்து போன நிலைமை. அதுதான் தாவீதுக்கு வந்துச்சு. தாவீது ஆண்டர் மேலே இருந்த வாஞ்ச வெறி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக என்னாச்சு, ராஜாவான பிறகு குறைஞ்சிருச்சு. அது ராஜாவை ஆகிற வரைக்கும் அண்ணன் செஞ்சார், ஆண்டவரே உன்னையே நோக்கி பார்க்குறேன், நீ எனக்கு கேடகம், நீ எனக்கு கோட்டை அப்படின்னு கண்டார். ஆடு மேய்க்கிற சிறுவனாக இருக்கும்போது கோலியாத்துக்கிட்ட போட்டிக்கு சண்டைக்கு போகும்போது என்னன்னு சொல்லி போனார், நீ நிந்திக்கிற என்னுடைய தேவனுடைய நாமத்தினால நான் வரண்டா. அப்போ தேவன் அங்கே முன்னால் நிறுத்துறார். இப்படிலாம் நிறுத்தினவர் திடீர்னு ராஜாவாகி கொஞ்சம் சிங்காசனத்தில் உட்காந்து கொஞ்சம் லக்ஸூரியஸான வாழ்க்கை, நல்லா வடை பாயசெலாம் சாப்பிட்டு முன்னாடி காட்டில் காஞ்சின்னு கிடந்தார். எல்லாரும் மறக்கப்பட்ட நிலைமை. அவங்க குடும்பத்தில் அவங்க அப்பாலாம் என்ன செஞ்சிட்டாங்க, மறந்து ஆடு மேய்ச்சிட்டு காட்டிலே கிடறான்னு கிடந்தார். அந்த நேரத்தில் இவர் யாரை நினைச்சார்? ஆண்டவரே நினைச்சார். ஆண்டவர் இப்போ தூக்கி எடுத்து இப்போ கோலியாத்த கொண்டுட்ட பிறகு இவனை கொஞ்சம் ராஜாவில் உட்கார வச்சோடனே உப்பீரியில் உட்காந்த உடனே இவருக்கு என்ன ஆயிடுச்சு? இவர் கண் எங்கெங்கேயோ போக ஆரம்பிச்சிருச்சு. இவர் கண் எங்கெங்கயோ போக ஆரம்பிச்சிருச்சு. எவன் வீட்டில் யார் என்ன செஞ்சா இவருக்கு என்ன? இவர் பண்ண இவர் அரண்மனையில் படுத்து கிடக்கலாம், இல்லைன்னா போர் நடந்துட்டு இருக்குது, போரில் போய் என்ன செஞ்சுட்டு இருக்கலாம், இருக்கலாம், வீட்டில் படுத்து கிடக்கிறார், போர் நடக்குள்ளார். இப்படி அவர் லக்ஸுரியஸான வாழ்க்கை வாழ்ந்த உடனே அவருடைய இருதயம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஆண்டவரை விட்டு அப்படியே கொஞ்சம் லேசாக என்னாச்சு, விழுந்து போகிற நிலைமை. அப்போ அந்த மாதிரி விழுந்து போன தாவீது கூடாரத்தை ஆண்டவர் என்ன செஞ்சாராம்? மறுபடி எடுப்பித்தார். பாவத்தில் விழுந்தாரா? பச்சை பாலத்த பாவத்தை செஞ்சார். பத்துன்னு கிடக்குள்ளார மெத்தையில் உலாவிட்டு இருக்கும்போது அந்த பாவம் பிரவேசித்தது. அதுக்கப்புறம் என்ன செஞ்சார்? போய் கதறி அழுகிறார். 51 சங்கீதத்தை எழுதுகிறார். ஆண்டவரே, என் இருதயத்தை நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தை என்ன செய்ய மாட்டீங்க, புறக்கணிக்க மாட்டீங்க, என்னை தள்ளிட்டீங்களா, என்னை தள்ள விடாதீங்க. நாத்தான்வேல் என்ற தீர்க்கதரிசி வந்து எச்சரிப்பு கொடுத்த உடனே அவர் என்ன செய்கிறாரு? அப்படியே சாஷ்டாங்கமாக விழுந்து ஆண்டுடைய பாதத்தில் காத்து கிடக்கிறார். அன்பாவிலே, அப்போ விழுந்து போன தாவீதினுடைய வாழ்க்கையை ஆண்டவர் என்ன செஞ்சார்? திரும்ப எடுக்கிறார். இன்றைக்கி உன் வாழ்க்கை திரும்ப விழுந்து போன நிலைமையில் இருக்கிறியா? இன்றைக்கி உன் வாழ்க்கை இன்றைக்கி பாவத்தில் விழுந்து போன நிலைமையில் இருக்கிறியா? இல்லை இது ஜெபிக்க முடியாத ஆண்டவரை விட்டு தூர போன நிலைமையில் இருக்கிறியா? இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட கதறு. ஆண்டவர் உன்னை எடுத்து உபயோகப்படுத்த வல்லவராக இருக்கிறார். உன்னை எடுக்கிறதுக்கு ஆண்டவர் ரெடியாக இருக்கிறார். அதனால தான் சொல்கிறாரு, நான் திரும்பி வந்து விழுந்து போன உன் வாழ்க்கையை எடுப்பித்து அப்படின்றார். அவர் கையில் எடுப்பித்துட்டாருனாக்கா உன் வாழ்க்கை சிறப்பாயிடும். ஆனால் கையில் எடுக்கிறது எடுக்காத யார் கையில் இருக்கு? உன் கையில் தான், என் கையில் தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம தான் என்ன செய்யணும்? நம்ம ஆண்டவர்கிட்ட, ஐயோ என்னை இப்படி வாழ்க்கை இப்படி விழுந்து போச்சே, ஆண்டவரே ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டேனே, நான் ஜெபிக்கிறத விட்டுட்டேனே, நான் ஆலயத்துக்கு வர்றதை விட்டுட்டேனே, நான் உன்னை தேடுறத விட்டுட்டேனே, நான் வேத வாசிக்கிறத விட்டுட்டேனேன்னு சொல்லி நீ எந்த அளவுக்கு ரியலைஸ் பண்ணி உன் இருதயத்தை நீ ஆண்டவர் சமூகத்தில் ஊற்றுகிறாயோ தாவீது ஊற்றுனதை போல, அப்பொழுது ஆண்டவர் ஒன்று என்ன செய்கிறாராம்? எடுப்பிக்க அவர் ரெடியாக இருக்கிறார். அவர் எடுத்துட்டார்னா உன் வாழ்க்கை மீண்டும் கட்டப்படும். அன்பானே, அதுதான் இங்கே சொல்கிறார். ரெண்டாவது காரியம் என்ன சொல்கிறாரு? விழுந்து போன தாவீது கூடாரத்தை மறுபடி எடுப்பித்து எடுத்துட்டார். இப்போ உன் வாழ்க்கை என் வாழ்க்கையை எடுக்க ஆண்டவர் இன்றைக்கு உன்னோடு என்னோடு பேசி கொண்டிருக்கிறார். அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி என்ன செய்கிறாராம்? ரிப்பேர் ஆனதில் என்ன செய்கிறார்? சீர்படுத்துகிறேன்றார், ரிப்பேர் பண்ணுறேன்றார். இப்போ தாவீதுக்கு எது ரிப்பேர் ஆகிடுச்சு? வயிறு ரிப்பேர் ஆகிடுச்சா? இருதயம் ரிப்பேர் ஆகிடுச்சா? இருதயம் ரிப்பேர் ஆகிடுச்சு. எது ரிப்பேர் ஆகிடுச்சு? ஆமாம், இன்றைக்கி இருதயம் தான் நமக்கு கேடு மகா திருக்கும் உள்ளதுன்னு சொல்லப்பட்டிருக்க வேதத்தில். உன் இருதயத்தை போல மகா கேடு உள்ள திருக்குள்ள இருதயம் கிடையாதான். இன்றைக்கி கொஞ்சம் பணம் காசு வந்துருச்சு, கொஞ்சம் நம்முடைய கடன் பிரச்சனை தீர்ந்து போச்சு, இல்லை வியாதி தீர்ந்து போச்சு, இல்லை குழந்தை பிறந்து போச்சு, இல்லை வேலை கிடச்சி போச்சு, இல்லை கல்யாணம் ஆகி போச்சுன்னா உன் இருதயம் திருக்காயிடும். அது வரைக்கும் நீ என்ன செய்வே? ஐயோ ஆண்டவர் ஆண்டவரேன்னு ஆண்டவரே நோக்கி கதறுவேன். கொஞ்சம் உன் பிரச்சனை தீர்ந்து போச்சு, உனக்கு வயிற்று வலி தீர்ந்து போச்சுன்னா உன் இருதயம் திருக்காயிடுமா? ஆண்டவர் சொல்கிறாரு, திரும்பி விழுந்து போன உன் வாழ்க்கையை ஆண்டவர் எடுப்பிச்சிட்டார்னா பழுதாய் போன உன் இருதயத்தை என்ன செய்கிறாராம்? அவர் மறுபடியும் அவர் என்ன செய்கிறாராம்? சீர்படுத்துகிறார். அன்பவனே, இன்றைக்கி இருதயத்தை சீர்படுத்துகிற தேவன், விசுவாசத்தை சீர்படுத்துகிற தேவன். உன் விசுவாசம் குறைஞ்சிரும், ஆண்டவர் மேலே இருக்கிற அன்பு குறைஞ்சிரும், ஆண்டவர் மேலே இருக்கிற தியாகம் குறைஞ்சிரும், ஆண்டவருக்காக உழைக்கிற உழைப்பு குறைஞ்சிரும், ஆண்டவரை தேடுகிற தேடு குறைஞ்சிரும். அந்த இருதயம் கடின இருதயமாயிடும், இல்லை அலட்சியமான இருதயமாயிடும், அல்லது அசைட்டை பண்ணுற இருதயமாயிடும். அன்பாவில்லே, ஆண்டவர் உன் வாழ்க்கையில் வந்து விழுந்து போன உன்னை தூக்கி கையை பிடிச்சி எடுத்துட்டார்னா அடுத்தது அவர் என்ன செய்கிறாருனா உன் இருதயத்தை என்ன செய்கிறாராம்? மறுபடியும் சீர்படுத்துகிறார். அமேன். இன்னைக்கு மறுபடி சீர்படுத்துகிறாருன்னா என்ன அர்த்தம்? திரும்ப நீ என்ன செய்யணும்? ஆண்டவர் சமூகத்துக்காக உழைக்கணும், ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும், ஆண்டவரை நேசிக்கணும், ஆண்டவருக்காக நீ ஊழியம் செய்யணும், அப்படிப்பட்ட ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடணும் அப்படின்ற அந்த காரியங்களை திரும்ப என்ன செய்கிறார்? உன் இருதயத்தை செவ்வைப்படுத்துகிறார். அதுக்கு தான் இன்றைக்கி ஆண்டவர் உன்னோட பேசுகிறார். அன்பாவிலே, உன் இருதயத்தை திரும்ப என்ன செய்கிறாரு? சீர்படுத்தி. மூன்றாவது காரியம் என்ன சொல்கிறாரு? அதை செவ்வையாக நிறுத்துவேன். அமேன். ஆண்டவர் செவ்வையா திரும்ப விழாதபடிக்கு, இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஒரு கூடாரம் இருக்குதுன்னாக்கா கால் அரிச்சு போச்சு, நாலு கால் இருக்குது, ஒரு கால் அரிச்சு போச்சுன்னா என்ன அந்த கூடாரம் சாஞ்சிடும். அப்போ திரும்ப அதை என்ன செய்கிறார், ரிப்பேர் பண்ணுறார். அந்த காலுக்கு ஏதாவது ஒட்டுக்கிட்டு போட்டு எல்லாம் கம்பி கிம்பி அடித்து அந்த காலை திரும்பி எடுத்து பழுது நீக்கி அதை புது காலாக்கிறார். திரும்ப அதை என்ன செய்கிறாராம், செவ்வையாக நிறுத்துகிறார். திரும்ப விடுமாது, விழாதபடிக்கு செவ்வைப்படுத்துகிறார். உன் வாழ்க்கை செவ்வையாக மாற வேண்டும் என்றால், உன் வாழ்க்கையை ஆண்டவர் நிலைநிறுத்த வேண்டும் என்றால், இன்றைக்கி நீ என்ன செய்யணும், ஆண்டவர் சமூகத்தில் கதறி அழுது ஒப்பு கொடுக்கணும். தாவீது எப்படியாக ஏசை சங்கீதம் 51 எல்லாரும் எடுத்து வாசிங்க, அடிக்கடி எடுத்து வாசிங்க. சங்கீதம் 51 எடுத்து வாசிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த சங்கீதம் 51 சங்கீதம் 51:4 படிங்க, 3 படிங்க. என் மீறுதலை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாய் நான் பாவம் செய்து என் கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்க, நீர் நியாயந்திருக்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்க, இதை அறிக்கையிடுகிறேன். நண்பாவிலே, இன்னைக்கு நீ பாவத்தை மறைத்து மறைத்து வாழ்ந்தாய் என்றால் வாழ்வடைய மாட்டாய் என்று நீதிமொழிகள் 28:13 சொல்லுகிறது. பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோனோ இரக்கம் பெறுவான். பாவத்தை மறைச்சியும் வாழ்ந்தான், தாவீது வாழ்க்கை வீணா போச்சு, திரும்ப விழுந்தது. தான் சொந்த மகனே என்ன செஞ்சாவனோ ஓட ஓட திருத்தி அரியாசனத்தை விட்டு சிங்காசனத்தை விட்டு என்ன செஞ்சான், துரத்தி அடித்தான். திரும்ப காடு மலை எல்லாம் ஏறி என்ன செஞ்சான், சுத்த ஆரம்பித்தான். தான் சொந்த மகனே என்ன செய், அப்சலம் என்ன செஞ்சார், அரையணையை பிடிச்சிட்டு அரண்மனையில் இருக்கிற அந்த சிங்காசனத்தை பிடிச்சி சொந்த அப்பாவே தோர்த்தி அடித்தான். அன்பவன்ல இன்னைக்கு அவர் கூடாரம் என்ன செஞ்சுது, விழுந்தது. ஆனால் ஆண்டவர் அதை எடுத்தார். எப்போ எடுத்தார், தாவீது கதரும் பொழுது, அந்த பாவத்தையெல்லாம் அறிக்கையிடும் பொழுது. ஆண்டவரே, நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பந்தரித்தாள், என்னை ஈசோப்பினால் கழுவுன்னு சொல்லி என் பாவம் பாவங்களை பாராதபடிக்கு நீர் என் முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களெல்லாம் நீக்கருளும் என்று கதர்றார். அந்த சங்கீதம் 51 டெய்லி ஒருத்தர் வாசிங்க. ஆண்டவரே, இப்படிப்பட்ட வாழ்க்கையில் நான் இருந்தேன், என் வாழ்க்கையை நீ மாற்றுங்க, என்னை ஈசோப்பினால் கழுவுங்க, உன்னுடைய ரத்தத்தினால என்னை கழுவுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீ கதரும் பொழுது உன் வாழ்க்கை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, திரும்ப எடுக்கிறார். திரும்ப உன் வாழ்க்கை என்ன செய்கிறாரு, எடுக்கிறார். உன்னை கட்டும்படியாக, உன்னை நிலைநிறுத்தும்படியாக, உன்னுடைய பழுதாக போனதெல்லாம் என்ன செய்கிறாரு, சீர்படுத்துகிறார். ஒரு மெக்கானிக்கல் எப்படி சீர்படுத்துகிறானோ அதே போல் உட்காந்து உன் இருதயத்தை சீர்படுத்துகிறார். இன்றைக்கி சீர்படுத்துறதுக்கு தான் உனக்கோட உன்னோட பேசுகிறார். இன்றைக்கி சீர்படுத்துகிற கதை தான் இருதயம். செவைப்படுத்தணும்னா ஆண்டுடைய வார்த்தை தான். ஆண்டுடைய வார்த்தை வசனத்தை நீ கேட்கும்போது, ஆண்டுடைய வசனத்தை நீ படிக்கும்பொழுது, என் வார்த்தையை கேட்டு இதில் நிலை நிற்கும்போது கண்மலையிலே நிறுத்தின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான் என்று மத்தேயு 7 சொல்கிறார். யாரெல்லாம் நான் சொல்கிறபடி நடக்கிறீங்களோ, யாரெல்லாம் நான் சொல்கிறதுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறீங்களோ, அவன் தன்னுடைய வீட்டை என்ன செஞ்சான், கண்மலையில் கட்டப்பட்டவனாக இருக்கிறான், புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பாடுவேன்றார். இன்றைக்கி உன் வாழ்க்கை நிலை நிற்க வேண்டும் என்றால் ஆண்டவருடைய பாவத்தெல்லாம் என்ன செய்கிறார், மன்னித்து அதையெல்லாம் சுத்திகரிக்க அவர் வல்லமை உள்ளதாக இருக்கிறார். அது பாவத்தையெல்லாம் எடுத்து உன் இருதயத்தை சீர்படுத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எப்போ நீ மெக்கானிக்கிட்ட போனாதான், யார்கிட்ட போனாதான், மெக்கானிக்கிட்ட போனாதான், டாக்டர்கிட்ட போனாதான் அவன் சீர்படுத்துவார். விழுந்து போய் கடந்தனாக்கா கடந்து கிடக்க வேண்டியதுதான். நீ உன்னை சுதாரிச்சுக்கிட்ட, ஆண்டவரே நான் பழுதாக போயிட்டேன், எனக்கு ரிப்பேர் ஆகிடுச்சு என் இருதயம், என் இருதயத்தை சீர்படுத்து, என் விசுவாசம் குறைஞ்சி போச்சு, என் அன்பு குறைஞ்சி போச்சு, என்னுடைய ஜபம் குறைஞ்சி போச்சு, என்னுடைய தேடுதல் குறைஞ்சி போச்சு, ஆண்டவரே என்னை ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொல்லி உன் இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடு. ஆண்டவர் உன்னை என்ன செய்கிறார், சீர்படுத்துகிறாரு, மறுபடி சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துகிறார். கண்மலையாம் கிறிஸ்து மேலே உன்னை என்ன செய்கிறாரு, அஸ்திபாரம் போடுற ஒரு வாழ்க்கை உனக்கு கொடுக்குறாரு. கண்மலையாம் கிறிஸ்துவில் நீ அஸ்திபாரம் போட்ட ஒரு வீடாக நீ இருக்கும்போது எந்த பிசாசும் உன்னை என்ன செய்ய, இதுக்கு மேலே அசைக்க முடியாது. நீ இன்னைக்கு இது வரைக்கும் நீ பிசாசினால் அடிபட்டு இருக்கலாம், உனக்கு சோதனை வந்திருக்கலாம், கஷ்டம் வந்திருக்கலாம், பிரச்சனை வந்திருக்கலாம், இல்லை உன் பாவத்தினால் நீ விழுந்திருக்கலாம். ஆனால் இன்றை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரே சகோதரியே, ஆண்டு இடத்துல உன்னை ஒப்புக்கொடு, உன் இருதயத்தை ஒப்புக்கொடு, பழுதாய் போன உன் இருதயத்தை எடுத்து வா, மகனே மகளே உன் இருதயத்தை எனக்கு தான் சொல்கிறார். ஆண்டவரே என் இருதயம் ரிப்பேர் ஆகிடுச்சு, நீ இதை சீர்படுத்த ஆண்டவரேன்னு சொல்லி நீ அவர்கிட்ட கொடுத்தனா அதை சீர்படுத்தி அதை திரும்ப என்ன செய்கிறாரு, நிலை நிறுத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அன்பாவில் இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம்மா, ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே என் வாழ்க்கை விழுந்து போன வாழ்க்கையாக இருக்குது, தாவீதை போல நான் கொஞ்சம் ஆண்டவரே விழுந்து போயிட்டேன், கொஞ்சம் ஸ்லாகிங் ஆகிட்டேன் ஆண்டவரே, என்னுடைய பிரச்சனை முடிஞ்ச உடனே உன்னை தேடுவதை விட்டுவிட்டேன், என்னை தயவாக மன்னிங்க, என் இருதயத்தை உனக்குள்ளார ஊற்றுகிறேன்னு சொல்லி ஊற்று. இன்றைக்கு ஆண்டவர் உன்னை சீர்படுத்தவும் உன்னை நிலைநிறுத்தவும் உன்னை எடுப்பிக்கவும் ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கி ஒப்பு கொடுப்போம்மா, ஒப்பு கொடுத்து யாரெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ இன்றைக்கு ஆண்டவர் உன்னை எடுக்க போகிறார். அவர் வந்து உன்னை எடுத்துட்டார்னா உன் இருதயத்தை சீர்படுத்துவார், உன்னை நிலை நிறுத்துவார். அன்பாவில்லே இன்றைக்கி ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம், இந்த நாளிலே உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவரே, தாவீது கூடாரம் விழுந்து போன தாவீது கூடாரத்தை போல இருந்த என்னுடைய வாழ்க்கையை நீர் எடுப்பித்து ஆண்டவரே, அதை சீர்படுத்தி ஆண்டவரே, அதை செவைப்படுத்தி நிலைநிறுத்துகிற தேவனாய் இருக்கிறீர். அதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இதை கேட்டு இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளை மேலும் உடைய பரிசுத்த வல்லமையுள்ள ஆவி இறங்கட்டும் ஆண்டவரே, ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. இப்பொழுதே ஆண்டவரே ஒவ்வொரு மேலும் வல்லமை அபிஷேகம் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் நீர் எடுப்பித்து ஆண்டவரே நிலை நிறுத்துங்கப்பா, சீர்படுத்துங்கப்பா. நீர் அப்படியா செய்ய போறீங்க, உங்களுடைய ஆவினால நிரப்ப போறீங்க நன்றி, உங்களுடைய ரத்தத்தினால ஆண்டவரே கழுவ போறீங்க நன்றி, அப்படியா செய்ததுக்காய் நன்றி. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் நீர் ஆண்டவரே திரும்ப எடுத்து அதை சீர்படுத்த போறதுக்காய் நன்றி. இந்த வாக்கு தத்துவம், இந்த தீர்க்க தரிசனம் என் வாழ்க்கையில, எங்க வாழ்க்கையில இதை கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில நிறைவேற போறதுக்காய் நன்றி. நிறைய ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூன்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. அன்மாலே ஜெபம் பண்ணுவோம்.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். அவருடைய கிருபை தான் இந்த நாளை காண செய்திருக்கிறது. இந்த நாளை கடக்க வேண்டிய கிருபைகளை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர், புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பத்மதீவிலே யோவான் ஆவிக்குள்ளாகி கர்த்தர் அநேக வெளிப்பாடுகளை கொடுக்கிறார், அதை அவன் காண்கிறான். அதில் ஒன்றுதான் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருடைய கையிலே ஒரு புஸ்தகம் இருக்கிறதை பார்க்கிறான். அந்த புஸ்தகம் 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருக்கிறது. 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனையும் கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது. ஒருவனும் காணப்படாததால் நான் மிகவும் அழுதேன் என்று யோவான் சொல்லுகிறார். அப்பொழுதுதான் அங்கிருந்த மூப்பர்களில் ஒருவன் யோவானுக்கு சொல்லுகிறார், நீ அழவேண்டாம், யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர், இந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றார். யோவானுக்கு இது புதிதாக இருந்தது. ஏனென்றால் யோவான் இதுவரை கேட்டது தாவீதின் குமாரன், தாவீதின் குமாரன். அவர் யார் தெரியுமா? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். அவரை தாவீதின் குமாரன் என்று பாடினார்கள், தாவீதின் குமாரனே என்று அழைத்தார்கள். இப்பொழுது யோவான் புதிதாக ஒன்று கேட்கிறான், தாவீதின் வேறுமானவர். யார் அந்த தாவீதின் வேர் என்று திரும்பி பார்த்தபோது வேதம் சொல்லுகிறது 6வது வசனம், அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் 3 பொருள்களுக்கும் மத்தியில் நிற்க கண்டேன். யார் இவர்? எனக்காக அடிக்கப்பட்டவர், நமக்காக அடிக்கப்பட்டவர். இவரை எல்லாவா நான் தாவீதின் குமாரன் என்று வாழ்த்திறோம். இவர் தாவீதின் குமாரனாய் வந்தார். ஆனால் உண்மையாகவே இவர் யார் தெரியுமா? தாவீதின் வேர். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, யார் இந்த தாவீது? கிருபை பெற்றவன், தேவனுடைய கிருபை பெற்றவன். இந்த நாளில கர்த்தர் தருகிற வார்த்தை இதுதான், தேவ கிருபையை பெற்ற ஒவ்வொருவருக்கும் வேறாய் யார் இருக்கிறார் தெரியுமா? நமக்காய் அடிக்கப்பட்ட நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை என்று சொல்லுகிறோமே. நான் எத்தனை முறை விழுந்தோம், எத்தனை முறை இனி அவ்வளவுதான் என்றோம், ஆனால் வேறாய் கிறிஸ்து இருப்பதனால நாம் கிருபை மேல் கிருபை பெற்று இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை இதை மறந்து விடக்கூடாது. ஒவ்வொரு நாளை காணும் போது, ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போது, ஒவ்வொரு நிலையை கடக்கும் போதும் புரிந்து கொள்ள வேண்டும், இது கிருபையினாலே. இந்த கிருபைக்கு காரணர் யார்? தாவீதின் வேராக இருக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கிருபை பெற்ற ஒவ்வொருவருடைய வேர் அவர்தான். இயேசு என் அஸ்திபாரம், ஆசையனக்கவரே, நேசமுசி பாருதல், இயேசுவை கண்டே நானும். அவர் தாங்க நம்முடைய அஸ்திபாரம், அவர் தாங்க நம்முடைய வேர். இல்லைன்னா எத்தனை காற்றுக்கு என்றோ காணாமல் போயிருந்திருப்போம், எத்தனை புயலுக்கு என்றோ அணைந்து போயிருந்திருப்போம். இன்னைக்கு நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். தாவீதின் வேறுமா இருக்கிறவர் கிருபை பெற்ற ஒவ்வொருவருக்கும் வேறாக இருக்கிறார் என்று சொல்லும்போது எவ்வளவு பலனாக இருக்கிறது. ஆமென். அவர் நமக்கு அஸ்திபாரமாய் வேறாக இருக்கிறார். கர்த்தர் உங்களை கட்டி எழுப்புவாராக. ஜெபிக்கலாம். எங்கள் நல்ல தகப்பன், இரக்கமுள்ள பிதாவே, நீர் தாவீதின் குமாரனாய் வந்தவர், தாவீதின் வேறாய் இருக்கிறவர். எனவேதான் தாவீதுக்கு கிருபை மேல கிருபை பெற்றதப்பா. இன்னைக்கு நாங்க கிருபை பெற காரணமும் நீங்க தான். நீங்க அஸ்திபாரமா வேறா இருக்கிறதுனாலதான் நாங்க இன்னைக்கும் நிர்மூலமாக இருக்கிறோம். உங்க கிருபை பெரியது. இந்த கிருபையில நிலைத்திருக்க எங்களுக்கு அனுகிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

அன்பான ஜீஃபான் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்விலே நீங்கள் கேட்க போவது, சொன்னது சொன்னபடியே ஆகும். இதற்காக எசாயா 28:8 கர்த்தரே இதை சொன்னார். இந்த ஜீவ வார்த்தையோடு இன்றைய நாளிலே ஆரம்பிக்கிறோம். மகன், உன் விருப்பப்படியே நீ மேற்படிப்பு படிக்க முடியும் என்ற அம்மாவை, நம்மிடம் வசதி இல்லை என்று எனக்கு தெரியும், நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று தேற்றினான் மகன். அதற்கு அம்மா சொன்ன ஒரே பதில், இதை சொன்னது நான் அல்ல, உன் அப்பா. அதன் பின்னர் மகன் ஒன்றுமே சொல்லவில்லை. எசாயா இஸ்ரவேலருக்கு மாத்திரம் இல்ல, உலகின் சகலருக்கும் கடந்து போக வேண்டியதான ஒரு அற்புதமான செய்தி. இது மெசியாவின் வருகைக்கான செய்தி. தீமை அழிக்கப்பட்டு தேவனோடு நித்தியமாக வாழ்வதில் உண்டாகும் நித்திய சந்தோஷத்தின் குளிர்ச்சியான செய்தி. தேவன் சகலருக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அந்த விருந்திலே மரணம் முற்றுமாக விழுங்கப்பட்டு விடும். எல்லோரினது கண்ணீர் துடைக்கப்படும். பாவத்தினால் மனுக்குலத்துக்கு ஏற்பட்ட நிந்தியை பூமியில் இராதபடி கர்த்தர் நீக்கி போடுவார். எசாயா 55. இதை நம்புவோம். இது சாத்தியமா என்ற கேள்வி எழும்பலாம். ஒரு விடயத்தை நாம் மறுக்க முடியாது, முன்னுரைத்தபடியே இரட்சகர் வரவில்லையா? நமது பாவங்களுக்கான கிருபாதார பலியாக அவர் தம்மை சிலுவையில் ஒப்பு கொடுக்கவில்லையா? நித்திய வாழ்வின் நிச்சயத்தை அவரது உயிர்த்தெழுதல் தரவில்லையா? இயேசுவின் மரணமும் உயிர்த்தெழுதலும் நம் வாழ்வுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தியது. அப்படி இருக்க மிகுதியும் சொன்னபடியே நடந்ததுதானே தீரும். ஏனெனில் இதையெல்லாம் சொன்னவர் கர்த்தர். கர்த்தர் சொன்னதை சொன்னபடியே செய்வார். அக்காலத்திலே கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் விருந்திலே, இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம் என்று ஜனங்கள் சொல்லுவார்கள். அந்த காலத்தில் நாமும் அந்த மகிழ்ச்சியில் பங்கெடுக்க வேண்டுமென்றால் இன்று நடப்பவை நம்மை இடறிவிட பண்ணாமல் கர்த்தருக்கு திடமாக நம்மை காத்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மை காப்பார். இனியும் சொல்லப்பட்டவைகள் சொல்லப்பட்டபடியே நடக்கும். ஆக நமது கண்களை தூர நோக்குக்கு நேராக்குவோம். நாம் வாழ்வதும் சரீரத்தில் மரிப்பதும் கூட தேவகரத்தின் ஆளுகையில்தான் அடங்கியுள்ளது. அதை மனிதன் தீர்மானிக்க முடியாது. இன்று நமது கவலையை விட்டுவிட்டு கர்த்தருக்குள் களி கூறும்படி அவரது கிருபியை நாடுவோமா? அதற்கு ஒரே வழி, கர்த்தருடைய பாதம் அமர்ந்து காத்திருப்பதே. கடந்த நாட்களில் வேறு வழியின்றி ஜெபத்திலும் வேதத்திலும் தரித்திருந்த நாம் அதை தொடர்கிறோமா? கர்த்தரே சொன்னார், ஆகவே அவரே செய்வார், செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக ஜாவையும் செய்து முடித்தார், முடிப்பார். இன்றைய சிந்தனை, இனி என்னவாகும் என அறிய ஊழியரையும் பிறரையின் நடிப்பை கேட்கின்ற பழக்கம் இன்னமும் உங்களுக்கு உண்டா? அதை விட்டுவிட்டு கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு திரும்புவோமா?

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: சில சோகமான உண்மைகளை சொல்லவா, சாவிய தொலைச்சிட்டு தண்டனைய பூட்டுக்கு கொடுக்கிறோம். வாசிக்காமலே வச்சிருப்பது ஒரு புத்தகத்துக்கு செய்யப்படும் மிக பெரிய வன்முறை. விசா இல்லாம வியட்நாம் வரைக்கும் கூட போயிடலாம், ஆனா வேலை இல்லாம சொந்தக்காரன் வீட்டுக்கு போக முடியாது. பொருத்தமில்லாத ஜோடிகள் செருப்பா கூட இருக்க முடியாது. ஒவ்வொரு மொபைல்லையும் தொடர்பு கொள்ள முடியாத, ஆனா அழிக்க மனமில்லா பல எண்கள் இருக்குது. நேற்று வச்ச வாட்டர் பாட்டில இருக்கும் தண்ணீர் மேல வரும் சந்தேகம் ஒரு வாரத்துக்கும் மேல இருக்கும் வாட்டர் கேன் தண்ணீர் மேல வர்றது கிடையாது. ஒரு காலத்துல நல்ல ஆங்கிலம் பேசுறவங்கள வியந்து பார்த்த நாம இப்போ நல்ல தமிழ் பேசுறவங்கள வியந்து பார்க்கிற நிலைமைக்கு ஆளாயிட்டோம். மருமகள் நைட்டி போட்டதால சண்டை வந்த வீடுகள்ல பேத்திகள் அரைக்கால் சட்டை போடுறாங்க. இன்றைய தலைமுறையினர் ஓஎம்ஆர்ல சம்பாதிக்கிறத ஈசிஆர்ல செலவு பண்றாங்க. ஆண்களோட பெருங்குறைகள்ல ஒண்ணு என்ன தெரியுமா? அன்பா இருக்க தெரியும், ஆனா யார் மீது அப்படின்னு தேர்ந்தெடுக்க தெரியாது. ஆன்லைனால மிச்சமான நம்முடைய நேரத்தை ஆன்லைன்லேயே செலவழிக்கிறோம். ஏன் என்கிட்ட பேசலன்னு ஆரம்பிச்சு, பேசாம இருந்ததுக்காக சண்டை போட்டு, அதுக்கு தண்டனையா கணவன் கூட பேசாம இருக்க பெண்களால மட்டும்தான் முடியும். தான் வீட்டுல 24 மணி நேரமும் டிவி ஓடிட்டே இருந்தாலும் கண்டுக்காத ஆண்கள் தான் சலூன்ல வாய பிளந்து பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காங்க. எல்லாத்துக்கும் மகுடம் வச்ச மாதிரி ஒன்னு சொல்றேன், காசு கொடுத்து கடவுளை பார்த்து, கடவுளுக்கும் காசு கொடுத்து, கடைசியில கடவுள்கிட்டேயே காசு வேணும்னு கேட்கிறவன் தான் மனிதன். இந்த சோகமான உண்மைகளை கேட்கும்போது எரேமியா தீர்க்கதரிசி பைபிள்ல சொல்வான அதே மாதிரிதான் சொல்ல தோணுது. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்?

0: ஊழியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு பாடம், கற்றுக்கொள்ளுகிற ஒரு மனப்பான்மை நமக்கு தேவை.
2: The lesson that the Proverbs teaches us is that we need a mindset to learn.
1: எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் அடைந்து விட்டேன், இதற்கு மேல் எனக்கு எந்த ஆலோசனை தேவையில்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு நீதிமொழிகளின் புஸ்தகம் பொருந்தவே பொருந்தாது.
2: This book of Proverbs is not applicable to people who say that I have known everything, I have attained everything, I no need any kind of teaching anymore.
1: நீதிமொழிகள் முழுவதுமே யாருக்கு எழுதப்படுகிறதுனா, ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு தன்னுடைய ஞான களஞ்சியத்திலிருந்து அவர் எடுத்து கொடுக்கிற ஆலோசனைகளை கேள், கவனி, ஏற்றுக்கொள் அப்படின்ற வார்த்தைகளுக்கு இணங்குகிறவனுக்கு தான் இந்த நீதிமொழிகள் புஸ்தகம் பொருந்தும்.
2: This book of Proverbs is applicable only to a person, to a son who gives heed, to listens and accepts the advice and counsel of a father who gives it out of his treasures of wisdom.
1: இதை தான் நீங்க நீதிமொழிகள் முதலாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்திலிருந்தே நீங்க வாசிக்கலாம். முதல்ல இருந்து இது ஆரம்பிக்கும் போது அங்கிருந்து ஆரம்பிக்குது.
2: So this is what you can read right from the beginning, where from Proverbs chapter 1 from verse 2 onwards.
1: பாருங்க அதுல என்ன போட்டிருக்கு, பாருங்க ரெண்டாம் வசனம். ஞானம், போதகம் இவைகளை அறியணும், புத்திமதிகளை உணரணும், விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம்.
2: It says you have to know the wisdom and instruction and pursue the words of understanding to receive the instruction of wisdom, justice and judgment and equity.
1: இதெல்லாம் நீ அடையணும், பெறணும், ஏற்றுக்கொள்ளணும், கவனிக்கணும். இப்படிதான் அடிக்கடி இந்த வார்த்தைகளை நம்ம வாசித்துக் கொண்டே இருக்கலாம்.
2: We read this verse with these words very often so that you have to accept it, you have to attain it, you have to receive it and take it.
1: நீங்க நல்லா கவனிக்கணும். கற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கற ஒரு நிலைக்கு நம்ம வந்துட்டோம்னா, எதுவும் யாரும் எங்கேயும் எப்பொழுதும் நாம கற்றுக்கொள்வதற்கு தடையா இருக்கவே கூடாது.
2: So when you come to a point of learning, no one, nothing and nothing should actually be an obstacle or a hindrance for you to learn.
1: No one, nothing, no place, no time should be a barrier. You have to write it down. No one, nothing, no place, no time should be a barrier. யார் வேண்டுமானாலும் எனக்கு கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு மனப்பான்மை நமக்கு இருக்கணும்.
2: We should have an attitude that anyone can teach us.
1: எதிலிருந்தும் நான் கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு attitude நமக்கு இருக்கணும்.
2: We should have an attitude that I can learn from anything.
1: எந்த இடத்திலும் நான் கற்றுக்கொள்ள நான் ஆயத்தமா இருக்கிறேன்.
2: I am ready and prepared to learn from any place.
1: அதாவது நான் உயரத்துல உச்சாணிகளில் இருந்தா கூட அந்த இடத்துல கூட நான் கற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மையோடே நான் இருக்கணும்.
2: Even if I am at the peak of exaltation, I should be in an attitude to learn things.
1: Albert Einstein, ஒரு physics மாமேதையர்.
2: So Albert Einstein was a physics great man in physics.
1: He was an authority in physics. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு நிலையில் அவர் இருந்த பொழுது அவரிடத்துல வந்தவர்களுக்கு அவர் சொல்லுவாராம், I am a student of physics அப்படின்னு சொல்லுவாராம்.
2: And to people who comes to him, he says, I am a student of physics.
1: I have devoted my life to the study of physics. நான் வந்து என் வாழ்க்கையை இந்த physics கற்றுக்கொள்வதற்கு அர்ப்பணித்திருக்கிறேன் என்று சொல்வாராம். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, நான் எல்லாத்தையும் கற்றுட்டேன், நான் தேறிட்டேன்ற ஒரு மனநிலையே கிடையாது. அவரை தான் ஒரு அத்தாரிட்டி ஆஃப் பிசிக்ஸாக பார்க்கும் பொழுது கூட நான் கற்றுக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை உயர்ந்த இடத்துல கூட அவருக்கு இருந்தது.
2: But what does it mean? Actually, he had a mindset and attitude to learn things even at any point of time, even if he is called as the authority of physics.
1: யார் இடத்துல வேணாலும் கற்றுக்கொள்வேன்.
2: I will learn from anyone.
1: எதில் இடத்துல வேணாலும் கற்றுக்கொள்வேன்.
2: I can learn it from anything.
1: எந்த இடத்திலும் கற்றுக்கொள்வேன்.
2: I can learn anywhere.
1: எப்பொழுதும் கற்றுக்கொள்வேன்.
2: I can learn anytime.
1: எந்த நேரம், அதாவது என்னுடைய சிறு வயதுல தான் நான் கற்றுக்கொண்டேன், இப்ப முதிர் வயது ஆயிட்டே அதை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லவே கூடாது.
2: We should not say I learned it only in my childhood, now I have grown up, I will not learn anything.
1: இல்ல, என்னுடைய வாழ்நாள் முடிற வரைக்கும் லேர்னிங் தான்.
2: Until my life ends, it's a learning.
1: தமிழ்ல சொல்வாங்கல, கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவுன்னு சொல்வாங்க.
2: It says known is an ocean, unknown is a drop, unknown is an ocean.
1: இப்போ நம்ம வாழ்க்கையில வந்து இந்த கற்றுக்கொள்ளுகிற ஒரு மனப்பான்மை எப்பவுமே ஒரு திறந்த வாசலோடு இருக்கணும்.
2: So we should have this mindset and attitude of learning in our life always.
1: இந்த ஞானி வந்து நான் ரொம்ப கவனித்தேன், படித்தேன், நான் அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து நான் எல்லாம் சேகரித்து ஞானத்தை பெற்றுக்கொண்டேன்னு சொல்கிறாரு.
2: Here the wise man says, I have learned, I have seen here and there, I have experienced and I have gathered wisdom from everywhere.
1: ஆச்சரியமானது என்னன்னு கேட்டால், அவர் எதில் போய் பாடம் கற்றுருக்கிறாருன்னு கேட்டால், எறும்புட்ட போய் பாடம் கற்றுருக்கிறாரு.
2: More surprising thing is that he has learned a lesson from ant.
1: அவர் கற்றுக்கொண்டது மாத்திரம் இல்லை, தன்னுடைய மகனுக்கும் இந்த பாடத்தை சொல்லி கொடுக்கிறார்.
2: It is not only he learnt it but he also taught that lesson to his son.
1: பொதுவாகவே எறும்புகளை நாம வந்து செல்ல பிராணியாகவோ அல்லது ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு பிராணியாகவோ நம்ம எடுத்துக்கிறது இல்ல.
2: Generally we don't consider ants to be our pet creatures or something that are appreciated.
1: நாம அத பொதுவா அத அசட்ட பண்ணுவோம், அத பார்த்தாலே வெறுப்போட தான் பாப்போம், அது கையில கிடைச்ச உடனே நசிக்கிறோம் அத.
2: Generally we despise them, when we see them we always hate it, we always smash them even if we see them.
1: அத வந்து நம்ம எடுத்து சேகரிச்சு வைக்கிறது எல்லாம் கிடையாது.
2: We don't store them or gather them.
1: அத பாதுகாத்து வைக்கிறது இல்ல.
2: We don't protect them.
1: மழை காலத்துலலாம் நம்ம வீடெல்லாம் எறும்பு வந்துருச்சுனா அத பார்த்து கோபம் தான் படுவோம்.
2: During rainy season when we have ants at home we will be much furious about
1: அத பா உடனே அதை எப்படியாவது கிளீன் பண்ணி பெருக்கி எறும்பு போட்டு மருந்து போட்டு சாகடிச்சு அதை நம்ம வீட்டை விட்டு வெளியே தள்ளாதான் நமக்கு நிம்மதி இருக்கும்.
2: So once we saw, see it, we always want to clean up the mess. We have to take it away. We have to kill them by applying some powder and we have to clean it away.
1: நாம பொதுவா எப்படி அதை பாக்குறோம்னா இது ஒரு வேண்டாத பொருளா தான் நம்ம பாக்குறோம்.
2: We always see it as something which is not at all required.
1: Not desirable. வேண்டாத ஒரு பொருள்,
2: not desirable,
1: unwelcome guest ஆ நம்ம பார்க்கறோம். அது ஒரு வரவேற்கப்படாத, ஏற்றுக்கொள்ளப்படாத அல்லது அங்கீகரிக்கப்படாத ஒரு விருந்தாளியா பார்க்கறோம்.
2: We always look it as an unwelcomed or unaccepted guest.
1: இப்படி பார்க்கற ஒரு எறும்புட்ட போய் அவர் சொல்றாரு, நீ பாடம் படின்றாரு.
2: He says go and learn your lesson from such a kind of ant.
1: நீ போய் அங்க போய் பாடம் படி.
2: You go and learn from the ant.
1: அப்ப நான் சொல்லுவேன், எறும்பு மாத்திரம் இல்லங்க, நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு சின்ன காரியமும் சின்ன மனிதனும் கூட நமக்கு பாடம் கற்றுக்கொள்ளுகிற லெவல்ல நம்ம எப்பவுமே நம்ம வைத்துக் கொள்ளணும்.
2: So not only an but we should keep ourselves in a level where we can learn lessons even from simple things and simple and small people.
1: நான் அதனால தான் பாருங்க, நம்ம இரட்சகராக இயேசு கிறிஸ்து படித்த மேதாவிகள், வேதபாரகர்கள், பரிசேயர்கள், வேதத்தை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்தவங்க, வளர்ந்த மனிதர்களுக்கு முன்பாக ஆண்டவர் ஒரு சின்ன பிள்ளையை கொண்டு வந்து நிறுத்திட்டு, நீங்கள் இந்த சிறு பிள்ளையை போல மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை நீங்க சுதந்திரிக்க முடியாதுன்னு சொன்னாரு.
2: That is why Jesus, when he taught the great people, educated scribes and all great men, he brought a little boy and he said, if you don't become like this little boy, you cannot enter into the kingdom of God.
1: A little child, ஒரு சின்ன குழந்தைய போல நீ மாறணும்.
2: You have to become like a little child.
1: அப்போ யாருமே நமக்கு வந்து எடுத்துக்காட்டாக ஒரு பாடம் கற்பிப்பவராக, நம்ம எதையுமே அசட்டை பண்ணாமல் எல்லாவற்றிலிருந்தும் எங்கிருந்தும் எந்நேரத்திலும் எப்பொழுதும் கற்றுக்கொள்ளத்தக்க ஒரு மனப்பான்மையை நம்ம எப்பொழுதும் காத்துக்கொள்ளணும்.
2: Therefore, we should have a mindset and attitude to learn things from anywhere, anytime, from anything and anyone.
1: எப்போ இது நடக்கும்?
2: When will this happen?
1: நான் சொல்லுவேன், முதலாவது, you have to be open to learning. நீங்கள் வந்து எப்பொழுதுமே ஒரு திறந்த மனதோடு நீங்கள் இருக்க வேண்டும்.
2: First, you have to be open to learning.
1: மறந்துடாதீங்க, அதை எந்த நேரத்திலையும் நீங்கள் வந்து ஒரு க்ளோஷர், ஒரு க்ளோஸ்ட் ஆட்டிடியூட் இருக்கவே கூடாது. திறந்த மனம் எப்பொழுதுமே இருக்கணும்.
2: You should never have a closed attitude but always have an open heart and open mind.
1: எல்லா இடத்திலையும் நீங்கள் திறந்த மனதோடு இருக்கணும்.
2: You should be with an open mind in any places.
1: எப்படிப்பட்ட நபர்கிட்டையும் கற்றுக்கொள்ளத்தக்க ஏதாவது ஒன்று இருக்கும்.
2: So there will be something that you can learn from every person.
1: நான் எப்பொழுதுமே யூத்ஸ்ட்ட கூட சொல்லுவேன், எந்த மனிதனாக இருந்தாலும் நாம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்குறாங்கன்னு சொல்லுவேன்.
2: So I tell to youth people, young people very often, see any person it might be, but they give us a chance to learn something from them.
1: என்ன அவங்க ஒரு வாய்ப்பை கொடுக்குறாங்கன்னு கேட்டா, சிலரை பார்க்கும்போது எப்படி வாழணும்னு கற்றுக்கொள்ளலாம்.
2: So what are the chances when you look at certain people, you will learn how to live in your life.
1: சிலரை பார்த்தா எப்படி வாழக்கூடாதுன்னு கற்றுக்கொள்ளலாம்.
2: When you look at certain people, you will learn how not to live in your life.
1: அதனால யாருமே நம்ம வந்து அசட்ட பண்ணக்கூடிய ஸ்பெசிமன் கிடையாது. எல்லாருமே someone you can learn from, something you can learn.
2: So no one is a specimen that you can despise, but you can learn something from someone.
1: அப்போ முதலாவது உங்களுக்கு ஒரு open mind தேவை.
2: First of all, you need an open mind.
1: இரண்டாவது, you need to develop the habit of observing. ஒவ்வொன்றையும் கவனித்து பார்க்கிற ஒரு மனப்பான்மை நமக்கு இருக்கணும்.
2: Second, you need to develop a habit of observing.
1: நீங்க வந்து நிறைய காட்சிகள் நம்மை கடந்து போகும்போது நம்ம வேகமாக அதை அப்படியே தவிர்த்துட்டு போயிடுவோம்.
2: When you go through many pictures and scenes, we just leave them and move away without attending to it.
1: ஆனா ஒரு keen observation அதன் மேல இருக்குமானால், இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நம்ம தேடுவோமானால், நிச்சயமாகவே அவைகள் நமக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கும்.
2: But when you have a keen observation and you search for things what you can learn from them, then will surely teach you a lesson.
1: அதுதான் இங்க ஞானி செய்யற வேலை பாருங்க.
2: So that is what the wise man does.
1: அவர் போய் ஒரு சின்ன எறும்ப போய் கவனிச்சுட்டு உட்கார்ந்திருக்காரு.
2: Here he is looking and noticing, observing an ant.
1: அது என்ன ஆச்சரியமா இருக்கு, நம்ம எல்லாம் என்னைக்கு உட்கார்ந்து இந்த எறும்பையே பார்த்துட்டு வந்திருக்கோம் சொல்லுங்க பாப்போம்.
2: We have never observed any ant at any time, right?
1: இது சின்னதுன்னு சொல்லி விட்டுறோம் அப்படிதானே.
2: We consider them to be a small creature and despise them.
1: ஆனா நம்ம வந்து அந்த observing, அந்த கவனிக்கிற ஒரு சுபாவம் நமக்கு இருக்கணும்.
2: But we need an attitude to observe it.
1: அப்படியே பவுல் நீ கண்டது, என்னிடத்தில் கண்டது, what you have observed in my life, நீ அதை உன் பின்பற்றுன்னு சொல்லி தீமோத்திட்ட சொல்வாரு.
2: Paul says to Timothy, you have to follow and pursue what you have observed in my life.
1: என்ன இடத்துல என்ன கண்டீங்க அது அப்படியே பாருங்க, அப்சர்வ் பண்ணுங்க, அது அப்படியே உங்க லைஃப்ல எடுத்துக்கொள்ளுங்க.
2: Whatever you have observed in my life, you take it into your life.
1: பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு முறை ஒரு குடும்பத்தார் என்னோடு உணவு சாப்பிடும்படி வந்தாங்க.
2: Many years ago a family came to me to join me for a lunch or a dinner.
1: அப்போ நாங்க எல்லாம் ஒரு இடத்துல சாப்பிட்டு இருக்கும்போது அவங்க யாருன்னு கேட்டா, என்னுடைய அப்பாவுடைய கால அப்பாவோட வளர்ந்தவங்க அவங்க, என்னுடைய அப்பாவோட வளர்ந்த அந்த ஜெனரேஷன் அவங்க.
2: So they are the people who just grew up with my father.
1: அப்பாவுடைய ஊழிய ஆரம்பங்களிலே அவங்க அப்பாவோட இருக்காங்க.
2: So right from the beginning of our father's ministry they were with our father.
1: அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க அப்பாவை பத்தி.
2: They told a word about our father.
1: அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் சுந்தரம், பாஸ்டர் ஜி சுந்தரம் founder, அவர்களிடத்துல எத்தனையோ பேர் வளர்ந்தாங்க, எத்தனையோ பேர் அவரால் பயிற்றுவிக்கப்பட்டாங்க.
2: There were many pastors who have trained by Pastor G Sundaram who is the founder of ACA.
1: ஆனா உங்க அப்பாட்ட வந்து ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டா,
2: what is something unique in your father?
1: அவர் அந்த பாஸ்டர் ஜி சுந்தரம் அவர்களை பார்த்தது மாத்திரம் இல்ல, அவரை உன்னிப்பா கவனிச்சு அவருடையது அப்படியே உறிஞ்சிக்கிட்டாரு அப்படின்னு
2: சொன்னாங்க. He said that he not only saw Pastor G Sundaram but also he observed him so keenly and imbibed and extracted all things from him.
1: அவர் அப்படியே எடுத்துக்கொண்டாங்க அப்படின்னு சொன்னாங்க.
2: He took away everything from him.
1: அதனாலதான் அவர் அவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கிறார் அப்படின்னு
2: சொன்னாங்க. That is why he is a blessing today to many.
1: நிறைய பேர் கூட தான் இருந்தாங்க, நிறைய பேர் வாழ்ந்தாங்க, ஆனா அது போல் அவருடையது அப்படியே ஏற்றுக்கொண்டவங்க, அப்படியே கவனிச்சு அப்படியே அதை பார்த்து அதை தங்க வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டவங்க நிறைய பேர் இல்ல அப்படின்னு சொன்னாங்க.
2: There were many people, many pastors were with that pastor, but not everyone who took and observed everything from that pastor.
1: ரொம்ப முக்கியமான சுபாவம் இது.
2: That's an important attitude.
1: முதலாவது வந்து be open.
2: First be open.
1: இரண்டாவது observe, governing.
2: Second observe.
1: வாழ்க்கையின் பெரிய பாடங்கள் நம்ம வாழ்க்கையில கவனம் இல்லாதவைகளால் தான் நம்ம இழந்து போறோம்.
2: We lose many of our lessons in our life because we don't observe properly.
1: மூன்றாவது நம்ம கற்றுக்கொள்றதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஹேபிட் என்னன்னு கேட்டா, look for opportunities to learn. நாம் கற்றுக்கொள்ள வாய்ப்புகளை நாம் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும்.
2: Look for opportunities to learn.
1: நாம வந்து தேடிக்கொண்டே இருக்கணும்.
2: We have to look for opportunities.
1: அதை நாம் தான் கண்டுபிடிக்கணும்.
2: It is we who need to find it out.
1: சில வேளையில அது நம்முடைய கண்ணல படாதபடி அது ரொம்ப சீரியதாக கடந்து போறது கூட வாய்ப்பிருக்கு.
2: Sometimes it may be so small that it may not be visible to our eyes and move on.
1: ஆனா நீங்க எப்படி இருக்கணும்னா, ஒரு காந்தத்தை போல இருக்கணும்.
2: But you should be like a magnet.
1: இந்த காந்தம் பாத்தீங்களா, அதை வந்து அப்படியே எங்கெல்லாம் போதோ என்ன பண்ணணும் அதுலக்கு அத்தனை இரும்பு என்ன பண்ணிடணும் அப்படியே தான் பக்கம் இழுத்துறோம்.
2: This magnet as it passes by it attracts all the iron particles towards it.
1: சில வேளையில கவனிச்சிருக்கீங்களா, இந்த நரிக்குறவர்கள் வந்து ஒரு கொம்புல ஒரு மேக்னெட்டை வச்சுட்டு அப்படியே தடவிட்டே போவாங்க தரையில.
2: So have you seen these people who have a magnet in their hands and move on rubbing the land?
1: Gypsies. They just scan the land. அப்படியே மேல அப்படியே அதை வைக்கும்போது பாத்தீங்கன்னா, வழியில என்னென்ன ஆணி கம்பி எது இருந்தாலும் அப்படியே அதை இழுத்துக்கிட்டே வரும்.
2: So whatever they find the iron particles or whatever is found on the way will be attracted towards that magnet.
1: அந்த நெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கடைசில சாயங்காலம் போகும்போது அதை விற்று அதை காசு ஆக்கிடுவாங்க.
2: They will collect all those nails and evening they will just sell it and make their business.
1: அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த காந்தத்தினுடைய தன்மையே அது வந்து every opportunity valile varra endha vaipiyum vidadhu.
2: So this magnet will never leave any opportunity that's on its way.
1: Adhu indha paadathil nam padikalam.
2: We can learn that from this lesson.
1: Nam adhu padikalam. Nam vandu katru mudichiten na thendu mudichiten appdin solli nirthirama engalla enak opportunity kadaikum na kattukollrak appdin oru vaanj oru hunger to learn namakku irukkanum.
2: So we should not say that I have already learnt everything, everything is over, but rather we should have a hunger to learn.
1: Steve Jobs endra solugira America nirvanam Apple nirvanathinude founder vandu avar vandu thanude maranathukku munbaga avar sonna or classic statement avar vandu or university la poi pesumbodhu graduation la poi pesumbodhu avar sonna or classic statement ah marakave mudiyadhu.
2: So Steve Jobs, the founder of Apple company, before he died, he spoke in a graduation function this words.
1: Avar sonnaru, stay hungry, stay foolish. What words? Eppozhudhume pasiyode irukkanuma, eppozhudhume gnanam illadhavana polave, gnanathai innum adaiyadhavana polave, oru buddhiyanana polave irukkanuma. எனக்கு எப்பவுமே பசி ஆறிருச்சு, நான் திருப்தி ஆயிட்டேன்னு சொன்னா நீங்க என்ன
2: கத்துக்க மாட்டீங்க. If you say my hunger is quenched, I'm satisfied, then you will never learn anything.
1: நான் ஏற்கனவே ஞானின்னு நம்ம நம்மளுக்கே பட்டம் சூட்டிட்டோம்னா நம்ம இன்னும் படிக்கவே மாட்டோம்.
2: If you title yourself to be wise already, then you will not learn anything.
1: நம்ம வந்து எப்பவுமே அந்த opportunities தேடிட்டே இருக்கணும்.
2: We should look for opportunities always.
1: எனக்கு ஆச்சரியமா இருக்கு, எறும்புட்ட போய் உட்கார்ந்து பாடம் படிச்சிருக்காரு ஒரு பெரிய ஞானி.
2: It is really surprising to see that a great wise man learnt lesson from the ant.
1: நீங்க யோசிக்கலாம், நான் அடிக்கடி நான் நினைப்பேன், சேபா ராஜஸ்திரீ போன்றவங்க எல்லாம் வந்து இவருடைய முகப்பிரகாசத்தை பாக்குறதுக்கு வந்துட்டு இருந்தா.
2: When I used to think very often, when Queen of Sheba came to look at the brightness of his face,
1: when they came to be in his countenance, when they wanted to, you know, look at his countenance, avar so andamma solranga unga munbaga irukkravanga ummude mugapraks prashnathil irukkravanga romba bhagyavangal andamma solranga.
2: She says, who are in the presence of your countenance are really blessed.
1: ஆனால் இவரை போய் பார்த்தீங்கன்னா என்னப்பா நீ பார்த்துக்கிட்டேன்னு கேட்டால், இந்த எறும்பை கூட நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அதை வந்து நான் பார்த்துக்கிட்டு பாடம் படிச்சுட்டு இருக்கேன்.
2: பட் வென் யூ ஆஸ்க் மீ வில் சே ஐ அம் லுக்கிங் அட் தி ஆண்ட் அண்ட் லேர்னிங் லெசன் ஃப்ரம் இட்.
1: நாம் வந்து இந்த சாலமோனை போல ஓப்பன் டு இம்ப்ரூவ், ஓப்பன் டு லேர்ன், ஹேவிங் எ கீன் ஐ டு அப்சர்வ் அண்ட் நெவர் லெட்டிங் எனி ஆப்பர்ச்சுனிட்டி பாஸ் பை. இந்த மூன்று சுபாவங்கள், அதாவது ஒரு திறந்த மனதோடு கற்றுக்கொள்வேன் என்கிற விருப்பம், ரெண்டாவது உற்று கவனிக்கிற ஒரு நல்ல சுபாவம், மூன்றாவது எந்த வாய்ப்பையும் நழுவிட மாட்டேன் அப்படின்ற ஒரு தன்மை நமக்குள்ள நம்ம படிச்சு வைக்க, நம்ம பயிற்றுவிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, நிச்சயமா நான் சொல்றேன், நம்முடைய முகத்தை தேடி ஜனங்கள் வருவார்கள் அப்படின்றதுல சந்தேகமே இல்லை.
2: When you start learning these three things in your life, I no doubt that people will come seeking our face.
1: May God bless us. இந்த எறும்பின் இடத்துல போய் பாடம் படி அப்படின்னும் போது, இந்த சிறு பகுதி நம்ம வாசம் பாருங்க, ஆறாம் வசனத்திலிருந்து பதினோராம் வசனம் வரைக்கும் இந்த சப்ஜெக்ட் அவர் ஹேண்டில் பண்றாரு, எறும்புகளை வைத்து பாடம் எடுக்கிறாரு.
2: So here he handles the subject from verses 6 to 11. He takes a lesson through the ants.
1: இதுல ரெண்டு முறையாகிலும் ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப அவர் யூஸ் பண்றாரு.
2: There is a word that is at least repeated twice here.
1: ஆறாம் வசனம், அடுத்தது ஒன்பதாம் வசனம்,
2: verse 6 and verse 9.
1: ரெண்டு வசனமும் எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டா, சோம்பேறியே.
2: It says you sluggard.
1: சோம்பேறியே,
2: sluggard.
1: இந்த எறும்பின் இடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு தன்மை, எதற்காக இந்த எறும்பை வந்து ஒரு உதாரணமாக கொண்டு வர்றார் அப்படின்னா, ஒரு சோம்பேறி தன்னுடைய சோம்பலை விட்டு வெளியே வரணும், அதான் அந்த நோக்கம்.
2: So why does he use this ants to teach a lesson? It's because a slugger should come out of his laziness.
1: நல்லா கவனிங்க.
2: Listen carefully.
1: எந்த ஒரு காரியத்தை செய்யிறதுக்கு முன்னாலயோ நாம உட்கார்ந்து ஆகும் செலவை கணக்கு பார்க்க வேண்டும் என்பதுல சந்தேகமே இல்ல.
2: So before doing any work, you have to sit and calculate the accounts for the work that you're going to do.
1: Plan a budget. ஒரு காரியத்தை ஆகும் செலவை நாம் கணக்கு பார்க்கணும்.
2: You have to plan a budget before you do that work.
1: அல்லது நாம் ஆரம்பித்த காரியம் ஜெயமாய் முடியாதுன்னு இயேசுவே நம்மோடு பேசியிருக்கிறார்.
2: Otherwise it will not be successful as Jesus spoken with us.
1: ஆனா நீங்க என்னதான் அழகா நீங்க பிளான் பண்ணாலும், என்ன அருமையான நோக்கங்களை நீங்க வைத்திருந்தாலும், அந்த நோக்கங்களையும் அந்த திட்டங்களையும் நீங்க பின் தொடர்ந்து நீங்க போகாவிட்டால், அதுல நீங்க வெற்றியையும் நீங்க ஜெயத்தையும் நீங்க அடையவே முடியாது.
2: But no matter how much you plan and you have a purpose behind it, without pursuing your vision, you cannot be successful in what you have planned.
1: உங்களுக்கு நிறைய திறமைகளும் திறன்களும் இருப்பதனால நீங்க நினைத்ததோ நீங்க விரும்புகிறதையோ நீங்க அடைஞ்சிட முடியாது.
2: Just because you have the potential and power, you cannot achieve whatever you desire.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: Four important words I think you have to note it down. First, you can have a potential. உங்களுக்கு ஒரு திறன் இருக்கலாம். You can be full of potential. Okay? Number two, you can have a plan. ஒரு திட்டம் உங்களுக்கு இருக்கலாம். Number three, you can have a purpose to achieve. நீங்க போய் சாதிக்க விரும்புகிற, பெற விரும்புகிற ஒரு நோக்கம் உங்களுக்கு இருக்கலாம். இவை மூன்றும் இருந்தாலும், potential, plan and purpose, இது மூன்று இருந்தாலும், if you don't pursue your plan and your purpose, if you don't pursue, அதாவது உங்கள் திறன், திட்டம், உங்களுடைய நோக்கம், இவைகளை நீங்கள் சேர்த்து ஒரு காரியத்தில் நீங்கள் ஈடுபடாவிட்டால் அல்லது அதை பின்தொடராவிட்டால், you can never be prosperous. நீங்கள் வந்து வெற்றி அடையவே முடியாது. இந்த நாலு வார்த்தை ரொம்ப முக்கியம். பொட்டென்ஷியல் இருக்கணும், நமக்கு வந்து திறன் இருக்கணும், நமக்கு வந்து திட்டம் இருக்கணும், பிளான். மூணாவது, நமக்கு நோக்கம் இருக்கணும். இது மூணு இருந்தா மட்டும் பத்தாது, இதோட சேர்த்து இத பர்சியூ பண்ணணும். ஒரு சோம்பேறியினுடைய பிரச்சனை என்ன தெரியுமா?
2: What is the problem of a lazy man?
1: அவனுக்கு வந்து பொட்டன்ஷியல்ல பிரச்சனை கிடையாது, அவனுக்கு வந்து திறன்ல இந்த குளறுபடியுமே கிடையாது.
2: There is no problem in his potential.
1: அவனுக்கு வந்து ஆண்டவர் அநேக திறன்களை, திறமைகளை, தாளந்துகளை கர்த்தர் கொடுத்திருப்பாரு.
2: The Lord would have given him much potential, great many talents and gifts.
1: அவனுக்கு வந்து நிறைய வலிமைகளை அவனுக்குள்ள கொடுத்திருப்பாரு.
2: The Lord would have given him more power.
1: அவனுக்கு திட்டமிட அவனுக்கு பிரச்சனை கிடையாது, நல்ல பெரிய பெரிய திட்டங்களை, ஆசைகளை வைத்திருப்பான்.
2: So there is no problem in planning as well. He might be having great plans.
1: நல்ல திட்டம் போடுறான்.
2: He would also plot out good plans.
1: அவனை கேட்டீங்கன்னா நல்ல நோக்கங்கள் இருக்கும், பெரிய purposesலாம் மனசுல, பெரிய பெரிய கனவுகள்லாம் வச்சிருப்பாங்க.
2: If you ask him, he will have great purposes and dreams in his life.
1: அவங்க கிட்ட இருக்க ஒரே பிரச்சனை என்னன்னு கேட்டா, திறன் இருக்கும், திட்டம் இருக்கும், அப்புறமா ஆசை இருக்கும், அவங்களுக்கு நோக்கங்கள் இருக்கும். பிரச்சனை ஒன்றே ஒன்று தான், நினைச்சதை ஆசைப்பட்டதை செய்ய மாட்டாங்க, அதான் பிரச்சனை.
2: They will have this potential, plan and purpose, but they will not pursue what they plan.
1: நீங்க பெரிய பெரிய திட்டங்களை போட்டோம், பெரிய பெரிய ஆசைகளை வளர்த்தோம், அதற்குரிய வேலையை, அதற்குரிய பணியை, அதற்கு அது கேட்கும், நம்ம இடத்துல எதிர்பார்க்கும் செயலை நாம் உற்சாகமாய் கொடுக்கவில்லை என்றால், எவ்வளவு சிறந்த திட்டமும் ஒரு கடந்து போகிற மேகம் போல நம்மளை விட்டு போயிடும்.
2: No matter, even if you have a purpose or a plan, but if you don't have a process that it demands, then it will be like a passing cloud, whatever you have.
1: அதனால அந்த பர்சியூட் ஆஃப் த பிளான், பர்சியூட் ஆஃப் த விஷன் ரொம்ப தேவை. இந்த பர்சியூட் இல்லை அப்படின்னா, அதை பின்தொடர்ந்து போகிற ஒரு வாஞ்சையோ ஒரு ஒழுக்கமோ நமக்குள்ளே இல்லைன்னா, நம்ம திட்டமிடுவது எல்லாம் வீணாக போயிடும்.
2: If you don't have that pursuit of vision in your life, then everything will be spoiled in your life.
1: நான் சொல்லுவேன், நீங்கள் ஒரு திட்டத்தை மனசில் வச்சுக்கிட்டு ஒரு நோக்கத்துக்கு நேராக நீங்கள் போகிறதுக்கு, நீங்கள் அதற்கு வேண்டிய ஆயத்தத்தையும் அதற்கு வேண்டிய முயற்சியையும் நீங்கள் அழகாக திட்டமிட்டு நீங்கள் அந்த முயற்சியில் ஈடுபடும் போது, நீங்கள் சோம்பலை முறிக்கும் போது தான் நீங்க வந்து உங்க நோக்கங்களை அடைவீர்கள் என்பது உண்மை.
2: And I tell you, if you have a plan and a purpose, and when you come out of your sluggishness and laziness and pursue that vision and plan that you have in your life, only then you will be successful.
1: சில பேருடைய பிரச்சனை என்னன்னா, நல்ல பேசுவாங்க, பெரிய பெரிய ஆசையை வச்சிருப்பாங்க. நீங்க பேசுறதுக்கு, நீங்க ஆசைப்படுறதுக்கு, நீங்க விரும்புறதுக்கு இந்த வேலையை செய்யணும்னு சொன்னா அப்படியே பின்வாங்கிடுவாங்க.
2: பட் சம் பீப்புள் வில் ஸ்பீக் மச், தே வில் ஹாவ் கிரேட் மெனி பிளான்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ், பட் இஃப் யூ சே தட் யூ ஹேவ் சப்போஸ் டு டூ தீஸ் மெனி திங்ஸ் டு அச்சீவ் யுவர் பிளான், தென் தே வில் கோ பேக்.
1: தே ஹேவ் பிளான்ஸ், தே ஹேவ் பர்பசஸ், தே ஹேவ் த பொட்டென்ஷியல், பட் தே டோன்ட் ஹேவ் த கரேஜ் டு கமிட் தெம்செல்ஸ் டு த ப்ரோசஸ் தட் இஸ் இன்வால்வ்ட். அது நடந்து செல்ல வேண்டிய பாதை, அது நமக்கு கேட்கிற பணி, அர்ப்பணிப்பு, தியாகம், இதை கொடுக்க அவங்களுக்கு விருப்பம் கிடையாது.
2: They don't have the commitment to the process that it requires.
1: ஒரு நல்ல வலிமை மிகுந்த ஒரு கார் இருக்கலாம், ஆனா நீங்க வந்து அதை கராஜிலே பூட்டி வச்சிட்டு இருந்தா அது ஒரு இடமும் போக போறது இல்ல, அது எந்த பிரயோஜனத்தையும் கொடுக்க போறது இல்ல.
2: If you might be having a powerful car, but if you keep it in your garage without using it, it is of no use to at all.
1: பாருங்க, விதைகள் வந்து ரொம்ப வலிமையானது, அதுக்குள்ள அவ்வளவு பொட்டன்ஷியல் ஆண்டு வச்சிருக்காரு.
2: See, seeds are more powerful. The Lord has kept so much of potential in it.
1: ஒரு சின்ன கடுகு விதை நீங்க விதைச்சீங்கனா கூட அது வளரும் போது நம்மளெல்லாம் மிஞ்சி வளர்ந்து ஆகாயத்து பறவைகள்லாம் கூடு கட்டுற மாதிரி பெருசாயிடும் இயேசு சொன்னாரு.
2: Even if you sow a small mustard seed, Jesus said that it will grow up huge and it becomes a nest of many birds.
1: ஆனா ஒரு டப்பா நிறைய, ஒரு புட்டி நிறைய நீங்க கடுகு விதைகளை கொண்டு நீங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு சேமிச்சு புட்டிக்குள்ளே வச்சிருந்தா அது மரமா வளர போறதே கிடையாது.
2: But if you gather so many mustard seeds and store it in a bottle, that will not become a tree.
1: யாருக்கு வந்து இந்த கடுகு விதை வந்து வளர்ந்து மரமாக போகுது அப்படின்னா, அதை வந்து மண்ணை தோண்டி அதுக்கு எரு போட்டு அதை அந்த விதைய விதைச்சு அதுக்கு தண்ணி பாய்ச்சி அதை வந்து பராமரிக்கிறான் பாருங்க, அவனுக்கு தான் கனி கிடைக்கும்.
2: So only person who sows the seed, who dig it, who prunes it, who irrigates it, fertilizes it, only they can see the fruits out of it.
1: இதுக்கு நிறைய பேர் ராத்திரி படுத்துட்டு மாம்பழத்தை பற்றி அப்படியே கனவு கண்டுட்டு கால் எழுந்தோடனே மார்க்கெட்ல போய் மாம்பழத்தை வாங்கிட்டு வர்றது அவங்களுக்கு தெரியும்.
2: Today many people, they dream in the night about a mango and then go to the market the next morning, buy a mango. That is what they know.
1: ஆனா சில பேர் இருக்கிறாங்க, அவங்களும் கனவு கண்றாங்க, அவங்களும் திட்டம் போடுறாங்க, ஆனா அந்த மாம்பழத்தை அவங்க விதையாக நட்டு மரமாக்கி அதுலேருந்து கனி பறித்து அதை விற்று அதனாலே அவங்க பெரிய பிழைப்பையும் அவங்க வருங்காலத்தை கட்டிக்கொள்றாங்க.
2: But there are some people, they also dream about this mango, therefore they will sow the seed, they will fertilize it, they will make it into a big tree and that will bear them fruits and they will sell it and make a business and livelihood out of it.
1: நீங்க வந்து திட்டங்களோட நிறுத்தாதீங்க, நீங்க வந்து செயலாற்றுங்க.
2: I tell you, don't stop with your plans, but you have to execute your plans.
1: அத நீங்க செயலாற்றுகிற வரைக்கும் உங்களுக்கு ஜெயம் இல்லை.
2: Only if you get it into process, otherwise there is no success.
1: ஒரு முறை ஒரு வயதான தாயார் ரொம்ப கஷ்டப்பட்டு தம் பிள்ளைய படிக்க வைத்து, ஏழை தாய் ரொம்ப கஷ்டப்பட்டு வீடு வீடா போய் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு தம் பிள்ளைய படிக்க வைத்து அவனை பெரிய ஆளாக்கிட்டார்.
2: So once there was a poor lady, old mother, she used to work from house to house and somehow with much struggle she gave education to his son.
1: அந்த பையனை படிக்க வைத்து கடைசியில் அந்த பையன் வெளிநாட்டில் ஒரு உயர்ந்த இடத்துல வந்து வேலை செய்வதற்காக அவனுக்கு வேலை கிடைத்து அவன் வெளிநாட்டு கிளம்பி விட்டான்.
2: So finally this son got a job abroad in overseas and he went to the abroad country to for his job.
1: அவன் போயும்போது சொன்னானா, அம்மா இனிமேல் நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு மாதம் மாதம் நான் வந்து என் சம்பளத்தில் பெரும்பகுதி உங்களுக்கு கொடுத்துட்றேன், இனிமேல் நம்ம வீட்டில் அந்த வறுமை இருக்க வேண்டிய அவசியமே இல்லை, நீங்கள் நல்லா வசதியாக வாழலாம்மா, நான் உங்களுக்கு கரெக்டாக பணம் அனுப்பிடுவேன்னு
2: சொன்னான். So before he left, he told his mom, "Mom, you don't have to suffer anymore. This poverty will leave us, leave our home. I will go there. I'll earn and send you money every month to support you."
1: அவன் அதே போல போனான், ஒவ்வொரு மாதமும் கடிதம் எழுதினான்.
2: So likewise he went there, he used to write letter every month to his mother.
1: அவன் சொல்லுவான், அம்மா இந்த கவரோட உங்களுக்கு நான் வந்து இத்தனை ஆயிரம் ரூபாய் நான் உங்களுக்கு அனுப்பி இருக்கிறேன் என்று எழுதுவோம்.
2: So he used to write, "Mom, I have attached so much of money, some of money along with this letter."
1: இதை வைத்து நீங்க வீடே நீங்க மாற்றி கட்டுங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா இருங்க அப்படின்னு சொல்லி எழுதுவான்.
2: So he used to write, "You have to repair the house, you have to eat well and live a comfortable life using this."
1: கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழித்து இந்த மகன் வந்து திரும்ப தன்னுடைய தாயை பார்க்க வெளிநாட்டுல இருந்து வந்தான்.
2: Almost a year later, he again returned from foreign country to his wife, to his mother.
1: இங்க வந்து அவன் வீட்டுக்கு வந்து பார்த்தா அவனுக்கு ஒரே அதிர்ச்சி காத்திருந்தது.
2: So when he came and saw his house, he was really shocked.
1: அங்க பார்த்தா அவன் விட்டு போன வீடை விட அந்த குடிசை வந்து ஓலை மாத்தாம அது உடைஞ்சு நொறுங்கி பரிதாப கோலத்துல வீடு இருக்கிறது.
2: When he saw the house, it was in tatters, it was totally broken down and there was no repair work that was done on it.
1: இவன் பலரி அடித்து கொண்டு உள்ள ஓடி வந்தானா, எங்க அம்மா என்னாச்சு, ஏன் இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி ஓடி வந்தான்.
2: So he came running into the house crying and yelling, "What happened to my mother?"
1: உள்ள வந்தா அந்த தாய் வந்து ஒரு மூலையில அப்படியே சுருண்டு படுத்துட்டு ஆகாரம் கூட சரியா சாப்பிடாம அப்படியே கிடந்தாங்க.
2: So when he came in, he saw his mother lying down at a corner of a house without even a food.
1: போய் போய் கேட்டா, "என்ன மம்மி, ஏன் இப்படி இருக்கிறீங்க?"
2: So he asked, "What is this mother? Why are you like this?
1: நான் உங்களுக்கு அனுப்புன பணம் எல்லாம் என்ன பண்ணீங்க?"
2: What did you do with all the money that I sent you every month?
1: அந்த அம்மா சொன்னாங்களா, "எங்கப்பா பணம் அனுப்புன, லெட்டர் தான் போட்ட, பணம் ஒண்ணுமே என் கையில நீ கொடுக்கலையே."
2: She said, "Where did you send me money? You never sent any money. I only got a letter from you."
1: சொன்னா சரி நான் அனுப்புன லெட்டர்லாம் எங்கன்னு
2: கேட்டான்
1: அது எல்லாத்தையும் அந்த ட்ரங்க் பெட்டில தான் பத்திரமா வச்சிருக்கேன் நீ அனுப்புன அத்தனை கடிதம் வச்சிருக்கேன்
2: so I've kept everything safe in that old trunk there
1: வேகமா ஓடி போய் ட்ரங்க் பெட்டியை திறந்து பார்த்தான்
2: the son opened the trunk very fast
1: அங்க பார்த்தா ஒவ்வொரு மாசமும் அவன் அனுப்பின கடிதம் அப்படியே கவரோட அழகா வைத்திருந்தாங்க அந்த அம்மா
2: so this mother has kept that letters along with the cover every month
1: அதுல திறந்து பார்த்தா அவன் என்ன கண்டுபிடிச்சான் தெரியுமா
2: you know what did he find out when he opened it
1: கடந்த ஒரு ஆண்டாக அவன் வந்து ஒவ்வொரு மாசமும் கடிதமும் பல ஆயிரக்கணக்கான ரூபாய் பெறுமதியான செக்கும் அனுப்பியிருந்தான்
2: So this son used to send this letter and along with that he used to send a check with so many thousands of money
1: இந்த வயசான அம்மாவுக்கு படிப்பில்லாத அம்மாவுக்கு இது காசோலை இது ஒரு செக்னு தெரியல
2: This mother who is not educated she had no idea that those are checks
1: அந்த அம்மா என்ன நினைச்சாங்கன்னா சும்மா பேப்பர்ல 1 லட்சம் 1 லட்சம் எழுதிட்டா என் கையில காசு வரலையே
2: So she was thinking if you write in a paper 1 lakh 2 lakhs so but I don't have any money in my hand
1: கையில காசு கொடுத்தா தான் நான் செலவு பண்ண முடியும்
2: Only if I get money in my hand I can spend it
1: சும்மா எழுதிட்டா மட்டும் போதுமா
2: So is that enough if you write alone
1: அந்த பையனுக்கு வேதனை தாங்க முடியல
2: This boy could not bear that pain
1: இன்னைக்கு நிறைய பேர் இந்த மாதிரி அவங்க கையில நிறைய பொட்டன்ஷியல் இருக்கு அந்த அம்மா கையில இருந்த பல லட்சம் ரூபாய்க்கு பெருமதியான காசோலைகளை போல நிறைய பேர் பயங்கர பொட்டன்ஷியலோட இருக்காங்க
2: லைக் ஹவ் திஸ் மதர் ஹேட் திஸ் திஸ் வேல்யூ ஆஃப் சோ many lakhs in her hand many people also have potential in them
1: ஆனா அவங்க பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா அதை என்கேஷ் பண்றதுக்கு அவங்களுக்கு தெரியல
2: பட் தி ப்ராப்ளம் இஸ் தட் தே டோன்ட் நோ டு என்கேஷ் இட்
1: நிறைய திறன் நிறைய திட்டம் நிறைய நோக்கம் ஆனா அதை போய் தங்க வாழ்க்கையில போய் செயலாற்ற பகுதிக்கு அவங்க முன்னேறது இல்லை
2: மோர் பொட்டன்ஷியல் மோர் பிளான்ஸ் அண்ட் மோர் பர்பஸ் இன் லைஃப் பட் தே டோன்ட் கோ டு தி ப்ராசஸ் ஆஃப் பர்சியூங் இட்
1: டி.இ. லாரன்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒருவர் இவ்விதமாய் தன் புத்தகத்தில் எழுதியிருந்தார்
2: A person named T. E. Lawrence wrote this way in his book
1: எல்லா மனிதரும் எல்லாரை போல கனவு காண்பதில்லை
2: All men dream but not equally
1: ஒரு சிலர் இரவில் கனவு காண்கிறார்கள் மற்ற சிலர் பகலில் கனவு காண்கிறார்கள்
2: Those who dream there are some who dream in the night and there are some who dream in the day
1: சிலர் இரவிலே கனவு கண்டு காலை விழித்த உடனே இது கனவு என்று நினைத்து அதை விட்டு விடுகிறார்கள்
2: Those who dream by night in the dusty recesses of their mind wake up in the day to find that it was vanity
1: ஆனால் காலையிலே தரிசனங்களை காண்கிறவர்கள் மிக ஆபத்தானவர்கள்
2: But the dreamers of the day are dangerous men
1: ஏனென்றால் அவர்கள் கண்மூடி கனவு காண்கிறதில்லை கண் திறந்து கண்ட கனவுகளை அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் அனுபவமாக்குகிறார்கள்
2: for they may act on their dreams with open eyes to make it possible
1: இன்னைக்கு நாம யாரா இருக்கோம்
2: who are we today
1: சும்மா கனவோட நிறுத்திறோமா அல்லது கனவுகளை நிஜமாக்குகிறோமா
2: are we stopping with our dreams or making our dreams a reality
1: கனவுலகல வாழ்றோமா செயலாற்ற நாம நம்மை அர்ப்பணிக்கிறோமா
2: are we living in a dream world or committing ourselves for the process
1: தேவர் நம்முடைய மனதில் ஒரு விருப்பத்தை தருவாரானால் அதை செயலாற்றுகிற கிருபையையும் தேவன் நமக்கு கூடவே சேர்த்து தருகிறார்
2: If the Lord gives a dream or a vision or a desire in our heart he will also give us the potential to fulfill that in our life
1: நாம் ஒரு சோம்பேறியை போல அதை நிலத்திலே விதைத்து அது தானாக வந்துரும் அப்படி எதிர்பார்த்துட்டு உட்கார்ந்திருப்போம்மானா அது விளையாது
2: Like a sluggard if you think that you sow it down and if you expect that to bring fruits that will not happen
1: ஆனால் அதற்கு கண்ணீரையும் தியாகத்தையும் நேரத்தையும் கடின உழைப்பையும் கொடுத்து சோம்பலை தவிர்த்து சோம்பலை மேற்கொண்டு ஒருவன் எழும்பி முன்னேறும்போது தான் அவன் ஜெயத்தை அடைய முடியும் என்பதற்கு எறும்புகள் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக மாறுகிறது
2: But only if you invest your tears, your hard work, your labor and only when you come out of your laziness and work hard and you will receive that success and ants are really an example for that
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக
2: Glory be to the name of the Lord
1: இந்த எறும்புகள் யாருக்கு பாடமா மாறுதுனா சோம்பேறி
2: These ants become a lesson to the sluggard
1: எல்லாம் இருந்தும் ஒன்றும் செய்யாமல் உட்கார்ந்திருக்கிற சோம்பேறிக்கு ஒரு பெரிய பாடம்
2: It is a great lesson to the sluggard who remains idle having everything in his hand
1: இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க ஒரு மாணவரா இருக்கலாம் நீங்க ஒரு பெரிய வேலையில உத்தரவாதம் உள்ளவராக இருக்கலாம் நீங்க ஒரு வியாபாரத்தை நடத்தி கொண்டிருக்கலாம், ஏன் நீங்க ஒரு ஊழியம் கூட செய்து கொண்டிருக்கலாம்.
2: You might be a student, or you might be a businessman, you might be a worker, or you might be a pastor who is listening to this word.
1: நீங்க எங்க இருந்தாலும், உலக வேலையில இருந்தாலும் சரி, ஊழியத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் தரிசனங்களுக்கு ஏற்ற விதமாக உங்கள் உழைப்பையும் உங்கள் பிரயாசத்தையும் கொடுப்பதற்கு நீங்க ஆயத்தம் உள்ளவராய் இல்லாமல் போனால் உங்கள் தரிசனங்கள் ஒரு புட்டியிலே அடைத்து வைக்கப்பட்ட விதைகளை போல தான் இருக்கும்.
2: No matter you might be working for the world or working for God, but if you don't give the if you don't pursue that vision and the process that is involved for, to go, receive achieve those plans, then that will be like the things that are just put up in a bottle of things.
1: நீங்க அதனால தான் நீதிமொழிகள் 6 அதிகாரத்துல வாசிக்கிறீங்க, சோம்பேறியே நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள்.
2: That's what you read in Proverbs. Go to the ant, you sluggard, consider and ways and be wise.
1: அப்போ எறும்புக்குன்னு ஒரு வழி இருக்கு.
2: So it means that these ants have their own ways.
1: ரொம்ப அழகா இருக்கு. எறும்புக்குன்னு வழி, அது வாழ்றதுக்குன்னு ஒரு வாழ்க்கை முறை அப்படின்னு ஒண்ணு இருக்கு.
2: So it means that these ants have their own lifestyle.
1: அதை தான் நம்ம கற்றுக்கொள்ளணும்.
2: We have to learn that.
1: எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு இந்த பாடத்தை நான் முடிக்க முடியாதுன்னு
2: நினைக்கிறேன். So as far as I know, I cannot complete this lesson today.
1: இந்த எறும்புட்டு இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள், probably I have to title it this way. It should be Learn from the Ants Part 1. நம்ம இன்னைக்கு போறோம், ஒவ்வொன்றா போகலாம், ரொம்ப அவசரப்பட வேணாம், பொறுமையாக போகலாம். மேபி இன்றைக்கு எத்தனை முடியுமோ, என் நேரத்துக்குள்ள எவ்வளோ முடியுமோன்னு அவசரப்பட விரும்பலை, பட் ஐ வாண்ட் ஆல் தீஸ் தாட்ஸ் டு சோக் இன் டு யுவர் ஹார்ட். உங்க உள்ளத்துல அது அப்படியே ஊறணும், அது உள்ள போகணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன்.
2: ஐ வாண்ட் ஆல் தீஸ் தாட்ஸ் டு பி சோக்ட் இன் யுவர் ஹார்ட்.
1: சரி, இந்த எறும்பினுடைய வழி என்ன?
2: What is the way of the ant?
1: அதனுடைய வாழ்க்கை முறை என்ன?
2: What is the lifestyle of ant?
1: அந்த ஞானி வந்து அதை போய் அப்சர்வ் பண்ணும்போது அவர் என்ன கண்டுபிடிச்சாரு?
2: So what did this wise man find out when he observed it?
1: போங்க, வாங்க, நீங்க 7 வசனம் பாருங்க.
2: Come to verse 7.
1: இந்த எறும்புக்கு என்ன இல்லையா, முதலாவது அவர் சொல்லுகிறாரு, அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் அதற்கு இல்லை.
2: Here verse 7 says, which having no captain, overseer or ruler.
1: The first lesson to learn from the ants, என்னன்னு கேட்டீங்கன்னா, எறும்புட்டு கற்றுக்கொள்ளக்கூடிய முதலாவது பாடம் என்னன்னா, ஒரு எறும்பு ஒரு தலைவனுக்காக வேலை செய்யாது.
2: The first lesson to learn from the ant, ants don't work for a leader.
1: ஒரு தலைவனை பார்த்து தலைவனுக்காக அது வேலை செய்யாது.
2: Ants don't work for a leader.
1: இந்த எறும்புகளை பார்த்தா அது ரொம்ப ஒழுங்காக கடின உழைப்போடு அது வேலை செய்யறத இந்த ஞானி பார்க்கிறாரு.
2: Here this wise man saw these ants working very hard, very properly in a disciplined way.
1: ஆனால் அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டது என்னன்னா, இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்குது, இவ்வளவு சீரா வேலை செய்யுது, ஆனா இதற்கு ஒரு தலைவனோ ஒரு ராஜாவோ ஒரு அதிகாரியோ இல்ல, இருக்க வேண்டிய அவசியமே இல்லாம நிக்குது, எப்படி இது அப்படின்னு பாக்குறாரு.
2: But what was really surprising this wise man was that though they work so hard and properly, they have no king, no leader, and it also doesn't need it.
1: The absence of a king, அதற்கு வந்து ஒரு ராஜா இல்லாமல் போனது, ஒரு அதிகாரி இல்லாம போனது வந்து சாலமோனுக்கு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தது.
2: The absence of a king there was really a surprise to Solomon.
1: அதாவது ஒரு ராஜா வந்து இந்த எறும்புகளுக்கு வந்து அது கட்டளை பிறப்பிக்கிறது, அவர்களுடைய முன்னேற்றத்தை வந்து கண்காணிக்கிறது, அல்லது டெய்லி நீ என்ன செய்த அப்படின்னு சொல்லி அதுக்கு ரிப்போர்ட் வாங்குறதுக்கு யாருமே இல்லை.
2: So here these ants have no king or a leader over them to give orders, supervise their progress or demand a report of their daily duties.
1: பொதுவா நமக்கெல்லாம் வேலை ஒன்று ஓடணும்னா அதுக்கு ஒரு சூப்பர்வைசர் ஒருத்தர் இருக்கணும், ஒருத்தர் நம்மளை போட்டு ப்ரெஷரைஸ் பண்ணணும், நம்மளை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும், அப்பதான் வேலை நடக்கும்.
2: So generally if we want to do some work, we need someone who can give orders, who can supervise and monitor us, who always pressure us.
1: அப்படி பண்ணாதான் நமக்கு வேலை நடக்கும்.
2: Only then that work will happen.
1: சில பேர் சொல்லுவாங்க, நீங்க சொல்லல அதனால நான் செய்யல.
2: Some people will say you never told it, so we did not do it.
1: நீங்க என்ன பார்த்துட்டே இல்ல, யாருமே பார்க்கல, அதனால நான் படிக்கல.
2: No one supervised or monitored me, therefore I did not read it.
1: யாருமே என்னை வந்து பின்தொடர்ந்தே வரல, என்னை வந்து ப்ரெஷரைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்க டெய்லி ரிப்போர்ட்லாம் கேட்டு என்னை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி நீ கூடவே இருந்திருந்தீங்கன்னா நான் படிச்சு முடிச்சிருப்பேன்.
2: No one pressurized me or demanded any report from me. If you have done so, I would have studied it.
1: ஆனால் இந்த எறும்புகளை பார்த்தா,
2: But if you look at these ants,
1: தங்கள் மேல் ஆதிக்கம் செலுத்தவோ, தங்களை கண்காணிக்கவோ, அல்லது தங்களுக்கு கட்டளைகளை பிறப்பிக்கவோ, அல்லது தினந்தோறும் அவர்களுடைய வேலை செய்த வேலை என்ன, அதுக்கு அறிக்கையை கொடு அப்படின்னு கேட்காம யாருமே அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தில் இல்லாவிட்டாலும் இந்த எறும்புகள் தாங்களே ஒரு அர்ப்பணிப்போடு உண்மையோடு கடின உழைப்போடு தங்கள் வாழ்க்கையின் முறையை அவர்கள் வளர்த்து கொள்ள தங்களை தாங்களே அர்ப்பணித்த ஒரு பிராணியாக இங்க வந்து இந்த ஞானி இந்த எறும்புகளை பார்க்கிறாரு.
2: Here, when though these ants have no king who can order them, who can supervise their progress or demand a report from their daily duties, but still this Solomon was really surprised to see where they have subjected themselves to a dutiful, sincere and studious lifestyle.
1: இது ஒரு பெரிய பாடம் நமக்கு.
2: This is a big lesson to us.
1: இன்னைக்கு நிறைய பேர் நாம வந்து நிறைய காரியங்களை செய்யறதுக்கு நம்ம யாரை சார்ந்து இருக்கிறோம்னு சொன்னா, நம்முடைய பெற்றோர், நம்முடைய ஆசிரியர்கள், நம்முடைய குடும்பத்தினர், நம்முடைய வேலையில் உள்ள அதிகாரிகள், யாரோ ஒருவர் நம்மளுக்கு மேலே இருந்துகிட்டே இருக்கணும், நம்மளை கண்காணிச்சிக்கிட்டே இருக்கணும், நம்மளை தள்ளிக்கிட்டே இருக்கணும், புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நம்மளை உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நான் வேலை செய்வேன் அப்படின்ற ஒரு மனப்பான்மைக்கு நம்ம நிறைய பேர் வந்துட்டோம்.
2: மோஸ்ட் ஆஃப் அஸ் ஹவ் கம் டு அன் ஆட்டிடியூட் அண்ட் மைண்ட் செட் தட் வி நீட்ஸ் ஆர் பேரண்ட்ஸ் ஆர் டீச்சர்ஸ் ஆர் சம்வன் ஃப்ரம் அ ஃபேமிலி ஆர் பாஸஸ் ஹூ ஹேவ் டு மானிட்டர் அஸ் அண்ட் ப்ரெஷரைஸ் அஸ் ஸோ தட் வி கேன் ஒர்க் ஃபார் தெம்.
1: செய் செய் செய்னு அவங்க சொல்லிட்டே இருக்கணும், அப்பதான் செய்வோம்.
2: They have to push you, do it, do it, do it, and only then we will do it.
1: சில பேர் வந்து ஏன் நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்க, ஏன் நீங்க அப்படி சோம்பலா இருக்கீங்களேன்னு கேட்டா, யாருமே என்ன உற்சாகப்படுத்துறது இல்ல அப்படினுவாங்க.
2: Some people if you ask why are you not doing that work, they will say there is no one to encourage me.
1: ஆனா உங்களுக்கு நான் தாழ்மையா சொல்றேன், கவனிச்சு பாருங்க, வாழ்க்கையில சரி ஊழியத்துல சரி எந்த பகுதியில கூட உயர்ந்த நிலைகளுக்கு அடைந்தவங்களை பாத்தீங்கன்னா அவங்க இப்படிப்பட்ட நபர்களை அவங்க வாழ்க்கையில ஒரு நாளும் எதிர்பார்த்து காத்திருந்ததே கிடையாது.
2: But if you look at people who have reached very high positions in this worldly life or also in ministry and other things, you can never see people they have who push them or encourage them in their life.
1: அதாவது அவங்க சொல்லவே மாட்டாங்க, எனக்கு வந்து சொல்றதுக்கு யாருமே இல்ல.
2: They will never say that there is no one to order me.
1: எனக்கு வந்து உதவி செய்யறதுக்கு யாருமே வரல.
2: They will never say there is no one to help me.
1: அவங்க சொல்ல மாட்டாங்க, எனக்கு கொஞ்சம் உற்சாகம் கொடுத்திருந்தா நான் எங்கேயோ போயிருப்பேன், எனக்கு என்கரேஜ் பண்றதுக்கு யாருமே இல்ல.
2: They will never say there is no one to encourage me. If they would have encouraged me, I would have gone more heights.
1: என் கூட யாருமே நிக்கல, தனியா விட்டாங்க. எனக்கு கூட யாரா இருந்திருந்தாங்கன்னா நான் எங்கேயோ போயிருப்பேன்.
2: There is no one to support me. If someone would have supported me, I would have gone to heights.
1: இதெல்லாம் என்ன தெரியுமா பிரச்சனை, ஆள் இல்லாத இல்ல, நம்ம சோம்பலுக்கு நாம கொடுக்கிற நல்ல எக்ஸ்கியூசஸ் இதெல்லாம்.
2: These are not, this is not because you don't have any leader, but these are the excuses that we give for our laziness.
1: இது வந்து நீங்க ஆள் இருந்தா கூட இதான் சொல்லுவீங்க.
2: Even if you have someone over you, you will say the same.
1: நம்ம அந்த ஆட்களை பார்த்தே குறை தான் சொல்லுவோம்.
2: We will also complain about those people.
1: இன்னும் கொஞ்சம் உதவி செஞ்சிருக்கலாம்.
2: They would have helped us more.
1: இன்னும் கொஞ்சம் கொடுத்திருக்கலாம்.
2: They would have given us more.
1: இன்னும் கொஞ்சம் கூட இருந்திருக்கலாம்.
2: They would have supported more.
1: ஏன்னா நம்ம எவ்வளவு கிடைச்சாலும் திருப்தியா இருக்க மாட்டோம்.
2: Because we will not be satisfied no matter how much you get.
1: ஆனா உண்மையா ஜெயம் பெறுகிறோம், வெற்றி பெறுகிறோம் யாருன்னா, யார் என்ன உற்சாகப்படுத்துறாங்களோ உற்சாகப்படுத்தலையோ, கண்காணிக்கிறாங்களோ கண்காணிக்கலையோ, யார் என் கூட நிக்கிறாங்களோ நிக்கலையோ, உதவி செய்யறாங்களோ உதவி செய்யலையோ, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் வந்து இந்த தரிசனத்தை இந்த நோக்கத்தை நான் வச்சிருக்கேன், அதை பர்சியூ பண்ணுவேன், அவ்வளவுதான்.
2: But a true real successful man is the one who will not expect whether people are with him or not, who help them or not, who encourage him or not, but I pursue this, I have a vision, I will pursue and I will go behind it.
1: No king, no leader, no one to monitor. அதான் ஒரு ஒரு எறும்புட்ட கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். ஒரு லீடர், தனக்கு மேல ஒரு லீடர் இல்லாவிட்டாலும் தானாக தனியாக போய் வேலை செய்யும்.
2: Though they have no leader over them, they will work on their own.
1: எவ்வளவு எவ்வளவு ஒரு அருமையான ஒரு கருத்து நாம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் எறும்புட்டது.
2: What a beautiful moral and a lesson that we have to learn from these ants.
1: ஒவ்வொரு பிள்ளையும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் இது.
2: This is a lesson that every child should learn.
1: You don't wait for a leader. You don't need a leader. You don't keep expecting and waiting for a leader. But rise up and do your job. Get it going. Keep working. ஒரு தலைவன் இல்லை, தலைவன் கிடைக்கவில்லை, தலைவனை காணல, எனக்கு உதவுகிறவர்கள் கிடைக்கலன்னு சொல்ற ஒரே காரணத்தை காரணம் காட்டி பின்வாங்குகிற சோம்பேறிகளை நாம் இருக்கவே கூடாது.
2: You should not be a sluggard or lazy people who give excuses.

0: மற்றதையும் கிடையாது. ஆடு மாடு மேய்க்கிற வேலை தான் அவங்க எல்லாருக்கும்.
1: So they were just like shepherds taking care of the sheep in that village.
0: இவன் வந்து என்ன செய்தானா, அவனுடைய கிராமத்துக்கு பல ஆண்டுகளுக்கு சின்ன பிள்ளையாக அவன் இருக்கும்போது சில அமெரிக்காவிலேருந்து சில மிஷினரிஸ் வந்து அங்கே வந்து இந்த ஹாஸ்பிட்டல்ஸு போர்வெல்ஸ்லாம் போட்டாங்க.
1: So when he was a small boy, many missionaries from America came there and they constructed hospitals and dug bore wells also.
0: அவர்கள் வந்து இந்த பிள்ளைய வந்து இவ ஆடு மாடலாம் மேய்ச்சிட்டு வந்தவுடனே இவனுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தாங்க.
1: So when he was taking care of the sheep, these people, these missionaries taught him some English.
0: அவனுக்கு அப்ப 13 வயசா.
1: He was 13 years
0: then. இந்த மிஷனரி எல்லாம் போயிட்டாங்க ஒரு நாள். அவங்க எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க.
1: So these missionaries left once.
0: அவங்க போகும்போது அவங்க பழைய மேகசின்ஸ்லாம் விட்டு போனாங்களாம்.
1: When they left their old magazines to him.
0: இந்த பழைய மேகசின்ஸ் அவன் எடுத்து ஒரு நாள் மாடு மேய்க்கும் போது அவன் வாசித்துட்டு இருந்திருக்கான்.
1: So he took those old magazines and began to read it when he was taking care of a sheep.
0: அது வாசிக்கும் போது அவனுக்கு வந்து அமெரிக்காவில் பெரிய புரட்சியை செய்த ரெண்டு கருப்பின மக்கள் அல்லது ரெண்டு மனிதர்களுடைய ஏழை மனிதர்களுடைய கதைகள் அவனை ரொம்ப தொட்டது.
1: When he read it, he was really touched by the story of two important people who did a great reformation in America.
0: ஒருவர் வந்து ஏப்ரஹாம் லிங்கன்.
1: One was Abraham Lincoln.
0: இவர் யாரனா வறுமையிலிருந்து எழும்பி கடைசியில் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக மாறினார்.
1: He was the one who rose up from poverty and became an American president.
0: இன்னொருவர் யாரனா Booker T. Washington என்று சொல்கிறவர், கருப்பின மனத்தை சேர்ந்தவர், இனத்தை சேர்ந்தவர். அவர் அடிமைத்தனத்தின் சங்கிலிகளை உடைத்து கடைசியில் அமெரிக்காவினுடைய புஸ்தகங்களை பாட புத்தகங்களை எழுதுகிற பெரிய கல்வியாளராக மாறினார்.
1: So next one was the Booker T. Washington who belonged to a black race but he cast off the shackles of slavery and became a great reformer and educator.
0: இத படித்த உடனே அவர் நினைச்சாரு, நான் கூட ஏன் படிக்க கூடாது.
1: So when he read this he also thought why don't I also be educated?
0: நான் அமெரிக்காவுக்கு போணும்.
1: I should also go to America.
0: ரொம்ப ஆசைப்பட்டாரு.
1: He desired it.
0: கையில ஒரு பைசா கிடையாது.
1: He did not have a penny in his hand.
0: 13 வயசு பையன் தன்னுடைய கிராமத்தை தாண்டி வெளியே போனதில்ல.
1: A 13-year-old boy who never even left his village.
0: அவனுடைய கிராமத்திலிருந்து அவன் வந்து அமெரிக்காவுக்கு போகணும்னா கெய்ரோ அப்படின்ற எகிப்தினுடைய தலைநகருக்கு போகணும். அங்கிருந்து ஷிப் எடுத்து அமெரிக்காவுக்கு போகணும்.
1: So if he want to go to America from his village, he want to go to the capital of Egypt which is Cairo and from there he has to go by ship.
0: இந்த பையன் என்ன பண்ணான் தெரியுமா, ஒரு நாள் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருக்கான், நான் அமெரிக்கா போய் படிக்க போறேன்.
1: So one day he told his mother that he going to go to America and study there.
0: அவங்களுக்கு அமெரிக்கா என்ன தெரியாது.
1: Even they are not aware of America.
0: அவங்க அமெரிக்கா அந்த பக்கத்துல இருக்குன்னு சொல்லி 3 நாளைக்கு சாப்பாடு தண்ணி எல்லாம் பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க.
1: So they thought America is somewhere near and they gave food for 3 days and packed it to him.
0: இத எடுத்துட்டு தன் கையில பைபிளையும் Pilgrim's Progress அப்படிங்கற புத்தகம் இதெல்லாம் மிஷனரிஸ் விட்டு போனது ரெண்டையும் கையில எடுத்துட்டு இவன் நடக்க ஆரம்பிச்சான் வனாந்தரத்துல.
1: So he took that, he took a Bible and a book called Pilgrim's Progress and he was walking in the wilderness.
0: நீங்க நம்ப மாட்டீங்க, 5 நாட்கள் இவன் அந்த வனாந்திரத்துல நடந்தே வெறுங்கால நடந்து 25 மைல்கள் அவன் கடந்தான்.
1: So you will not believe that he walked full 5 days of trekking across that wilderness and he crossed almost 25 miles.
0: அங்க அவன் கடக்கிறதுக்குள்ள ஆகாரம் அவனுக்கு விட்டு போயிடுச்சு, தண்ணி காலி ஆயிடுச்சு. அவனுக்கு நல்ல ஜுரத்துல அவன் ஒரு வழியில வந்து அப்படியே சுருண்டு விழுந்துட்டான்.
1: So by the time he reached there he was out of his food and water was running out and he was suffering from fever and he fell down because of it.
0: அப்போ அங்க பக்கத்துல இருந்த ஒரு கிராமத்து இருக்க அவன் உள்ள இழுத்து போட்டு அவனுக்கு நாட்டு மருந்துகளை கொடுத்து அவனை சுகமாக்குனாங்க.
1: So people nearby that village people they took him over to the village and they treated him with medicine.
0: அப்போ அவங்க சொன்னாங்களாம், நீ வந்து இப்படி நடந்தெல்லாம் வந்த சின்ன பையன், 13 வயசு பையன் நீனு.
1: So they told you are just 13 years old boy.
0: நீ வந்து தொடர்ந்து போகாத.
1: You don't continue to go.
0: நீ எல்லாம் பிழைக்க மாட்டே, நீ வீட்டுக்கு போய்டுன்னு
1: சொன்னாங்க. You will not live but rather return to your house.
0: அவன் சொன்னானா, அங்க திரும்பி போறத மட்டும் என்கிட்ட பேசாதீங்க.
1: He told don't talk to about returning back.
0: நான் ஒருவேளை சாக வேண்டுமானா நான் முயற்சி செஞ்சுக்கிட்டே சாகுறேன்னு
1: சொன்னானா. He said even if I want to die I will die trying it.
0: அப்படி சொல்லிட்டு குணமான உடனே எழும்பி நடந்துருக்கான்.
1: So saying that after he was healed he got up and again started walking.
0: இது ஒரு பெரிய கதை.
1: This is a long story.
0: கிட்டத்தட்ட 15 மாதங்கள் அவன் நடந்திருக்கான்.
1: So almost 15 months he was walking.
0: 15 மாதங்கள் நடந்து 1000 மைல் அவன் ஆப்பிரிக்காவுடைய ஒரு முனையில இருந்து அடுத்த முனைக்கு நடந்து போயிருக்கான்.
1: So almost he walked 15 months and he crossed 1000 miles from one end of the Africa to the other end.
0: அங்க உகாண்டா அப்படின்ற தேசத்தினுடைய தலைநகர் கம்பாலா என்ற இடத்துல போய் சேர்ந்திருக்கிறான்.
1: He reached a place near Kampala which is the capital city of Uganda.
0: அந்த இடத்துல அந்த பட்டணத்துல 6 மாதம் வேலை செய்தானாம்.
1: He worked there in that Kampala for 6 months.
0: 6 மாதம் வேலை செய்து என்னென்ன வேலைனா எல்லா விதமான கீழ்த்தரமான வேலைகள் கிடைத்த எல்லா வேலைகளையும் செய்து

0: பணம் சம்பாதிச்சிருக்கான்.
1: So he worked all odd jobs whatever he got there and earned money in that place.
0: சம்பாரிச்ச பணத்தை வச்சு கூட அந்த நண்பர்கள் சொன்னாங்களா, இந்த உகாண்டால இருந்து நீ கைரோக்கு போனோனா நீ பஸ் எடுத்துட்டு போனீனா சீக்கிரமா போய்டலாம் அப்படின்னு சொன்னாங்க.
1: So when he was working his friends there said if you want to reach Cairo you can take a bus so that can reach early.
0: அப்படின்னா அர்த்தம் என்னன்னா அந்த உகாண்டால இருந்து கெய்ரோ போறதுக்கு இன்னும் 2000 மைல் இருக்குது.
1: So it means he almost had 2000 miles to reach Cairo from Uganda.
0: அந்த பையன் என்ன பண்ணா தெரியுமா, பஸ்ல போல.
1: No, he did not take a bus now.
0: செலக்ட் பண்ண சாரி சம்பாதித்த காசை வைத்து ரெண்டு ஷூ புதுசா வாங்கினானா.
1: With the money that he earned, he bought two new shoes.
0: எதுக்கு தெரியுமா, நான் அமெரிக்கா போறேனா எனக்கு வெறுங்கால்ல போக கூடாது, ஷூ வேணும்னு சொல்லி ஷூ வாங்கிட்டானா.
1: So because he doesn't want to go empty foot to America, therefore he bought two shoes.
0: அந்த உகாண்டால காலையில எல்லாம் வேலை செய்வானா.
1: So in Uganda he used to work in the daytime.
0: சாயங்கால வேலையானா அந்த உகாண்டாவுடைய பப்ளிக் லைப்ரரியில உட்காந்து வாசித்துக்கிட்டே இருப்பான்.
1: And in the evening time he used to go to the public library in Uganda and to read there.
0: ஒரு நாள் அது வாசித்துட்டு இருக்கும்போது ஒரு என்சைக்ளோபீடியா ஆஃப் அமெரிக்கன் காலேஜஸ் அப்படிங்கற ஒரு புத்தகத்தை அவன் பாத்துர்க்கான்.
1: So once as he was reading he read a book named Encyclopedia of American Colleges.
0: அத பார்த்த உடனே இவன் ஒவ்வொரு காலேஜா பார்த்து ஐயோ இந்த மாதிரி காலேஜ்ல படிக்கணும்.
1: So when he saw that he had a desire that he should study in such a kind of college.
0: அதுல ஒரு காலேஜ் அவன் தெரிந்து கொண்டான்.
1: He also chose one college among that.
0: அது என்னன்னா Skagit Valley College in Washington DC. அதுல அந்த காலேஜை தெரிந்து கொண்டான்.
1: So he chose a college that is Skagit Valley College in Washington DC.
0: அந்த காலேஜுக்கு கடிதம் போட்டான்.
1: He wrote a letter to that college.
0: இந்த மாதிரி நான் வந்து 15 மாதமா என் வீட்ல இருந்து நடந்து வந்துட்டு இருக்கேன், எனக்கு வந்து உங்க கல்லூரியில எனக்கு வந்து இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லி லெட்டர் போட்டிருக்கான்.
1: He wrote a letter saying that I am walking 15 months almost to reach your college, so give me an admission in your college.
0: கடிதம் போட்டுட்டு நீங்க நம்ப மாட்டீங்க, அடுத்த கிட்டத்தட்ட 2 வருஷங்கள் அடுத்த 2000 மைல நடந்தே போய் அவன் கெய்ரோ சேர்ந்திருக்கிறான்.
1: So in another 2 years he walked almost 2000 kilometers and reached Cairo.
0: 2000 miles
1: and reached Cairo.
0: மொத்தமாக அவன் கிட்டத்தட்ட 3000 miles நடந்து போயிருக்கான்.
1: So it was totally 3000 miles he walked.
0: அது நடந்து போறதுக்கு கிட்டத்தட்ட 3.5 வருஷம் ஆயிருக்கு.
1: It almost took 3.5 years for him to reach.
0: கிளம்பும் போது 13 வயசு, போய் சேரும் போது 16.5 வயசு.
1: He was 13 years when he started, but when he reached, he was almost 16.5 years.
0: ஒரே வெறி என்னன்னா நான் வந்து இந்த கல்லூரியில படிக்கணும், நான் அமெரிக்கால போய் படிக்கணும்.
1: Only goal he had is that he want to study in a college in America.
0: கெய்ரோ போய் சேர்ந்த பிறகுதான் கண்டுபிடித்தானா.
1: Only after reaching Cairo he realized.
0: நம்ம கல்லூரிக்கு போய் படிக்கணும்னா முதலாவது பள்ளி படிப்பு இருக்கணும், அதுவே நம்மகிட்ட இல்ல.
1: So if you want to study in a college you need a school education first.
0: அம்மா அமெரிக்காவுக்கு போனா விசா வேணும், அதுக்கு பாஸ்போர்ட்டே இல்ல.
1: So in order to reach America you need a visa for which you don't have a passport even now.
0: இப்போ ஒண்ணுமே கையில கிடையாது.
1: He doesn't have anything in his hand now.
0: ஆனா போணும்.
1: But he want to reach that place.
0: அப்ப அவன் என்ன பண்றானா, கெய்ரோல இருந்து ஒரு கடிதம் போட்டானா, தன்னோட மிஷனரிஸ் முன்னாடி இருந்தாங்க பாருங்க, அவங்க அட்ரஸ் வச்சிருந்திருக்கான், அதுக்கு லெட்டர் போட்டானா, அவங்க லெட்டர் போட்டா கல்லூரிக்கு லெட்டர் போட்டானா.
1: So again, so what did he do? He wrote a letter to earlier missionaries who came to his place who were in America and also he wrote a letter to his college.
0: எழுதுனானா, இந்த மாதிரி நான் 3 வருஷம் கிட்டத்தட்ட நடந்தே வந்து 3000 மைல் நடந்துட்டேன், இப்போ வந்தால் எனக்கு எந்த டாக்குமெண்ட் என்கிட்ட இல்லை, என்னை தயவு செய்து உதவி செய்து எனக்கு நீங்கள் அமெரிக்காவுக்கு கொண்டு போங்க அப்படின்னு எழுதுனா.
1: ஸோ ஹி ரோட் லெட்டர் சேயிங் தட் ஹி ஹாவ் பீன் ட்ராவலிங் ஆல்மோஸ்ட் 3.5 இயர்ஸ் வாக்கிங் ஆல் த வே டு கெய்ரோ, பட் ஐ டோன்ட் ஹாவ் எனி டாக்குமெண்ட்ஸ் வித் மீ நவ், ஸோ யூ சம்ஹவ் ஹெல்ப் மீ டு ரீச் தட் பிளேஸ்.
0: அவனுக்கு கப்பலில் டிக்கெட் இருக்க கூட காசு கிடையாது.
1: ஹி டிட் நாட் ஹாவ் அ மனி டு ஈவன் டேக் அ டிக்கெட் இன் ஹிஸ் ஷிப்.
0: இந்த கடிதம் போய் அந்த கல்லூரியில போய் சேர்ந்தது.
1: This letter reached that college.
0: அங்க அதிர்ந்து போனார்கள். ஒரு பையன், 13 வயசு பையன் இந்த கல்லூரியில படிக்க நடந்தே 3000 மைல் நடந்திருக்கானா, 4500 கிலோமீட்டர் நடந்தே வந்திருக்கானா.
1: So they were really shocked to see that a small boy he came walking all the way of almost 4500 kilometers to study in this college.
0: அவங்க என்ன பண்ணாங்க, இந்த லெட்டரை வந்து அவங்க அந்த கல்லூரியினுடைய நோட்டீஸ் போர்டுல போட்டாங்க.
1: They stuck that letter in the notice board of that college.
0: மாணவர்களை பார்த்து உற்சாகம் அடைந்தாங்க.
1: So when the students saw they were really encouraged.
0: எல்லாரும் சேர்ந்து பணம் கலெக்ட் பண்ணாங்க.
1: They all collected money for him.
0: அந்த பணத்தை அவனுக்கு அனுப்பி வைத்தாங்க டிக்கெட் வாங்குறதுக்கு.
1: And they sent that money to him for him to buy the ticket.
0: அதே வழியில அவனுடைய பழைய மிஷனரிஸ் இருந்தாங்க பாருங்க, அவன் இந்த பையனுடைய உற்சாகத்தை கண்டு அமெரிக்கன் கவர்மெண்ட்ட பேசி இவனுக்கு வேண்டிய பாஸ்போர்ட் அண்ட் விசாவை அரேஞ்ச் பண்ணாங்க.
1: So at the same time those missionaries they when they saw that interest that he had they also spoke with the American government and almost made all the visa and passport for him.
0: முடிவு என்ன தெரியுமா?
1: Now what is the end of it?
0: ஏறத்தாழ அவன் வீட்டில இருந்து கிளம்பி 4 வருஷத்துக்குள்ள அவன் அமெரிக்கா போய் சேர்ந்தான்.
1: By four since he started from his house in another 4 years he reached America.
0: அங்கே போய் அந்த கல்லூரியிலே படித்தது மாத்திரம் அல்ல,
1: he not only studied in that college there,
0: Cambridge University லண்டன்ல he became professor emeritus. அவன் வந்து ஒரு ப்ரொஃபஸராக மாறினான்.
1: And also he became a professor at Cambridge University.
0: அநேக புத்தகங்களை இவர் எழுதினார்.
1: He also wrote many books.
0: The Lexan Kaira அப்படிங்கற மனிதன் எழுதின ஒரு புத்தகத்துல அவர் எழுதின ஒரு அழகான ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்கிறது.
1: There's a beautiful statement in one of the book that was written by this Lexan Kaira.
0: அவர் எழுதின ஸ்டேட்மெண்ட் மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன்.
1: I want to say that statement and end this.
0: I learned I was not, as most Africans believed, the victim of my circumstances but the master of them. ஆப்பிரிக்கால உள்ள என்னை போன்ற அநேகர் தங்களுடைய சூழ்நிலைகளினுடைய அடிமையாக தங்களை பார்க்குறாங்க, ஆனால் நான் அப்படி பார்க்கறது இல்லை. நான் வந்து என் சூழ்நிலைகளின் மேல் அதிகாரியாக என்னை நான் பார்க்குறேன் என்று சொல்லி இதை நான் கற்றுக்கொண்டேன்னு அவர் எழுதினார். இரும்புகள் இடத்துல கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் வந்து ஒரு தலைவன், ஒரு சூழ்நிலை, ஒரு சந்தர்ப்பம் எல்லாம் நான் விரும்பினபடி கைகூடி வந்து எனக்கு எல்லாருடைய ஆதரவும் அரவணைப்பும் எனக்கு அழுத்தமும் வந்தால் நான் முன்னேறுவேன் அப்படின்னு காத்துட்டு இருப்பீங்கன்னா நம்ம ஒரு நாள் வெற்றி பெறவே முடியாது.
1: A lesson that we can learn from Ants, if you say that you need a leader, a monitor, a pressure, someone who can support me, help me, only then I can reach my heights, then you cannot do it at all.
0: அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது ரொம்ப அரிதாயிடும்.
1: It is really rare that you get such a kind of opportunity.
0: அப்படிப்பட்ட மனிதர்கள் ஒரு உங்க வாழ்க்கையில வராமலே போயிடுவாங்க.
1: Such kind of people may not enter your life even.
0: உங்களை உற்சாகப்படுத்துறவங்க ஆரம்பத்துல நீங்க பார்க்கவே முடியாது.
1: You cannot see people who encourage you in your beginning stage.
0: உனக்கு இருக்கிற பலத்தோட நீ போ.
1: You go with the strength that you have.
0: ஆரம்ப நாட்களில் பாடுகள் தனியாக தான் அனுபவிக்கணும்.
1: In the beginning days you may have to suffer alone.
0: உன்னையே நீ உற்சாகப்படுத்திக் கொள்ளணும்.
1: You may have to encourage yourself.
0: தாவீதை பற்றி சொல்லப்பட்டது போல தாவீது தன்னை கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தி கொண்டான் என்று சொன்னது போல நாமும் ஆண்டவர் மட்டும்தான் தனியாக பயணம் பண்ணி போகணும்.
1: Like how it is said about David, that David encouraged himself in the Lord. Similarly, we have to encourage ourselves in the Lord and move on a journey alone.
0: ஒரு ராஜாவுக்காக, எஜமானுக்காக, கூட்டாளிக்காக, பங்காளிக்காக நம்மை உற்சாகப்படுத்துறவர்களுக்காக நம்ம காத்திருந்தோம், ஆனால் நம்ம முன்னேறவே மாட்டோம்.
1: If you wait for a leader or a partner or someone who can help us, a helper or someone who can come along with us and support us, we cannot proceed further.
0: எறும்பின் இடத்திலே கற்றுக்கொள்.
1: Go and learn from the ant.
0: அவர்கள் ஒரு ராஜாவுக்காய் காத்திருக்கிறதில்லை.
1: They don't work for a leader.
0: ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக.
1: May the Lord speak with us.
0: கர்த்தருக்கு சித்தமானா தொடர்ந்து நாம இந்த எறும்பிட்ட இருந்து நிறைய பாடம் படிக்கலாம்.
1: If God willing we will learn many more lessons from this ant.
0: தொடர்ந்து அதில் அப்படியே தரித்துருங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.
1: Remain in this and follow this, may God do great things.
0: ஜெபம் பண்ணுவோம்.
1: Let us pray.
0: இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே, எங்களுக்கு கற்றுக் கொடுத்த நல்ல பாடங்களுக்காக நன்றி.
1: A gracious and merciful Father, thank you for the lesson that you have taught us, Lord.
0: எங்களுடைய வாழ்க்கையிலே வெறும் நோக்கங்களும் ஆசைகளும் திட்டங்களை மாத்திரம் வகுக்கிறவர்களாய் அல்ல, நாங்கள் என்ன திட்டங்களை போடுகிறோமோ அதை எங்கள் வாழ்க்கையில செயலாற்றுவதற்கான அர்ப்பணிப்பை எங்களுக்கு தாரும்.
1: Lord, let us not only have the plans, purpose and desires alone in our life, Lord, but also give us a commitment to execute that plans in our life, Father.
0: அதற்கு எவ்வளவு விலை கொடுக்க வேண்டியிருந்தாலும் சோம்பலை களைந்து விலை கொடுத்து நாங்கள் முன்னேறுவதற்கு எங்களை உற்சாகப்படுத்தும்.
1: Lord, no matter how much we have to pay for it, Lord, Lord, give us grace that we may come out of our sluggishness and Lord, give us hard work and Lord, proceed further in that, Lord.
0: ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் எந்த நிலையில எந்த வயதில இருக்கலாம், தயவு செய்து இன்றைக்கு ஒரு உற்சாகத்தின் ஆவியை தாரும்.
1: Lord, no matter whoever might be listening to the sermon in whatever stage, whatever age they might be, but give them a spirit of encouragement today.
0: தொடர்ந்து முன்னேற பண்ணும்.
1: Lord, help us to go further.
0: எறும்பிலிருந்து ஞானி கற்றுக்கொண்ட பாடங்களை நாங்களும் கற்றுக்கொள்ள கிருபை தாரும்.
1: Give us grace to learn the lessons that Solomon learned from this ant, Lord.
0: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
1: In Jesus' name we pray.
0: Amen.
1: Amen.
0: Praise the Lord. God bless you and God be with you.
1: Praise the Lord. May God bless you. May God be with you.
0: Amen.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். 1 பேதுரு 3:2 சபையில் வாசிக்கப்பட்ட வேதவசனத்தை கேட்டு ஒரு பெண் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டாள். அவள் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதிலிருந்து அவளுக்கு வீட்டில் பிரச்சனைகள் அதிகரித்தது. அவளை கிறிஸ்துவுக்குள் நடத்தின போதகர் அவளிடம், உன் கணவன் உன்னை அடித்து உதைத்து துன்பப்படுத்தும் போது நீ என்ன செய்வாய் என்று கேட்டார். அதற்கு அந்த பெண், எப்பொழுதும் சமைத்து கொடுப்பதை விட மிகவும் சுவையாக அன்று சமைத்து கொடுப்பேன். அவர் என்னை மிகவும் குறை சொல்லும்போது தரையை மிகவும் சுத்தமாக பெருக்குவேன். அவர் என்னை தகாத வார்த்தைகளால் பேசினால் நான் அவருக்கு சாந்தமாக பதில் சொல்லுவேன் என்றாள். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின் நல்ல மனைவியாகவும் தாயாகவும் மாறியிருக்கிறேன் என்றாள். மனைவியின் நல்ல மாற்றத்தினால் நடந்தது என்ன தெரியுமா? அந்த மிஷினரி எத்தனையோ பிரசங்கங்களை பிரசங்கிக்க கேட்டிருந்தும் ஒருபோதும் மாறாத அந்த மனிதன் தன் மனைவியின் செயல்முறை பிரசங்கத்தினால் மாறாமல் இருக்க முடியவில்லை. தன் வாழ்வை இயேசுவுக்கு ஒப்புக் கொடுத்தார். ஆகவேதான் பேதுரு பெண்களுக்கு எழுதும்போது, புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது என்று கூறுகிறார். ஆம் பிரியமான சகோதரிகளே, நமது சொந்த கணவனுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேறு எந்த பிரசங்கியாரும் வர வேண்டாம். வேறு எந்த ஏதுக்களும் வேண்டாம். பரிசுத்தமும் கீழ்ப்படிதலும் உள்ள நடக்கை ஒன்றே போதும். யாரும் சொல்லாமலேயே நமது நடக்கையை பார்த்து அவர்களாகவே வசனத்துக்கு கீழ்ப்படிந்து இரட்சிக்கப்படுவார்கள். ஆம், நமது வீடுகளில் உள்ள இரட்சிக்கப்படாதவர்களை நாம் ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி தேவன் நம்மை சாந்தமும் கீழ்ப்படிதலும் உள்ள ஆவியினால் நிரப்புவாராக. அதே போல புருஷரும் தங்கள் மனைவியை நேசிக்க தேவன் உதவி செய்வாராக.

கொஞ்சம் நீங்களே யோசிச்சு பாருங்க, நீங்களே திங்க் பண்ணுங்க. இத்தனை நாள் எத்தனையோ பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில வந்தது, எத்தனையோ சில சத்துருக்கள் உங்களுக்கு எழும்பினாங்க, சில காரியம் நடக்காம கூட போச்சு, சில காரியம் தாமதமா கூட கிடைச்சது, சில கிடைக்காம கூட போச்சு, சில காரியத்துக்கு அலைஞ்சீங்க, சில காரியத்துக்காக நீங்க உயிரை கொடுத்தெல்லாம் நேசிச்சீங்க, டைம் எல்லாம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணீங்க. ஆனா அதெல்லாம் நீங்க சகிச்சு அதெல்லாம் தாங்கி இன்னும் நீங்க இன்னைக்கு உயிரோடு நிக்கிறீங்கன்னு சொன்னா அது உங்க வேணா இல்ல இல்ல, அதுதான் கர்த்தருடைய கிருபை, அதுதான் கர்த்தருடைய கிருபை. பவுல் சொல்கிறார், நான் இத்தனையும் சகித்து நான் நிற்பதும் நிர்மூலமாகாம இருக்கிறேனே, அது நான் என்னுடைய பலனோ இல்ல என்னுடைய சகிப்பு தன்மையோ இல்ல நான் எனக்கு ஏதோ ஒண்ணு எக்ஸ்ட்ரா இல்ல இல்ல இல்ல, அதுதான் கர்த்தருடைய கிருபை. அது இருந்ததுனாலதான் நீங்க இன்னைக்கு வரைக்கும் இந்த நேரம் வரைக்கும் இந்த நாள் வரைக்கும் இத்தனையும் சகித்து இத்தனையும் இத்தனை நபர்கள் உங்களுக்கு விரோதமாக எழுமின போதும், உங்களை தூஷணம் செய்த போதும், உங்களுக்கு பிரச்சனைகளை கொண்டு வர போதும் சகிச்சு நிற்கிறீங்கல்ல. எத்தனை பேர் சொல்ல முடியும், பாஸ்டர் நான் கர்த்தருடைய இன்னைக்குதான் எனக்கு தெரியுது, நான் நினைச்சிட்டு இருந்தேன் இத்தனையும் தாண்டி வந்துட்டேன் என் பலத்துல இல்ல இல்ல இல்ல, அதுதாங்க கிருபை. நீங்க மட்டும் கிருபை இல்லைன்னா உங்களை எல்லாம் என்னைக்கோ முடிச்சிருப்பாங்க, உங்களெல்லாம் என்னைக்கோ உங்களுடைய நீங்க எல்லாம் டிப்ரெஷன் ஆகி பைத்தியமாய் சுத்தி இருப்பீங்க. அந்த கிருபை இருந்ததுனாலதான் அத்தனை காரியத்துல நீங்க வெளியே வந்தீங்க, எத்தனையோ பேர்த்த நம்பி டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க இருப்பாங்க இவங்க இருப்பாங்க நல்லா பேசிட்டு சுத்திக்கிட்டு இருந்தீங்களா, எல்லாரும் ஒரு டைம் வரும்போது உங்களை வேண்டாம் ஒதுக்கிட்டு போன போறது கூட அதை சகித்து ஒரு சின்ன சிரிப்போட நீ மூவ் ஆன் பண்ணி வந்து நின்று இன்னைக்கு அத்தரை ஆராதிக்கிற பாத்தியா, அதுதான் கிருபை சொல்லி கையை உயர்த்தி சொல்லுங்க.

உனக்கு நல்லவனாக இருந்தேன், உனக்கு நன்மை செய்கிறவனாக இருந்தேன், இத்த மனுஷன் மாதிரி உனக்கும் தீமை செய்து உன்னை நட்டாட்டில் விட்டுட்டு போயிருந்தேன்னா இயேசு என்னைக்கோ போயிருப்பாருமா? தம்பி என்னைக்கோ போயிருப்பார். ஆனால் உனக்கு நல்லவராக இருந்து உன் பாதையெல்லாம் செவ்வையாக்கி உன்னை வழி நடத்தினார்ல. யோசி, அது கையை வைத்து ஒரு சரணம் உங்களுக்கு சொல்லித்தரேன்.

தட்டி ஏசப்பாட அன்ப ருசிச்சு அவர் கொடுத்த கிருவசனம் சொல்லதுல அவரை காலை தோறும் புதிதா இருக்கும். அதனாலதான் இன்னும் நீ உயிரோடு இருக்கிற காலையில இருந்து அலாரம் சவுண்ட கேட்கிற அன்னைக்கு சபைக்கு வர உயர்த்தர கத்திர உன்னை நேசிக்கிறார், கிருப வைத்திருக்கிறார். அதை மட்டும் நினைச்சு 1 2

എവളും എവളും ദേവല്ലേ, അവ വേണം ഇവ വേണം വേണ്ട. திருப்பி ஒருத்தரை கத்தர் வாழ்க்கையில விட்டு தூர வச்சுட்டாரா, தள்ளி வச்சுட்டாரா, திருப்பி அவனை சேர்த்தாத, திருப்பி அவளை சேர்த்தாத. ஒரு நண்பன் உனக்கு பின்னாடி பேசி உனக்கு உபத்திரவம் செய்து ஓடி போயிட்டானா, இல்ல வேற சேர்க்கை கூட சுத்திட்டானா, என் க்ளோஸ் ஃப்ரெண்டு என்னோட ஃப்ரெண்டு பார்த்தா எனக்கே அந்த இன்னொரு ஆப்போசிட் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து, இல்ல என்னோட மியூச்சுவல் ஃப்ரெண்டு கூட சேர்ந்தே என்னை கவனிக்க மாட்டேன்றான் பாஸ்டர், என்னை பார்க்க மாட்டேன்றான் பாஸ்டர், என்னை பேச திருப்பி அவனை சேர்த்தாத, திருப்பி அவன் கூட இருக்காத. ஒரு வாட்டி உனக்கு அவர்கள் தவறு செய்து உனக்கு துரோகம் செய்து விலகி விட்டார்களா, திருப்பி அவன் இல்லைன்னு அவங்களை சேர்த்தணும்னு சொல்லி தயவு செய்து. மகனே மகனே தம்பி தங்கச்சி நினைக்காத, போனது போனதாவே இருக்கட்டும், கர்த்தர் உனக்கு புதிதான கிருபையை கொடுக்கிறார், அதுக்கு மேல என்ன வேணும். போனவங்க போனதாவே இருக்கட்டும், போனவன் போனவளாவே இருக்கட்டும், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். திருப்பி அவங்களை சேர்த்தணும்னு மட்டும் நினைக்காத. கர்த்தரே உங்க இல்லாம நல்லா தானே இருக்கிறீங்க, சமாதானமா தான் இருக்கிறீங்க, ஒன்னும் உங்களுக்கு ஆசீர்வாத குறைவில்லையே, ஒன்னும் நீ ஒன்னு சோறு இல்லாம ரோட்ல திரியலையே, நல்லா சமா அது காட்டிலும் அவங்க இருந்த போது காட்டிலும் இப்ப நல்லா தானே இருக்கிற. சோ டோன்ட் வரி, உன் கிருபை உன்னை நடத்தி வந்தார்ல, சுமந்து வந்தார்ல, அவர் உனக்கு நல்லவராக இருக்கிறார், உனக்கு நன்மை செய்வார், தைரியமாறு. எதற்காக ஜெபிச்சீங்களோ, எதற்காக அழுதீங்களோ, எதற்காக கர்த்தருடைய பாதத்துல உட்கார்ந்து இருக்கீங்களோ, அந்த நாள் வரும், கவலையே படாது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க எப்படி தெரியுமாங்க இருக்கணும். ஏசாயா 40:31 வாசிக்கிற எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம் தான், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ

எதற்காக காத்திருக்கிறீங்க நீங்க? உங்களை பார்த்து சொல்றேன், எனக்கு இயேசு செய்து முடிப்பார். அந்த மாதிரி ஒரு உபத்திரவமான நேரம், ஒரு அழுகையின் நேரம், இல்ல ஒரு அவமானத்தின் நேரம், இல்ல நீ எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காத நேரத்துல என்ன தெரியுமா சொல்லணும்? காத்திருக்கிறேன், எனக்கு கர்த்தர் செய்வார். கர்த்தருக்கு காத்திருக்கோ, புது பலனை அடைந்து ஒரு புது பலத்தோட காத்திருக்கணும். நீங்க காத்திருக்கிற டைம்ல தான் சோர்ந்து போயிடுறீங்க. நடக்குமா நடக்காதா, செய்வாரா செய்ய மாட்டாரா, அத ஆண்டவர் வாய்க்க செய்வாரா வாய்க்க பண்ண மாட்டாரா? சொல்லிட்டார்ல, செய்வார். நீங்க காத்திரும் பலத்தோட. ஏன்னா ஏன் பலத்தோட காத்திருக்கணும்னா, அந்த காரியத்துக்கே ஜெபிச்சிருக்கிறீங்க. புரிஞ்சா? எதற்காக உங்களுக்கு தெரியும், எதற்காக எழுதிங்க உங்களுக்கு தெரியும். அந்த காரியத்தை இயேசு தரும்போது அதை நீங்க சுதந்திரிக்கிறதுக்கு பலம் உள்ளவர்களா இருக்கணும் இல்ல, சத்துவம் பெற்றவர்களா இருக்கணும் இல்ல. அந்த காரியத்தை செய்தாட்டு கொடுத்துட்டார், அதை நான் பலவானா அதை பலத்தோடு ரிசீவ் பண்ணிக்கணும் இல்ல, அதுக்குள்ள பிரவேசிக்கணும் இல்ல. அதுக்காக காத்துருங்க, நிச்சயமா கர்த்தர் செய்வார். அவர் மனுஷ மாதிரி பொய் சொல்லுகிறவர் அல்ல, சொல்லதை செய்து முடிப்பார். நீங்க என்ன தெரியாம பண்ணணும், பெரிய வேலை கத்த கொடுத்துட்டாருமா அங்கிள் ஆண்டி தம்பி தங்கச்சி, வெயிட் பண்ணுங்க. அது எப்படி? சந்தோஷமா நான் காத்திருக்கிற காரியத்தை இயேசு தருவார். ரொம்ப அப்படியே துள்ளாதீங்க, அப்படியே அப்படியே பந்தாலாம் பண்ணாதீங்க, அமைதலா உட்காருங்க. தாவீது சொல்றேன், என் ஆத்துமா கர்த்தரை நோக்கி அமர்ந்திருக்கிறது, நான் நம்புகிறது என் ஃப்ரெண்டால வராது, என்னுடைய சர்ச் விசுவாசியால வராது, பாஸ்டர்ஸால வராது, ஆமா ஆமா நீ நம்பினவங்களால வராது, உங்களுடைய உறவுகளால வராது. தாவீது சொல்றான், நான் நம்புகிறது அவரால வரும். உங்களுக்கு ஆண்டவருக்கு தெரியும் எதை நம்பி இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. அதனால உங்களை பார்த்து சொல்றேன், காத்துரு. பக்கத்துல பார்த்து சொல்றேன், காத்துருமா பொறுத்திரு, கத்தரையே நம்பியிரு, உன் காரியத்தை வாய்க்க செய்வார். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? கூட சேர்ந்து பாடுவீங்களா? கார்ட்ஸ் மட்டும் கொடுப்பா சவுண்ட்.

பார்த்த காரியத்தை பார்க்கிற வரைக்கும் பாஸ்டர், என்னென்ன காரியத்தை நான் ஜெபிச்சனோ இயேசுக்கு தெரியும்ல, நினைப்பதற்கு முன்பதாக அறிந்திருக்கிறார்னு வேதத்தில் வாசிக்கிறோம்ல. அப்புறம் பதறீங்க, அப்புறம் துள்றீங்க, நடக்குமா நடக்காதான்னு ஏன் தூக்கம் இல்லாமல் ஒவ்வொரு ராத்திரியும் புலம்பிட்டு இருக்கிறீங்க? காரியத்தை வாய்க்க செய்வேன் சொல்லிட்டார், ஒரு காரிய சக்தியா இருக்கிறார், சகலத்தையும் உனக்காய் செய்கிறவராய் இருக்கிறார். உங்களுக்கு ஒரே ஒரு வேலை கொடுத்துருக்கிறாருமா, தம்பி தங்கச்சி அங்கிள் ஆண்டி காத்திரு பொறுத்திரு, கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா உயர்த்துவார், கண்டிப்பா நடத்துவார். ஏதாவது ஒரு நாள் கத்திரன உயர்த்துவார், அந்த நாள் வரும், அந்த நாள் வரும், கண்டிப்பா வரும் வரும். துள்ளாதீங்க, பதறாதீங்க, கத்தாதீங்க. எனக்கு தெரியும் கத்தர் வாய்க்க செய்வார், அந்த காரியம் நடக்க விடாம தீயவர்கள் எல்லாம், ஐயோ என் எதிரிகள் எல்லாம் உள்ள போய் சொல்லி தடுத்துருவாங்களா பாஸ்டர், என்னோட காலேஜ்ல சொல்லி எனக்கு எழுத எக்ஸாம் எழுத விடாம பண்ணிருவாங்களா, இல்ல என் வேலையில சொல்லி எனக்கு உயர்வு வர விடாம பண்ணிருவாங்களா, இல்ல ஊழியத்துல என்ன போய் தப்பா பேசி என் ஊழியத்தை கெடுத்து, இல்ல இல்ல இல்ல, எது செஞ்சாலும் தீயவன் செயல் குறித்து ஒரு போதும் பயப்படாத. சங்கீதம் 37 கடைசி 4 வசனங்களை வாசித்து பாருங்க, அவன் இல்லாமல் போய்விடுவான், உன் காரியமோ வாய்க்க செய்யும் கத்தருக்கு காத்திருக்கிறதுனால. உன் காரியத்தை வாய்க்க செய்வார், உன் பக்கத்தில் நின்று உனக்காய் செயலாற்றுவார். சோர்ந்தே போகாதீங்க, காத்திருக்கணும், பொறுமையா இருக்கணும். உன் வாய் காரியத்தை வாய்க்க செய்கிறவர் இயேசு உனக்காய் சகலத்தையும் செய்து முடிப்பார். ஆமென், ஆமென்.

எஸ்ரா இரண்டாம் அதிகாரம். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் பாபிலோனுக்கு கொண்டு போனவர்களுக்குள்ளே சிறையிருப்பில் இருந்து ஜெருசலேமுக்கும் யூதாவில் உள்ள தங்கள் தங்கள் பட்டணங்களுக்கும் செருபாபேல், யோசுவா, நெஹேமியா, செராயா, ரிலாயா, மெத்தெகாய், பில்சான், மிஸ்பார், பிக்வாய், ரெஹூம், பானா என்பவர்களோட கூட திரும்பி வந்த தேசத்து புத்திரர்களாகிய இஸ்ரவேல் ஜனமான மனிதரின் தொகையாவது. பாரேசின் புத்திரர் 2172 பேர். செபத்தியாவின் புத்திரர் 372 பேர். ஆராகின் புத்திரர் 775 பேர். யெஷுவா, யோவாப் என்பவர்களுடைய சந்ததிக்குள் இருந்த பாகாத் மோவாப்பின் புத்திரர் 2812 பேர். ஏலாமின் புத்திரர் 1254 பேர். சத்துவின் புத்திரர் 945 பேர். சக்காயின் புத்திரர் 760 பேர். பானியின் புத்திரர் 642 பேர். பெவாயின் புத்திரர் 623 பேர். அஸ்காத்தின் புத்திரர் 1223 பேர். அதோனி காமின் புத்திரர் 666 பேர். பிக்வாயின் புத்திரர் 2056 பேர். ஆதீனின் புத்திரர் 454 பேர். எசேக்கியாவின் சந்ததியான அதேரின் புத்திரர் 98 பேர். பேசாயின் புத்திரர் 323 பேர். யோராகின் புத்திரர் 112 பேர். ஆசோமின் புத்திரர் 223 பேர். கிபாரின் புத்திரர் 95 பேர். பெத்லஹேமின் புத்திரர் 123 பேர். நெத்தோபின் புத்திரர் 56 பேர். ஆனதோத்தின் மனிதர் 128 பேர். அஸ்மாவேத்தின் புத்திரர் 42 பேர். கீரியாத் யாரிம், கெமீரா, போரோத் என்பவர்களின் புத்திரர் 743 பேர். ராமா, காபா என்பவர்களின் புத்திரர் 621 பேர். மிக்மாசின் மனிதர் 122 பேர். பெத்தேல், ஆயி என்பவைகளின் மனிதர் 621 பேர். நேவாவின் புத்திரர் 52 பேர். மக்பீஷின் புத்திரர் 756 பேர். மற்ற ஏலாமின் புத்திரர் 1254 பேர். ஆரியமின் புத்திரர் 320 பேர். லோத், ஆதித், ஓனோ என்பவர்களின் புத்திரர் 725 பேர். எரிகோவின் புத்திரர் 345 பேர். சேனாக்கின் புத்திரர் 3630 பேர். ஆசாரியானவர்கள் யெசுவாவின் குடும்பத்தானாகிய யெதாயாவின் புத்திரர் 973 பேர். இம்மேலின் புத்திரர் 1052 பேர். பஸ்கூரின் புத்திரர் 1052 பேர். ஆரிமின் புத்திரர் 1247 பேர். லேவியரானவர்கள் ஓதாயாவின் சந்ததியான யெசுவா, கத்மியேல் என்பவர்களின் புத்திரர் 74 பேர். பாடகர்களானவர்கள் ஆசாபின் புத்திரர் 128 பேர். வாசல் காவலனாகிய புத்திரரானவர்கள் சல்லூமின் புத்திரரும், அதேரின் புத்திரரும், தல்மோனின் புத்திரரும், அக்கூபின் புத்திரரும், அதிதாவின் புத்திரரும், சுபாயாவின் புத்திரர்கள் எல்லாரும் 139 பேர். நிதனீமியானவர்கள் சீகாவின் புத்திரர், அசுபாவின் புத்திரர், தபாகோத்தின் புத்திரர், கோரேசின் புத்திரர், சியாக்காவின் புத்திரர், பாதோனின் புத்திரர், லெபெனாக்கின் புத்திரர், அஹாபாவின் புத்திரர், அக்கூபின் புத்திரர், அஹாபின் புத்திரர், சல்மாயின் புத்திரர், ஆனானின் புத்திரர், கித்லேனின் புத்திரர், காக்காவின் புத்திரர், ராயாக்கின் புத்திரர், ரெட்சினின் புத்திரர், நெகோதாவின் புத்திரர், காசாமின் புத்திரர், ஊசாவின் புத்திரர், பாசியாக்கின் புத்திரர், பேசாயின் புத்திரர், அஸ்னாவின் புத்திரர், மெயோனிமின் புத்திரர், நெபூசிமின் புத்திரர், பக்பூக்கின் புத்திரர், அகுபாவின் புத்திரர், அர்கூரின் புத்திரர், பல்லூதின் புத்திரர், மெஹிதாவின் புத்திரர்,
அர்ச்சாவின் புத்திரர், பர்கோசின் புத்திரர், சிசேராவின் புத்திரர், தாமாவின் புத்திரர், மெத்சியாவின் புத்திரர், அதிபாவின் புத்திரருமே. சாலமோனுடைய வேலையாட்களின் புத்திரரானவர்கள் சோதாயின் புத்திரர், சுபத்ரேத்தின் புத்திரர், பெருதாவின் புத்திரர், யாலாக்கின் புத்திரர், தர்கோனின் புத்திரர், கிட்லேனின் புத்திரர், செபத்தியாவின் புத்திரர், அத்தீமியின் புத்திரர், செபேயாமில் உள்ள புகையிலத்தின் புத்திரர், ஆமையின் புத்திரருமே. நிதமீனியரும் சாலமோனுடைய வேலையாட்களின் புத்திரரும் எல்லோரும் 392 பேர். தெல்மிலாக்கிலும் தெல் அர்சாவிலும் கேருபிலும் ஆதோனிலும் இம்மோரிலும் இருந்து வந்து தாங்கள் இஸ்ரவேலர் என்று தங்கள் பிதாக்கள் வம்சத்தையும் தங்கள் பூர்வோத்தரையும் சொல்ல மாட்டாமல் இருந்தவர்கள் திலையாவின் புத்திரர், தொபியாவின் புத்திரர், நிகோதாவின் புத்திரர் ஆக 652 பேர். ஆசாரியரின் புத்திரியரில் அபாயாவின் புத்திரர், கோசின் புத்திரர், கீலேயாத்தியனான பெர்சிலாயின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணி அவர்கள் வம்சம் நாமம் தரிக்கப்பட்ட பெர்சிலாயின் புத்திரரே. இவர்கள் தங்கள் வம்ச அட்டவணையை தேடி அதை காணாமற் போய் ஆசாரிய ஊழியத்திற்கு விளக்கமானவர்கள் என்று எண்ணப்பட்டார்கள். ஊரின் தும்மை என்பவர்களுக்குள்ள ஒரு ஆசாரியர் எலும்பு மட்டும் இவர்கள் மகா பரிசுத்தமானதிலே புசிக்க தகாதென்று திஷாதா அவர்களுக்கு சொன்னார். சபையார் எல்லோரும் ஏகத்திற்கு 43,360 பேராயிருந்தார்கள். அவர்களை தவிர 7,360 பேராயிருந்தார்கள். அவர்களுடைய குதிரைகள் 736, அவர்களுடைய கோவேறு கழுதைகள் 245, அவருடைய ஒட்டகங்கள் 435, கழுதைகள் 6,720. வம்சங்களின் தலைவரில் சிலர் எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்தபோது தேவனுடைய ஆலயத்தை அதன் ஸ்தானத்திலே எடுப்பிக்கும்படி அதற்கான மன உற்சாகமான காணிக்கைகளை கொடுத்தார்கள். அவர்கள் தங்கள் சக்திக்கு தக்கதாக திருப்பணி பொக்கிஷத்திற்கு 61,000 தங்க காசையும் 5,000 ராத்தல் வெள்ளியையும் 100 ஆசாரிய வஸ்திரங்களையும் கொடுத்தார்கள். ஆசாரியரும் லேவியரும் ஜனங்களில் சிலரும் பாடகரும் வாசல் காவலாளரும் நிதனீமியரும் தங்கள் தங்கள் பட்டணங்களிலும் குடியேறினார்கள்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 114:3 வசனம். கடல் கண்டு விலகி ஓடிற்று, யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. எனக்கு அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த பகுதிகளில் உங்களின் ஆசீர்வாதத்திற்கு, பிள்ளைகளின் எதிர்கால வாழ்விற்கு, நீங்கள் வேலை செய்கிற இடங்களில், இப்படி நீங்கள் கடந்து போகிற எந்த பாதையினாலும் தடைகளாக காணப்படுகிறதா? கவலை வேண்டாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், தடைகளை விலக்கி போடுவேன் என்று. உங்களுக்கு முன்பதாக சென்று நான் கோணலானவைகளை செவ்வையாக மாற்றுவேன் என்கிறார். இன்றைக்கு இயேசு உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற தடைகளை எப்படியாக அவர் விலக்கி போடுகிறார் என்று பார்ப்போமானால், முதலாவதாக தடைகளை பார்த்து அதட்டுகிறார். மத்தேயின் புஸ்தகம் 8:24 வசனத்தில், படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று என்று உள்ளது. மத்தேய் 8:26 வசனத்தில், இயேசு எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார் என்று உள்ளது. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் இயேசு உங்கள் வாழ்க்கையில் எங்கெல்லாம் புயல் காற்றை போன்ற தடைகள் காணப்படுகிறதோ, அல்லது நீங்கள் ஆயத்தப்படுத்தி முன்வைக்கிற காரியத்தில் தடைகளா, அவற்றை இன்றைக்கு அதட்டி அப்புறப்படுத்த போகிறார். இரண்டாவதாக தடைகளை அதிரஸ் செய்கிறார். 2 புஸ்தகம் 7:6 வசனத்தில், ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இறைச்சலையும் குதிரைகளின் இறைச்சலையும் மகா இராணுவத்தின் இறைச்சலையும் கேட்க பண்ணினார் என்று உள்ளது. 2 புஸ்தகம் 7:7 வசனத்தில், சீரிய இராணுவத்தினர் தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடிப்போனார்கள் என்று உள்ளது. இங்கு கர்த்தர் தன் ஜனங்களின் பஞ்சத்தை போக்க இராணுவ இறைச்சலின் சத்தத்தை கொடுத்து காக்கிறார், தடைகளை அகற்றுகிறார். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிறதான பொருளாதாரத்திற்கு தடையாக இருக்கிற எல்லாவற்றையும் இன்றைக்கு அதிரப்பண்ணி அவைகள் விலகி ஓடும்படி செய்து பரிபூரண ஆசீர்வாதத்திற்குள் உங்களை நடத்த போகிறார். 3வதாக தடைகளை விலகி ஓடும்படி செய்கிறார். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14:21 வசனத்தில், அப்பொழுது கர்த்தர் ராம் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார், ஜலம் பிளந்து போயிற்று. எனக்கண் பாந்தர்களே, இன்றைக்கும் உங்களுக்கு எதிராய் பார்வோனை போன்ற பெரிய சேனையார் தடையாய் காணப்படுகின்ற காரியங்களை குறித்து கலங்கி நிற்கிறீர்களா? உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இன்றைக்கு கர்த்தர் அப்படியே உங்களின் செங்கடலாயிருக்கிற தடைகளையும் விலகி ஓடும்படி செய்ய போகிறார். 4வதாக தடைகளை அவர் அமரச் செய்கிறவராய் இருக்கிறார். மத்தேயின் புஸ்தகம் 8:26 வசனத்தில், கொந்தளிக்கும் கடலும் சீரிப்பாயும் காற்றும் ஊழிய பாதைக்கு தடையாக வருகிறதை கண்டு இயேசு அமரச் செய்கிறார், மிகுந்த அமைதல் உண்டாயிற்று என்றுள்ளது. இன்றைக்கும் அப்படியாகவே உங்களுக்கு இருக்கின்ற புயல் காற்றை போன்றும் கொந்தளிக்கும் கடலை போன்றும் இருக்கிற தடைகளை இயேசு இன்றைக்கு அமரச் செய்ய போகிறார். என கண்பாந்தவர்களே, இன்றைக்கு இயேசு உங்கள் வாழ்க்கையில் நீண்ட நாளாய் காணப்பட்ட எல்லா தடைகளையும் அவர் அதட்டுகிறவராய், அதிரச் செய்கிறவராய், விலகி ஓடச் செய்கிறவராய், அமரச் செய்கிறவராய் கடந்து வந்து உங்கள் தடைகளை விலக்கி போட்டு உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவப்பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் GFAN FM இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரம் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பதாக. இந்த நாள் முழுவதும் தேவனுடைய பிரசன்னம் உங்களை அளவில்லாமல் நிரப்புவதாக. ஒரு அருமையான தேவனுடைய வசனத்தை நான் வாசிக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 33:7. நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன் இருந்தது போல அவர்களை கட்டுவிப்பேன். அல்லேலூயா. முன் இருந்தது போல அவர்களை கட்டுவிப்பேன். இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு சிறைகளாய் கொண்டு போகப்படுகிறார்கள். புரியாத மொழி, புரியாத இடம், இனி நம்பிக்கை இழந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது அவருடைய வாழ்க்கையெல்லாம் இடிக்கப்பட்டு விட்டது. நம்பிக்கை எல்லாம் இடிக்கப்பட்டு விட்டது. அடிமைத்தனத்திற்குள்ளாய் போகிறது போல அவர்கள் போய்விட்டார்கள். அப்பொழுதுதான் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி முன் இருந்தது போல உங்கள் வாழ்க்கையை, உங்கள் வீட்டை, உங்கள் சூழ்நிலையை கட்டுவிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு தத்தம் கொடுக்கிறார். இந்த காலை நேரத்திலே அநேகருடைய உள்ளத்தில் இருக்கிற ஒரு கேள்விக்குறி, நான் ஆரம்பத்தில் நல்லா இருந்தேன் பிரதர், நல்ல உடல் சுகத்தோடு இருந்தேன், நல்ல ஆசீர்வாதங்களோடு இருந்தேன். முன்னாடி இருந்த அந்த அநேக காரியங்களை திரும்ப திரும்ப நினைத்து அந்த கவலையே மிகுந்த சோறு உண்டாக்குகிற அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். சிலரே என்கிட்ட சொல்லுவாங்க, முன்னாடியெல்லாம் பிரதர் நான் அப்படி இருந்தேன் பிரதர், நான் அப்படி ஆசீர்வாதமாக இருந்தேன், ஆனால் எனக்கு எதுவுமே இல்லை பிரதர், ரொம்ப சோர்ந்திருக்கிறேன், எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, திரும்பவும் என் வாழ்க்கை மாறுமா, திரும்பவும் நான் கட்டப்படுவேனா, திரும்ப என் தொழில் துளிர்க்குமா, திரும்ப எனக்கு வேலை கிடைக்குமா, திரும்ப என்னோட திருமண வாழ்க்கை ஒன்று சேருமா, திரும்ப என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் திருமண காரியங்கள் நடக்குமா, இப்படி அநேகருடைய உள்ளத்திலே பல கேள்விக்குறிகள் எழ ஆரம்பிக்கிறது. ஆனால் ஆண்டவர் திரும்ப இந்த காலை நேரத்தில் ஞாபகப்படுத்துகிறார், முன் இருந்தது போல. சகோதர சகோதரி, முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீர்களோ அதை போலவே கர்த்தர் உங்களை திரும்ப கட்டுவிக்கப் போகிறார். குறிப்பாக ஆண்டவர் ஒரு காரியத்தை உணர்த்துகிறார், ஒரு சகோதரன் உங்கள் வேலையில் நீங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டு இப்பொழுது மிகுந்த கண்ணீரோடு கஷ்டத்தோடு இருக்கிறதை ஆண்டவர் உணர்த்துகிறார். நீங்கள் முன்பு இருந்தது போல கர்த்தர் உங்களை திரும்பவும் கட்டி எழுப்பி உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். விசுவாசத்தோடு சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளை நாம் சோர்ந்து போக வேண்டாம். நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஒரு பக்கம் அவர் நம்மளை தண்டித்தாலும் அடித்தாலும் தம்முடைய அன்பின் கரங்களால் அனைத்து திரும்பவும் தூக்கி எடுத்து நிறுத்துவார். எத்தனையோ பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் திரும்ப தூக்கி எடுத்து அவங்கள முன் இருந்தது போல ஆண்டவர் கட்டி வைக்கிறார். குறிப்பாக சொல்லணும்னு சொன்னான், பேதுரு ஆண்டவர் கூடவே இருந்த பிரதான சீஷன், ஆண்டவரை 3 தடவை மறுதளித்தார். மறுதளித்த பிற்பாடு அவர் மனம் கசந்து அழுது ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற போது, ஆண்டவர் ஏற்கனவே எப்படி பேதுருவிடத்திலே ஆண்டவர் சொன்னாரோ, நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பேதுருக்கு அப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடை ஆண்டவர் கொடுத்தார். அதே போல பேதுரு திரும்பவும் கட்டி எழுப்பப்பட்டு அபிஷேகத்தினால் நிரம்பி அவன் பிரசங்கிக்கிற போது, அப்போ சில 2 அதிகாரத்திலே 3000-5000 ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அந்த பேதுருவின் மூலமாய் தேவன் பலத்த அற்புதங்களை செய்தார். முன் இருந்தது போல தேவன் திரும்பவும் கட்டி எழுப்புகிறவர். சகோதரா, உங்கள் வாழ்க்கையை திரும்பவும் கட்டி எழுப்புவார். சகோதரா, உங்கள் ஜீவியத்தை கட்டி எழுப்புவார். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்புவார். சோர்ந்து போகாதிருங்கள். இந்த காலை நேரத்தில் ஒருமனப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நான் உங்கள் கூடவே இருக்க விரும்புகிறேன், உங்களை முழுவதுமாய் தேட விரும்புகிறேன், என்னை முழுவதும் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, விடாமல் அவரை பிடித்து கொள்வோம். நிச்சயம் தேவன் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்து முன் இருந்தது போல கட்டுவித்து கர்த்தர் அற்புதம் செய்வார். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாமா? அருமை பிதாவே, மீண்டுமாய் நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் செய்யும். எவைகளெல்லாம் இழந்து கண்ணீரோடு பாரத்தோடு நின்று கொண்டிருக்கிறார்களோ அவர்களை திரும்பவுமாய் ஆண்டவர் மாற்றி முன் இருந்தது போல, முன் இருந்த சரீர சுகம், முன் இருந்த ஆசீர்வாதம், முன் இருந்த நன்மை, முன் இருந்த வேலைவாய்ப்புகள், முன்பாக எப்படி இருந்தார்களோ அதே போல அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படுவதாக. நீர் அற்புதம் செய்கிறபடி நான் ஸ்தோத்திரம். இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன்.

ஓ ஃபாதர், தேங்க் யூ லார்ட். ஓ, நம்முடைய ஆண்டவர் பலனுள்ளவர், அவர் பராக்கிரம நிறைந்தவர். பிரியமான தேவ ஜனமே, தாவீது தனக்கு விரோதமாக சத்துருக்களை விரட்டி அடிக்க தேவனுடைய

பரிசு தாவியங்க உம்மை வரவேற்கிறோம். We welcome you, Holy Spirit. உங்கள் பிரசனம் எங்களுக்கு தேவை, உங்கள் அபிஷேகம் எங்களுக்கு தேவை. எங்களை நடத்துங்க.

0: ஏன் இந்த அசதி என்ற தலைப்பில் ஊழியர் ஸ்டான்லி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: பாகம் இரண்டு.
2: நம்ம துரிதமா பயணப்படணும்னா கழட்டி விட வேண்டிய ஆளை கழட்டி விட்டு தான் ஆகணும். தயவர் ஜாமீன் சொல்லுங்க. நம்ம ஓட்டம் துரிதமா இருக்கணும்னா, நம்ம ஓட்டம் ஃபாஸ்டா இருக்கணும்னா அல்லே சொல்லுங்க அப்பா. ஆமே, இந்த சோம்பேறிகளை கழட்டி விட்டே ஆகணும். என்ன என் பக்கத்தில் இருக்கிற ஆளை சொல்றீங்களா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஒருவேளை இருக்கலாம். அல்லே சொல்லுங்க அப்பா. கத்திரிக்க சொத்துறோம். அந்த நபர் அவர்தான் என்று இருந்தால் அவரை நீங்கள் கழட்டி விடுறது நல்லது. கையவிர்ச்சாமே. இல்லைனா அதுக்கு ஒரு குழி, நமக்கு ஒரு குழி ஆயிரும். கையவிர்ச்சாமே. ஏன் நீங்கள் என்ன முறைக்கிறீங்க? அல்ல சொல்லுங்க அப்பா. உங்களை பாதிக்கிற மாதிரி சொல்லிட்டேனா? கையவிர்ச்சி ராமேன்னு சொல்லுங்க. பேதுருவாகவே இருந்தாலும், லிசான், பேதுருவாகவே இருந்தாலும், சீசர்களில் அவர் தான் பிரதானமானவர், கடல் மேலேயே நடந்தவர், தோத்துறான், பயங்கரமான ரெவலேஷன், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு யாருக்குமே வந்துடாத ரெவலேஷனை சொன்ன ஒரு பெரிய ரெவலேஷன் பிரீச்சர் அவர். அப்படி ஒரு வெளிப்பாடு நிறைந்தவர். பர்சனலா ஆண்டவர் கூட அப்படி டீலிங் எல்லாம், நெருக்கமான உறவுல இருந்தவர். அவராகவே இருந்தாலும் அவரையும் தவிர்த்தாக வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தமான நிலை வரும் பட்சத்தில், தவிர்க்கும் பொழுது மட்டும்தான் இலக்கை நோக்கி விரைந்தோடி, ஆமே, தேவ திட்டத்தை நிறைவேற்ற முடியும். அல்ல சொல்லுங்க அப்போ. பழைய பரிசுத்தம் இன்னைக்கு வேலைக்கு ஆகாது. நேற்றைய பரிசுத்தம் இன்னைக்கு வேலைக்கு ஆகாது. இன்றைய அற்புதத்துக்கு இன்றைய பரிசுத்தம், இன்றைய எழுப்புதலுக்கு இன்றைய பிரதிஷ்டை. அல்ல சொல்லுங்க அப்பா. புரியுற மாதிரி சொல்றேன். யோசுவாவில் மூணாவதிகாரம் வரும்போது ரெண்டு பிரச்சனை, யாருக்கு? இஸ்ரவேல் மக்களுக்கு ரெண்டு பிரச்சனை, பெரும் பிரச்சனை. ஒன்னு யோர்தான், இன்னொன்னு எரிகோ. ஒன்னு யோர்தான், இன்னொன்னு யோர்தானை தாண்டோன்னு எரிகோ. ரெண்டுமே பெரிய பிரச்சனை. ஆனால் ஆண்டவர் இவங்க குழம்பி பயந்து நிற்கும்போது மூணு அஞ்சில் என்ன சொல்கிறாரு? ஜனங்களை பரிசுத்தம் பண்ண சொல்லு, நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். பரிசுத்தம் பண்ணாங்களா? ஆ, நான் உங்களை கேட்கலாம், அவங்கள தான் கேட்க. பரிசுத்தம் பண்ணாங்களா? பண்ணாங்க. அற்புதம் நடந்துச்சா? யோர்தான் பிளந்துச்சா? எரிகோ உடைஞ்சா? சரி, இப்போ ஏழாவது அதிகாரம். ஏழாவது அதிகாரத்தில் ஆயி பட்டணம், என்ன பட்டணம்? ஆயிப்பட்டணம். யோசுவா கிட்ட வந்து சொல்றாங்க, ஏன்னா ஒரு பெரிய எரிகோ விழுந்ததை பார்த்த ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு மத மதப்பு அப்படின்னு சொல்லலாமா? தத்துறான். ஒரு ஒரு யோர்தானே பிரிஞ்சதை பார்த்த அப்படி ஒரு மமத வந்து யோசுவாட சொல்றான். தலைவா, பாஸ், ஆண்டவனே, தத்துறான். அது ஒரு சின்ன பட்டணம் தான், நம்ம எல்லாரும் போகணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. ஒரு 2000 இல்லைன்னா 3000 போனோம்னா போட்டு தள்ளிட்டு வந்துட்டே இருக்கலாம் அப்படின்றான். தத்துறான். யோசுவாவும் ஆத்தடி கிளப்புறாங்களா? தோத்துறான். குழப்புறவன் இப்ப என்ன செய்யறான்? கிளப்புறானே. தோத்துறான். சரிடா, இங்கிட்டு வேணா அங்கிட்டு வேணா 3000 வச்சுக்கங்கடா, போயிட்டு வாங்கடான்னு அனுப்பிவிட்டா, தோத்துறான். 10 நிமிஷத்துல ரிவர்ஸ் கியர் போட்டு ஓடியாராங்க. தோத்துறான். தலைவா, இருடா இப்படி தலை தரிக்க ஓடியாரீங்க, எங்கடா 36 பேரை காண போட்டாங்க? யாரு? ஆயிப்பட்டினத்தாரு. நீங்களே காலி பண்ண வேண்டிய, அவங்க 36 பேரை காலி பண்ணிட்டாங்க. இவன் இப்ப மண்ண தலையில அள்ளி போட்டான். தோத்துறான். யாரு? யோசுவா. ஆண்டவருக்கு மூடி புலம்புறான், என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்தம் பண்ண சொல்லு, அசுத்தம் உள்ள, அசுத்தம் உள்ள வந்திருக்கு. தோத்துறான். நான் விரும்பாத சாபத்தீடானது உள்ள, நாங்க தான் அன்னைக்கு பரிசுத்தம் பண்ணிட்டமே. பேச்ச குறை அல்ல சொல்லுங்க அப்பா. அன்னைக்கு பரிசுத்தம் பண்ணதுக்கு அன்னைக்கு அற்புதம், இப்ப பரிசுத்தம் பண்ணா இப்ப அற்புதம். அல்ல சொல்லுங்க அப்பா. கைய வேர்ச்சாம, இடையில தான் தேவையில்லாத உள்ள நின்றுட்டு வந்துட்டுல. தோத்துறோம். பாபிலோனிய சால்வ உள்ள வந்துட்டுல. அகற்ற சொன்ன பொருள், உலக காரியம் உள்ள வந்துட்டுல. தோத்துறோம். ஆமேனா? அல்லேலூயாவா? தோத்துறமா? நாளுக்கு நாள், ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் நாம அடைஞ்சுக்கிட்டே இருக்கணும். கைய வச்சாம, அவங்க அன்னைக்கு பரிசுத்தமா இருந்தாங்க அப்படின்னு அவங்க கூட சேர்ந்து ஓடணும்னா இடையில அவங்களுக்கு உள்ள உள்ள நிறைய விஷயம் வந்தது. உங்களுக்கு என்ன செய்யாது தெரியாது. நீங்க அன்னைக்கு எரிகோவை வீழ்த்தினதையும் அன்னைக்கு யோர்தானை வீழ்த்தினதை மட்டும்தான் பார்த்திருக்கிய தோத்ரா. இடையில பாபிலோன சால்வ உள்ள நெஞ்சிருக்கு வந்திருக்கு, தேவனுக்கு பிரியமில்லாத உள்ள நெஞ்சிருக்கு வந்திருக்கு. எப்பொழுதுமே இணைந்து ஓடுகிற ஆளை குறித்த எச்சரிக்கை உணர்வோடு ஓடினால் நம்முடைய ஓட்டம் சீரானதாக இருக்கும், எல்லையை போய் சீராக பிடிக்கும். இல்லையானால் டர்ரு. அப்ப பாருங்க, பேதுருவின் நிலை அப்படித்தான் இருந்துச்சு. பேதுருவின் நிலை அப்படித்தான் இருந்துச்சு. தன் கூட இருந்தவன் கூட ஃபாஸ்டா ஓடுறான், அதிக நேசத்தோட இருக்கிறான் சொத்துறோம். ஆனா அந்த உணர்வு கூட இவனுக்கு இல்லை. அவனோட கம்பேர் பண்ணும் போது அவனை விட சீசர்கள்ல இவன் தான் மேன்மையானவனா இருக்கிறான். இருந்தும் அங்க எல்லாத்தையும் இழந்து, உணர்ச்சியை கூட இழந்து, உணர்வுகளை இழந்து, ஆண்டு மேல வச்சிருந்த அந்த நேசத்தை கூட இழந்த நிலையில சொத்துறோம். ஆமா, மூணு முறை அவரை அவருடைய பார்வையை கண்டும் உயிர் தெழுந்த பிற்பாடு இரண்டு முறை அவரை தரிசித்தும் தோத்துறான். இன்னைக்கு ஒரு பின்மாற்றத்துக்கு தள்ளப்பட்டு போன நிலையிலும் கர்த்தர் மீண்டும் அவனுக்கு தன்னுடைய அழைப்பை தேடி வந்து தருகிற ஒரு அற்புத நிகழ்வை நாம் அங்கே வாசிக்கிறோம். இன்றைக்கும் இன்றைக்கும் ஒருவேளை நீ கர்த்தர் மேல வச்ச அன்பு, கர்த்தரோடு இருந்த உறவு, கர்த்தரனு கொடுத்த வார்த்தை, கர்த்தரனு கொடுத்த அழைப்பு, கர்த்தரனு கொடுத்த உத்தரவாதம், பொறுப்பு, ஆமே, நீ பண்ண பொருத்தனை, நீ பண்ண பிரதிஷ்ட, இது எல்லாத்தையுமே பறிகொடுத்து, இதை எல்லாத்தையுமே இழந்து ஒருவேளை பின்மாற்ற நிலைக்கு தள்ளப்பட்டு அன்னைக்கு இருந்த மாதிரி இன்னைக்கு ஜெப வாழ்க்கை இல்லை, அன்னைக்கு இருந்த மாதிரி தேவ உறவு இல்லை, அன்னைக்கு இருந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் லைஃப் எதுவுமே இல்லை என்கிற நிலையில் வந்திருந்தாலும் ஏற்கனவே அழைப்பு தான் இருக்கிறது என்று சொன்னவர் இப்பவும் சொல்லுகிறார் தோத்ரா. இப்ப சொல்றாரு, அந்த அழைப்பே போயிருந்தாலும் மீண்டும் உன்னை இன்றைக்கு நான் அழைக்கின்றேனே, அந்த அழைப்பை புதுப்பிக்கின்றேனே, அந்த அழைப்பை உறுதிப்படுத்துகிறேனே, இனிமேலும் நீ ஏன் அசதியாய் இருக்க வேண்டும். கைய உயர்த்துறல்ல சொல்லுங்க, அழைப்பு தான் இருக்கின்றது. ஆமென் சொல்லுங்க. ரெண்டாவது, அனுகூலங்களும் இருக்கின்றது. ஆமென் சொல்லுங்க. அப்பா நல்லா கவனிக்கணும். அந்த வசனத்தை நான் வாசிக்க விரும்புறேன். தோதரம் ஆறாம் வசனம். அவள் நப்தலில் உள்ள கேதேசில் இருக்கிற அபினோகாமின் குமாரன் பாராக்கை வரவழைத்து, நீ நப்தலி புத்திரரிலும் செபுலோன் புத்திரரிலும் 10,000 பேரை கூட்டிக் கொண்டு தாபோர் மலைக்கு போக கடவாய் என்று அவ சொல்றா. யார் யார கூட்டு போகணும் சொல்றா? நப்தலி புத்திரர், செபுலோன் புத்திரர், எத்தனை பேருங்க? எத்தனை பேரு? 10,000 பேரை நீ கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றா. கவனிங்க, அதே 4வது அதிகாரத்துல 14 வசனம் படிக்கிறேன். அப்பொழுது தேபோராள் பாராக்கை நோக்கி, எழுந்து போ, கத்தர் சிசராவை உன் கையில் ஒப்புக் கொடுக்கும் நாள் இதுவே, கத்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா என்றார். அப்பொழுது பாராக்கும் அவன் பின்னாலே 10,000 பேரும் தாபோர் மலையில் இருந்து இறங்கினார்கள். அல்லே சொல்லுங்கப்பா, கத்தர் சொன்னபடியே இங்க பாராக்கு மட்டும் இல்ல, அவங்க கூட இணைஞ்சு அந்த யுத்தத்தை செய்வதற்கு எத்தனாயிரம் பேர் ஆண்டவர் சொல்றாருங்க? 10,000 பேர் இருக்கிறாங்கப்பா. அந்த 10,000 பேரை நான் உனக்கு கொடுப்பேன்ப்பா, அந்த 10,000 பேர் உன் கூட வருவாங்கப்பா, அந்த 10,000 பேர் உனக்கு துணை நிற்பாங்கப்பா, உன் கூட சேர்ந்து யுத்தம் பண்ணுவாங்கப்பா, கானானியரை நீங்கள் முழுசும் மேற்கொள்ளுவீங்கப்பா, சிசராவை அழிப்பீங்கப்பா, உங்கள் கையில் நான் ஒப்பு கொடுப்பேன்ப்பா. கையை உயர்த்துறாமே அல்லேலூயா. இந்த நிகழ்வில் நீங்கள் பின்னாடி படிச்சிங்கன்னா தோத்துறோம், யாகேல் தான் இறுதியாக சிசராவை அழிப்பா. ஆனால் நீங்க திரும்ப திரும்ப வசனங்களை படிச்சா தோத்துறான், ஆண்டவர் இவன் நெக்லெக்ட் பண்ண பிற்பாடு கூட, அதாவது ஆமா நீ வந்தானா வரேன், நீ வரலனா வரமாட்டேன் அப்படிங்கும் போது தோத்துறான், அப்படிலாம் பேசியும் கூட திரும்ப 14 சொல்லும் போது, சிசராவை கத்தர் உன் கையில் ஒப்பு கொடுக்கும் நாள். அப்ப ஆண்டவர் மைண்ட் எல்லாம் பராக்கு பராக்கு பராக்கு பராக்கு பராக்கு அல்ல சொல்லுங்க. அப்ப யாகேல் இல்ல, கையை விரிச்சாமே உங்களை
3: சொத்துற அசதியாயிராதுங்கிற பிரசங்கத்தை அந்த கம்ப்ளைண்ட் கேட்டு அதுக்கு பிறகு அவன் அசதியா இருந்ததுனாலதான் இன்னொரு அக்காவை அவர் செலக்ட் பண்ணிட்டாரு. வராக்கு முத முகாம், அப்புறம் ரெண்டாவது முகாம், இப்ப 14வது வசனத்துல மூணாவது முகாம். அல்ல சொல்லுங்க அப்பா, மூணாவது முகாம்லயும் சிசராவ மிஸ் பண்றான், அங்கேயும் அவன் ஒரு அசதியா தான் இருக்கிறான். சொத்துறா எல்லாரையும் அழிக்கிறா, சிசராவ மட்டும் எஸ்கேப் ஆக விட்டுட்டான். அப்ப தேவ திட்டம் சிசரா தான், சிசரா சிசரா அவன் தான் அழிக்கப்படணும். அப்ப இவனுடைய அந்த அசதி கிட்டத்தட்ட 1, 2, 3 அப்படின்னு வரும்போதுதான் 4வது முறை இவன் செய்ய வேண்டிய ஒண்ண ஒரு பொம்பளை, ஒரு சாதாரணமானவ இன்னும் கொஞ்சம் அழுத்தி சொன்னா, ஒரு புரஜாதி மனுஷி, அவள் கேனியனாகிய ஏபேரின் மனைவி. கேனியன்னா மீதியானியர்கள் அர்த்தம். ஒரு மீதியானிய வம்சத்தை சார்ந்த ஒரு புரஜாதி மனுஷி கையில சிசராவை ஒப்பு கொடுத்தார். நீ தொடர்ந்து அசதி அசதி அசதி அசதி தான், 1008 பிரசங்கத்தை கேட்டாலும் நான் அப்படித்தான் இருப்பேன் அப்படித்தான் இருப்பேன்னா ஒரு கட்டம் தான். அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. அல்லேலூயாவா? ஒரு முகாம், ரெண்டு முகாம், மூணு முகாம். அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. ஆமாம், அப்புறம் தோத்துறோம். அதுக்கு பிறகு நீ இப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தீன்னா அவர் ட்ராக்கை மாற்றி யாகேல் வீட்டுக்கு போயிடுவார். கையை உயர்த்தி வராமேன்னு சொல்லுங்க. இந்த காலத்தில் நீ மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து தோன்றும். அல்ல சொல்லுங்க அப்போ. எஸ்தருக்கு முர்தெகாய் சொல்லுகிற ஒரு கட்டளை, ஒரு அதிகாரம் நிறைந்த சொல்றான், ஒரு வேதனை நிறைந்த வார்த்தை. நீ ராஜாத்தியா இருக்கலாம், தப்பிக்கலாம் நினைக்காத சொல்றான். முதல்ல நீ உங்க அப்பா தகப்பன் குடும்பம் தான் அதம். ஆமா அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆமாம் சோத்திரம், நம்ம நம்ம லோக்கல் சிலாங்கில் சொன்னால் நீயும் தகப்பன் குடும்பம் தான் டேசா போவீங்க. இல்லையே சொல்லுங்க அப்பா. ஆமாம், தப்பிச்செல்லாம் எஸ்கே பாயலாம்னு நினைக்காத. நீ இந்த காலத்தில் உதவியாக இருக்கும்படி உனக்கு இந்த ராஜா மேன்மை, இந்த முகாமில் உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கலாமே. இல்லையே சொல்லுங்க அப்போ. கர்த்தர் வார்த்தையை நீ என்ன செய்யலாமே, கேட்டுக்கொண்டிருக்கலாமே. இன்னும் நீ மௌனத்தில் இருந்த அசதியா இருந்த கண்டுக்கிறாம இருந்த சபையோட கரங்க ஒர்க்க மாட்டேன், ஆராயில் அசதியா இருப்பேன், துதிக்கிறல அசதியா இருப்பேன், ஊழியர்ல அசதியா இருப்பேன், தரிசனத்தில் அசதியா இருப்பேன். நான் தான் என்ன மாத்திக்கிற மாட்டேன். நான் கடப்பாறை முழுங்கினது முழுங்கினதான், அதை வெளியில உருவுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதோட தான் நான் டிராவல் பண்ணுவேன், அப்படியே தான் இருப்பேன். தூங்கினா தூங்கிட்டே தான் இருப்பேன். சொத்துறோம், கை தட்ட மாட்டேன், பாட்டு பாட மாட்டேன், காணிக்க கொடுக்க மாட்டேன், தசமான் தரமாட்டேன், வில்லத்தனத்தை மாற்றவே மாட்டேன், விவகாரம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன், பிரச்சனை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன், தேவ திட்டத்துக்கு இணங்க மாட்டேன்னு சொன்னான். அதம் டே ஸ்டான்லி கண்ட்ரோல் பண்ணுறா. அல்ல சொல்லுங்க அப்போ. கையை உயர்த்தி ராமேன்னு சொல்லுங்க. அப்புறம் யாகையில் அக்கா தான், நீ பார்த்து நான் நினச்சேன் அவ போட்ட. அல்ல சொல்லுங்க அப்போ. நான் தான் செய்யணும், அவ செஞ்சிட்டா. அல்ல சொல்லுங்க அப்பா. நான் தான் போகணும், அவ போயிட்டா. எங்க அல்ல சொல்லுங்க அப்பா. கைய உயர்த்தி ராமேனா வேணாம். அல்லேலூயா சொல்லுங்கோ. இப்ப பாருங்க அவர் சொல்றாரு, 10,000 பேர் உனக்கு அனுகூலமா நான் வச்சிருக்கேன். கைய உயர்த்தாமே அப்படி இருந்தும் நீ அசதியா இருக்கிற, நான் உன்னை சொத்துறோம் தனியா அனுப்பல, உன்னை தனியா அனுப்பல சொத்துறோம், உன் கூட 10,000 பேர் கைய உயர்த்தல சொல்லுங்க அப்பா. இப்ப தெபோராள் அக்காவும் சேர்ந்துக்கிறா, சரி விடாப்பா நானும் உன் கூட நினைச்சிறேன் வர்றேன். கைய உயர்த்தியாமே இன்னொரு வசனத்தை நாம் படிக்கவா. கர்த்தருக்கு சொத்துறோம். நியாயாதிபதியின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 20 வசனம் படிக்கிறேன். வானத்தில் இருந்து யுத்தம் உண்டாயிற்று, நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களில் இருந்து சிசராவோட யுத்தம் பண்ணின. கீசோன் நதி, பூர்வ நதியாகிய கீசோன் நதியே அவர்களை அடித்து கொண்டு போயிற்று. கையை உயர்த்தி ராமேன் சொல்லுங்க அப்பா. குதிரைகளின் குழம்புகள் பாய்ச்சலினாலே, பலவான்களின் பாய்ச்சலினாலேயே பிளந்து போயின. கையை உயர்த்தி ராமேனா. இந்த மிகப்பெரிய யுத்தத்திற்கு நட்சத்திரங்கள் தோத்தரா பாராக்குக்கு அனுசரணையாக அனுகூலமாக கர்த்தர் எழும்ப பண்ணினார், நட்சத்திரங்களை எழும்ப பண்ணினார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? வானத்திலிருந்து யுத்தம் நடந்தது, கர்த்தர் கர்த்தருடைய சேனைகள் யுத்தம் செய்தது, இயற்கைகள் யுத்தம் செய்தது. தோத்துறா, அத்தனையும் பாராக்குக்கு அனுகூலமாக கர்த்தர் ஏற்கனவே தீர்மானித்து பிளான் பண்ணி வச்சிருக்கிறார். அதனால் பாராக்கே, நீ அசதியாயிருக்க அவசியம் இல்லை. நீ எழும்பு, நீ புறப்படு. உனக்காக ஒரு மிகப்பெரிய சேனை, உனக்காக மிகப்பெரிய தேவ சோத்ரம் அனுசரணை, தேவனுடைய யுத்த சேனை, குதிரைகள், சோத்ரம் பராக்கிரம வல்லமை காத்திருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். வரப்போகிற எழுப்புதல்ல கர்த்தருக்கு சொத்துறோம். நம்மோடு கூட இயற்கைகள் இணைந்து கொள்ள போகிறது, நம்மோடு கூட தேவனுடைய சிருஷ்டிப்புகள் இணைந்து கொள்ள போகிறது. எல்லாம் நாம கரம் கோர்க்க போறோம், எல்லாம் நாம இணைந்து செயல்பட போறோம். ஒரு மிகப்பெரிய யுத்தம் நடக்க போகிறது. சாத்தான் ராஜ்யம் ஒட்டுமொத்தமா விழப்போது. சாமுவேல் காலத்துல சொத்துறோம், பெலிஸ்தர்களுக்கு விரோதமா கத்தர் பெரிய இடிமுழக்கங்களை விழப்பண்ணினார். இவங்க நேருக்கு நேரா நடந்து பண்ண சண்டையில விழுந்த தோத்திரம் என் பிரேதங்களை விட கத்தர் இடிமுழக்கங்களை விழப்பண்ணதுனால அதுல செத்து போன எதிரிகளின் எண்ணிக்கை அதிகம். 1 Samuel 14 யோனத்தான் பெலிஸ்தர்களோடு யுத்தம் பண்ணும் போது அப்பொழுதும் கத்தர் தோத்துறா ஆமேன் ஓ சோத்ர இயற்கையை யோனத்தானுக்கு சாதகமா மாற்றினார். இடிமுழக்கங்கள், பூமி அதிர்வு உண்டானது. மிகப்பெரிய யுத்தம் அங்கே நடந்தது. கத்தர் அனுகூலமாய் பல விஷயங்களை யோனத்தானுக்காக எழுப்பினார். கைய உயர்த்தி ராமே. அந்த 1 Samuel 14:20 21 நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அதுல பைபிள் சொல்லுது, இதுவரைக்கும் அதாவது பெலிஸ்தியர்களோடு பாளையத்திலே சுற்றி திரிந்து கொண்டிருந்த ஆமா எபிரேயர்களும் யோனத்தானோடு இணைந்து கொண்டார்களாம். அடுத்த வசனம் சொல்லுது, மலைகளிலே ஒளித்து கொண்டிருந்த எப்ராயிம் மலைகளிலே ஒளித்து கொண்டிருந்த சகல இஸ்ரவேலரும் யுத்தத்திலே தொதுரா யோனத்தானோடு இணைந்து கொண்டார்கள். கைய உயர்த்தியாமே. இன்னும் சொல்ல போனா முதலாவது வசனத்துல நீங்க முதல் 1, 2, 3 வசனங்களை படிச்சா இந்த அதுல ஐயோ சவுலும் அவனோடு கூட 600 பேரும் இருந்தாங்களாம். அவங்க மாதுள மரத்துல போய் ஓரமா சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டாங்க சோத்ரா. ஆனா யோனத்தான் யுத்தம் பண்ணும் போது, யோனத்தான் ஆயுதாரி எழும்பி யுத்தம் பண்ணும் போது அந்த சவுலும் அவனோடு இருந்த 600 யுத்த புருஷர்களும் யோனத்தானோடு இணைந்து கொண்டார்கள். கைய உயர்த்தியாமே. ஒரு யோனத்தான் எழுமின போது, ஒரு ஆயுததாரி எழுமின போது தோத்துறான். அங்க வசனம் சொல்லுது, பெலிஸ்தியர்களோட சேர்ந்து ஊரை சுத்திக்கிட்டு இருந்துச்சான் ஒரு குரூப் தோத்துறான். யாரு? இஸ்ரவேலர்கள் தான், எபிரேயர்கள் தான். அவங்க அந்த யுத்தத்துக்கு வரல, அவங்களுக்கு தரிசனம் இல்ல, அவங்க எதிரிகளை வீழ்த்தணுங்கிற பாரம் இல்ல. அவங்க எதிரிகளோடயே சேர்ந்து, பெலிஸ்தியர்களோடயே சேர்ந்து பாளையத்தை சுத்தி ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்களாம். ஆனா யோனத்தான் எழுமினதை கேள்விப்பட்ட உடனே அவங்க எல்லாம் அதை கழட்டிட்டு யோனத்தானோட ஜாயின் பண்ணிட்டாங்க. அலையில சொல்லுங்க அப்பா. அப்புறம் எப்ராயும் மலைகளில் போய் நமக்கு எதுக்குடா வம்பு, மலைக்கு பின்னால் ஒளிஞ்சு மறைஞ்சிக்கிருவோம்டா, நம்ம சொகுசாக இருந்துக்கிருவோம், பாதுகாப்பாக இருந்துக்கிருவோம், நமக்கு ஜவமெல்லாம் வேணாம், ஊழியமெல்லாம் வேணாம், அப்படிலாம் வேணாம், இப்படிலாம் வேணாம், நமக்கு எருவு மாடு மட்டும் போதும் தொத்துறோம், அந்த எருவு மாட்டு நிழல்லையே உட்காந்து சொத்துறோம், அது போடுற சொத்துறோம், இப்போ சாணியும் பாலையும் வச்சு நம்ம குடும்பத்தை பார்த்துக்கலாம்னு நிறைய பேர் அப்படி ஏதாயும் ஒரு மலைக்கு பின்னால் மறைஞ்சிருக்காங்க பாருங்க. அவங்களும் யோனத்தானோட இணைந்து கொண்டார்களாம். கைய உயர்த்தியாமே. செயல்படாமல் மாதுள மரத்தின் கீழே சுருண்டு கிடந்த சவுலும் யோனத்தானோடு இணைந்து கொண்டான். கர்த்தர் இன்னைக்கு சொல்றார், உன் கூட இணைஞ்சு இந்த எழுப்புதல்ல செயல்படுவதற்கு, உனக்கு அனுகூலமா நிற்பதற்கு, ஓ உன் தரிசனத்திற்கு அனுகூலமா இருப்பதற்கு, தோத்ரா உன்னோட சேர்ந்து எதிரியை வீழ்த்துவதற்கு, எதிரியின் ராஜ்யத்தை அழிப்பதற்கு ஏராளமான தோத்ரா அனுகூலங்களை நான் வச்சிருக்கிறேன், ஆட்களை நான் வச்சிருக்கிறேன். தோத்ரா நீ ஆயத்தம்னு சொன்னா அந்த அனுகூலங்களை நான் உன்னோடு இணைப்பேன். நான் ஊழியத்துக்கு வந்தா யாரு சோறு போடுவா? நீ யாருக்கு ஊழியம் செய்யறியோ அவர் சோறு போடுவார். அல்ல சொல்லுங்க அப்பா. யாரு பேச்ச கேட்டு வர்றியோ அவர் உன்னை வாழ வைப்பாரு, அவர் உன்னை ஆசீர்வதிப்பாரு, அவர் உனக்கு வேண்டிய எல்லாத்தையும் தருவார். ஆமா, பேதுரு கேக்குறான், எல்லாவற்றையும் விட்டு உண்மை பின்பற்றினோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அல்ல சொல்லுங்க அப்பா. இதுக்கு நீ விட்டுருக்கவே வேண்டாம். அல்ல சொல்லுங்க. எல்லாவற்றையும் விட்டு பின்பற்றினோமே என்ன கிடைக்கும்? பரவாயில்ல, இவனுக்குள்ள இப்படி ஒரு மைண்ட் இருக்கு, எல்லாருக்குள்ளேயும் இருந்திருக்கும், ஆனால் பேதர் மட்டும்தான் கேட்குறான். பரவாயில்ல, அவன் கேட்ட வரைக்கும் சந்தோஷம்னு தோத்துறான். அப்போ சில 2 Samuel 3:4 படித்தா எல்லாரும் சொத்து பத்தெல்லாம் வித்து கொண்டு வந்து பேதர் பாதத்தில் வச்சுட்டாகலாம். போதுமா? அல்லலே சொல்லுங்க அப்பா. ஆமேன். எல்லாவற்றையும் விட்டுமே பின்பற்றினோமே எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டு போதுமா? சொத்துறான்
2: உனக்கு அதை எண்ணி பார்க்கறதுக்குள்ள ஆயுசு முடிஞ்சிடும். கைய பயிற்சி ஆமே. அப்புறம் அவன் சொல்றான், ஐயையோ இது டேஸ் இல்லாத காலத்தில் நான் கேட்ட கேள்வி அல்ல சொல்லுங்க. அப்போ நீங்க தப்பா தவறா நினைச்சிட வேண்டாம். அபிஷேகம் இல்லாத காலத்தில் நான் கேட்ட கேள்வி. ஒருவேளை உங்க மனசுல தோன்ற மாதிரி அறிவு இல்லாத காலத்தில் நான் கேட்ட கேள்வி அப்படி எடுத்துக்கிட்டாலும் பொருந்தும் அல்ல சொல்லுங்க. அப்போ இப்போ எனக்கு அபிஷேகமும் வந்துட்டு அபிஷேகத்தின் மூலமா அறிவு வந்துட்டு இந்த பணத்தை வச்சு நான் என்ன பண்ண போறேன் தோத்துறேன். எனக்கு ஜபம் பண்றதும் பிரசங்கம் பண்றதும் மட்டும் போதும் தோத்துறேன். இதை எண்றதுக்கும் தோத்துறேன். முட்டை வாங்குறதுக்கும் அரிசி பருப்பு வாங்குறதுக்கும் காய்கறியை வாங்குறதுக்கும் ஒரு 7 பேரை அப்பாயின்மெண்ட் பண்ணி அவங்கள்ட்ட விட்டுருங்க. அதை பற்றி பேசினாலே எனக்கு டயர்டாக இருக்குன்றான். கையை வைத்துறல்ல சொல்லுங்க. அப்போ நீ மட்டும் வந்து பாரு, எதை பெருசாக நினச்சிட்டு இருக்கிறியோ அதை உன் பாதத்துக்கு கீழே கத்தரை கொண்டு வருவார், உன் காலுக்கு கீழே கத்தரை கொண்டு வருவார். உன் அசதி தான், நீ எழும்பவும் முடியல, ஆசீர்வாதத்தை அறுவடைய எழுப்புதல பார்க்கவும் முடியல. அனுகூலமா அல்ல சொல்லுங்க. அப்போ அனுகூலமா 10,000 பேரை வச்சிருக்கேன், அனுகூலமா தெபோராளை வச்சிருக்கேன் அல்ல சொல்லுங்க. அப்போ அனுகூலமா வானத்து நட்சத்திரங்களை வச்சிருக்கிறேன், அனுகூலமா கீசோன் நதியை வச்சிருக்கிறேன். கீசோன் நதி எல்லாத்தையும் இழுத்துக்கிட்டு போயிருச்சான் அல்ல சொல்லுங்க. அப்போ நதிக்குள்ள எல்லாம் முங்கிட்டாகும். நீங்க எழும்பிட்டீங்கன்னா கத்திரக்கு தோத்திர ஆமீன் அல்லேலூயா. உங்களை அப்பா பயன்படுத்துவாரு தோத்திர. இருக்கிற நதியெல்லாம் செலக்ட் பண்ணி எல்லாரையும் முக்கலாம் அல்ல சொல்லுங்க. அப்பா பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால எல்லாரையும் நதியில் என்ன செய்யலாம் முக்கலாம். ஞானசானம் கொடுக்கறது ஐயோ வேற யாரோ வச்சு கொடுங்க சாமி, கையெல்லாம் வலிக்குது என்னால முடியல அல்ல சொல்லுங்க. கத்தர் அப்படி நம்மளை பயன்படுத்த போறாரு, உங்களை பயன்படுத்த போறாரு. எழுப்புதல் நாட்கள்ல நம்முடைய கண்கள் அதை பார்க்க போகிறது. அனுகூலங்கள் இருக்கிறதே. உன்னை என்கரேஜ் பண்றதுக்கு தான் ஒரு தெபோராள் அல்ல சொல்லுங்க. அப்போ ஒரு தீர்க்கதரிசி, ஒரு தேவ மனுஷன், ஒரு ஊழியக்காரரு, ஒரு ஊழியக்கார மனைவி, ஒரு ஊழியக்கார குடும்பம் இருக்கிறதே அல்ல சொல்லுங்க. அப்போ வாரந்தோறும் உசுரை கொடுத்து பிரசங்கம் பண்ற உன் பாஸ்டர் தான் இருக்கிறாரே அல்ல சொல்லுங்க. அவர் வாயிலிருந்து வர்ற தேவனுடைய வார்த்தை இருக்கிறதே. தீர்க்க தரிசன சத்தம் இருக்கிறதே. அப்பப்போ உன்னை என்கரேஜ் பண்றதுக்கு வெளியிலிருந்தும் ஊழியக்காரர்களை கூப்பிட்டு உனக்காக மீட்டிங் வச்சு அவங்க பிரசங்கம் பண்ற பிரசங்கங்களும் இருக்கிறதே அல்ல சொல்லுங்க. அப்போ வாலிபனே உன்னை என்கரேஜ் பண்றதுக்கு தான் சபையில ஒரு வாலிபர் கூட்டம் சொல்லுங்க. எல்லாரும் வாலிபர் கூட்டம் இருக்கிறதே. ஏ அக்கா சொத்துறோம் உன்னை என்கரேஜ் பண்றதுக்கு தான் ஒரு பெண்கள் கூட்டம் சபையில. ஏ அண்ணா சொத்துறோம் உங்களை என்கரேஜ் பண்றதுக்கு ஒரு ஆண்கள் கூடுக சபையில. நாங்கள் தான் போகிறது இல்லையே. அப்பா எல்லாம் இருக்கிறதே, நாங்கள் இருக்கிறது இல்லையே. சொல்ற புரியுதா? இதுவும் உனக்கு புரிகிறது இல்லையே. உன்னை கொண்டு போய் வைக்க அதில் சொல்லுங்க. அப்பா எல்லா அனுகூலத்தையும் உனக்கு வச்சு கொடுத்துருக்கிறாரு. உன் ஒரு ஒரு நபருக்காகத்தான், இவ்வளவு பிரயாசமும் ஒரு நபருக்காகத்தான், இத்தனை பிரசங்களும் உன் ஒரு நபருக்காகத்தான், இத்தனை ஊழியக்காரங்களும் இந்த ஒரு நபருக்காகத்தான், இந்த மேடை உன் ஒரு நபருக்காகத்தான், இந்த மேடையிலிருந்து வருகிற வார்த்தைகள் உன் ஒரு நபருக்காகத்தான் இருக்கிறதே இருக்கிறதே. இது எல்லாத்துக்கும் மேல உன்னை அழைத்தவர் உன்னுடனே இருக்கின்றாரு. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளேயே இருக்கின்றாரு. உன் மேல் அவருடைய அபிஷேகம் இருக்கின்றது. அவருடைய கிருபை, அவருடைய வரங்கள், அவருடைய வல்லமை, அவருடைய பராக்கிரமம், அவருடைய பலன் உனக்குள்ளே உன்மேலே இருக்கின்றதே. இத்தனையும் உன் வாழ்க்கையிலே அனுகூலமாய் இருக்கின்றதே. பின்ன ஏன் இந்த அசதி? கடைசி விஷயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அரக்கன் சிசராவும் இருக்கின்றானே. அவன் இன்னும் சாகலே, அவன் இருக்கிறானே. 20 வருஷமாயும் அவன் இருக்கிறானே. 20 வருஷம் பாடா படுத்திட்டு அவன் இருக்கிறானே. ஐயோ நான் சொல்வது புரிந்தால் நலமா இருக்குமே. நான் சிசராவை சொல்றேங்க, நீ என்ன முறைகிறீங்க? 20 வருஷம் இஸ்ரவேல சபையை பாடா படுத்தினவே அந்த அரக்க குணம் உள்ளவன் இருக்கின்றானே.
3: அவனுக்கு ஒரு கீசோன் நதி, அந்த குறுப்புக்கு ஒரு கீசோன் நதி மாதிரி. இங்கே கங்கை நதி இருக்கின்றது, யமுனா நதி இருக்கின்றது, இல்லைன்னா அழைச்சு கொண்டு வந்து நான் சொல்வதுதான் உனக்கு புரியவில்லை. இந்த ஒரு வசனத்தை மட்டும் படிச்சு நான் முடிக்கிறேன், ஜெபம் பண்ண போறோம். சோத்துறான். நியாயாதிபதிகள் 4:3, அவனுக்கு 900 இருப்பிரதங்கள் இருந்தது. அவன் இஸ்ரவேல் புத்திரர் 20 வருஷம் கொடுமையாய், அதனாலதான் அந்த அரக்கன்னு போட்டேன். அல்ல சொல்லுங்க அப்பா, கொடுமையாய் ஒடுக்கினானா? எப்படி ஒடுக்கினானா? இஸ்ரவேல் மக்களை, இஸ்ரவேல்னா அவனுக்கு பிடிக்காது, சபானா அவனுக்கு பிடிக்காது, இஸ்ரவேல் ஜனம்னா அவனுக்கு பிடிக்காது, யெகோவா தேவன்னா அவனுக்கு பிடிக்காது. தோத்திரம். அவங்கள அடக்கணும், ஒடுக்கணும், ஒண்ணுமில்லாம ஆக்கணும் அப்படின்னு அரக்கப்பய சிசராவை சொல்றேன். அல்ல சொல்லுங்க அப்பா. ஆமா, ஆற்றஸ் இல்லாமல் போக போகிறானே. அல்ல சொல்லுங்க அப்போ. அதாவது சிசரா. அல்ல சொல்லுங்க அப்போ. நோ மோர் சிசரா. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, நோ மோர் சிசரா. அல்ல சொல்லுங்க அப்போ. பை பாய், நாட் சி யூ. சி யூனா நரகத்தை தான் போகணும். ஆனா நான் என்ன சொல்றேன், இந்த சிசராக்கெல்லாம் சர்ச்சுக்கு வரட்டும்ன்றேன். ஏன்னா இந்த சிசராக்களை நம்ம நதிகளில் முக்க போறோம்ல, இந்த சிசராக்களை பிதா குமாரம் பரிசுத்தாவி நாமத்தினால முக்க போறோம்ல, ஞானஸ்தானத்தில் முக்க போறோம்ல. ஆமா, தண்ணியில முக்கி அதுக்கு பிறகு நல்ல சிசரா வாக்கி சிங்காசனத்தோட உட்கார வைக்கலாம், தப்பு இல்லை. அல்லேலூயாவா. தேசம் மாறுமா? தேசம் மாறுமா? எழுப்புதல் வருமா? பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வந்து விட்டதா? வந்து விட்டதா? முழங்கால் யாவும் முடங்குமா? நாவுகள் யாவும் இயேசுவை கர்த்தர் என்று அறிக்கையிடுமா? இதுவரை இருந்த சிசராமல் இல்லாமல் போவானா? அந்தகார வல்லமைகள் அழியுமா? விக்கிரகங்கள் அழியுமா? வேசித்தனங்கள் அழியுமா? அரக்க ஆவிகள் அழியுமா? மந்திர சக்திகள் அழியுமா? நீ அசதியாய் இராமல் இன்றைக்கு அந்த சிசரா என்னும் அரக்கனை அழிக்கும்படி எழும்பி விட்டால் அது நடக்கும். சிசராவை வச்சுக்கிட்டு நீ அசதியா இருக்கிறன்னா நீ எக்கா, நீ பயங்கரமான ஆள் தாங்க்கா. அல்ல சொல்லுங்க அப்பா. என்ன, நீ சூப்பர்ண்ணா? தோத்துறான். உம்புட்டு கொட்டச்சலையும் வச்சுக்கிட்டு நீ பிரசங்கத்தில் உறங்குறன்னா தோத்துறான். நீ பாக்கியவதி தான். அல்ல சொல்லுங்க அப்பா. ஆமேனா? சரீரத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது, குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது, மனசில் பிரச்சனை இருக்குது, சுற்றி இருக்கிறவங்க மூலமாக குடைச்சல் இருக்குது. சமானம் கிடையாது, சந்தோஷம் கிடையாது, ஆசீர்வாதம் கிடையாது. சரீரத்தில் வியாதி, இங்கிட்டு திரும்பினா குடைச்சல், அங்கிட்டு திரும்பினா குடைச்சல், எல்லா விதத்துலேயும் பிரச்சனை. இவ்வளவு பிரச்சனைக்கும் மத்தியிலையும் ஆண்டவர் ஒன்னையும் விடுவிச்சு உன் மூலமாக தேசத்தையும் விடுவிக்க போகிறாருன்னு உசுரை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நீ தூங்குறீனா ஒன்றை கொண்டு எங்கே வைக்கலாம்? கையை வைத்துடல்ல சொல்லுங்க அப்போ. ஆமேனா? அப்ப சிசரா இருக்கிறான்ல, கொடையிறவன் இருக்கிறான். அவனை பார்க்கும் போதே உனக்கு எரியணும், உனக்கு எழும்பணுங்கிற எண்ணம் வரணும். துடிக்குது புஜாம். அல்ல சொல்லுங்க அப்பா. ஜெயிப்பது நிஜாம். அல்ல சொல்லுங்க அப்பா. ஜெயிக்கிறதுக்கு முன்னால உனக்கு புஜம் என்ன செய்யணும்? இருதயம் என்ன செய்யணும்? துடிக்கணும். பக்கத்துல இருக்கா கைய பிடிங்க. ஒரு சின்ன கேள்வி, பக்கத்துக்காக கைப்பிடிச்சு. இருதயம்னு ஒன்று இருக்கா? கேளுங்க, அவங்கள்ட்ட கேளுங்க. உங்கள்கிட்ட இருதயம்னு ஒன்று இருக்கா? சே, அந்த அளவுக்கு சந்தோஷம், விட்டுருங்க. அல்ல சொல்லுங்க. இருதயம்னு ஒன்று இருந்தா இவ்வளவு தூரம் ஆண்டவர் உன்கிட்ட பேசும்போது ஆமேன்னு சொல்லுங்க. இனி என் வாழ்க்கையில் அசதிக்கு இடம் இல்லைப்பா, நான் எழும்புவேன்ப்பா. என் ஸ்தானத்தில் ஒரு யாகைகளுக்கு நான் இடம் அளிக்க மாட்டேன்பா. என் கையில தான் சிசரானா, என் கையில தான் சிசராப்பா. என் மூலம்தான் எழுப்புதல்னா, என் மூலம்தான்ப்பா எழுப்புதல். என் மூலம்தான் அந்தகாரங்களுக்கு வீழ்ச்சினா, தேசத்தில் இருக்கிற அசுத்தாவிகளுக்கு வீழ்ச்சினா, தேசத்தில் மாற்றம்னா, தேசத்தில் ரட்சிப்புனா, தேசத்தில் எழுப்புதல்னா, அது என் மூலம்தான். இனி எந்த ஒன்றிலும் நான் அசதியா இற இடம் அளிக்க மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க அப்போ. ஒரு கோலியாத்தின் கொக்கரிப்பு, ஒரு கோலியாத்தின் வேதனைப்படுத்துகிற வார்த்தை, ஒரு கோலியாத்தின் நிந்தையான பேச்சு, ஒரு கோலியாத்தின் வேதனை தரக்கூடிய வார்த்தை தாவீதை துடிப்புள்ள தரிசனமுள்ள யுத்த வீரனாய் யுத்த புருஷனாய் எழுப்பியது. இதுவரைக்கும் நான் யுத்தம் பண்ணலையே, நாயனத்துக்கு யுத்தத்துக்கு போனோம், இதுவரைக்கும் நான் பட்டயம் பிடிச்ச பழக்கமே கிடையாது, இதுவரைக்கும் நான் ஒரு யுத்தத்தை பார்த்தது கூட இல்லையே, இப்ப கூட இங்க வந்தது சண்டை காட்சியை பார்க்கலாம்னு தான் வந்தேன், எப்படி யுத்தம் பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம்னு தான் வந்தேன். ஏன்னா இவங்க பட்டாளத்தில் இருக்கிறாங்க, அப்பப்ப ஊருக்கு வரும்போது கதை கதையோ ஊதுவாங்க, தோத்துறோம் எங்க அண்ணன்மார் தான், அதனாலதான் சோறு கொடுக்குற சாக்கில் எப்படா சண்டை ஓடுவாங்கன்னு பார்க்கலான்னு வந்தேன். கடைசியில் பார்த்தா இவங்களுக்கு போய் சோத்தை தூக்கிட்டு வந்திருக்கிறேன், எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்கு. அல்ல சொல்லுங்க அப்பா, ஒருத்தன் சண்டையை கூப்பிடுறான் அப்படியே சொத்துறான், இந்த உலக்க மரத்தை தின்னு விட்டு நிற்கிற மாதிரி நினைச்சிறாங்களே நிற்கிறாங்களே சொத்துறான். இவங்களுக்கெல்லாம் சூடு சொரண மானம் இதெல்லாம் இல்லவே இல்லையா, இவங்கள பேசினாலும் பரவாயில்லையே, ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தையும் சேர்த்து நிந்திக்கிறானே. தாவீது ஒரு யுத்த வீரனா எழும்பினதுக்கு காரணம் ஒரு அபிஷேகம் உள்ள சாமுவேலின் பிரசங்கம் இல்லை, ஒரு அரக்க குணம் உள்ள கோலியாத்தின் பிரசங்கம். கோலியாத்து பிரசங்கத்தை கேட்டு தாவீது யுத்த வீரனை அணிஞ்சிட்டான் எழும்பிட்டான். ஆனால் நாங்கள் 1008 பிரசங்கம் பண்ணி பார்த்துட்டோம். அல்லேலூயா. கோலியாத்து இருக்கிற வரைக்கும் தாவீது எழும்பித்தான் ஆகணும், சிசரா இருக்கிற வரைக்கும் பாராக்கு எழும்பித்தான், அவன் சாக்கு போக்கு சொல்ல வாய்ப்பு அவன் தான் இருக்கிறானே, அவனை தான் பார்க்கறையே, அவன் அறக்கத்தை தான் அறக்க சுபாவத்தை தான் பார்க்கறே, சாத்தா இருக்கிறானே, அவன் செயல்கள் தான் இருக்குதே, விக்கிரக வல்லமைகள் வேசித்தனம் விபச்சாரம் தேசத்தை இன்னைக்கு சீரழிச்சுக்கிட்டு இருக்கே, பாக்குறேல வாலிபர்கள் பாவத்துல இச்சையில விழுந்துட்டு இருக்கிறாங்க, தோத்துறோம். சின்ன பிள்ளைகளுடைய வாழ்க்கை கூட சீரழியுதே, அப்படிப்பட்ட பாவ செயல்களால் இன்னைக்கு தேசத்தை சீரழிச்சுக்கிட்டு இருக்கிறானே பிசாசு, அவன் இருக்கிறானே, அவன் செயல்கள் இருக்குதே. அப்படிங்கும் போது நீ சாக்கு போக்கு சொல்லலாமா, எங்கேயாவது ஊர்ல ஓய் ஒளிஞ்சுக்கிறலாமா, நீ எழும்பித்தானே ஆகணும், நீ அசதியா இருக்க வாய்ப்பு இல்லையே, எழும்பு. அல்ல சொல்லுங்க, அப்போ எல்லாரும் எழும்புவோம். கர்த்தருடைய வார்த்தையை சத்தத்தை நாம் கேட்டிருக்கிறோம், அரக்கன் சிசரா இருக்கின்றானே. அல்ல சொல்லுங்க, அப்போ எலியா மரிக்க போறாரு, எலிசா வர்றாரு, ரெண்டு ராஜாக்கள் ரெண்டாம் அதிகாரத்துல தோத்துறம். என்னப்பா பின்னாடி வந்து நிக்கிற, என்ன விஷயம் தோத்துறம்? இல்ல இன்னைக்கு எங்கெல்லாம் போறோ அங்கெல்லாம் நான் வருவேன். ஏண்டா தோத்துறம்? நான் கில்காலுக்கு போறேன் வர்றேன், நான் பெத்தலுக்கு போறேன் வர்றேன், நான் சொத்துறோம் யோர்தானுக்கு போறேன், எரிகோவுக்கு போறேன் அங்கேயும் வருவேன், நான் யோர்தானுக்கு போறேன்டா அங்கேயும் வருவேன். ஏன்? உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பா வேணும். ஏண்டா ரெட்டிப்பா கேக்குற? அல்ல சொல்லுங்க அப்பா, கவனிங்க கவனிங்க, ஏண்டா ரெட்டிப்பா கேக்குற? இசபேல் இருக்கின்றாளே. அல்ல சொல்லுங்க அப்பா, அவ செத்திருந்தா பரவாயில்ல, அவ இருக்கால நீரு வானத்திலிருந்து அக்கினிய வர வச்சிருந்தான், நீரு 3 வருஷம் மழையை இல்லாம நிப்பாட்டினிருந்தான், நீரு 3 வருஷத்துக்கு பிறகு மழையை கொண்டு வந்திருந்தான், நீர் செத்து போன சின்ன பிள்ளைய உயிரோட கூட எழுப்பினிருந்தான், அப்புறம் பாகால் தீர்க்கதரிசிகளாம் கூட்டு போய் கீசோன் நதியில வெட்டுனிருந்தான், சூப்பர் தான். ஆனா இசபேல் இருக்கிறாள், அவளை காலி பண்ணலையே, மெயினே அவதானே சொத்துறான், அவளை காலி பண்ணிருக்கணுமே. இப்ப நீர் என்ன சொல்றீரு? நான் ஜாக போறேன், நான் ஜாகணும், நான் போக போறேன், நீர் பயிர்வீர் போல. ஆனா அவ அவ இருக்கிறாளே, இருக்க கூடாதவ இருக்கிறாளே, அழிய வேண்டியவ இருக்கிறாளே, அறக்க குணம் உள்ளவ இருக்கிறாளே. அதனால உம்மகிட்ட இருக்கிற அதே அபிஷேகம் அப்படியே என் மேல வந்தா ஒருவேளை நான் என்ன செய்யலாம்? வானத்தை அடைக்கலாம். ஒருவேளை நான் என்ன செய்யலாம்? வானத்தை திறக்கலாம். ஒருவேளை நான் என்ன செய்யலாம்? செத்து போன பாடியை கூட எழுப்பலாம். ஒருவேளை நான் என்ன செய்யலாம்? அக்னியை வர வைக்கலாம். நான் என்ன செய்யலாம்? பாகால் திருக்கு தரிசியில கொள்ளலாம். ஆனா இசபேல் நினைச்ச முடியாதே, கொல்ல முடியாது, இதே அபிஷேகத்தை வச்சுக்கிட்டு. அதனால அத டபுள் போஷனா எம்மேல ஊத்துங்க. இசபேல் இருக்கிறான்னா எலிசா எழும்பி ஆகணும், சிசரா இருக்கிறான்னா பாராக்கு எழும்பி ஆகணும், கோலியாத்து இருக்கிறான்னா தாவீது எழும்பி ஆகணும், தேசத்தில் அந்தகார வல்லமைகள், அசுத்த வல்லமைகள், விபச்சார ஆவிகள், வேசித்தன ஆவிகள், கிறிஸ்தவத்துக்கு சுவிசேஷத்திற்கு விரோதமான ஆவிகள், சபைகளுக்கு விரோதமான ஆவிகள் இருக்கிறது. ஆகையால் நீ ஒரு யுத்த வீரனாய், நீ செயல்படுகிற நபராய், எழுப்புதல் பாத்திரமாய், ஒரு பாராக்காய், செயல்படுகிற பாராக்காய் எழும்பியே ஆகணும்.

ஆமே, அழைப்பு எனக்காக இருக்கின்றது, அனுகூலங்கள் எனக்காக இருக்கின்றது. என் எதிரி என் சபையை கெடுக்கிற, தேசத்தை கெடுக்கிற, ரட்சிப்புக்கு எதிரான, என் தேவ ராஜ்யத்திற்கு எதிரான சிசரா, அரக்க குணமுள்ள சிசரா, அந்தகார வல்லமைகள், இருளின் ஆதிக்கங்கள் இன்றைக்கு உலகத்தில் என் கண்ணுக்கு முன்னால இருக்கின்றதே. அதனால் நான் அசதியா இனி இருக்க மாட்டேன். இதோ வருகிறேன், என்னை தருகிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன், என் மேல

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: ஒரு உயிரியல் நிபுணர் கம்பளிப்பூச்சிகளை வைத்து ஒரு ஆய்வு நடத்தினார். இலைகள் வைக்கப்பட்டுள்ள ஒரு பானை அது. வட்ட வளையத்தில் சில கம்பளிப்பூச்சிகளை வரிசையாக வைத்தார். முதல் கம்பளிப்பூச்சியின் தலை அடுத்த பூச்சியின் பின்பாகத்தை நோக்கிக் கொண்டிருந்தது. இவ்வாறு அந்த வட்ட பானையில் பூச்சிகள் நகர்ந்து கொண்டிருந்தன. அந்த சிறிய பூச்சிகள் ஒரு வாரம் அவ்வாறு வலம் வந்தன. அவை பசியினாலும் களைப்பினாலும் செத்து மடிந்தன. ஒரு பூச்சி கூட வட்ட வளையத்தை விட்டு வெளியே வந்து மத்தியில் இருந்த செடியின் இலைகளை தின்னவில்லை. ஒரு சில சென்டிமீட்டர் தொலைவில்தான் அவை இருந்தன. ஆனால் முன்னால் செல்பவரை பின்பற்றுவோம் என்ற உணர்ச்சிதான் அவைகளுக்கு மேலோங்கி இருந்தது. அந்த புழுக்களுக்கு உணவை உண்டு உயிர் வாழ வேண்டும் என்ற எண்ணம் உதிக்கவில்லை. முடிவு, அத்தனை பூச்சிகளும் செத்துப்போயின. நாம் வழக்கமான வாழ்க்கையை மேற்கொள்ளும் பொழுதும் நம்மை நாமே பார்த்து சில கேள்விகளை கேட்க வேண்டும். அப்பொழுது நாம் செய்யும் காரியங்கள் சரிதானா என்பதை நாமே உணர்ந்து கொள்ள முடியும். முதலாவதாக, இந்த மாமூல் வாழ்க்கை நானே ஏற்படுத்தி கொண்டதுதானா? இப்படிப்பட்ட மாமூல் வாழ்க்கையை ஏன் நாம் பின்பற்றுகிறோம் என்று தெரியுமா என்று யோசிக்க வேண்டும். ஒருவேளை இதற்கு பதில், இது சுகமானது, அபாயம் இல்லாதது என்பது மட்டும் இருக்குமென்றால், இப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருந்து விடுபட வேண்டுமென்றால் துணிச்சலான முடிவை நாம் எடுக்க வேண்டும். இரண்டாவதாக, நாம் யாரை பின்பற்றுகிறோம்? ஒருவேளை நாம் பிறரை பார்த்து சில வழிமுறைகளை கற்றுக்கொண்டிருக்கலாம், அதையே பின்பற்றுகிறோமோ? நல்ல தலைவர்களை நாம் பின்பற்ற வேண்டும். ஒன்றும் கவனிக்காமல் கூட்டத்தோடு கூட்டமாக போகக்கூடாது. நாம் பின்பற்றும் தலைவர் யார்? மூன்றாவதாக, நான் எங்கே போய்க் கொண்டிருக்கிறேன்? நம்முடைய வாழ்க்கையின் குறிக்கோளை நாம் இழக்கும் பொழுது மாமூல் வாழ்க்கையை பின்பற்றுகிறோம். காலம் கடந்த பின்னர் நாம் எவ்வளவு கவலைப்பட்டாலும் அந்த நாட்களை மீண்டும் வாழ முடியாது. இதை குறித்து ஒருவர் சொல்லும் பொழுது, சங்கீத கச்சேரியை வழிநடத்துகிற மனிதன் அந்த சங்கீத கச்சேரியை கவனித்துக் கொண்டிருக்கும் கூட்டத்தையும் திரும்பி பார்க்க வேண்டும் என்று கூறுகிறார். ஒருவேளை இதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாது இருங்கள் என்று கூறுகிறது. அதாவது, யார் சரி அல்லது நல்லது என்று கூறினாலும் பரிசுத்த வேதம் சொல்லும் சத்தியமே நம்முடைய வாழ்க்கையினுடைய பாதையாக இருக்க வேண்டும். அதுவே திருப்தி தரும், மகிழ்ச்சி தரும் ஒரு வாழ்க்கை. நமது வாழ்க்கையை நாம் சற்றே ஆராய்ந்து பார்ப்போமா?

நாம் சேர்ந்து ஆராதிப்போம். இந்த ஆராதனை வேளைக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நாம் கர்த்தரை பாடி ஆராதிப்போம். ஆராதிக்கிற தேவன் அவர் நல்லவர், ஜீவன் உள்ளவர், அவர் உயிரோடு இருக்கிறார். யோபு 19:25-26 வசனங்களில் யோபு இப்படி சொல்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் இருப்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே அவரை காணும் என்று யோபு சொல்கிறார். என்னதான் ஆனால் என்ன, நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறாரே, தொடர்ந்து பயணத்தை மேற்கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை அவரை நம்பி, அவரை சார்ந்து கொண்டு ஓடுவோம். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். சூழ்நிலைகளை மாற்ற போதுமானவர் யோபுவின் நிலைமைகளை மாற்றினவர், நம்முடைய நிலைமைகளை மாற்றுவதற்கு போதுமானவர். சேர்ந்து அவரை ஆராதிக்கலாமா? வாருங்கள், நாம் சேர்ந்து ஆராதிப்போம். அவர் நல்ல

ஆராதனை வேளையில எத்தனை பேர் என்னோட கூட சேர்ந்து சொல்ல போறீங்க, என்ன நடந்தாலும், மரணமானாலும், ஜீவனானாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், எந்த காரியமானாலும், எந்த சிருஷ்டியானாலும், என் தேவனுடைய அன்பை விட்டு விலகவே மாட்டேன், பின்னிட்டு பார்க்க மாட்டேன், என் ஜீவன் உமது கரத்தில் ஒருவரும் பறிப்பதில்லை என்று விசுவாசத்தோடு பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அவர் நல்லவர்.

பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன் தான், சாவு எனக்கு ஆதாயம். கிறிஸ்து எனக்கு ஜீவனாய் இருக்கிறபடினாலே நான் மரிப்பது எனக்கு ஆதாயம். ஏனென்றால் நான் எங்கு மறித்தாலும் என் தேவனோடு கூட நித்தியத்தில் இழைப்பார்வேன். அந்த தேவனின் அன்பில் இருந்து ஒருவரும் என்னை பிரிப்பதில்லை, ஒருவரும் என்னை பறித்துக் கொள்வதில்லை. காரணம், அந்த அன்பில் நிலைத்திருக்கிற நான் ஒரு நாளும் பறிக்கப்பட முடியாது. எத்தனை பேர் என்னோட கூட சேர்ந்து அறிக்கை செய்ய போறீங்க, உங்களுடைய அன்பில் இருந்து ஒருவரும் என்னை பறித்துக் கொள்ள முடியாது. ஆண்டவரே, என்ன நேர்ந்தாலும் என்ன நடந்தாலும் நாங்கள் உம்மை சேவிப்போம், நாங்கள் உம்மை ஆராதிப்போம் என்று சேர்ந்து சொல்லலாமா?

எத்தனை பேர் சொல்ல போறீங்க? துணையாளர் முன் செல்லுகிறார். பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவின் அன்பில் இருந்து நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, பசியோ, பட்டினியோ, நாசமோசமோ, நிர்வாணமோ, பட்டயமோ, மரணமோ, தூதர்களோ, வருங்காரியங்களோ, நிகழ்காரியங்களோ, கிறிஸ்துவின் அன்பில் இருந்து எங்களை பிரிப்பதில்லை என்று சொன்ன பவுலை போல ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையில் நாங்களும் சொல்றோம் ஆண்டவரே, ஓ எதுவும் எங்களை பிரிப்பதில்லை, எதுவும் எங்களை பிரிப்பதில்லை ஆண்டவரே, எந்த அன்பும் எங்களை பிரிக்க முடியாது ஆண்டவரே. உம்மீது வைத்திருக்கிற உங்கள் உம்முடைய அன்பை, உம்மீது வைத்திருக்கிற எங்கள் அன்பை ஒன்று பிரிக்க முடியாது ஆண்டவரே. நாங்கள் உண்மையே சேவிப்போம், நாங்கள் உண்மையே பின்தொடர்வோம், நாங்கள் உமக்காக ஓடுவோம், நாங்கள் உண்மையே பின்பற்றுவோம் ஆண்டவரே. நல்லவர்.

ஓ நீ நல்லவர், நீ நல்லவர், நீரே எல்லாம், எங்களுக்கு நீரே எல்லாம், உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை வர பண்ணுகிறோம் ஆண்டவரே.

எத்தனை பேர் சேர்ந்து பாட போறீங்க? நம்ம சேர்ந்து பாடி கர்த்தர் ஆராதிக்க போகிறோம். நீரே எல்லாம், நீரே எல்லாம், எங்கள் இயேசுவே, உம்முடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துகிற ஆண்டவரே.

0: உம்மை விட்டு விலக மாட்டோம், உம்மை பின்பற்றுவோம், உம்மை சேவிப்போம். நல்ல கரங்களை தட்டி உம்மை சேவிப்போம், உம்மை பின்தொடர்வோம், உம்மை நேசிப்போம். நீ நல்லவர், நீ பரிசுத்தர். என்ன ஆனாலும், என்ன நடந்தாலும், எங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம் ஆண்டவரே. உம்மை சேவிப்போம், உம்மை நேசிப்போம், உம்மையே நாங்கள் ஆராதிப்போம். உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நல்ல கரங்களை தட்டி ஒரு விஷயம் கூட, நீர் எங்களுக்கு எல்லாம் நன்மை, தீமை, உயர்வு, தாழ்வு, ஜீவன், மரணம் எதுவானாலும் உம்மை விட்டு விலக மாட்டோம் ஆண்டவரே. உம்மை நேசிக்கிறோம், இன்னும் உம்மை பின்பற்றுவோம்.
1: இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிறவர் அவர், பரிசுத்தர். அவர் நம்முடைய துதியில வாசம் பண்ணுகிறார்.

ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கையை தட்டி சொல்லுங்கப்பா, உங்களுக்கு மட்டும்தான் ஆண்டவரே ஆராதனை. நீ ஒருவரே மகிமையை பெற்றுக்கொள்ள பார்த்தீர, நீ ஒருவரே கனத்தை பெற்றுக்கொள்ள பார்த்தீர. நல்லா கரங்களை தட்டி, கரங்களை தட்டி தட்டி அப்பாவுடைய நாமத்தின் மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். நீ ஒருவரே கன மகிமைக்குரியவர், நீ ஒருவரே

சக்தி ஆண்டவருக்கு மகிமை. நீர் மாத்திரமே எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திரர். நீர் மாத்திரமே கனத்தையும் மகிமையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர். உங்க நாமத்திற்கு மட்டும் நாங்க மகிமை வர பண்ணுகிறோம். ஆமென் சொல்லி ஆர்ப்பரிங்க பார்க்கலாம். உங்க நாமத்திற்கு மாத்திரமே நாங்கள் மகிமை வர பண்ணுகிறோம். உங்க நாமத்தை மாத்திரம் நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர், நீர் ஒருவரே கனத்திற்குரியவர், நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர்.

அப்போஸ்தலனாகிய ஜோவான் எழுதின முதலாம் நிரூபம் 5 அதிகாரம். இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்ளுகிறோம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதா? அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஜலத்தினாலே மாத்திரமல்ல, ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஆவியானவர் சத்தியமாகையால் ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறார். பரலோகத்திலே சாட்சியிடுபவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே, இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். பூலோகத்திலே சாட்சியிடுகிறவைகள் மூன்று, ஆவி, ஜலம், இரத்தம் என்பவைகளே, இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது. நாம் மனுஷருடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டால் அதை பார்க்கிலும் தேவனுடைய சாட்சி அதிகமாயிருக்கிறது. தேவன் தமது குமாரனை குறித்து கொடுத்த சாட்சி இதுவே. தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். தேவனை விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியாததினால் அவரை பொய்யராக்குகிறார். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியா. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் தேவ குமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாயிருக்கவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவான், அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பான். யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கே. மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு, அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன். அநீதியெல்லாம் பாவம்தான், என்றாலும் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவமும் உண்டு. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொட்டான். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார். பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக் கொள்வீர்களாக. ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: இருப்பு ஆயுதம் மழுங்கலாயிருக்க அதை ஒருவன் தீட்டாமற் போனால் அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதாகும். ஆகையால் ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம். பிரசங்கி 10:10. ஒரு மனிதன் ஒரு நாள் மரத்தால் செய்யப்பட்ட ஒரு வாளியை கண்டான். அந்த வாளி இனி எதற்குமே பிரயோஜனப்படாது என்று அவன் நினைத்தான். ஏனெனில் அது பல ஆண்டுகளாக பயன்படுத்தப்படாமல் வெளியில் கிடந்தது. வெயிலில் அதிகமாய் காய்ந்ததால் பலகைகள் சுருங்கி இடைவெளி தெரிய ஆரம்பித்தது. வாளியை தூக்கி பார்த்தால் இடைவெளி வழியே சூரிய கதிர்கள் உள்ளே நுழைந்தன. ஆகவேதான் அவர் இனிமேல் இந்த வாளியை பயன்படுத்தி நீர் இறைக்க முடியாது என்று நினைத்தார். ஆனால் ஒரு வயோதிப மனிதர் அந்த வாளியில் ஒரு கயிற்றை கட்டி அதை கிணற்றில் இறக்கி தண்ணீரை இறைக்க ஆரம்பித்தார். 2-3 தினங்களுக்குள் அந்த வாளி மீண்டும் விரிவடைந்தது. இடைவெளி மீண்டும் பொருந்தியது. ஒரு துளி தண்ணீர் கூட கசியவில்லை. தண்ணீரை இறைக்க இறைக்க அந்த மரம் தான் இழந்த நீர்ச்சத்தை மீண்டும் பெற்றுக்கொண்டது. இடைவெளி இல்லாமல் வாளி பொருந்தியது. தண்ணீர் துளி கூட கசியாமல் மீண்டும் பிரயோஜனப்பட ஆரம்பித்தது. ஆம் பிரியமானவர்களே, எந்த ஒரு பொருளையும் நாம் நீண்ட நாட்களாக பயன்படுத்தவில்லை என்றால் அது தன் தன்மையை இழக்கும். அது கெட்டுப்போகும், பிரயோஜனப்படாமல் போகும். ஆபிரகாம் பெலிஸ்தியரின் தேசத்திலே குடியிருந்த போது அநேக நீர்த்துறவுகளை வெட்டியிருந்தார். அவருடைய காலத்துக்கு பின்னால் அவர் வெட்டிய துறவுகளை எல்லாம் தூர்த்து போட்டு விட்டார்கள். ஆனால் ஈசாக்கோ பயனில்லாமல் தூர்ந்து போய் கிடந்த அந்த துறவுகளை எல்லாம் மீண்டும் தோண்டினார். அனைத்து துறவுகளிலும் தண்ணீர் வந்தது. ஈசாக்கு அதை பயன்படுத்தி விவசாயம் செய்தார். தேவன் அவர் 100 மடங்கு பலனை பெற்றுக் கொள்ளும்படிக்கு அவருக்கு உதவி செய்தார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நமக்கு எத்தனையோ ஆசீர்வாதங்களையும் திறமைகளையும் கொடுத்திருக்கிறார். அவைகளை பயன்படுத்தாமல் வீணாக்கினால் தேவன் துக்கமடைவார். ஆம், தேவன் நமக்கு கொடுத்த ஒவ்வொரு நன்மைகளையும் உதாசீனப்படுத்தாமல் பயன்படுத்துவோம். ஏசா தனக்கு கிடைத்த ஆசீர்வாதங்களை உதாசீனப்படுத்தியதால் அவைகளை நிரந்தரமாய் இழந்து போனார். ஆகவே தேவன் நமக்கு கொடுத்த நன்மைகள் ஒவ்வொன்றையும் பத்திரப்படுத்துவோம், அவைகளை பயன்படுத்துவோம். தேவன் நமக்கு கொடுத்த வரங்களை அனல் மூட்டி எழுப்புவோம். தேவன் நம்மை அநேகருக்கு பயன்படுத்துவார். எந்த காரியத்தையும் செவ்வையாய் செய்ய தேவனே நமக்கு ஞானம் தருவாராக.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது அனுதின தியான வேளை.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு திரும்பும் வயது, Aged but a guile. வாசிக்க வேண்டிய பகுதி சங்கீதம் 84. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள்! என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனவுமாயிருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகின்றன. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். உம்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சியோனிலே தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுவார்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும். யாக்கோபின் தேவனே, செவிகொடும். எங்கள் கேடகமாகிய தேவனே, கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் நல்லது. ஆகாமிய குடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். தேவனாய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்றைய மனப்பாட வசனம் சங்கீதம் 92 13-15 வசனங்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே நடப்பட்டவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து செழுமையும் பசுமையுமாய் இருப்பார்கள். Those planted in the Lord's own house will produce fruit even in old age. இன்றைய தியானம் முதிர் வயதினருக்கு, சீனியர் சிட்டிசன்ஸ். தலைமயிர் வெள்ளையாயிற்றா பரவாயில்லை. மண்ணுக்குள் இருக்கும் வேர் உணர்வது போல் இறைவனுக்கு முன் மலரவே விரும்புகிறேன், அப்படியே வளர்கிறேன் என்ற அறிவே போதும் போதும் என்றார் முதிர்ந்த ஒருவர். இறை மக்களோடு நாம் கொண்டுள்ள உறவு நம்மை வயோதிகத்தின் தாக்கத்திலிருந்து விடுவிக்கும் ஓர் இரகசியமாகும். இன்றைய மனன வசனம் அதைத்தான் போதிக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்திலே நடப்பட்டவர்கள், அதாவது தேவ மக்களோடு தேவ பிரசன்னத்திலே சஞ்சரிக்கிறவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து செழுமையும் புஷ்டியுமாய் இருப்பார்கள். கடவுளின் பிரசன்னத்தில் பிரியமானவர்களே, நிறைவான ஆனந்தம் உண்டு. உடன் விசுவாசிகளோடு நாம் கிறிஸ்துவின் பெயரால் கூடி வந்து கர்த்தரை தொழுது கொள்கையில் நமது இருதயங்கள் மகிழ்கின்றன, உதடுகள் களிப்படைகின்றன. இது நமது உடல் நிலையை புதுப்பித்து அதை தேற்றுகிறதாம். அதைத்தான் அப்போஸ்தலர் 2:25-26 வசனங்களிலே வாசிக்கிறோம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். நான் அசைக்கப்படாதபடி அவர் எப்பொழுதும் என் வலது பாரசத்தில் இருக்கிறார். அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு கழிகூர்ந்தது, விளைவு என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கியிருக்கும். என்ன தெளிவான ஒரு சத்தியம் என்று பாருங்கள். இவ்வுலகின் நன்மைகள் அவ்வப்போது நமக்கு இன்பம் தந்தாலும் முடிவில் அவையெல்லாம் நம்முடைய சக்தியை உறிஞ்சிவிடும். பிசாசானவன் அடிப்படையாகவே ஒரு திருடனாக இருப்பதால் அவன் இப்படிப்பட்ட காரியங்களையே நம்முடைய வாழ்க்கையில் செய்து கொண்டிருப்பான். ஆனால் இயேசுவின் மந்தையோடு அவரது பிரசன்னத்தில் நாம் மகிழும் போதோ அது வாழ்வோடு வாழ்வை கூட்டி வாழ்வை பரிபூர்ணமாய் நம்மை அனுபவிக்க செய்யும். நெடுங்கால இளமை, புதிய வானம், புதிய பூமி ஆகியவற்றின் திரு வாக்குகளில் ஒன்றாகும். ஏசாயா 65:17-20 எப்படி வசனங்களில் எப்படி வாசிக்கிறோம்? அங்கே இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூர்ணமாகாத கிழவனும் உண்டாயிரார்கள். 100 வயதில் இறக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான். புதிய வானம் புதிய பூமி என்றால் என்ன? அது நம் நடுவில் வரவிருக்கும் நேரடியான தேவ பிரசன்னந்தானே. வெளிப்படுத்தல் 21 அத்தியாயத்தை வாசித்து பார்த்தால் அது நமக்கு தெளிவாகும். வெளி 21:1-3. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயிற்று, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அவனுடைய விளைவு என்ன? இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். இன்று நாம் அனுபவிக்கக்கூடியது ஆண்டவருடைய ஆன்மீக பிரசன்னம், த ஸ்பிரிச்சுவல் பிரசன்ஸ் ஆஃப் காட். அது ஒருவேளை முழுமையானதாக இல்லாவிட்டாலும் எதிர்காலத்திலே வரப்போகிற லிட்டரல் பிரசன்ஸ் ஆஃப் காட், அதாவது எழுத்தின்படியான அந்த மகிமையான பிரசன்னத்தின் தன்மையை இன்றும் நாம் அனுபவிக்கலாம். மூத்த அருமையான ஐயாமாரே அம்மாமாரே, நீங்கள் பொது நட்புறவு சங்கங்களில், அதாவது கிளப்ஸ், அவைகளில் ஈடுபாடு கொள்வது நல்லது. ஆனால் இவ்வுலக சிந்தையிலேயே உழலும் நண்பர்களோடு சிக்கிக்கொள்ளாது நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அரட்டை அடிப்பதும் வீண் பேச்சுகளும் உங்களது ஆன்மீக பலத்தை கசிய செய்துவிடும். பல்லாண்டுகள் வாழ்ந்து விடுவதால் ஒருவரும் வயதாகிவிட மாட்டார். தங்கள் லட்சிய கருத்துக்களை விட்டுவிடுவதே வயதை காட்டும் என்று ஒருவர் சொன்னார். Nobody grows old by merely living a number of years. People grow old only by deserting their ideals. ஓர் ஆராதனையிலோ கூட்டத்திலோ மற்றவர்களைப் போல நீங்கள் குதித்து ஆடி சத்தமாய் பாட முடியாவிட்டால் ஏதோ விடுபட்டது போல் எண்ண வேண்டாம். இவ்வித வெளிப்பாடுகள் வரவேற்கப்பட வேண்டியவை என்றாலும் தொழுகிறவனின் உள்ளான மனநிலையே முக்கியம். என்ன அர்த்தம் கொள்கிறீர்கள், அதை எவ்வளவு அர்த்தம் கொள்கிறீர்கள் என்பதிலேயே ஆண்டவர் அக்கறை கொண்டுள்ளார். அவரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பது என்றால் அதன் பொருள் இதுவே. திருப்பத்தூரை சேர்ந்த டாக்டர் இயேசுதாசன் சவரிராயன் ஐயா அவர்கள் அழகான ஒரு பாடலே கீர்த்தனையிலே எழுதி வைத்திருக்கிறார்கள். அதே சகோதரன் தினகரனை போல் யாரும் பாட முடியாது, ஆனாலும் அந்த பாடலை நான் அதிகமாய் விரும்புகிறபடியால் நான் பாட முயற்சிக்கிறேன்.

இன்றைய தியானத்தினுடைய முழு கருத்தும் இந்த அருமையான பாடலிலே உண்டு. எனவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற மூத்த சகோதர சகோதரிகளே, ஐயாமாரே அம்மாமாரே, உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்லுகிற ஒரு முக்கியமான ஆலோசனை, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நீங்கள் தேவ சமூகத்திலே தேவ மக்களோடு நீங்கள் செலவிடுங்கள். அப்பொழுது இந்த வாக்கு தத்துவம், கர்த்தருடைய ஆலயத்திலே நடப்பட்டவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து செழுமையும் பசுமையுமாய் இருப்பார்கள் என்பது எழுத்தின்படி உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். அப்படி நிறைவேறட்டும் என்று உங்களை நான் மனமாற வாழ்த்துகிறேன். எங்கள் மகாபெரிய தேவனே, இந்த அருமையான நாளின் தியானத்திற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சபைக்கு ஆசீர்வாதமாக, சங்கத்திற்கு ஆசீர்வாதமாக, சமுதாயத்திற்கு ஆசீர்வாதமாக, கர்த்தாவே நீர் தந்திருக்கிற மூத்த குடிமக்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே, அவர் ஒவ்வொருவரும் உம்முடைய பிரசன்னத்தில் அதிகமாக நெருங்கி இருந்து உம்முடைய மக்களோடு சகவாசம் கொண்டு வீண் பேச்சுகளை விலக்கி தேவ சமூகத்திலே ஆனந்தித்து கழிகூற இந்த நாளிலே எங்களுக்கு கிடைத்த இந்த நல்ல திருச்செய்திக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே, இம்மட்டும் காத்தவர் நீர் அவர்களை இனிமேலும் காத்துக்கொள்ளும், இம்மட்டும் தாங்கி நீரே இனிமேலும் நீர் அவர்களை ஏந்தி கொள்ள வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். நிறை வயது முதல் இளம் வயது முதல் நிறை வயது வரை கர்த்தாவே நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று சொன்னீரேன். அன்றைக்குள்ள தேவர்தானே இன்றைக்கு இருக்கிறீர், இன்றைக்குள்ள தேவர்தானே என்றும் இருப்பீர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் தேவனே, இந்த அருமையான மூத்த குடிமக்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கிருபைகளினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் அவர்கள் வாயை திருப்தியாக்கி கழுகுக்கு சமானமாய் அவர்களுடைய வயது திரும்ப வயது போலாகும்படி கர்த்தர் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.

0: எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன், அவருடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்தவ திருமணத்தில் ஃப்ளெக்ஸ் அடிக்கிறது, அந்த பின்னாடி டெக்கரேஷன் பண்ணுறது, அப்புறம் கேமரா, மற்ற எல்லாவற்றையுமே அவர் முக்கியமாக கிறிஸ்தவ திருமண காரியங்களில் மாத்திரமே இதையெல்லாம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபர். அவரிடத்துல ஒரு நாள் பேசி கொண்டிருந்த பொழுது அவர் சொன்னார், அடுத்த மாதம் முழுவதுமாகவே எனக்கு வேலை இருக்கு, அதிகமான முகூர்த்த நாட்கள் வருகின்றன அப்படின்னு சொன்ன உடனே நான் கேட்டேன், நீங்க கிறிஸ்தவங்க மத்தியில தானப்பா அந்த இதெல்லாம் செய்யறீங்க, திருமண காரியங்கள் எல்லாம் அவங்களுக்கு தானே செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அப்புறம் முகூர்த்தத்துக்கும் கிறிஸ்தவங்களுக்கும் என்னப்பா சம்பந்தம் அப்படின்னு கேட்ட உடனே, என்ன நீங்க விஷயமே தெரியாம இருக்கிறீங்க, எந்த உலகத்துல இருக்கிறீங்க அப்படின்னாரு. ஏன்பா என்னாச்சு, நான் எதுவும் அப்படி தப்பா கேட்டுட்டேன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு 95% கிறிஸ்தவர்கள் முகூர்த்த நாளில் தானே திருமணம் வைக்கிறாங்க, ஆகவே தான் எனக்கு எல்லா முகூர்த்த நாள்லையும் எனக்கு பெரிய வேலை அப்படின்னு சொன்னார். எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு. எனக்கு கேள்விப்பட்டிருக்கிறேன், சில கிறிஸ்தவர்கள் ஆங்காங்கு பார்த்து கொண்டிருக்கிறாங்க, ஆனால் இந்த சகோதரனுடைய இன்ஃபர்மேஷன் படி பார்த்தா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் சொல்கிறாரு 95% எல்லாருமே முகூர்த்த நாள் அன்னைக்கு தாங்க கல்யாணம் பண்றாங்க, முக்கியமா தென்பாகத்துல பாரம்பரிய சபைகள்ல. ஏன் இன்னைக்கு எதுவும் ஆவிக்குரிய சபைன்னு சொல்ல, எல்லா சபையிலையும் எல்லாம் பாத்தீங்கன்னா நாள் பாக்குறாங்க, நேரம் பாக்குறாங்க, முகூர்த்தம் பாக்குறாங்க, அந்த என்னென்ன இருக்கோ சடங்கு இருக்கோ எல்லாத்தையும் தானே பண்றாங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. இந்த சமயத்துலதான் திராவிட சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடியவர்கள் நேற்றைய தினத்துல செய்த ஒரு செயல் ஆச்சரியம் அளிக்கக்கூடியதா இருக்கு. அப்படி என்ன அவங்க பண்ணாங்க? ஒண்ணு இல்லைங்க, நேற்று 25 நமக்கு தெரியும், சூரிய கிரகணம். இந்த சூரிய கிரகணத்துக்கும் குறிப்பிட்ட மத சமுதாயத்திற்கும் ஒரு முக்கியமான ஒரு இணைப்பு இருக்கிறது. அது ஒரு வகையான மத அடிப்படையில தான் இந்த சூரிய கிரகணத்தை அவர்கள் போதிக்கிறது உண்டு. ஆக இந்த பெரியாரை பின்பற்றக்கூடிய, அந்த சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடியவர்கள் என்ன முடிவு செஞ்சாங்கன்னா, இந்த மதத்தின் அடிப்படையில சூரிய கிரகணத்தை பார்க்கக்கூடியவங்க சொல்லுகிறது, கர்ப்பிணி பெண்கள் அந்த டயத்துல வெளியில வரக்கூடாது, அவங்க சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் செஞ்சா தெய்வ குத்தம் ஆயிரும், அவங்க லைஃப்ல எந்த நல்லதும் நடக்காது, இப்படி எல்லாம் அவங்க சொல்லும் பொழுது இவங்க அந்த பெரியார் சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடியவங்க என்ன பண்றாங்கன்னா, நேற்று சாயங்காலத்துல ஒரு கூட்டத்தை நடத்துகிறாரு எல்லா கர்ப்பிணி பெண்ணும் வாங்க, எல்லாரும் இந்த டயத்துல என்ன செய்யுங்க, சாப்பிடுங்க. கடந்த வருஷத்திலயும் இதே மாதிரி செஞ்சிருக்காங்க, 2019 நடந்த சூரிய கிரகணத்துல அதே மாதிரி செஞ்சிருக்கிறாங்க. வீரமணி நமக்கு தெரியும், அந்த பெரியார் இதுல ஒரு தலைவரா இருக்கக்கூடியவர், அவர் ஒரு அறிக்கையை வெளியிடுகிறார். என்ன அப்படின்னா, 2019 இதே மாதிரி ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு நாங்க சூரிய கிரகணத்தை அன்னைக்கு எல்லாருக்கும் முன்னாடி சாப்பாடு சாப்பிட வச்சோம், அந்த பெண்ணை வெளியில எல்லாம் சுத்த வச்சோம், இப்ப அந்த பெண்ணுக்கு என்ன மகிழனா இந்த பெயரிலே ஒரு குழந்தை, அழகான குழந்தை பெற்று அவள் எடுத்திருக்கிறாள், அந்த குழந்தையோடு கூட என்ன பண்ணியிருக்கிறான், நாங்க இந்த சூரிய கிரகணத்திலையும் பங்கு பெறுகிறோம். இதன் மூலமா என்ன சொல்ல வர்றோம், இதெல்லாம் மூட நம்பிக்கை, நீங்க எதையெல்லாம் நம்பிக்கை என்று சொல்லி கொண்டிருக்கிறீர்களோ அது நிச்சயமா நம்பிக்கையில், அதெல்லாம் மூட நம்பிக்கை, இதை எங்கள் வாழ்க்கையில நாங்க என்ன செய்யறோம், நிரூபிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, இத நேற்றைய தினத்துல அதை ஒரு செயல் வடிவமாக காண்பித்தார்கள்.
1: கருவுற்றிருக்கிற தாய்மார்கள் கர்ப்பிணிகள் வெளியே வரக்கூடாது என்பதெல்லாம் மூட நம்பிக்கையை பரப்புகிறார்கள். அந்த கிரகணத்திற்கும் சாப்பிடுவதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதே மாதிரி கருவுற்ற தாய்மார்கள் வருவதற்கோ நடமாடுவதற்கோ எந்த சம்பந்தமும் கிடையாது.
0: இப்ப நமக்கு பிரச்சனை என்னன்னா, சூரிய கிரகணம் எப்படி வருது, அதனால பாதிப்பு இருக்கா இல்லையா, அந்த மதம் என்ன சொல்லுது, இதை பத்தி நமக்கு கவலை இல்லைங்க. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, முகூர்த்தம் என்கிற ஒன்று கிறிஸ்தவத்திற்கும் கர்த்தருடைய வேத வசனத்திற்கும் எதுக்குமே சம்பந்தம் இல்லாத ஒன்று. வேதவசனம் என்ன சொல்லுகிறது, உபாகமம் 18:10 பாருங்க, தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவனும் குறி சொல்லுகிறவனும் நாள் பார்க்கிறவனும் அஞ்சனம் பார்க்கிறவனும் சூனியக்காரனும் மந்திரவாதியும் சன்னதக்காரனும் மாயவித்தைக்காரனும் செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம், இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் எவனும் கர்த்தருக்கு அருவறுப்பானவன். குறி கேட்கிறவன், செத்தவர்களிடத்துல போய் விசாரிக்கிறவன், நாள் பார்க்கிறவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த நாள் நல்லதா இந்த நேரம் நல்லதான்னு குறிக்கிறது. இந்த மாதிரியான செயல்களை செய்யக்கூடியவன் பக்கத்துல இருக்க வேண்டாம், இது எனக்கு அருவறுப்பு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்ப நான் போய் முகூர்த்தம் பார்த்துக்கிட்டு நல்ல நேரம் இது, இது கெட்ட நேரம், இது பேய் நேரம், இது தேவ தூதர்களுடைய நேரம், ஒன்றும் கிடையாது. ஆனா நான் அதையெல்லாம் செய்யும் பொழுது நான் கிறிஸ்தவத்தையே கேலிக்குள்ளாக்குகிறேன், மற்றவர்கள் இங்கே வருவதற்கு நான் மிகப்பெரிய ஒரு தடையா இருக்கிறேன். ஒரு சாதாரண பெரியார் சித்தாந்தத்தை பின்பற்றுகிறவர்களே இதற்கு எதிராக நாங்கள் அதை செய்து காண்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிக்கிறாங்களே, நான் கேக்குறேன், நீங்க ஏன் மற்ற நேரத்தில் திருமணம் செய்யக்கூடாது? எதேச்சைய முகூர்த்த நேரம் அமைஞ்சிட்டா கூட நாம என்ன செய்யணும் தெரியுங்களா? மற்றவர்கள் தவறா எண்ணி விடுவாருன்னு சொல்லி நேரத்தை மாத்திரம் நாங்க மாத்தி வைக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவங்களா இருக்கிறீங்களாங்கிறதான் என் கேள்வி. என்னுடைய திருமணத்துல நான் அப்படித்தான் செய்தேன். சனிக்கிழமை திருமணம் செய்ய உறவினர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பேசினாங்க, என்னப்பா நீ போய் சனிக்கிழமை திருமணம் வச்சிருக்கிற, சனிக்கிழமை திருமணம் வைக்கிறேன், நாங்க ரெண்டு பேரும் நல்லா வாழ்ந்து காண்பிக்கிறோமா இல்லையான்னு பாருங்கயா. திருமணம் நன்றாக அமைவதும் அமையாமல் போவதும் அந்த நேரத்துல திருமணம் செய்கிறதுனால அல்ல, அந்த நொடியில அந்த நாளில திருமணம் செய்கிறதுனால அல்ல. எப்படிப்பட்டவர்கள் இணைக்கிறாங்க, அவங்க மனது எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை வச்சுதான் அந்த திருமணம் சரியா இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறது அங்க தீர்மானிக்கப்படுகிறது. தேவன் என்னோடு கூட இருக்கிறார், நான் எந்த நாளையும் நம்பல, எந்த நேரத்தையும் நம்பல. ஏன் நீங்க ஒரு முன்மாதிரியா இருக்கக்கூடாது? இது தென்பாகத்தில் அதிகமா இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுகிறார்களே, அதை ஏன் நாம் மாற்றக்கூடாது? போதவர்கள் இதை ஏன் சபையில எல்லா இடத்துலையும் போதிக்க கூடாது? எதற்காக இந்த மாதிரியான ஒரு நேரத்துல நாம வைக்கிறோம்? முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது யாருடையது? அது எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? எத்தனை வகையான முகூர்த்தம் இருக்கிறது? ஒண்ணு இல்ல, உங்க கூகுள்ல முகூர்த்தம் என்றால் என்ன அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 24 வகையான முகூர்த்தத்தை குறித்து ஒரு பெரிய லிஸ்டே இருக்கும். அதுல எல்லா முகூர்த்தமும் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம். காலையில 4:30 மணில இருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 5:30 மணி வரைக்கும் இருக்கும். அந்த 1.5 மணி நேரம் அளவோ 1 மணி நேரம் அளவோ எனக்கு அதை பத்தி சரியா தெரியல. இந்த முகூர்த்தம் இந்த நாள் பார்க்குதுல எல்லாம் வேறு சில மதத்தினர் அவர்கள் பார்க்கிறாங்க. அது அவர்களுடைய நம்பிக்கை, அது சரியா தவறான எதிராக இருக்கக்கூடிய முற்போக்கான எண்ணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு புத்தகம் எதுன்னு கேட்டீங்கன்னா பைபிள், காட்ஸ் வேர்ட், தேவனுடைய வார்த்தை தான். இந்த தேவனுடைய வார்த்தை எனக்கு முற்போக்கான எண்ணங்களை தருகிறது, மூட நம்பிக்கையை களைந்தெறிகிறது, சரியான பாதையிலே பயணிக்க அது உதவுகிறது. ஆனால் நீங்கள் நானும் மீண்டும் அதே மாதிரியான ஒரு நம்பிக்கையில போய் விழுந்தா இந்த மக்களுக்கு எதை நாம காண்பிக்கிறோம்? ஒரு வித்தியாசமும் இருக்காது. மாற்று மதத்திலிருந்து இங்க வந்தாலும் சரி, வேற எங்கிருந்து இங்க வந்தாலும் சரி, எந்த மாற்றத்தையும் அவர்கள் பார்க்க முடியாது. தயவு செய்து புரிந்து கொள்ளுவோம், மற்றவர்களுக்கு முன்மாதிரியா நடப்போம். மூட நம்பிக்கைகளுக்கு துணை போய் விட வேண்டாம். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, துணிஞ்சு நில்லுங்க. நாம பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். கிருபை கிருபை கிருபைன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்திலையும் கலந்து போவதற்கு பேரு தான் கிருபையா. நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். இந்த உலகுக்கு நாம் ஒளியா இருக்க வேண்டும் பிரியமானவர்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. பாடுபட்டு பணத்தை

இந்த கடைசி நாட்களிலே அக்கினி அபிஷேகம் நமக்கு இன்னும் அதிகமாய் தேவைப்படுகிறது. முச்சடி நடுவிலே அக்கினியை கண்ட மோசே வாழ்க்கை மாறியது. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க விடாமல் இஸ்ரவேல் ஜனங்களை கட்டி வைத்திருந்த இந்த பார்வனின் ஆவி இன்றும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர விடாமல் உலகத்தின் காரியங்கள் மூலியமாய்

You're worthy, you're worthy, Lord. ஆராதனைக்கு பாத்திரர் நீரே, பாத்திரர் நீர், ஒருவரே பாத்திரர் தகப்பனே. Jesus.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: சில சோகமான உண்மைகளை சொல்லவா, சாவிய தொலைச்சிட்டு தண்டனைய பூட்டுக்கு கொடுக்கிறோம். வாசிக்காமலே வச்சிருப்பது ஒரு புத்தகத்துக்கு செய்யப்படும் மிக பெரிய வன்முறை. விசா இல்லாம வியட்நாம் வரைக்கும் கூட போயிடலாம், ஆனா வேலை இல்லாம சொந்தக்காரன் வீட்டுக்கு போக முடியாது. பொருத்தமில்லாத ஜோடிகள் செருப்பா கூட இருக்க முடியாது. ஒவ்வொரு மொபைல்லையும் தொடர்பு கொள்ள முடியாத ஆனா அழிக்க மனமில்லா பல எண்கள் இருக்குது. நேற்று வச்ச வாட்டர் பாட்டில இருக்கும் தண்ணீர் மேல வரும் சந்தேகம் ஒரு வாரத்துக்கும் மேல இருக்கும் வாட்டர் கேன் தண்ணீர் மேல வர்றது கிடையாது. ஒரு காலத்துல நல்லா ஆங்கிலம் பேசுறவங்களை வியந்து பார்த்த நாம இப்போ நல்லா தமிழ் பேசுறவங்களை வியந்து பார்க்கிற நிலைமைக்கு ஆளாயிட்டோம். மருமகள் நைட்டி போட்டதால சண்டை வந்த வீடுகள்ல பேத்திகள் அரைக்கால் சட்டை போடுறாங்க. இன்றைய தலைமுறையினர் ஓஎம்ஆர்ல சம்பாதிக்கிறத ஈசிஆர்ல செலவு பண்றாங்க. ஆண்களோட பெருங்குறைகள்ல ஒண்ணு என்ன தெரியுமா? அன்பா இருக்க தெரியும், ஆனா யார் மீது அப்படின்னு தேர்ந்தெடுக்க தெரியாது. ஆன்லைனால மிச்சமான நம்முடைய நேரத்தை ஆன்லைன்லேயே செலவழிக்கிறோம். ஏன் என்கிட்ட பேசலன்னு ஆரம்பிச்சு, பேசாம இருந்ததுக்காக சண்டை போட்டு, அதுக்கு தண்டனையா கணவன் கூட பேசாம இருக்க பெண்களால மட்டும்தான் முடியும். தான் வீட்டில் 24 மணி நேரமும் டிவி ஓடிட்டே இருந்தாலும் கண்டுக்காத ஆண்கள் தான் சலூன்ல வாய பிளந்து பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காங்க. எல்லாத்துக்கும் மகுடம் வச்ச மாதிரி ஒன்று சொல்றேன், காசு கொடுத்து கடவுளை பார்த்து, கடவுளுக்கும் காசு கொடுத்து, கடைசியில கடவுள்கிட்டயே காசு வேணும்னு கேட்கிறவன் தான் மனிதன். இந்த சோகமான உண்மைகளை கேட்கும்போது எரேமியா தீர்க்கதரிசி பைபிள்ல சொல்வான அதே மாதிரி தான் சொல்ல தோணுது. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்?